எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: ஜிபி தரக்கு ஜிபி தரக்கு ஜிபி தரக்கு ஜிபி தரக்கு ஜிபி தரக்கு ஜிபி தரக்கு ஜிபி தரக்கு ஜிபி தரக்கு.

0: SMOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: ஒரு நாள ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Thangam.

0: That was Ganesha Pancharatnam.
1: Hope Welcome back, listeners. That. You're listening to MOP Community Radio 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில

வணக்கம். இன்று நீத்தார் பெருமை மூன்றாவது அதிகாரத்தில் மூன்றாவது குறளை பார்ப்போம். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உள்ளது. இந்த நீத்தார் என்பவர்கள் யார் என்று இப்பொழுது வள்ளுவர் நமக்கு புரிய வைக்கின்றார். இருமை, இந்த உலகத்துக்கு ரெண்டு சிறப்பு இருக்கு. ஒன்று, பிறப்பு நடந்து கொண்டே இருக்கின்றது. இன்னொரு பக்கம் இறப்பும் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி பிறந்தவர்கள் எல்லாம் இறக்கின்றார்கள், இறந்தவர்கள் எல்லாம் மீண்டும் பிறக்கின்றார்கள் என்று நாம நம்புகிறோம். அப்ப இந்த பிறப்பு இறப்பு இரண்டும் இடைவிடாது, ஓய்வே இல்லாம, ஒரு நாள் கூட அதற்கு ஒரு ரெஸ்ட் கிடையாது, லீவு கிடையாது, ஸ்ட்ரைக் கிடையாது, அது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி தடையில்லாமல் நடக்கக்கூடிய அந்த பிறப்பு இறப்பு, அதை பார்க்கும் போது நமக்கு ஒரு உண்மை புரிய வேண்டும். என்ன என்று சொன்னா, ஒரு இறப்பை பார்க்கும் போது நம்ம தெரிந்து கொள்கின்றோம், இது ஒரு நாள் நமக்கும் வரும். நாம எல்லாருமே ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம், எல்லாருமே வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்வதில்லை. பல நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம், இது அந்த வீட்டுக்கு மட்டும்தான், இல்ல அவங்களுக்கு மட்டும்தான், இது எனக்கு வராது என்று நம்ம நினைக்கின்றோம். அதனாலதான் மனிதன் வந்து தவறு செய்கின்றான். இந்த உலகத்துல வந்தவங்க எல்லாமே ஒரு நாள் நிச்சயமா திரும்பி போகணும். அதுதான் கண்ணதாசன் கூட ரொம்ப அழகா சொல்கின்றார், வந்தவர் எல்லாம் இந்த மண்ணிலே தங்கிவிட்டால் இந்த மண்ணில இடமே இருக்காது, போகின்ற உயிரை பிடித்து வைக்க முடியாது, எந்த கோர்ட்டுக்கும் போனாலும் அந்த கேஸ் ஜெயிக்காது என்று சொல்கின்றார். அப்ப அவ்வளவு அழகா அவர் சொன்ன அந்த உரிமை, அந்த பொருள் நாம பல நேரங்கள்ல மறந்துடுறோம். ஏன்னா மனிதன் எப்பவுமே எப்படின்னா, அவனுக்கு என்ன தேவையோ என்ன விருப்பமோ அதை மட்டும்தான் நம்ம நினைவுல வைத்துக் கொள்கின்றோம். மற்றதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப எளிதா ஈஸியா மறந்துடுறோம். ஆனா இந்த துறவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் பாக்குறாங்க, உலகை பார்க்கும் போது பிறப்பு இறப்பு ரெண்டுமே நடக்குது, இருமை இரண்டுமே இருக்கின்றது. இருமை வகை தெரிந்து பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டுடைய தன்மையும் பார்க்கின்றார்கள். அப்ப எல்லா மதமுமே என்ன சொல்கிறது, பிறப்பு அறுக்க வேண்டும் என்று சொல்கின்றது. இந்த பிறப்பு அறுக்க வேண்டும், இல்ல பிறப்புல இருந்து நாம விடுதலை பெற வேண்டும், மீண்டும் பிறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நாம எந்த மாதிரி ஒழுக்கத்தை எந்த மாதிரி அறத்தை பின்பற்ற வேண்டும் என்று பார்க்கணும். நான் உங்ககிட்ட முன்னாலேயே சொன்னேன், நம்முடைய வாழ்க்கைங்கிற இதுல நம்ம செய்கின்ற பாவ புண்ணியங்கள் நம்முடைய பேங்க் அக்கௌண்ட் மாதிரி நம்ம பேர்ல வரவும் செலவும் வைக்கப்படுகின்றது. அப்ப நம்ம பாவம் பண்றதும் நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது, நம்ம பண்ற புண்ணியமும் நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிறது. முடிவுல பார்க்கும் போது எது அதிகமாக இருக்கிறதோ அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்கின்றோம். அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், சில சமயம் நாம சொல்றோம், இந்த பிறவியில நிறைய தீமை செய்கின்றான், ஆனா அவன் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கின்றான், நான் ஒரு தப்புமே பண்ணல, நான் ரொம்ப ஒழுக்கமா இருக்கேன், ஆனா எனக்கு மட்டும் கடவுள் இப்படிலாம் சோதனைக்கு மேல் சோதனை செய்கிறாரு என்று கேட்கும் போது அது போன ஜென்மத்தினுடைய பாக்கி, எச்சம், அதனுடைய மிச்சம் என்று நம்ம சொல்லி

என்றார். அப்ப அதைத்தான் இங்க சொல்லுகின்றார். இந்த பிறப்பு இறப்பு இரண்டையும் பார்க்கக்கூடிய சரியான அறிவு உடையவர்கள். ஏன்னு சொன்னா நாம வந்து உலக விஷயங்கள்ல அதிகமா மனதை பறிகொடுத்து விடுகின்றோம். போட்டி, பொறாமை, பதவி ஆசை, அடுத்தவங்களை வீச்சிட்டு நமக்கு அது வரணும், நமக்கு வந்து இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கணும், நகை வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், ஊர் சுத்தி பார்க்கணும், புது புது ஆடைகள் வாங்கணும், இந்த மாதிரிலாம் நமக்கு சபலங்கள் நிறைய இருக்கு. ஆனா நீத்தார் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதிரி சராசரி மனித வாழ்க்கையை விட்டு நீங்கியவர்கள். அப்ப அவங்க பாக்குறாங்க, இந்த பிறவி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம என்ன செய்யணும் என்று அவர்கள் யோசித்து பார்க்கிறார்கள். அப்படி அந்த பிறப்பு இறப்பு இருமை வகை தெரிந்து அந்த இரண்டையும் ஆராய்ந்து பார்த்து தெளிந்து அதிலிருந்து அவங்களுக்கு என்ன தெளிவு வருகிறது என்று சொன்னால், நாம வந்து எந்த நிலையிலும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, எந்த நிலையிலும் நாம தர்மத்தை விட்டு, ஒழுக்கத்தை விட்டு, அற வாழ்க்கையை விட்டு நீங்க கூடாது. எது சரியோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டும். தவறை என்ன சொன்னாலும் செய்யக்கூடாது, என்ன கிடைத்தாலும் செய்யக்கூடாது, எந்த வீக்னஸும் நமக்கு இருக்கக்கூடாது என்று இங்கே சொல்லுகின்றார். அப்ப உண்மையான நீத்தார் யார் என்று சொன்னால், இந்த உலகத்துல பிறப்பு இறப்பு இரண்டும் இருக்கிறது, அந்த இறப்புக்கு பின்பு மீண்டும் பிறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழி நல்ல ஒழுக்கமான சரியான வழியில பாதையிலே செல்வதுதான். அதனால சாதாரண மனிதனாக இந்த உலகத்துடைய விருப்பு வெறுப்புகளுக்கு நாம அடிமையாக கூடாது என்று இங்க தெளிவாக வள்ளுவர் சொல்லுகின்றார். நன்றி. அடுத்த குரலை நாளை பார்ப்போம்.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி.
2: ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
3: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும் நன்னெறி நிகழ்ச்சி.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு சில வழிகள். வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே. ஆமா, நிச்சயமா வாழ்க்கை வாழறதுக்கு தான். ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை நம்ம வாழறோமா, மகிழ்ச்சியா வாழறோமா, இல்ல பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கிறோமா? சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், அதெல்லாம் கண்டு துவண்டு போயிடுறோம். அன்றாட வாழ்க்கையில பிரச்சனைகளே நம்ம கண் முன்னாடி இருக்கு. ஆனா அந்த பிரச்சனைகள்ல மூழ்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்பவே அவஸ்தையாயிடுறது. ஆனா அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்றது, எப்படி அதிலிருந்து வெளிவந்து வெற்றி காண்றது, வெற்றி அப்படின்ன உடனே ஒரு பெரிய பெரிய இமாலய வெற்றியை நான் சொல்லல, வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம சில கோல்ஸை வச்சுட்டு அந்த கோலை தொடுறதுக்கு சில முயற்சிகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு கூட தடங்கல்களா நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. அந்த சின்ன சின்ன விஷயங்கள், குறிப்பா சொல்லணும்னா ஒரு சின்ன நூல் கொண்டா நம்ம சிறை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு பழமொழி கூட எனக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வர்றதுக்காக இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு சகோதரி ஜெயா, இவங்க பிரம்மா குமாரி இயக்கத்துடைய ஒரு உறுப்பினர், நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேச போறாங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு நிகழ்ச்சியில எம்ஓபி சமுதாய வானொலி ஸ்டுடியோல இருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குறது நான் அருணா. என் கூட பிரம்மா குமாரிகள் அமைப்பில் இருந்த சகோதரி ஜெயா இன்னைக்கு உங்க கூட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. நேத்துக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு எபிசோட்ல நான் ஒரு கேள்வி கேட்டேன் சகோதரி ஜெயா அவங்க கிட்ட. அந்த பதில நான் இப்போ அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். அந்த பதிலோட இந்த நிகழ்ச்சியை தொடக்கலாம். வணக்கம் சிஸ்டர்.
1: வணக்கம். ஓம் சாந்தி. ஆக்சுவலா நாம வந்து பல விஷயங்களை வந்து கத்துக்கிறோம், நம்முடைய மனதில் பகிர்ந்து கொள்கிறோம், பதித்து கொள்கிறோம், அதுக்கப்புறமா நாம மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்கிறோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நம்ம படித்து சில விஷயங்களை கற்றுக்கிறோம், பார்த்து சில விஷயங்களை கற்றுக்கிறோம், கேட்டு சில விஷயங்களை கற்றுக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது எதையெல்லாம் நாம் அந்த மாதிரி கற்றுக்கொள்கிறோமோ அதை வந்து நாம் நம்முடைய செயலாக மாற்றிக்கொள்கிறோம். ஸோ நாம் ஒரு செயலாக மாற்றிக்கொள்ளும் பொழுது அதை திரும்ப திரும்ப நாம் செய்யும் பொழுது தான் அது நம்முடைய ஒரு ஹேபிட்டாக ஆயிடுது, ஒரு பழக்க வழக்கமாக ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நீங்கள் சொன்னீங்க நிறைய ஒரு சில தேவையே இல்லாத வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்துகிறோம் டே டு டே லைஃப்பில் அப்படின்னு சொன்னீங்க. ஈவன் சின்ன குழந்தைங்க கூட அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா உறவுகள்லேயும் கூட அந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை நாம் ஏன் யூஸ் பண்ணுறோம், அதுக்காக நாம் ஏன் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாமல் அடிக்ட் ஆகிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறீங்க. பல சமயங்களில் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் இந்த பர்டிகுலர் வார்த்தை, இந்த பர்டிகுலர் வேர்டு வந்து அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு தெரிஞ்சாலும் திரும்ப திரும்ப அதை தான் நாம் யூஸ் பண்ணுவோம். குழந்தைகளை கூட வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி திட்டுறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அது நம்முடைய இன்டென்ஷன் இல்லை, நாம் வந்து நம்முடைய உணர்வு வந்து நல்லா தான் இருக்குது, ஒரு இன்டென்ஷன் வந்து அவங்கள அப்படி திட்டணுன்ற அவசியம் இல்லை, ஆனாலும் அது வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு வார்த்தையாக நாம் யூஸ் பண்ணி அவங்கள வந்து சத்தம் போடுறோம், திட்டுறோம், ஏன்னா அப்போ தான் அவங்க கேட்பாங்க அப்படின்னுலாம் நம்ம சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி, அந்த வார்த்தையை மற்றவர்கள் நம்மோடு பேசும்பொழுது யூஸ் பண்ணால் நமக்கு எப்படி ஃபீல் ஆகும் அது நாம் கேட்கணும். கண்டிப்பாக யாரெல்லாம் இந்த வார்த்தையை வந்து மற்றவர்களை வந்து கஷ்டப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க அதே வார்த்தையை மற்றவர்கள் தன்னோடு பேசும்பொழுது யூஸ் பண்ணால் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா நிச்சயமாக கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வார்த்தை தனக்கு கஷ்டம் கொடுக்கறதுனால தான் அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள வந்து நாம் ஒரு சில வார்த்தைகளை வந்து இது கடினமான வார்த்தைகள் அப்படின்னு நாம் தான் வந்து வச்சுட்ருக்கோம். ரெண்டாவது விஷயம் வந்து நாம வந்து பல விஷயங்களை கேட்குறோம், மற்றவங்க வந்து பேசுறாங்க, அதை நம்ம கேட்குறோம். ஸோ கேட்குற விஷயங்களை நமக்குள்ளே வந்து நாம் பதித்து கொள்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, நம்முடைய காது அப்படின்றது வந்து ஒரு அங்கம், மிகவும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அங்கமாக இருக்கிறது. ஸோ நம்முடைய கேட்கும் சக்தி என்பது இங்கே வேலை செய்யுது. இப்போ நான் அந்த வார்த்தையை கேட்கவே இல்லை அப்படின்னா, கண்டிப்பாக அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் எனக்கு தெரியாது, அந்த வார்த்தை புண்படுத்தக்கூடியது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த வார்த்தையை நான் மற்றவங்க மேலே யூஸ் பண்ணவும் மாட்டேன். இப்போ நான் கேட்கும்போது நான் எப்படி உணர்கிறேனோ, அந்த உணர்வினுடைய அடிப்படையில் அந்த வார்த்தையை நான் எனக்குள்ளே எப்படி பதிச்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த வார்த்தையை நான் மற்றவர்களை கஷ்டப்படுத்துவதற்காக உபயோகப்படுத்தலாம். இந்த வார்த்தையை யூஸ் பண்ண அவங்களுக்கு அவங்கள அவமரியாதைப்படுத்தலாம். இந்த வார்த்தையை யூஸ் பண்ண அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தலாம். இந்த வார்த்தையை யூஸ் பண்ண அவர்களை வேதனைப்படுத்தலாம். அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் நமக்குள்ள உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஸோ என்னுடைய கேட்கும் சக்தியை நான் இதுக்காக உபயோகப்படுத்துகிறேன். இப்போ இந்த இடத்துல நாம் வந்து என்ன ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா, மற்றவர்கள் இப்போ வந்து யாராவது கோபமாக கத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் நம்ம என்ன பண்ணுவோம்னா, உடனே மற்றவங்க வந்து கோபமாக கத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை நான் உடனே என்ன எடுத்துக்குவேன்னா, என்ன வந்து அந்த மாதிரி கீழ்த்தரமாக பேசிட்டாங்க அப்படின்றத நான் எடுத்துப்பேன். இப்போ அதே வார்த்தையை இல்லை அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து நான் ஒரு நல்ல மூடில் பேசினாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அதை பற்றி நான் கண்டுக்க மாட்டேன். இப்போ நானும் நல்ல மூடில் இல்லை, எங்கிட்ட பேசுறவரும் ஒரு நல்ல மூடில் இல்லை, அவர் சத்தம் போடுறாரு அப்படின்றப்ப என்ன பண்ணுவேன்னா, உடனே அவர் வந்து என்ன அவமரியாதைப்படுத்திட்டாங்க, என்ன மரியாதை இல்லாமல் பேசிட்டாங்க, அந்த மாதிரி வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துக்குவேன். எடுத்துக்கிட்டு அதை என்னுடைய மனசுக்குள்ளே நான் வச்சுக்குவேன். ஸோ எனக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது, எனக்கு ஒரு நேரம் வரும்போது, இந்த வார்த்தையை திரும்பவும் அவருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் முயற்சி பண்ணுவேன். ஒருவேளை அவர் எனக்கு மேலதிகாரியாகவோ இல்லை என்னை விட பெரியவங்களாகவோ இருந்தேன்னா நேரடியாக அவங்க கிட்ட யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், வெளியில் போய் வேற யார்கிட்டையாவது அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, கேட்கக்கூடிய சக்தியை நான் பயன்படுத்துகிறேன். ரெண்டாவது விஷயம் வந்து, இப்போ யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன்னா, அதை அவங்க ஒரு வாட்டி சொல்கிறாங்க, அதை நான் எடுத்துக்கொள்கிறேன். எனக்குள்ள அதை எத்தனை வாட்டி சொல்கிறேன், பல முறை சொல்கிறேன். அதுக்கப்புறமா மற்றவர்கள்கிட்ட அதை எத்தனை வாட்டி சொல்கிறேன், இன்னும் பல முறை. ஸோ அவங்க ஒரு வாட்டி சொல்கிறாங்க, அதே வார்த்தையை நான் 100 முறை எனக்குள்ளே சொல்லிக்கொள்கிறேன், 1000 முறை நான் சொல்லிக்கொள்கிறேன். 1 முறை 2 முறை 100 முறை 1000 முறை இல்லை, பல சமயங்களில் நான் வாழ்நாள் முழுவதும் கூட அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்றத திரும்ப திரும்ப திரும்ப எனக்குள்ளே நான் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கேட்டு வச்சுக்கக்கூடிய வார்த்தைகளை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உபயோகப்படுத்த ஆரம்பிப்பேன். ஒரு சில சமயம் சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி நான் இப்படி இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணவே இல்லை, பண்ணதே கிடையாது, இந்த மாதிரி நான் வந்து கோபமாக பேசவே மாட்டேன், இந்த மாதிரி நான் தகாத வார்த்தைகளை என்னுடைய வாயிலேருந்து வரவே வராது, ஆனால் இப்போ எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, ஏதோ ஒரு இடத்துல அதை கேட்குறாங்க, அதை வந்து மனம் என்பது புண்படுகிறது. ஸோ இந்த வார்த்தை வந்து இந்த வார்த்தைக்கு புண்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறது அப்படின்றதை நான் புரிஞ்சுக்கிறேன், அந்த வார்த்தையை எனக்குள்ள பிடிச்சி வச்சுக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மற்றவர்களை புண்படுத்த வேண்டும், மற்றவர்களை வந்து நான் கஷ்டப்படுத்தணும், இல்லை மற்றவர்களுக்கு இதே மாதிரி வழியை கொடுக்கணும் அப்படின்னா, உடனே அந்த வார்த்தையை அவங்க மேலே போடுறேன். இப்போ எனக்கு வந்து அந்த வார்த்தை புண்படுத்தவே இல்லை, ஒரு

0: சில சமயம் சின்ன குழந்தைங்க வந்து அது அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியாம எங்கெந்தோ கேட்டுட்டு வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா சொல்றது யாரு? நம்முடைய குழந்தை. நமக்கு நல்லா தெரியும் அதுக்கான மீனிங் அந்த குழந்தைக்கு தெரியாது, அதற்கான அர்த்தம் அந்த குழந்தைக்கு தெரியாது. கண்டிப்பாக அந்த குழந்தை என்னை புண்படுத்துவதற்காக சொல்லலை அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த வார்த்தை நம்முடைய மனசில் நிற்காது. ஸோ நம்முடைய மனதில் எந்த வார்த்தை என்பது நிற்கிறதோ, நம்முடைய மனதிற்கு நாம் மறுபடியும் எதை இந்த வார்த்தை கடுமையான வார்த்தைன்னு சொல்லி கொடுக்கிறோமோ, அந்த வார்த்தை கண்டிப்பாக ஏதாவது ஒரு சமயத்தில் மற்றவர்களுக்கு வலியை கொடுப்பதற்காக, மற்றவர்களை புண்படுத்துவதற்காக கண்டிப்பாக வெளியே வந்துடும். ஸோ அகெய்ன் நாம் வந்து நம்முடைய மனதுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, வார்த்தைகளுக்கு என்னை கஷ்டப்படுத்தக்கூடிய சக்தி கிடையாது. வார்த்தை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது வெறும் வார்த்தைகள் தான். அதை நான் வந்து பிடிச்சி வச்சுக்க போறதில்லை. நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து குப்பை தொட்டியில போட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, அதை நான் ஏன் வந்து மிகவும் மதிப்பு இருக்கக்கூடிய என்னுடைய மனதில் நான் வச்சுக்கணும். நம்ம வீட்டில் வந்து குப்பை தொட்டியை வந்து காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி கிளீன் பண்ணுறோம், எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியே கொட்டிடுறோம். ஸோ அதை ரெண்டு நாள் வச்சுருந்தா என்ன ஆகும்? நிச்சயமாக வந்து ஸ்மெல் வந்துடும், அதுக்கப்புறமா நோய்கள் பரவும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, மற்றவர்கள் சொன்ன வார்த்தையை, வலி கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை, வேதனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நம்முடைய மனசில் வந்து போட்டு பதிச்சு வச்சுக்கிட்டு, அதை ரொம்ப நாளாக வச்சுட்டு, அதை பற்றி பேசிட்டு, அதை பற்றி நம்ம சிந்திச்சுக்கிட்டு, அதையே நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் வலியோடு வெளியே மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு வரும். ஸோ இதை நாம் வந்து சாதாரணமாக கண்டிப்பாக எடுத்துக்க கூடாது. நான் வந்து மீன் பண்ணலை, நான் வந்து சொல்லணும்னு நினைக்கலை, குழந்தைங்க தானே, க்ளோஸாக இருக்கிறவங்க தானே, அவங்க தானே, நல்லதுக்கு தானே சொன்ன அப்படின்னு எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாமல், எந்த ஒரு வார்த்தை மற்றவர்களை நோகடிக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியுமோ, அதை ஏதாவது ஒரு பயிற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு அந்த வார்த்தையை நம்முடைய அகராதியிலேருந்து நாம் நீக்கிடணும். அகெயின் அந்த வார்த்தையை நம்மீது வேற யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு எந்த கவனமும் கொடுக்க வேண்டாம், அதுக்கு எந்த அர்த்தத்தையும் நாம் கொடுக்க வேண்டாம். அது குப்பை தொட்டியில் போட வேண்டிய விஷயம். ஸோ நம்முடைய மனதில் எடுத்து வைத்துக்கொள்ளக்கூடாது.
1: ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க சிஸ்டர். பட் அதாவது வந்து ஒரு சில கருவி இருக்கும், அது தேவையில்லாத விஷயத்தை அப்படியே டெலீட் பண்ணிடும். அதை டெலீட் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து திருப்பி வரவே வராது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கருவி, அந்த கருவிங்கிறது வந்து நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம மனசை அதை ஸ்கேன் பண்ணி தேவையானதை மட்டும் உள்ளே வச்சுட்டு தேவையில்லாததை டெலீட் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய மனசை நம்ம வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக மனம் ஒரு பூந்தோட்டம், அதில் நிச்சயமாக நல்ல பூக்கள் எப்பயுமே மனம் வீசிகிட்டு இருக்கும். அது நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷத்துக்கு கொடுக்கும், அதில் சந்தேகமே இல்லை. இன்றைக்கி இந்த எபிசோடில் வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம காது மூலமாக கேட்டு, அது மூலம் நம்மளையும் நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களையும் நம்ம எப்படி கஷ்டப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி கேட்டோம். அடுத்த எபிசோடில் வேறொரு பிரச்சனையை நம்ம பற்றி அலசி அதற்கான தீர்வுகளை சகோதரி ஜெயா அவங்க கிட்டேருந்து கேட்கலாம். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. நான் இப்போ உங்ககிட்டேருந்து விடைபெறுறது அருணா. வாழ்க்கை வாழ்வதற்கு நிகழ்ச்சியிலிருந்து பிரம்மா குமாரிகள் அமைப்பிலிருந்து சகோதரி ஜெயா அவர்களுடன் மீண்டும் வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் உங்ககிட்ட சொல்றோம், உங்க வாழ்க்கை உங்க

0: Radio Pulie 2. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.

0: உங்க தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Green Peace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்போதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்போ we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. We'll definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சுனா, we'll definitely you know, not spoil the air.
2: வசந்தமுல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புற, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போக சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மனிதர்கள் பலவிதம், அவங்களோட சிந்தனையும் வெவ்வேறு விதம். இந்த மாதிரி பலவிதமான மக்களை போய் சந்திக்கிற ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் மனிதர்கள் பலவிதம். இத உங்களுக்காக
4: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள் பை தி பீப்பிள் அண்ட் டு தி பீப்பிள். இட்ஸ் MOP 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8 FM. சுத்தம் சோறு போடும் என்பது பழமொழி என்றுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சுத்தம் சோறு போட்டு கொண்டிருப்பதை துப்புரவு தொழிலாளர்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு நம்ம மனிதர்கள் பலவிதம் நிகழ்ச்சியில மனித கழிவை அகற்றும் மக்கள் அவர்களோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த நிகழ்ச்சியை வழங்குவது நான் உங்க RJ கிருத்திகா. நம்ம 21st செஞ்சுரியில நம்ம சாப்பிடுற உணவு கூட ஒரு போன் பண்ணா டோர் ஸ்டெப்ல வரும். நம்ம சாப்பிடுற பிளேட்ஸ கூட வாஷ் பண்ண ஆட்டோமேட்டிக் யூட்டன்சில்ஸ் கிளீனர் இருக்கு. போடுற ட்ரெஸ் வாஷ் பண்ண வாஷிங் மிஷின் இருக்கு. ஆனா இன்னும் மனித கழிவை மனிதனே அகற்றும் இந்த கொடுமையான விஷயமும் இந்த 21st செஞ்சுரியில தான் இருக்கு. 1000 வருஷம் காலம் முன்னாடி இருந்த மொஹஞ்சடாரோ ஹரப்பா சிவிலைசேஷன்ல கூட ஒரு ஒரு வீட்டுல இண்டிவிஜுவல் டாய்லெட் சிஸ்டம், அந்த டாய்லெட் வேஸ்ட் அகற்ற ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்தது. ஆனா நம்ம சென்னையில இன்னும் நிறைய சிட்டிஸ்ல ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒழுங்கா இல்ல. இன்னும் இந்த சாக்கடை பாதைகள் அடைப்பு ஏற்பட்டு தான் இருக்கு. இன்னும் நம்ம ஊர்ல இந்த அடைப்பு அகற்றத்துக்கு மனிதர்கள் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அப்படி உங்க வீட்டுல ஒரு சாக்கடை அடைப்பு ஏற்பட்டா என்ன பண்ணுவீங்க? அந்த அடைப்பை எடுக்க வர துப்புரவு தொழிலாளி கிட்ட நீங்க மக்கள் எப்படி நடந்து கொள்றீங்க? இதை பற்றி சிலர் மக்களிடம் கேட்கலாம் வாங்க.
1: உங்க வீட்டுல வந்து சாக்கடை அடைப்பு ஏற்பட்டா முதல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க?
2: முடிஞ்ச அளவுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணுவோம். அப்படி சரி பண்ண முடியலன்னா வெளியில இருந்து ஆளை கூப்பிட்டு வந்து சரி பண்ணுவோம்.
3: அடுத்த ட்ரைனேஜ் கிளீன் பண்றவங்கள கூப்பிட்டு ட்ரைனேஜ் கிளீன் பண்ண சொல்லுவோம்.
2: ஆளை கூப்பிட்டு வேலை வாங்குவோம்.
1: சரி, இப்ப வெளியில வந்து இந்த சாக்கடை கிளீன் பண்றதுக்கு வராங்கல்ல உங்க வீட்டுக்கு, அப்ப வந்துட்டு அவங்க கிட்ட நீங்க கேட்ட பைசா கொடுக்குறீங்களா இல்ல பேரம் பேசுவீங்களா?
2: அவங்க கேட்பாங்க அதிகமா காசு, நாங்க அது கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணி தான் கொடுப்போம்.
3: கஷ்டப்படுறாங்கல்ல அதனால கொடுப்போம்.
2: பேரெல்லாம் பேச மாட்டோம். அவங்க நம்ம வீட்டை சுத்தப்படுத்துறாங்க, அதனால அவங்க கேக்குற பைசாவை கொடுப்போம்.
1: சரி, அவங்க வந்துட்டு இப்ப வந்து கிளீன் பண்ணும்போது குடிச்சுட்டு தான் வந்து கிளீன் பண்ணுவாங்க பாதி பேர். அதை பத்தி நான் என்ன நினைக்கிறீங்க? இல்ல குடிக்காதே வந்து கிளீன் பண்றாங்களா?
2: பெரும்பாலும் சேக்காடை கிளீன் பண்றவங்க வரவங்க குடிச்சிட்டும் வருவாங்க, குளிக்காதும் வருவாங்க. அது சொல்ல முடியாது, அந்த நாத்தம் பொறுக்க முடியாது. பேர் குடிச்சிட்டு தான் வந்து கிளீன் பண்ணுவாங்க.
3: குடிச்சிட்டு வந்துதான் வேலை செய்வாங்க. அப்ப ஏன்னா அந்த ஸ்மெல் எல்லாம் இருக்கிறதுனால போல இருக்கு, அவங்க குடிச்சிட்டு தான் வருவாங்க.
1: சில பேர் வீட்டுல வந்து விட மாட்டேன்றாங்க. அப்ப உங்க வீட்டுல வந்து
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல? இல்ல, குடிச்சிட்டு வந்தா அவங்களுக்கு தான் ஆபத்து. அதனால நாங்க அவங்களுக்கே சொல்வோம், குடிச்சிட்டு எல்லாம் வந்து கிளீன் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். எடுத்துக்கிறதா இருந்தா எடுத்துக்கிட்டோம், இல்லட்டினா விட்டுட வேண்டியதுதான். ஏன்னா நம்ம வீட்டுல வந்து ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னு நினைச்சுக்கோ, நமக்கு தான் ப்ராப்ளம். குடிச்சிட்டு வந்து நம்ம வீட்டுல ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அது அவங்களுக்கு தான் ப்ராப்ளம்.
2: அந்த மாரி உள்ள அளவு சேர்க்க மாட்டோம் நாங்க. இது ஆபத்தான வேலை தானே, அவங்க இறங்கி வேலை செய்யறது. அவங்க குடிச்சிட்டு வந்து வேலை செஞ்சாங்கன்னா அது வந்து அவங்க உயிருக்கே ஆபத்து தானே. அது அவங்க சுத்தம் பண்றாங்கன்னு தெரியல, இல்ல போதையில உள்ள கிடக்காங்கன்னு தெரியல. அவங்களுக்கு தூக்கவே இன்னும் ரெண்டு நாள் வேணும். அப்புறம்
1: ஆனா நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சில பேர் வீட்டுல வந்து சொல்றாங்க, குடிச்சிட்டு வந்தா உள்ள விட மாட்டோம், குடிக்காத வந்தாதான் விடுவோம். நீங்க எப்படி?
2: அதெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க அந்த நாட்டம் பொறுத்து செய்யணும்ல. நம்ம குளி அவங்க குடிச்சாதான் அந்த வாசனை தெரியாது அவங்களுக்கு. குடிக்காத வந்து அவங்க கிளீன் பண்ணா அவங்களுக்கு அவங்களுக்கு நம்மளுக்கே மனசாச்சும் இல்லை. அவங்க எப்படி செய்வாங்க அந்த இடத்த? பயங்கரமா ஒரு நாட்டடிக்கிற சேகல நம்மளே இப்போ ஒரு கை இது பண்ணா மூக்கில் துணியை கட்டிக்கின்னு இது எல்லாம் பண்ணிக்கின்னு தான் இப்போ இது பண்ணுறோம். அந்தமாரி அவங்க எதுவுமே கட்டாக வந்து கிளீன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க குடிச்சிட்டு கிளீன் பண்ண தான் கிளீனாக பண்ண முடியும். கிளீனாக பண்ணிட்டு போவாங்க, இந்த அசிங்கெல்லாம் பார்க்காத நல்லா கிளீன் பண்ணிட்டு போவாங்க.
1: அவங்க அதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா? மாஸ்க்
3: புது மிஷின் எல்லாம் வந்திருக்கேன்னு
1: தெரியுமா?
3: இல்ல எனக்கு தெரியாது. நான் இந்த டிவில எல்லாம் பாக்கும்போது ஒரு ஒருத்தர் பேசுறாங்கல்ல, அதை வச்சு இப்ப எல்லாம் மிஷின் எல்லாம் ஃபாரின் மாதிரி இப்ப மிஷின் எல்லாம் வந்திருக்காம கிளீன் பண்றதுக்கு அப்படின்னு
4: கேட்டேன்.
3: இல்ல அதெல்லாம் வேற கிளாஸ் தான் கொடுக்கும், நாங்க யூஸ் பண்ற கிளாஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்க அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதே டம்ளர்ல தானே கேட்பாங்க. அதனால பிளாஸ்டிக் கிளாஸ் இருந்ததுன்னா யூஸ் அண்ட் த்ரோ இருக்குல்ல, அதை கொடுக்கும்.
2: அவங்க பாத்திரத்துல குடுப்போம்.

0: வர வழியில ஒரு சின்ன அடைப்பு ஏற்பட்டிருந்தா அதுல வர துர்நாற்றத்தை கூட நம்மளால கொஞ்ச நேரம் கூட பொறுத்துக்க முடியாது. ஆனா இந்த சாக்கடை குழியில இறங்கி நம்மளோட சுத்ததுக்காக வேலை செய்யற இந்த துப்புரவு தொழிலாளர்களோட இந்த உன்னதமான தொழிலில் அவர்களோட கஷ்டங்கள் வாழ்க்கை முறைகள் பத்தி சில துப்புரவு தொழிலாளர்கள் கிட்ட கேட்கலாம்.
1: அதெல்லாம் இல்ல மேடம், அப்பா அம்மா சின்ன வயசுல காலமாயிட்டாங்க, அதனால இந்த வேலைக்கு அப்படியே வந்துட்டோம். வேற ஒண்ணு இல்ல இல்ல இல்ல, அவங்க எல்லாம் விவசாயம்.
2: படிப்பு 9 வருஷம் படிச்சிருக்கேன், கம்பெனில வேலை செய்யினேன், கம்பெனி லாக் அவுட் பண்ணிட்டான், அதெல்லாம் சும்மா வீட்டுல இருந்தேன். சரி, தற்காலிகமா இந்த வேலையாக செய்யலான்றதுக்காக இங்க வந்து ரோட
3: போயிருக்கிறேன்.
4: ஆமா
2: அம்மா, நம்ம படிக்கல, அதனால உனக்கு இந்த வேலை போ, நாங்க படிக்கணும், இந்த வேலைலாம் வேணாம்
3: சொல்றேன்.
2: ஆமா, இந்த வேலை வேற எது?
1: பசங்க எல்லாம் எல்லாம் படிச்சுறாங்க மேடம், படிச்சுறாங்க, எல்லாம் 3 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம் மேடம்.
5: நல்லது, பிள்ளைங்க படிக்கணும், நம்ம இந்த வேலை செய்யறோம், நம்ம பிள்ளைங்களாவது நாலேஜுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த வேலையை செய்யணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணுன்றதுக்காக போறோம். இதை போயிட்டு பசங்க தெரிஞ்சிட்டா பசங்க சொல்லாதுங்க வெளியில, நம்ம அம்மா அலர்ட் பண்றாங்கன்னு வெளியில சொல்லாதுங்க. சப்போஸ் தெரிஞ்சிட்டா ஸ்கூல்ல கிண்டல் பண்ணி அந்த மாதிரி சொல்லி என் வீட்டு பசங்க கூட வந்து அழுதுருக்காங்க. நாங்களும் சரி பரவாயில்ல, அது ஒன்றும் இல்லம்மா,
4: கேவலமே
5: இல்லை, நம்ம வந்து தொழில் செய்யறோம், திருடல போய் சொல்ல, அது நம்மளுடைய தொழில் செய்யறோம், அதெல்லாம் நீ எதுவும் கேர் பண்ணாம நீ படிக்கிறது தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் படிக்க வச்சிருக்கோம். இல்லை இப்போ 9 பசங்களும் ஒரு பையன் படிக்க.
3: இதாவது பாத்தீங்கன்னா இப்போ உங்களை மாதிரி ஆளுங்களை வந்துட்டு மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க?
1: மக்கள்லாம் என்னத பாக்குறாங்க, மக்கள்லாம் வெறுப்பு தான், அடுப்பு. அவங்க வேலை முடியணும், அவங்க வேலை முடியணும், அவங்க வேலை முடிஞ்சா நல்லா செய்வாங்க, அவங்க வேலை முடியலாம் வெறுப்பா பேசுவாங்க, வேற ஒண்ணும் இல்ல.
3: இப்ப நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அடைப்புன்னு உங்களை யாராச்சும் வீட்டுல போன் பண்றாங்கன்னு?
1: ஆமா மேடம்.
3: நீங்க போய் வேலை பண்றதுக்கு போறீங்க, அப்ப வந்து அவங்க வந்து உங்ககிட்ட பேரம் பேசுறாங்களா இல்ல நீங்க கேட்டதை குடுத்துறாங்களா?
1: இல்ல மேடம், அது வந்து நாங்களா கேக்குறது இல்ல, அவங்களா ஏதோ இஷ்டப்பட்டு குடுறாங்க மேடம்.
3: குடுத்துறாங்க?
1: ஆமா, இஷ்டப்பட்டு குடுக்கறதா.
2: தேவையில்லது முடிச்சிருவோம் அது வேலையை. அதனால அவங்க கேட்க மாட்டாங்க எதுவும். ஆமா,
6: வேற பேசுறாங்க. ஆமா, வீட்டுல இருந்து வேலை செய்யறோம், அதுல காசு வந்து நீங்க அதுல வாங்கும் போது இல்லையா நாங்க தரணும். குப்பை பார்த்து வந்து கேளமா சொல்றாங்க, நல்ல குப்பை வாடுறாங்க, இப்படி போய் இதுல என்ன இது பண்றாங்க, நல்லா வாடுறாங்களே அசிங்கல அதுன்றாங்க. நம்ம அசிங்கம் நம்ம வயிற்றுக்காரன்னு சொல்லி நம்ம வந்து போறோம், கஷ்டப்படுறோம், அது அவங்க தப்பான சம்பளம் பொறுப்பு சம்பளம்.
3: அதாவது நீங்க போயிட்டு இந்த மாதிரி அவங்க வீடு சுத்தமா இருக்கணும்னு வேலை செஞ்சா கூட
6: வேலை செஞ்சு. ஆமா, தப்பானே பேசுறாங்க,
7: பேரம் பேசுறாங்க, கம்மியா நான் கேக்குற ரேட்டுக்கு அவங்க ஒத்து போக மாட்டேன்றாங்க.
3: என்ன கஷ்டம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: கஷ்டம்னா ஒரு 6-7 வருஷம் ஆகுது இறங்கி, அதுதான் மேடம், அதான் நல்லது பண்ணிக்கிறாங்க. இப்ப இறங்கக்கூடாது, இப்ப இறங்கக்கூடாது, இறங்காத மேலேயே எல்லாம் வேலை பாக்குறேன் மேடம்.
3: சட்டம்
1: வந்ததுலேருந்து பரவாயில்ல மேடம், கொஞ்சம் இறங்கக்கூடாது, இறங்க யாரும் இறங்கக்கூடாது, இறங்காத மாதிரி இறங்காத வச்சு இறங்காதான் நல்லா, இறங்காத நல்லது, அந்த இறங்கு தான் கேஸ் அடிச்சு ஆளுங்கெல்லாம் காலம் ஆயிடுறாங்க.
3: சரி, உங்களுக்கு அசோசியேஷன் சங்கம் அதெல்லாம் இருக்கா?
1: சங்கம் இருந்தது, அது இப்ப தெரியல மேடம், அது இருக்குதா இல்லையா தெரியல,
7: தெரியாது.
3: அதாவது இன்னொன்னு வந்து எப்படி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இது மாதிரி இறங்கும் போது இந்த கிளவுஸ் மாஸ்க் அதெல்லாம் போடணும், அதெல்லாம் இருக்கா உங்ககிட்ட?
1: இருக்கு மேடம், இருக்கு இருக்கு,
3: அதெல்லாம் போட்டுட்டு தான்
1: இருக்கு. இருக்கு, இறங்குறது இல்ல மேடம், சுத்தமா இறங்குறது கிடையாது, 6-10 வருஷம் ஆகுது இறங்கி, இறங்குறதா கிடையாது. அதுக்கு முன்னாடி டெய்லி இறங்கணும், காலையில இறங்கணும், சாயந்தரம் வரைக்கும் இறங்கணும், இறங்கி கஷ்டப்படணும், அது ரொம்ப கஷ்டம் தான். இப்ப பரவாயில்ல, இப்ப இறங்குறதே கிடையாது, இறங்குறதே கிடையாது.
2: அது துணி மட்டும் தான் கட்டுவோம். அவங்க கூப்பிடுற டைமுக்கு நம்ம எடுத்துன்னு வர முடியாது, ஏன்னா அர்ஜென்டா நம்ம எதனா ஒரு வேலை செய்திருப்போம், அன்னத்துக்கு வந்து அடைப்பு எடுக்கணுவாங்க, அதனால அந்த டைமுக்குலாம் எடுத்துனாங்க. ஒரு துணிக்கு அந்த மாதிரி கட்டிங்கன்னா அடைப்பெல்லாம் எடுக்கும். இல்ல இருக்கிற டைம்ல மாஸ்க் போடுவோம் நீங்க சொல்ற மாதிரி, இல்லாத பட்சத்துக்கு இப்ப திடுக்குன்னு ஒரு ஆள் கூப்பிட சொல்ல நம்ம போய் அதை போய் எடுத்துன்னு வரணும். இல்ல ஆக்சுவலா அதை போட்டுதான் செய்வோம், அந்த டைமுக்கு கிடைக்காததுக்கு துணி கட்டுவோம்.
7: எதுவுமே போட்டுக்கிறது இல்ல, அப்படியே செய்ய
2: வேண்டியதான். கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அந்த வயலை இது பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு கோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் போட்டாக்க அந்த வெயிலில் எங்களுக்கு இந்த வேர்வையில் வாட்டப்படாது, நாங்கள் கைட்டு வச்சு தான் செய்வோம். அதை நாங்கள் அறிய மாட்டோம் சரியா, கட்டிங்கெல்லாம் மூச்சு வராது, அதனால அதை சரியாக யூஸ் பண்ணதில்ல. ஆனால் முக்கியமான ஒரு துர்நாற்றம் வர இடத்துல அதை யூஸ் பண்ணிப்போம்.
3: அதை
2: யூஸ் பண்ணிட்டேன்.
3: தெரியுமா?
1: அடுப்பு போனோன்னு ஒரு ஆர்வத்துல அது இறங்கி செய்யறோங்கிறான், அது கேஸ் திறங்கும் போதே கேஸ் அடிச்சு சாருங்கிறான். அதான் மேடம், அது வந்து நம்ம சொல்ல முடியாது, அது ஆளுங்களோட நேரம் தான். அது
2: தெரியுமா?
1: அதெல்லாம் எதுவும் இல்லை மேடம், என்னை பொறுத்தவரைக்கும் கிடையாது.

0: ஒரு சின்ன பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.
1: ஏம்பா இவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்கல, நிக்க மாட்டியா? காதுலயே விழாம ஓட்ட வேண்டியது.
2: ஏமா நீ என்னையாமா கூப்பிட்ட, ஆட்டோவதானமா கூப்பிட்ட?
1: ஐயோ அங்கிள் நீங்க வேற படுத்தாதீங்க, காலேஜுக்கு லேட் ஆகுது, சீக்கிரம் வண்டி எடுங்க.
2: இப்ப அங்கிள்னு கூப்பிட்டது அப்பவே கூப்பிட்டு இருந்திருப்பேன்ல. டாக்டர் டாக்டர் சார்ன்றீங்க, டீச்சர் அவங்களுக்கும் ஒரு பேர் இருக்கு, ஆனா எங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களை மட்டும் ஆட்டோ ஆட்டோன்னு கூப்பிடுறீங்களேமா, இது என்னமா நியாயம்?
3: உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சமம். மனிதர்களை மதிப்போம், மனிதாபிமானம் காப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: ஒரு துப்புரவு தொழிலாளி ஒரு சாக்கடை குழிக்குள்ள இருந்து முழுங்கி எழும் போது அவங்க உடம்பு முழுவதும் கழிவு படைந்திருக்கும். துர்நாற்றமே ஆளை கொல்லும் அளவு இருக்கும். பச்சை தண்ணியை குடித்தால் கூட கசப்பாய்தான் இருக்கும். இது மட்டும்தான் கண்ணுக்கு மேலோட்டமா நம்மளுக்கு தெரியற விஷயங்கள். ஆனா இதை தவிர அவங்களுக்கு வர பல கொடூரமான வியாதிகளை பற்றி நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: I'm Dr. Dharani Krishnan, Consultant Dietitian, Chennai.
5: அதாவது இன்னைக்கு நம்மளோட ப்ரோக்ராம்ல வந்துட்டு இந்த டிரைனேஜ் குள்ள இறங்கி அதாவது மனித கழிவை மனிதனை அகற்றும் தொழிலாளர்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நான் முதல்ல வந்துட்டு இப்ப இந்த மாதிரி இறங்கி வேலை செய்யறவங்களுக்கு என்னென்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
4: பேசிக்கா டிரைனேஜ் தான் இஸ் ஆக்சுவலி த வர்ஸ்ட் திங் வி கேன் திங்க் அபவுட். ஏன்னா வியாதியே அது வழியா தான் வருது. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹைஜீன், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் சுச்சுவேஷனில் கை அலம்புறது இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை அலம்புறது இஸ் பிகாஸ் மோஷன் வந்து எங்கேயுமே நம்மளுக்கு வந்து படக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்டில் தான் வி ஆர் அப்சல்யூட்லி கிளீன் கிளென்லினஸ் இதெல்லாம் சொல்கிறோம் நம்ம. பட் இப்போ வந்து இப்போது ரோட்டில் இருக்கிற ஒரு இது கரும்புச்சார் குடித்தா கூட அந்த ஹேண்ட்லருக்கு கை சரியா இல்லை, அதனால ஜாண்டிஸ் வரும். அதே மாதிரி டைஃபாய்ட். ஸோ ஜாண்டிஸ் அண்ட் டைஃபாய்ட் ஆர் டூ டிசீசஸ் எதனால வருது? இந்த வாட்டர் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் சொல்றோம். அதாவது எங்கேயோ டிரைனேஜும் நம்ம சாப்பாட்டு உணவு வர இதுவும் கலக்கறதே வரக்கூடிய வியாதிகள். ஸோ இவங்க ஆன்டி டைஃபாய்ட் அண்ட் ஆன்டி ஜாண்டிஸ் ஷார்ட்ஸ் கட்டாயம் எடுத்துக்கணும். பிகாஸ் அவங்க வந்து அந்த டிரைனேஜ்குள்ளேயே இறங்குறாங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், அவங்களுக்கு உடம்புல எந்த கட்டுமே இருக்கக்கூடாது. ஏன்னா கட்டு இருந்தா அந்த அது வழியா டைரக்டா பிளட் ஸ்ட்ரீம்ல இவங்களுக்கு லிங்க் வருது ஃபார் ட்ரைனேஜ் டு பிளட். இது வர்ஸ்ட் பிகாஸ் செப்டிசீமியா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இவங்க வந்து ஏதாவது ஒரு சின்ன இது இருந்தா கூட ஒரு ஸ்மால் பேண்டேஜ் போட்டு அந்த கட்டை முடிக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கருத்துக்கள். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஆஃப்டர் இது பண்ணின அப்புறம் நல்ல பாத், ஒரு ஹாட் வாட்டர் பாத் ஃபெசிலிட்டி கொடுக்கணும். அதை தவிர வந்து நல்ல டெட்டால் மாதிரி ஆர் சம் ஏன்னா ஆன்டிசெப்டிக் ஆஸ் வி கால் அந்த டெட்டால். ஓகே, எனி ஆன்டிசெப்டிக் யூ மஸ்ட் யூஸ். ஏன்னா ஆன்டிசெப்டிக் போட்டு அவங்க குளிக்கணும், அதை ஆர் ரெகுலர் சோப் போட்டுட்டு அது மேலே தே ஹாவ் டு யூஸ் அன் ஆன்டிசெப்டிக் ஆஸ் கிளீன் ஆஸ் தே யூஸ் இன் அன் ஐசியூ. அப்போ தான் அவங்க உடம்பு திருப்பி கிளீன் ஆகும். ஸோ வெதர் ஹேர் எல்லா பார்ட்டும் ஈவன் யூ நோ ஹேர் அண்டர் ஆர்ம்ஸ் வாட் எவர் இட் இஸ் எவ்ரி பார்ட் தே ஷுட் கிளீன் ப்ராப்பர்லி வித் திஸ் ஆன்டிசெப்டிக். தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது அண்ட் தென் இவங்க வந்து பிகாஸ் தே ஹேண்டில் திஸ் தே ட்ரிங்க் அ லாட் ஆஃப் லிக்கர் சாப்பிடுவாங்க, சாராயம் குடிப்பாங்க, அதனால அவங்க லிவரே வந்து ஆல்ரெடி காம்ப்ரமைஸ்டாக இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டியும் காம்ப்ரமைஸ்டாக இருக்கும். இப்போ லிவர் எடுத்திங்கன்னா இதுதான் வந்து ஒரு கம்பெனியோட MD மாதிரி. ஹார்ட்டுங்கிறது பம்பிங் மிஷின் தான், கிட்னிங்கிறது ஃபில்டரிங் ஏஜென்ட் தான், ஆனால் லிவர் தான் MD ஆஃப் த கம்பெனி. டிசிஷன் மேக்கர் பாடியில் எங்கே குளுக்கோஸ் போனால் எல்லாமே லிவர் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால இவங்க உணவு எடுக்க வேண்டியது புரத சத்து உள்ள உணவு, நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். யாராவது சப்ளிமெண்ட்ஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணால் கூட கவர்மெண்ட் செக்டர்லேருந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வெரி இம்பார்ட்டண்ட் அவங்களுக்கு, இது பண்ணலைன்னா அவங்களுக்கு லைஃப்கே த்ரெட்டன் தான். ஏன்னா அவங்க உணவு சரியாக எடுக்காத ஆல்ரெடி லிவர் காம்ப்ரமைஸ்டாக இருந்து இந்த மாதிரி அன்ஹைஜீனிக் கண்டிஷன்ஸில் ஒர்க் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு. அண்ட் ரெகுலர் இந்த மாதிரி இன்டேக் ஆஃப் ஆல்கோஹால் டெய்லி இது பண்ணுறாங்க அப்படின்னா அன்னன்னைக்கு தே வில் டெஃபினெட்லி ஆல்கோஹால் எடுப்பாங்க. அதை அவங்களுக்கு வந்து கான்செப்டை அட்லீஸ்ட் குறைவாக எடுக்கிறதுக்கு நம்ம வந்து டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம். நியூட்ரிஷன் வரலும் பார்த்தா அவங்களுக்கு கிளென்லினஸ் சொல்லித்தரலாம். நம்மளுக்கு வந்து புரத சத்து உள்ள உணவுன்னு எடுத்தாலே வந்து வந்து சைவ முறையில் பருப்பு வகைகள், தயிர், பால் இதுதான் சைவ முறையில். அசைவ முறையில் பார்த்தீங்கன்னா சிக்கன், ஃபிஷ் அண்ட் எக் அவங்க எடுக்கலாம் தாராளமாக. ஸோ இதெல்லாம் வந்து கிரேவி ஃபார்மில் எடுத்தால் பெட்டர் அவங்களுக்கு, ஏன்னா அதில் இருக்கிற விட்டமின்லாம் இப்போ ஃப்ரை பண்ணோன்னா நிறைய விட்டமின்ஸ் மினரல்லாம் வந்து இதாகிடுது, கெட்டு போய்டுது. ஸோ பெட்டர் வந்து அவங்க கிரேவி ஃபார்மில் எடுத்து பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மிஷின்ஸ் வந்துடுச்சு இதுக்கு, அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறத விட மிஷின்ஸ் யூஸ் பண்ணி இதை பண்ணுறத நம்ம வந்து என்கரேஜ் கட்டாயம் பண்ணணும். ஏன்னா இது ஆக்சுவலி இஸ் வெரி சேட், த ஹோல் திங் இஸ் என்ன பண்ணணும். பட் சர்டன் பிளேசஸில் இல்லாததுனால இவங்க பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு கிளென்லினஸ் புரத சத்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் கட்டாயம்.
5: மேம் அவங்களுக்கு தேவையான இன்ஜெக்ஷன்ஸ்க்கு அவங்க என்னென்ன டெஸ்ட்லாம் வந்துட்டு எடுத்துக்கணும் இந்த ரைமேஸில் இறங்கி வேலை செய்கிறாங்க அப்படின்னு?
4: பேசிக்காக எனி வைரல் இன்ஃபெக்ஷன், டிபி பார்க்கலாம், அவங்களுக்கு வந்து லிவர் சிரோசிஸ் பார்க்கலாம், ஏன்னா நிறைய சாராயம் குடிக்கிறதுனால லிவரில் சிரோசிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அசிடிட்டி பார்க்கலாம், ஏன்னா அல்சர் வரக்கூடிய, ஏன்னா இதை சாப்பிட்டுட்டு லிக்கர் குடிச்சிட்டு சாப்பிடாத இருந்தாங்கன்னா பெரிய ப்ராப்ளம். ஏன்னா லிக்கரே வந்து இப்போ சாராயமே உங்களுக்கு ஹை அசிடிக், அதுக்கும் மேலே நம்ம பட்னி கம்மினோம்னா வயிற்றுல புண்ணு வரக்கூடிய, வயிறு மாத்திரம் இல்லை வாயிலேருந்து பெருக்கொடல் வரலும், ஃபுல் ஜிஐ ட்ராக்டுன்னு சொல்கிறோம், ஸ்டார்டிங் மவுத்லேருந்து கடைசி கோலான் வரலாம், அதாவது பெரிய குடல், அது வரலும் புண்ணு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால் இதுக்கு வந்து

0: குறைவா இருந்தா அயர்ன் டேப்லெட் கொடுக்கணும்.
1: மேம் அவங்களோட டூஸ் அண்ட் டோன்ஸ், அதாவது டைனிங்ஸ்குள்ள இறங்கறதுக்கு முன்னாடியும் ஒன்ஸ் ஆஃப்டர் கிளீனிங், அவங்க சப்போஸ் மேபி ஒர்க் பிளேஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு அவங்க என்ன மாதிரியெல்லாம் நடந்து கொள்ளணும், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதை பத்தி கொண்டுறீங்களா?
0: இப்போ இறங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எங்கேயுமே கட்டு இருக்கக்கூடாது, அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பேண்டேஜ் போட்டுடணும். தட் இஸ் அட்லீஸ்ட் ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேண்டேஜ், ஸோ தட் அவங்களுக்கு அது. பட் ரொம்ப பெரிய இப்போ கீழே விழுந்து அடிபட்டாங்கன்னா இறங்கவே கூடாது, ஏன்னா ஓப்பன் வூண்டும் இதுவும் சேரவே கூடாது, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அப்புறம் தான் கிளென்லினஸ் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு, ஏன்னா ஒரு சின்ன ஒரு தண்ணி குடிக்கிறது கூட ஒரு நம்ம சுத்தமாக செல்சமே அவசரத்தில் கை கழுவிட்டு அங்கே ஏதாவது ஒரு பார்ட்டில் கூட ஒரு பிளாக் ஸ்பாட் ஆர் எனி திங் கண்ணில் கூட தெரியாது, பட் அது இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனை தான். ஏன்னா அப்படி தான் இப்போது நம்ம சொல்கிறோம் வந்து யாருக்கா டைஃபாய்ட் ஜாண்டிஸ் ஒரு நல்ல வேலை பண்ணுற இடத்துல கூட வருதுன்னா இது இந்த மிக்ஸ் ஆகிறதுனால தான். ஸோ அதனால அவங்க கையை ரொம்ப ரொம்ப சுத்த, நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கணும், நெயில்ஸ் வந்து ரொம்ப பெருசாக வச்சுக்கூடாது ஏன்னா அதெல்லாம் அழுக்காகும், இல்லை கிளவ்ஸ் மாதிரி போட்டுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், அண்ட் ஃபேஸ் மாஸ்க் வந்து ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும்.
2: டெய்லி பாத்தீங்கன்னா என்ன மாதிரி
0: இவங்க வந்து டெய்லி இல்லை ப்ராப்ளம் இல்லை, பட் இது பண்ணின அப்புறம் ஆன்டிசெப்டிக் ஆன்டிசெப்டிக் பாத்து டெஃபினட்டாக கொடுக்கணும், ப்ரொவைட் பண்ணும். ஆல்மோஸ்ட் தே நீட் ஆல்மோஸ்ட் 200 ml ஆஃப் ஆன்டிசெப்டிக், அதை நல்லா அந்த ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை உடம்பு பூரா போர் பண்ணிக்கணும் அவங்க தலையிலேருந்து கால் வரணும், ஆல் பாடி பார்ட்ஸ். ஏன்னா அங்கே எங்கேருந்து வேணா இட் கேன் கோ லைக் சி அண்ட் ஐ ஆல்சோ, நம்ம வந்து டிப் ஆஃப் தி ஐலேருந்து உள்ளே போகலாம், இட்ஸ் அப்சார்பபிள், அதனால அந்த மாதிரி விஷயம் அது. வெளில வந்துடும், பட் வந்து இந்த பிளாக் டிரைனேஜ் வரதே அவங்க அந்த பிளாக் ரிமூவ் பண்றதே பிட்வீன் டூ பிளாக்ஸ் தேர் வில் பி தீஸ் அந்த டாக்ஸிக் ஃபியூம்ஸ் இருக்கும், அந்த ஃபியூம்ஸ் வந்தாலே இறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது வந்து ட்ரைனேஜ் உள்ளே போகிறாங்கல்ல, ஸோ ஆல்ரெடி தெர் இஸ் நத்திங், ஏன்னா அந்த ஏருக்கு போகிறதுக்கு வழி இல்லை, ஸோ இவங்க வழியாக தான் அந்த டாக்ஸின்ஸ் வெளியில் போகும், அதனால அவங்களுக்கு ஏற்கனவே வீக் பாடி இருந்ததுன்னா சக்கம் பண்ணும் அவங்க ஃபேட்டல் இட் கேன் பி ஃபேட்டல்.
1: ஓகே மேம், லைக் ஃபைனலாக இந்த இஷ்யூ பற்றி கொஞ்சம் வேர்ட்ஸ் அண்ட் வாட் வில் பி தி சொல்யூஷன்.
0: இது வந்து ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம், ரொம்ப வந்து நம்ம வெக்கப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம், ஏன்னா இது வந்து நல்லதே இல்லை, ஒரு ஹியூமன் பீயிங் அந்த மாதிரி பண்ணுறது நல்லதே கிடையாது. அதனால தான் இப்போது மெட்ரோஸில் பார்த்தீங்கன்னா இப்போ மிஷினுக்கு மாறிட்டாங்க. ஐ திங்க் நம்ம எல்லாருமே இல்லை நிறைய என்ஜிஓஸ் கூட ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எல்லாருமே இந்தியா பூரா எனி ரிமோட் ஏரியாவில் கூட மிஷின்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னா இது ரொம்ப நல்ல விஷயம், ஏன்னா இது வந்து ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம், தட் ஒருத்தர் ஒரு ஹியூமன் பீயிங்கோட எக்ஸ்கிரீட்டாக இன்னொருத்தர் வந்து அதை ஹேண்டில் பண்ணணும்னா அது ரொம்ப தப்பான விஷயம். அப்படின்னு அவசியம் இல்லை, பட் த பாயிண்ட் இஸ் அவங்க இம்யூனிட்டி வீக்காக இருக்கிறதுனால எது வேணால் வரலாம், இது பண்றதுனால தான் இல்லை, அது மெயினா ரிலேட்டட் டு எதிர்ப்பு சக்தி, எந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு வருதும் இஸ் பிகாஸ் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு சாக்ரிஃபைஸ் ஆகுது, இது காரணம் அவங்க சாராயம் குடிச்சிட்டு சரியா சாப்பிட மாட்டேங்குது. அதெல்லாம் இவங்க ஹைஜீன் மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, பட் ஸ்டிக்மா இன் சொசைட்டி இருக்கு, இந்த மாதிரி எங்கள் அப்பா என்ன வேலை பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டிக்மா இருக்கு அட்டாச் டு சொசைட்டி, பட் அந்த மாதிரி ஃபேமிலி லைஃபா அதனால குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வரும் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம்.
3: ஒரு துப்புரவு தொழிலாளியோட ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சாவு குழிக்குள்ள இறங்குவதை விட 100 மடங்கு வேதனையானது இந்த மனித கழிவை அகற்றும் இந்த துப்புரவு தொழிலாளியின் வாழ்க்கை குழி.

0: இந்த பாதாள குழி பல துப்புரவு தொழிலாளர்கள் உயிர்களை புதைத்திருப்பதுதான் உண்மை. இப்போ நம்ம துப்புரவு தொழிலாளர்களோட கஷ்டங்கள் வேதனைகள் பத்தி கேட்டோம். கேக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே, இந்த சாக்கடை குழில இறங்கி வேலை செய்யற துப்புரவு தொழிலாளர்களோட மனதைரியத்தை கண்டிப்பா பாராட்டிதான் ஆகணும். மனிதர்கள் பலவிதம் நிகழ்ச்சிக்காக நான் உங்க ஆர்ஜே கிருத்திகா பேசிக்கிட்டு இருக்கேன்.
1: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.
0: மனிதனே மனித கழிவை அகற்றக்கூடாதுன்னு கவர்மெண்ட் என்னத்தான் நிறைய ரூல்ஸ் போட்டிருந்தாலும் இன்னும் மனிதர்கள் இறங்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி இறங்குறவங்களுக்கு உயிர் போகும் நிலைமை கூட ஏற்பட்டிருக்கு. இப்படி நம்மளோட சுத்தத்துக்காக உயிர் கொடுக்கும் இந்த மக்களுக்கான சட்டங்கள், நஷ்ட ஈடு, மெடிக்கல் கிளைம், இன்சூரன்ஸ், இதை பற்றி மேலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கூட இருக்காங்க அட்வொகேட் தரணிதரன் சார்.
2: பேர் தரணிதரன். நான் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறேன். கடந்த 25 ஆண்டு காலமாக வழக்கறிஞராக பணியாற்றி இருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் பற்றி என்கிட்ட வந்து கேட்கணும் வந்திருக்கீங்க, அதுக்காக ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

அது மாதிரி ட்ரை லெட்ரின்ஸ், வாட்டரை யூஸ் பண்ணாமல் ட்ரை லெட்ரின்ஸ் வச்சுட்டு கட்டி அதை பயன்படுத்துது. இது ரெண்டையுமே தடுத்தாலே இது நின்று போயிடும் அப்படிங்கிறனால தான் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தில் வந்து இந்த மாதிரி ட்ரை லெட்ரின்ஸ் கட்டினாலோ இல்லை ட்ரை லெட்ரின்ஸ் கட்டி ட்ரை லெட்ரின்ஸை வந்து மனிதனே வச்சு அள்ளினாலோ தண்டனைக்குரிய குற்றமாக சொல்லி இதில் இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தை மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும், அதையும் மீறி பெரிய குற்றமாக செய்பவர்களுக்கு ஜெயில் தண்டனை விதிப்பதற்கு இதில் வழிமுறைகள் உள்ளன. இந்த மாதிரி கேசஸ் சாதாரணமாக வந்து ரிப்போர்ட் ஆகிறது இல்லைங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த அந்த வேலைக்கு அவரை வைக்கிறவங்களோ இல்லை அந்த வேலையை போய் செய்கிறவங்க

0: ஹலோ லிசனர்ஸ், வெல்கம் டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ஹோம் மேனேஜ்மெண்ட். அது இன்னைக்கு ஹோஸ்ட் பண்றதுக்கு நான் உங்க அகல்யா, அண்ட் என் கூட
1: காயத்ரி.
0: ஆஸ் யூஷுவல் வந்துட்டோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, வீட்லயே எப்படி வந்து நம்மளோட சிக்னஸ் எல்லாம் கியூர் பண்றோம், அதாவது நிறைய நோய்கள் நமக்கு வருது. அதுவும் சம்மரா இருந்தாலும் சரி, விண்டரா இருந்தாலும் சரி, சில ஜென்ரல் நோய்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி கியூர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுல இருந்தே எப்படி ரெமெடிஸ் எல்லாம் எடுத்துக்கிறது, ப்ரிகாஷன்ஸ் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச போறோம்.
1: கண்டிப்பா. ஏன்னா இந்த சம்மர் சீசன், வின்டர் சீசன், எந்த சீசனா இருந்தாலும் காமனா வரக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். அகல்யா சொன்னாங்க சில காமனா வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, கிராக்ட் ஹீல்ஸ், அதாவது பாதங்கள் வந்து வெடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் கோல்டு வரும், ஃபீவர் வரும்,
0: காஃப் ஃபீவர். இது வந்து ரொம்ப ஜென்ரல், ரொம்ப ஹீட் இருந்தாலும் வரும், ரொம்ப கோல்டு இருந்தாலும் வரும் இல்லீங்களா.
1: ஆனா ஹீட்ல வரக்கூடிய கோல்ட் அண்ட் காஃப் வந்து இன்னும் டஃபா இருக்கும், திருப்பி ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் சரியாகிறதுக்கே. டாக்டரே வந்துட்டு சம் கேசஸ் சொல்றாரு, இந்த சீசன்ல இப்படித்தாமா இருக்கும் அப்படின்னு டாக்டர். ஆமா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்றவரு.
0: அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம வீட்டுல இருந்து எடுக்கிற மெடிசன்ஸ் இருக்குல்ல, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
1: கண்டிப்பா. நம்ம வீட்ல எப்பவுமே எல்லா விதமான, எந்த ஒரு காய்கறி எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு சுக்கு, இஞ்சி, புதினா, கருவேப்பிலை, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து, ஒரு சின்ன கடுகுல இருந்து பெரிய காய்கறி வரைக்கும் எல்லாத்துலயுமே மருத்துவ குணங்கள் நிறைய நிறைஞ்சு.
0: அந்த காலத்துல பாத்து வச்சுக்கோங்க, சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணு இன்கிரீடியன்ஸா வந்து டெய்லி வந்து ரொட்டீனா வந்து அவங்க சாப்பிட்டுட்டே வருவாங்க. சோ இந்த கோல்டு, இந்த காஃப், இந்த ஃபீவர், இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் வர்றது. வர முடியாத சமயத்துல வந்து டாக்டர் கிட்ட போவாங்களே தவிர, மத்தபடி எல்லாமே வீட்டுல இருந்தே வைத்தியம் பாத்துக்கிறது தான் உண்டு.
1: ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில, அதாவது நம்ம மாடர்னைசேஷன், இப்ப வந்து பாட்டி வைத்தியம், அதாவது ஒரு இஞ்சி, சுக்கு, திப்பிலி எல்லாம் போட்டு ஒரு ரசம் வச்சு கொடுத்தா கூட குடிக்கிறதுக்கு ரெடியா இல்ல யாரும்.
0: பால் இருந்தாலுமே அதுல மில்க் பவுடர் போட்டு, போன்வீட்டா, பூஸ்ட், ஹார்லிக்ஸ், இந்த மாதிரி போட்டு குடிக்கிறதுக்கு தான் வந்து எல்லாருமே விரும்புறாங்களே தவிர, மத்ததெல்லாம் வந்து இந்த காரம், கசக்கும், கஷாயம், இதெல்லாம் வந்து தொடறதுக்கே யாரும் விரும்புறது இல்ல. உடம்புக்கு
1: அறுசுவைகள் ஆறுன்னு சொன்னாங்க.
0: ஆமா,
1: அத வந்து இப்ப அறுசுவைகள் ஆறு வந்து யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி தெரியல. எல்லா சுவைகளையும் தினம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம பெரிய, நம்ம முன்னோர்கள் வந்து அதைத்தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்னைசேஷன், இன்னைக்கு இருக்கிற பீஸா, பர்கர், டவ்நட்ஸ் இப்படி நிறைய போயிட்டு இருக்கும் போது, உங்களுக்கு வந்து நம்ம வீட்டுல நம்ம பாட்டி செஞ்சு கொடுத்த அந்த திப்பிலி ரசம், பருப்பு ரசம், அப்புறம் எல்லா
0: மசாலா சாம்பார்,
1: அது மட்டும் இல்லாம எல்லா மசாலா சாமான போட்டு அது ஒரு குழம்பு மாதிரி ஒண்ணு வச்சு தருவாங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி.
0: அது சாப்பிடறதுக்கு சிலது கசப்பா இருந்தாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அண்ட் சென்னை லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா ஆயிடுச்சு வாழ்க்கை. அண்ட் டிரான்ஸ்போர்ட்ல தான் போறது, புகை, தூஸ், டஸ்ட், எங்க வெளியில நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கனாலே வந்து குப்பையும் குளமா தான் இருக்கு. நிறைய வந்து என்ன தேவையில்லாத விஷயங்கள் நம்ம உடம்பு வந்து சந்திக்க வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம சிக்னஸ்க்கு ரீசன் என்ன, நம்ம நோய்வாய்ப்படுறதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ். எல்லாருமே வந்து ரொம்ப மன அழுத்தத்தோடு இருக்காங்க. அண்ட் சாப்பிடுற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி கிரியேட் ஆகிற மாதிரி, ஃபேட்டி ஐட்டம்ஸ் தான் நம்ம சாப்பிடுறோம்.
1: ஆமா, என்ன அதுல ஒரு கான்செப்ட், எனக்கு டென்ஷனா இருக்கேன், நான் வந்து பீஸா ஹட் போனேன் அப்படின்னு சொல்றாங்க.
0: ஆமா,
1: நான் டென்ஷனா இருக்கேன், அதுக்காக ஒரு கோக் குடிச்சிட்டு இருக்கேன்.
0: அது பார்த்தா
1: டென்ஷனா இருங்கப்பா, வேண்டாம் சொல்லல, உங்களுக்கு டென்ஷன்னா கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, இல்லன்னா ஏதாவது ஒரு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ், ஒரு லெமன் ஜூஸ் குடிங்க.
0: சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஃபேட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடுறாங்க, அது ஒரு சைட். அண்ட் இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா, ஜாபும் கூட ஒன்னு பிசிக்கலா ஒர்க் பண்ற மாதிரி எல்லாமே டெஸ்க்டாப் ஜாப் தான், கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ் தான் நிறைய இருக்கு. எல்லாருக்குமே இப்ப வந்து கம்ப்யூட்டர்ங்கிறது வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒரு தேவையான, அதாவது ஃபர்ஸ்ட் லக்ஸரின்னு சொன்னாங்க, இப்ப நெசசிட்டி ஐட்டம் ஆயிடுச்சு. அது தேவையான ஒரு
1: ஐட்டம், நெசசிட்டியா மாறி இப்ப லேப்டாப்ஸ் வந்து நெசசிட்டியா மாறி.
0: ஆமா, முதல்ல வந்து வீட்லயே ஒரு இடத்துல உட்கார்ந்தாதான் நீங்க வேலை செய்யணும். இப்ப போனா வந்தா எந்த இடத்துல நீங்க
1: போனாலும் எனக்கு கம்ப்யூட்டர் தேவைப்படுது. எப்படி எனக்கு மொபைல் தேவைப்படுதோ அது மாதிரி கம்ப்யூட்டர் தேவைப்படுது எங்க போனாலும். ஏன்னா இமெயில், இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துட்டு வயர்லெஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்தாச்சு. இப்ப நான் எங்க வேறவர் ஐ வாண்ட் ஐ கேன் கேரி அ லேப்டாப்.
0: சோ நீங்க போகும்போதெல்லாம் உங்க வேலையை உங்க கூட தூக்கிட்டு போகும்போது ஆப்வியஸ்லி டென்ஷன் வரும், ஸ்ட்ரெஸ் வரும், ஒபிசிட்டி வரும். அண்ட் நீங்க எடுத்துக்கிற ஃபுட்டும் வந்து அந்த அளவுக்கு நல்ல ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது இல்ல, ஃபேட்டி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறீங்க, ரொம்ப கொலஸ்ட்ரால் இருக்கிறதா எடுத்துக்கிறீங்க, கேலரிஸ் அதிகமா இருக்கிறத எடுத்துக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உடம்பு சோர்வாயிடும். சோ இந்த சமயத்துல உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட்ங்கிறதே இருக்காது. நிம்மதியா இருக்கிறோம், ஒரு அஞ்சு நிமிஷம் நிம்மதியா இருக்க முடியுதா அப்படின்னா, இத்தனை கேட்ஜெட்ஸும் பக்கத்துல வச்சுட்டு எப்படி எல்லாத்தையும் நிம்மதியா இருக்க முடியும்? போன் ரிங் ஆயிட்டு இருக்கும், ஒரு இமெயில் அனுப்ப வேண்டியது இருக்கும், 1008 விஷயம் நமக்குள்ள நம்ம சுத்தி இருக்கும். ஒரு டைம்ல. அந்த டைம்ல வந்து நம்ம மெடிடேஷன் நீங்க சொன்ன மாதிரி வந்து நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை. இப்ப வந்து கொஞ்சம் மாறி இருக்காங்கன்னு சொல்லணும், நமக்கு கல்ல எழுந்து கொஞ்சம் யோகா பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அண்ட் அது கூட பாத்தீங்கன்னா எதை ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் தான் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எழுந்துக்கலாம் இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ண வேண்டாமே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா பேப்பர் படிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்குவாங்க இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் காலையில செய்யற நம்ம 2 விஷயங்கள், அதாவது அவசியமா செய்ய வேண்டிய விஷயங்கள். ஸோ இதுல எக்ஸசைஸ் இல்லாத போது என்னன்னா நீங்க சாப்பிடுற கொழுப்பு எல்லாம் உங்க உடம்புல அப்படியே தங்கிடுது. ஸோ பேர்ன் அவுட் பண்றதுக்கு வந்து வழியே கிடையாது. ஏன்னா நீங்க திரும்பி அதே மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கிறீங்க, அதே மாதிரி உட்காந்துதான் வேலை செய்யறீங்க, வந்து தூங்குறீங்க, எழுந்துக்கிறீங்க, அந்த ரொட்டீனா அந்த ஒர்க் போயிட்டு இருக்கும் போது அந்த ஃபேட் உங்க உடம்புல தங்கி உடம்பு வந்து குண்டாகிறது இருக்கட்டும், இல்லைன்னா சாதாரணமா நீங்க சொன்ன மாதிரி இன்டைஜஷன் இருக்கட்டும், கோல்ட் காஃப், இதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் சிம்டம்ஸ் தான். ஒரு பாட்டில் கோக் ஒரு நாள் வாங்கி வச்சா வீட்டிலலாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து டக்கு டக்குன்னு குடிச்சிட்டே இருக்கும், ஒரு பாட்டில கிட்டத்தட்ட ஒரு நாள்லயே காலி பண்ணிடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நிலையில வந்து நம்ம ஃபுட் ஐட்டம்ஸை வந்து அழகா கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்க என்ன காயத்ரி சொல்றீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து என்ன மாதிரி வைத்தியம் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது வீட்லயே நிறைய வைத்தியம் எல்லாம் இருக்கு, பாட்டி வைத்தியம் எல்லாம்.
1: கண்டிப்பா இப்ப வந்து பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொன்னா அப்படியே வந்து ரொம்ப ஒன்னும் பிற்கா ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போகவே தேவையில்லை. உங்க வீட்டுல உங்க பாட்டி அவங்க பாட்டி அப்படின்னு சொல்லிதான் அந்த சந்ததி வந்துட்டு இருக்குது.
0: சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், தலை குளிச்சுட்டு வந்தோடனே எங்க பாட்டி ஒரு கஷாயத்தோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது இந்த காலத்துல என் தம்பி குடிக்கிறதுக்கு சுத்தி சுத்தி ஓடுவான், வீடு துரத்தி துரத்தி புடிச்சு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
1: எனக்கு வந்து நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் எங்க அம்மா எனக்கு தினம் வந்து நீம் ஜூஸ் கொடுப்பாங்க. அதாவது வேப்ப இலைய அரைச்சு அந்த ஜூஸ் எடுத்து, தினம் இல்ல சண்டேஸ், முக்கியமா சண்டேஸ் தான் அந்த ஜூஸ் குடிப்பாங்க. வெறும் வயித்துல அந்த ஜூஸ் குடிச்சா ஸ்டமக் வந்து கிளீன் ஆகும், உடம்புக்கு ஹெல்தி அப்படின்னு சொல்லி.
0: அதாவது வீக்லி ஒன்ஸ் வந்து உங்க ஸ்டமக் நீங்க கிளீன் பண்ணி ஆகணும். சிலர் விரதம் இருப்பாங்க பாத்தீங்களா, நிறைய பேர் சொல்லுவாங்க பசி எடுத்துட்டு வந்து சாப்பிடாம இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வாரத்துல ஒரு விரதம் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம், அப்பதான் வந்து உடம்பு வந்து ஃப்ரீயா இருக்கும், உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து ஒரு ரொட்டீன் டைப்புக்கு வந்துட்ட உடனே அதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா உங்களோட ஹாபிடேஷன், அதாவது உங்களை தொடர்ந்து உங்க வாழ்க்கையை தொடர்ந்து.
1: ஆனா நான் இன்னொரு டிப்பும் தருவேன், என்னன்னா வாரத்துல ஒரு நாள் ஃபுல்லா பட்னியா இருக்கிறத விட ஒரு நாள் ஃபுல்லா ஃப்ரூட் விரதம்னு இருங்க. அது எப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடணும், மூணு வேலையும் என்ன எப்ப சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் அது ஃப்ரூட்ஸா இருக்கணும் அப்படின்னு பாத்துக்கோங்க. இன்னொரு நாள் வந்துட்டு வெஜிடபிள்ஸ், இன்னொரு நாள்னா அடுத்த நாளே வேண்டாம், ஒரு ரெண்டு நாள் கேப் விட்டுட்டு வெறும் வெஜிடபிள்ஸ், ரா வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறேன். அடுத்து வந்துட்டு முளைக்கட்டின பயிர் வகைகள் ஏதாவது சாப்பிடலாம், அதுவும் வந்து அதுவும் காய்கறிகளும் சாப்பிடலாம். பழங்கள்ல வந்து கொழுப்பு சத்து கூட இருக்கிற பழங்களும் இருக்கு, கொழுப்பு சத்து சுத்தமா இல்லாத பழங்கள்
0: வந்து கண்டிப்பா எடுத்துக்க வேண்டியது வந்து பனானா, வாழைப்பழம் வந்து கண்டிப்பா எடுத்து,
1: ஏன்னா அதுல வந்து பொட்டாசியம் இது இருக்கிறதுனால வந்து
0: அண்ட் வாட்டர் கண்டென்ட்டும் வந்து நிறைய இருக்கு. அந்த வெயில் காலத்துல பாக்கும்போது நமக்கு நிறைய வாட்டர் தேவை இல்லையா, உடம்புல நீர் சத்துங்கிறது வந்து அதிகமா தேவை. நீர் சத்து நார் சத்து இது ரெண்டுமே வந்து உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் வெயில் காலத்துல
1: கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ வாழைப்பழம் சாப்பிட்டா வயிறு சுத்தமாகும் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த வாழைப்பழம் சாப்பிடறதான் எல்லாருக்கும் ஒரு என்னமோ வாழைப்பழம் வந்து கசப்பா இருக்குமோ என்ன எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா வாழைப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
0: வாழைப்பழம் கண்டிப்பா கசக்காது, குழந்தைங்க சாப்பிடறதுக்கு காரணம் வந்து
1: அந்த வழவழப்பு.
0: ஆமா ஃப்ரூட்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சதுதான் ஒரு விஷயம்
1: கண்டிப்பா. அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டேன்னா கொழுப்பு சத்து உள்ள ஃப்ரூட்ஸ், கொழுப்பு சத்து இல்லாத ஃப்ரூட்ஸ்னு சொன்னேன் இல்ல, கொழுப்பு சத்து இருக்கிற ஃப்ரூட்ஸ்ல வந்து பாத்தோம்னா மேங்கோ, இப்ப சீசன் வந்து மேங்கோவுக்கு தான்
0: பாத்தீங்க வச்சுக்கோங்களேன் எக்கச்சக்கமா அதிகமாகும்.
1: அதாவது நீங்க இப்போ எவ்வளவு ஹீட் நமக்கு வந்து சன் நம்ம சூரிய ஒளி எவ்வளவு எவ்வளவு அதிகமா இருக்கோ அதை விட 10 மடங்கு அதிகமா இருக்கும் இந்த மாம்பழம் சாப்பிட்டேன்னா. ஒரு மாம்பழம் சாப்பிட்டீங்கன்னா 10 மடங்கு நீங்க சூரியன் கிட்ட பக்கத்துல போயிட்டு வந்த மாதிரி.
0: இன்னொரு விஷயம், அது குளிர்ச்சி ஆக்கலன்னா ஒரு ஐடியா இருக்கு, அதுல கொஞ்சம் பால் ஊத்தி ஒரு டம்ளர் பால் ஊத்தி மேங்கோ மில்க் ஷேக்கா குடிச்சுங்க வச்சுக்கோங்களேன், அது ஆப்போசிட்டா குளிர்ச்சி உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சி
1: கண்டிப்பா. அட் சேம் டைம் இப்ப ஒபீஸா இருக்கிறவங்க ஃபீல் ஒபீஸா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க ஒன்னும் பெருசா ஒன்னும் பண்ண வேண்டாம். முன்னாடி வந்துட்டு ஒரு மாம்பழம் சாப்பிடறதுக்கு ஒரு 1 hour பிஃபோர் நல்லா ஒரு 2-3 டம்ளர் தண்ணி வயிறு முட்டை குடிச்சிட்டா சரியா இருக்கும். இத வந்து எங்க பாட்டி பாட்டின்னு எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, 2 டம்ளர் தண்ணி இப்போ இந்த வெயில் காலத்துக்கு நீங்க வந்து எதை சாப்பிடுறீங்களோ இல்லையா, ரொம்ப முக்கியமான ஒரு கன்சம்ப்ஷன் என்ன பண்ணணும்னா கண்டிப்பா 12 டம்ளர் தண்ணி குடிங்க. அதாவது இல்லனா 8 லிட்டர் தண்ணி நார்மலா சொல்லுவாங்கல்ல டாக்டர்ஸ்,
0: 8 லிட்டர் வந்து இப்ப யாரும் நினைச்சு கூட பாக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் 4 லிட்டர்ல வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு வேணா இருக்கலாம். ஒரு நாளைக்கு காலையில எழுந்த உடனே ஒரு லிட்டர் ஒரு ஃபுல்லா பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அண்ட் ஃபர்தரா வந்துட்டு ஒரு ஹாஃப் பாட்டில் வந்து தண்ணி, அதாவது 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு வச்சுக்கோங்களேன், காலையில வந்து உடம்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அண்ட் மிச்சம் 2.5 லிட்டர்ஸ் வந்து நீங்க போக போக நாளில் இந்த வெயில வந்து கண்டிப்பா குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது நமக்கு.
1: இன்னொரு பிரச்சனை என்னன்னா ரொம்ப தாகம் எடுக்கும், சரியா? அதுக்காக தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தாலும் தாகம் அடுங்கன மாதிரியே தெரியாது.
0: ஐஸ் வாட்டர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க.
1: ஆமா, அது எவ்வளவு தப்பு தெரியுமா? ஐஸ் வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஐஸ்கிரீமும் ஐஸ் வாட்டர் அதாவது அந்த சில்லுன்னு இருக்கிற அந்த இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அதுவும் இந்த வெயிலுக்கு வந்து அதெல்லாம் சாப்பிடவே கூடாது.
0: அண்ட் ஏசி கூட அப்படி சொல்லுவாங்க தெரியுமா, உடனே வெயில இருந்து சட்டுன்னு போய் நீங்க ஏசில உட்காந்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு அத்தனை மடங்கு ஹீட் அதிகமாக்கிடும் உடம்புல அப்படின்னு சொல்லுவாங்க.
1: இப்போ வந்து இந்த நாக்கு வந்து அந்த வறண்டு போய் அந்த தாகம் கேட்காம இருக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து லெமன் ஜூஸ் உப்பு போட்டு சாப்பிடலாம். நிஜமாலுமே அது வந்து ஒரு பெஸ்ட் ரெமெடி இந்த வெயில் காலத்துக்கு. லெமன் ஜூஸ் போட்டுட்டு அதுல சக்கரை போடாம வெறுமன உப்பு மட்டும் போட்டு கொஞ்சமா லைட்டா ஒரு சிட்டிக்க உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு குடிச்சிட்டீங்கன்னா தாகம் அடங்கிடும். அட் த சேம் டைம் 2 டம்ளர் தண்ணி குடிச்சதுக்கான பலனும் அதுல உண்டு.
0: சோ இது இல்லாம உடம்பு குளிர்ச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸாவே நிறைய வீட்டுல போடுவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்ன சொல்லணும்னா, லெமன் மின் கூலர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கடையில எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. இது என்ன மிக்சர்னா, லெமன் ஜூஸ், சுகர் கேன் கொஞ்சம் ஜூஸ் போட்டுட்டு அதோட வந்து கொஞ்சம் ஹனியும் புதினா ஜூஸும் சேர்த்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், லெமன் மின் கூலர் ஆகிடும். அந்த லெமன் மின் கூலர் குடிச்சா உடம்புக்கு எவ்வளவு குளிர்ச்சினா, அந்த காலத்துல கூழ் குடிப்பாங்க பாத்திருக்கீங்களா, அந்த அளவுக்கு உடம்பு குளிர்ச்சி பண்ணும்.
1: அந்த காலத்துல மட்டும் இல்ல, இன்னைக்கு கூட நேத்து சண்டே எங்க வீட்டுல கூழ்
0: நான் இன்னைக்கு குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லிட்டா,
1: ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சாப்பாடு. காலையில நீங்க வந்து உங்க வீட்டுல ஒரு டம்ளர் கூழ்
0: சாப்பிட்டீங்கன்னா
1: வயிறும் சில்லுன்னு
0: இருக்கு,
1: மண்ட நமக்கு தலைக்கு மேல அந்த சூடு ஏறாம இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த.
0: நீங்க சொன்ன மாதிரி கூழ் கூட வயிறு வந்து கிளீன் பண்ணும். என் கூழ வந்து எப்படி சொல்றதுன்னா, கட்டியா சாப்பிடாம நிறைய
1: தண்ணியும் தயிர் மோர் ஊத்தி சாப்பிட்டா இன்னும் நல்லது.
0: அண்ட் காலையில எழுந்த உடனே கொஞ்சம் கருவாப்பிள்ள மோர்ல போட்டு குடிச்சிங்க வச்சுக்கோங்களேன், அதுவும் குளிர்ச்சி தான் உடம்புக்கு. அண்ட் லேடிஸ் அதிகமா ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய பிம்பிள் வரும் முகத்துல. அண்ட் சிலர் வந்து என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஸ்கின்லாம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்படி ஸ்கின் ட்ரையா இருக்கவங்க வந்து காலையில கொஞ்சம் நல்லெண்ணெய், ரொம்ப ஒன்றும் கிடைக்காத பொருள்லாம் இல்லை, நல்லெண்ணையோ இல்ல விளக்கெண்ணையோ உடம்புல லைட்டா தேய்ச்சிட்டு வந்து குளிச்சிங்க வச்சுக்கோங்களேன், அந்த வரவரப்பு இருக்கு அது உடம்புல. நம்ம சோப்ல வந்து ஆயிலி கண்டென்ட் எதுல அதிகமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு போறோம், இந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணலாம்னு இல்லாம, சாதாரண நீங்க எந்த சோப் யூஸ் பண்ணாலும் முன்னாடி என்ன தேய்ச்சிட்டு குளிச்சிங்கன்னா உங்க ஸ்கின்ன வந்து அது ட்ரை ஆகாது. நீங்க சோப் வந்து
1: இது வந்து சம்மர் சீசனுக்கும் உகந்தது, விண்டருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. இன்ஸ்டெட் ஆஃப் அந்த லோஷன்ஸ் போடுறத விட்டுட்டு வெளியே இருக்கிற மார்க்கெட்ல இருக்கிற லோஷன்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிஃபர் பண்ணாம வீட்டுல இருக்கக்கூடிய இந்த விளக்கெண்ணை யூஸ் பண்ணி நம்ம வந்து எவ்வளவு நல்லா நம்ம வந்து ஸ்கின்ன வந்து நம்ம பேணி காத்துக்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல.
0: நீங்க நம்ம தண்ணி பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, டெய்லி 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்ட்டு, அப்படி குடிச்சா முகத்துல இருக்க பிம்பிள் கூட வந்து கியூர் ஆயிடும். அதாவது 800 மில்லிலிட்டர்ஸா இருக்கட்டும், 8 லிட்டரா இருக்கட்டும், இல்ல அதை வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம 4 லிட்டர்ஸ்க்கு குடிச்சாலும் கூட முகத்துல இருக்க அந்த பிம்பிள்லாம் வந்து போயிடும். சோ நீங்க என்ன அடுத்த ரெமெடி என்ன சொல்ல?
1: இல்ல அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு இது கேட்க போறோம். நமக்காக ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஒரு ஒரு டிப் ஒண்ணு சொல்ல போறாங்க. அதாவது இப்போ டக்குன்னு ஒரு ஃபீவர் கோல்டு வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக. சோ அவங்க வந்து ஒரு 60 வயசு
0: பாட்டி,
1: பாட்டி
0: இப்ப நம்ம கேட்க போறது பாட்டி வைத்தியம்.
1: ஆமா, ப்ராப்பர் பாட்டி வைத்தியம். அவங்க பேரு சக்குராவ். நம்ம கேக்கலாம்.
2: சக்குராவ், ஏஜ் 60, பாட்டி வைத்தியம் சொல்லணும். பாட்டி வைத்தியத்துல காஃபன்னா சுண்ணாம்பு வெள்ளா கலந்து தொண்டையில வெளியில தடவணும், அது சரியாகும். அப்புறம் கோல்டு ஃபீவரு அதுக்கெல்லாம் ஒரு கஷாயம் வச்சிடுவோம். அந்த கஷாயம் வந்து வெல்லம், திப்பலி, பெப்பரு, வெங்காயம், மோர் புல் அதெல்லாம் போட்டு கட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு 2 லிட்டரு 1 லிட்டரு ஆக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் குடிக்கும் போது கொஞ்சம் பால் போட்டு குடிக்கலாம், அதுலயே கம்மியாயிடும்.
0: ஓகே, சோ அவங்க சொன்னது பாத்தீங்கன்னா வந்து அந்த 2 லிட்டரா 1 லிட்டரா கொதிக்க வைக்கணும் அப்படின்றாங்க. சோ அவ்வளவு சுண்டன உடனே அந்த கஷாயத்தை குடிச்சீங்கன்னா, அதாவது பாலோடு குடிச்சீங்கன்னா உடம்புக்கு நல்லது.
1: ஆமா, அவங்க வந்து ஒரு இது சொன்னாங்க, அதாவது மோர் புல்லுன்னு ஒண்ணு சொன்னாங்க. அது வந்து ஜெனரலா நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப நிறைய கிடைக்காது, எங்கயோ அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தான் கிடைக்கும். அதனால அது நாம அது இல்லாம கூட நம்ம வந்து இந்த கஷாயத்தை பண்ணலாம்.
0: அப்படிங்களா?
1: ஆமா, இந்த மோர் புல்லுங்கிறது வந்து இது வந்து கர்நாடகா, பெங்களூர், கோங்கோ, கோவா, ஆந்திரா இந்த பக்கம் கிடைக்கக்கூடிய,
0: வெஸ்ட் சைட்ல கிடைக்கும்.
1: ஆமா, கொஞ்சம் வெஸ்ட் சைட்ல கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த மூலிகை வந்து தமிழ்நாட்டுல கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான்.
0: ஓகே, சோ அந்த நேரத்துல வந்து நீங்க வந்து அந்த இன்கிரீடியன்ட் மட்டும் விலக்கிட்டு, அந்த மூலிகையை மட்டும் விலக்கிட்டு கூட நம்ம குடிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி வந்து ரெமிடிஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸசைஸ் பத்தி பேசினேன் இல்லையா. சோ காலையில வந்து யோகா, யோகா வந்து எந்த டைமிங்ல பண்ணணும், நம்ம ஏற்கனவே கூட இதே நிகழ்ச்சியில பேசிருக்கோம் யோகா பத்தி. ஒரு நல்ல யோகா மாஸ்டர் நம்ம கிட்ட பேசினாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, காலையில கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து, அதாவது 1 hour அப்படின்ட்டு ஃபுல் டைமிங் சொல்லுவாங்க, பட் அட்லீஸ்ட் 45 மினிட்ஸ், ஹாஃப் அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் ஆகுது நீங்க யோகா பண்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அப்படி இருக்கும்போது என்ன டைப் ஆஃப் யோகா பண்ணலாம் அப்படின்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணலாம்.
1: சூரிய நமஸ்காரத்துல வந்து 12 ஸ்டெப்ஸ் உண்டு.
0: கரெக்ட. அண்ட் அதுல வந்து 4-5 ஸ்டெப்ஸ் வந்து ரெப்பிட்டேட்டிவ் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும்.
1: அதாவது ரைட் லெக், லெஃப்ட், லெஃப்ட், ரைட், இப்படி ரெப்பிட்டேஷன் தான் இருக்கும்.
0: அப்படி இருக்கும்போது உங்க டாப் டு பாட்டம், உங்களோட தலை உச்சியில
1: தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே வந்து சீரா ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது வந்து
0: எல்லா பிரஷர் பாயிண்ட்ஸையும் வந்து இன்டியூஸ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது தட்டி விடும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு காலையிலே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும், உங்களுக்கு அந்த லேசினஸே இருக்காது, அது பண்ணிட்ட உடனே சுறுசுறுப்பாயிடும் உடம்பே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த தனுராசனம் அப்படின்னு சொல்லிட்டு வயிறுக்கோ இல்ல சக்கராசனம் சொல்லிட்டு தலைக்கோ கூட பண்ணலாம். சக்கராசனம்ங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த பெண்ட் ஆகி அப்படியே இருக்கிறது, படுத்துட்டு ஃபிளாட்டா படுத்துட்டு உங்களோட அப்டமன் அந்த வயிறு பகுதியை வந்து மேல தூக்கி இருக்கிறது தான் வந்து சக்கராசனம்.
1: ஆர்ச் மாதிரி ஒண்ணும் இல்லங்க, உங்க முதுகு வந்து ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கணும். இதுக்கு பேர்,
0: இது நிறைய பேரால ஃபர்ஸ்ட் பண்ண முடியாது, பட் கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி பண்ணா பண்ணலாம்.
1: உங்களுடைய 2 கைகளையும் பின்னாடி, அதாவது எல்போஸ் வந்துட்டு உங்களோட கை முட்டி இருக்க பாத்தீங்களா, இது வந்து எல்போஸ் வந்துட்டு
0: உங்க காது கிட்ட வந்து வைக்கணும். சீலிங்க
1: பார்த்த மாதிரி உங்க எல்போஸையும் உங்க அந்த கைகள் வந்து அந்த பாம் வந்துட்டு கீழே, அதாவது பூமியை பார்த்த மாதிரியும் இருக்கணும். உங்க பாடி வந்து அப்ப நீங்க எழுப்புனீங்கன்னா ரொம்ப ஈஸியா மேல வருது.
0: அந்த டைம் உங்க கால் எப்படி இருக்கணும்னா, உங்களோட முட்டி பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அப்பதான் உங்க பாடியை லிஃப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ அந்த அந்த ஆசனம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்க மூளைக்கு வந்து ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும். சோ சக்கராசனத்தோட ஒரு பெனிஃபிட் அது. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம தனுராசனம் பத்தி பேசலாம். தனுராசனம்ங்கிறது சக்கராசனத்தோட இன்னொரு ஆப்போசிட்டான ஒரு ஃபங்க்ஷன். இது எப்படின்னா, ஒருக்கழிச்சு படுத்துட்டு நம்ம கால் இருக்கு இல்லைங்களா, அந்த காலை வந்து ஒரு நம்மளோட பின்பக்கம் வரா மாதிரி நல்லா மடிச்சுக்கிட்டு அந்த காலை நம்ம கையால புடிச்சு அதுக்கப்புறம் மேல தூக்கி, மேல தூக்கும் போது உங்க உடம்பே வந்து ஒரு போட் ஷேப்ல வந்துடும். உங்க அப்டமன் சப்போர்ட்ல வந்து மொத்தமா இருக்கும். தொப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ், ரொம்ப சீக்கிரமா குறையும்னு கூட சொல்லலாம். ஒரு ஜிம்முக்கு போயிட்டு நீங்க நிறைய செலவு பண்ணிட்டு என்ன ஃபங்க்ஷன் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு இது வந்து காலையில ஒரு 15 மினிட்ஸ் பண்ணீங்க நான் இந்த யோகாசனத்தை, அவ்வளோ நல்லது உடம்புக்கு வந்து, அவ்வளோ நல்லது.
1: கண்டிப்பாக இல்லையா? இப்ப வந்து நம்ம கூட பிரியா மேம் இருக்காங்க. வணக்கம் மேடம். இன்னைக்கு வந்து இவங்க பாட்டி வைத்தியத்தை பத்தியும் இன்னும் நிறைய நமக்காக நிறைய டிப்ஸும் நமக்காக கொடுக்க போறாங்க.
0: சொல்லுங்க மேம்.
3: நீங்க இப்ப ஆசனம் பத்தி பேசியிருந்தீங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குன்னு ஸ்பெசிபிக்கா ஒரு ஆசனம் இருக்கா, அது எந்த அளவுல அவங்களுக்கு உபயோகமா இருக்கும்?
0: டயபெட்டிஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு மூட்டு ப்ராப்ளம் வந்து அதிகமா இருக்கும் இல்லைங்களா. சோ அவங்க எல்லாம் வந்து நின்னபடி எந்த ஆசனத்தையும் பண்ண முடியாது, படுத்தா படியேதான் பண்ண முடியும். அப்படி இருக்கவங்களுக்கு வந்து தனுராசனம், இப்ப நான் சொன்ன மாதிரி தனுராசனம் பண்ணலாம், ஆனா அவங்கள சக்கராசனம் பண்ணவே முடியாது. சூரிய நமஸ்காரம் எல்லாருமே பண்ணலாம், ஏன்னா அதுல எல்லாமே சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். சூரிய நமஸ்காரம் இப்ப நம்ம கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு இருந்தோம், ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ், நிறைய ரெப்பிடேட்டிவ் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும்.
1: சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது யூஸ்வலா பண்றது வந்து 12 டைம்ஸ் பண்ணுவாங்க,
3: ஆனா
1: அதுக்கு பதிலா 12 டைம்ஸ்க்கு பதிலா நீங்க ஒரு 2-3 டைம்ஸ் பண்ண, 2 டைம்ஸ் இல்ல 4 டைம்ஸ் பண்ணா போறோம்.
3: அது வந்து
1: கீழே படுத்துட்டு அதாவது முதுகு பகுதி வந்து கீழே இருக்கிற முதுகு கீழே போட்டுட்டு அதுக்கு மேல அது முதுக கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிட்டு நம்ம கை ரெண்டையும் முதுகுக்கு பின்னாடி வச்சுட்டு கொஞ்சம் அப்படி லிஃப்ட் பண்ணி இப்படி மூச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு கால் வந்துட்டு அது ஒரு ஒரு ஆர்ச் மாதிரி ஷேப்ல இருக்கும் உங்க காலும். அந்த நேரத்துல வந்து உங்க தொண்ட பகுதியில இருந்து கால் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்க மூச்சு விட்டீங்கன்னா உங்க லங்ஸ்ல இருந்து கீழே வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு ஆசனமா இருக்கும்.
3: உள்ளுறுப்புகளும் நல்லா பலப்படும்.
1: ஓகே மேடம், இப்ப நம்ம இதுக்கு வரலாம்,
3: பாட்டி வைத்தியத்துக்கு.
0: கேக்குறோம்
1: இப்ப பாட்டி வைத்தியத்தை போறோம். இப்ப பாட்டி வைத்தியம் வந்துட்டு உங்க வீட்டுல நீங்க எந்த அளவுக்கு வந்து ஹவ் டு யூ டேக் இன் டு யுவர் ஹவுஸ்?
3: ஒரு சில ஈஸியான வீட்லயே கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் வச்சு பண்றதா இருந்ததுன்னா நாங்க பண்ணிப்போம், அது பிரச்சனை இல்ல. ஒரு சில மருந்துகள் வந்து நாட்டு மருந்து கடையில தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் அவ்வளவா தேடி போய் நாங்க பண்றது இல்ல. அதுக்கு பதிலா தான் அலோபதி இப்போ சட்டுன்னு ரிலீஃப் கொடுத்துறது இல்லையா, அதுக்காக பண்ணிடுவோம். இப்ப சாதாரணமா அந்த ஜீரகத்தை கொதிச்சு சாப்பிடறது, இந்த பார்லி வாட்டர் சாப்பிட்டா நீர் இறங்கும், அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வீட்லயே அவைலபிள் திங்ஸை வச்சு பண்ணக்கூடிய எல்லா ஹோம் ரெமடிஸுமே பண்றதுக்கு ரெடியா இருப்போம்.
0: மேடம் சொன்ன மாதிரி சீரக தண்ணி வந்து டெய்லி குடிச்சிட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன், அஜீர்ண ப்ராப்ளமே வராது. அந்த அளவுக்கு வந்து நமக்கு செரிக்கிற தன்மை வந்து அதிகமாயிடும்.
1: ஜீரக தண்ணி, ஓம தண்ணி சொல்றது, ஓம தண்ணி வந்து இன்னைக்கு நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கு ஒரு பாட்டில் வாங்கி அந்த பாட்டில் 58 ரூபாய் சொல்லுவான், அந்த பாட்டில வந்து பாதிதான் ஓம கலந்துருக்கும், மீதி வந்து சும்மா வெறும் தண்ணி தான், ஆர்டினரி வாட்டர்.
0: அந்த ஓமம் சீட் இருக்கு இல்லையா,
1: ஓம சீட்ஸ் எடுக்கலாம், இல்லனா அந்த ஓம இலையே இருக்குல்ல, அந்த இலைய வந்து
0: எடுத்து
1: கொதிக்கிற தண்ணியில போட்டு நல்ல நீராவி வர்ற வரைக்கும் போட்டுட்டு அதை வந்து அப்படியே குழைய ஆரம்பிச்சிடும். அந்த இலை வந்து கொஞ்ச நேரத்துல குழைய ஆரம்பிச்சிடும்,
0: அந்த டைம் அதை ஃபில்டர் பண்ணி
1: வந்து எடுத்து அதை நல்லா ஒரு தடவை கலை மசிச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டா ஓம தண்ணி ரெடி ஆயிடும்.
3: சளிக்கு கூட நல்லது இல்ல, கற்பூரவல்லி இலையில பண்ணின இந்த ஓம தண்ணி.
0: ஆமா கரெக்ட். அடுத்து நம்ம பாக்கணும்னா என்ன மாதிரி கிராக் பாத்தீங்க வச்சுக்கோங்க இல்லையா, பாதத்துல வந்து எல்லாருக்குமே கிராக்ங்கிறது வருது. கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு பதிலா என்ன செய்யலாம்?
3: எங்க பாட்டி மருதாணி போட்டு எடுக்க சொல்லிடுவாங்க.
0: மருதாணி போட்டா வராது,
1: ஏன்னா
3: சீக்கிரமா ஹீல் ஆயிடும்.
1: காரணம் என்னன்னா அந்த கிராக் எதுக்காக வருதுன்னா ஹீட்டுக்காக தான் கிராக்ஸ் வருது. அந்த சூட் தாங்க முடியாம இல்லனா வெறும் பாதத்துல நம்ம
3: வெறும் பாதத்துல ரஃபான சர்பேஸ்ல நடக்கும் போது அங்க இருக்கிற டெண்டரான ஸ்கின் வந்து ரஃபா மாதிரி பிளவுகளா வெடிப்புகளா வெடிக்க ஆரம்பிச்சு,
1: அது ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு என்னன்னா ஜீன்ல இருந்து வரக்கூடிய கிராக்ஸும் உண்டு. நம்ம அம்மாவுக்கு இருக்கும், பாட்டிக்கு இருக்கும், இவங்களுக்கு ஹெரிடிட்ரி வரது
0: வரும்.
1: ஆமா, ப்ரிகாஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கொதிக்கிற தண்ணியில ஒரு முடி எலுமிச்சம் பழம் போட்டு அதை வந்து நல்ல ஒரு தடவை நல்லா ரப் பண்ணிட்டு, காலை நல்லா ரப் பண்ணிட்டு,
0: அதுக்கு இப்பவே ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட விக்கிறாங்க, பியூமிக் ஸ்டோன் மாதிரி எல்லாம் அதை வச்சு கூட எடுத்துடலாம்.
1: இந்த ரப் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணலாம், அங்க வந்து தேன் தடவை சொல்றாங்க. அந்த இடத்துல தேனோ இல்லைன்னா வந்து விரலி மஞ்சளோ குளிர்ச்சியா இருக்கக்கூடிய சில மருந்துகளை அந்த இடத்துல நீங்க தடவுனீங்க. விரலி மஞ்சள் மிக்ஸ்டு வித் விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய கொஞ்சம் ஊத்தி விரலி மஞ்சளை இப்படி ரஃபா இது பண்ணிட்டா அது வந்து இன்னைக்கு நிறைய பேர் இந்த இதை பண்ணிட்டு இருக்காங்க. நான் எங்க வீட்டுல இல்ல, உங்க நிறைய வீட்டுல வந்துட்டு இப்படி விளக்கெணிய ஒரு சொட்டு விட்டு அதுல வந்து விரலி மஞ்சள் இப்படி
3: இது
1: பண்ணி இழைச்சிட்டு அது அது நல்லா பேஸ்ட் ஆயிடும். அந்த பேஸ்ட வந்து காலில் போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அதை போய்
0: கழுவிட்டு போட்டுட்டீங்கன்னா வெளியில படவும் படாது. சோ அந்த மாதிரி நேரத்துல வந்து இந்த கிராக் வந்து மறைஞ்சிடும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக போக மறைஞ்சிடும். இந்த மாதிரி வேற ஏதாவது ஆயின்மெண்ட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி.
3: ஆமா, அதுவும் இல்லாம அதெல்லாம் போட்டு நைட் படுத்தணும்னா பெட்ஷீட் எல்லாம் வேற அழுக்காயிடும், அதுக்கேத்த மாதிரி டவல் கவிச்சு எதையாவது ஒண்ணு போட்டுட்டு தான் படுத்துக்கணும்.
1: சரி, நம்ம வந்து தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டே இருப்போம். ஆனா பிஃபோர் தட் நமக்கு வந்து பாட்டி வைத்தியம் சொல்றதுக்காக டாக்டர் ராஜஸ்ரீ வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அவங்களும் வந்துட்டு நிறைய டிப்ஸ் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
4: வணக்கம். நம்ம கிட்ட இருக்கிற பாரம்பரிய வைத்தியங்கள்லாம் இப்ப குறைஞ்சிட்டே வருது. இப்ப இப்போ வீட்லயே ஈஸியா நமக்கு தெரிஞ்ச மருத்துவ முறையை பத்தி பார்க்கலாம். இப்போ வெளியே போயிட்டு வரவங்க ரொம்ப தலைவலிக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னா இஞ்சி கஷாயம் போட்டு குடிப்போம். அது இல்லாமல் வீட்டில் கற்பூரவல்லி இலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு இலையை எடுத்து நல்லா கழுவி வாயில் போட்டு மென்று சாப்பிட்டீங்கன்னு வைங்க, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா தலைவலி கண்டிப்பாக சரியாயிடும். அடுத்துமா தலைவலி பார்த்தோம். சில சமயத்தில் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப வயித்த வலிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வயித்த வலிக்கு சரியான வைத்தியம் என்னென்னா முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும், அதுக்கப்புறம் வீட்டில் கிடைக்கிற விளக்கெண்ணையோ இல்லை தேங்காயோ வயித்த சுற்றி தடவினீங்கன்னா கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கும். நல்ல காய்ச்சல் அடிக்குதுன்னு வைங்க, அதுக்கு என்ன செய்யலாம், காய்ச்சலுக்கு மாத்திரையை தேடி தான் முதல்ல ஓடுவோம். அது இல்லாமல் நம்ம விரலி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அதை பொடி பண்ணி பாலில் போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த பாலை சாப்பிட்டுட்டு படுத்துட்டு போத்திட்டு படுத்தோன்னு வைங்க, 10 நிமிஷத்தில் வேர்த்து கொட்டும், அதுக்கப்புறம் ஜுரம் இறங்கிடும். எவ்வளோ ரொம்ப எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தாலும் ஜுரம் உடனே குறைஞ்சிரும். வயிற்றுப்போக்கு நிறைய இருந்தால் என்ன பண்ணலாம், ரொம்ப வயிறு சங்கடம் பண்ணும், இந்த வெயில் காலம் வந்தாலே வயிற்று உபாதைகள் நிச்சயமாக நம்மளை தாக்கும். அதுக்கு என்ன செய்யலான்னா மருந்து கடையில் ஜாதிக்காய் கிடைக்கும், அந்த ஜாதிக்காவை நல்லா இழைச்சிட்டு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கு அளவு இழையுங்களேன், அதுக்கப்புறம் தேனோட கலந்து அடுப்பில் வச்சு சூடாக பண்ணால் லேசாக சூடாகும், பொறுக்கிற சூட்டில் அதை குழச்சி நாக்கில் தடவினீங்கன்னா சீதபேதியே நின்று போயிடும். சாதாரணமாகவே மாத விளக்கும் போது சில பேருக்கு அதிகமாக உதிரப்போக்கு இருக்கும், அதுக்கு என்ன செய்யலான்னா பொட்டுக்கடலை கண்டிப்பாக வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டு வந்தோம்னா கொஞ்சம் குறையும். இன்னொன்று என்ன பண்ணோம்னா எவ்வளோக்கு எவ்வளோ உதிரப்போக்கு அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு உதிரம் ஊறுறதுக்கு உண்டான மருந்தை சாப்பிடணும். அது நார்மலாக இரும்பு சத்து நிறைய உள்ள ஆகாரம் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா இதை வந்து சரிநிலைப்படுத்திடும், இல்லைன்னா உதிரப்போக்கு ஜாஸ்தி ஆக நமக்கு வந்து இரத்த சோகை ஏற்படுற வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த மாத விளக்கும் போது வர கடுமையான வயிற்று வலியை என்ன செய்யலாம் அப்படின்னா இளநீர் இருக்கு பாருங்க, இளநீர் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் இளநீர் எடுத்து அதில் ஒரு மூடி எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு ஒரு ஸ்பூன் தேன் விட்டு கலக்கி சாப்பிட்டா உடனே நிவாரணம் கிடைக்கும். இது வந்து மாம்பழ சீசன், சாப்பிடாம யாராலையும் இருக்க முடியாது, ஆனால் கூடவே ஒரு பயமும் தொத்திக்கும், இவ்வளோ மாம்பழம் சாப்பிட்டா சூடாயிடுமே என்ன செய்யறதுன்னு. அப்படியே அந்த மாம்பழம் சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிருங்க. சில பேருக்கு இந்த எடையை பற்றின நினைப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அப்படி இருக்கிறவங்க முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் மாம்பழம் சாப்பிடுங்க, அதோட இம்பேக்ட் ரொம்ப தெரியாமல் இருக்கும். பித்த வெடிப்பு இன்னொரு பெரிய பிரச்சனைங்க. நீங்கள் வந்து உள்ளுக்கு ஒரு மருந்து சாப்பிடணும், வெளியிலையும் ஒரு மருந்து போடணும். உள்ளுக்கு சாப்பிட்றது என்னென்னா தனியா இஞ்சி ரெண்டையும் நல்லா நசுக்கிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு ஒரு ஸ்பூன் தேன் விட்டு உள்ளுக்கு சாப்பிடணும். வெளியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல பொறுக்கிற சூட்டில் இருக்கிற தண்ணியில் எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு அதில் கொஞ்ச நேரம் காலை நினச்சிக்கோங்க, அப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சப்புறமா விரல் குண்டு மஞ்சளை விளக்கெண்ணை விட்டு உரசினா பேஸ்ட் மாதிரி வரும், அதை காலில் தடவி நைட்டு படுத்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயே நல்ல குணம் தெரியும்.
0: சோ மேம் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க இல்லையா நமக்கு எப்படி வந்து,
1: அதாவது ஒரு விஷயத்த மட்டும் சொல்லாம அதாவது நமக்கு தலைவலி வயித்த வலி எல்லா கான்செப்ட்ஸையும் அதாவது காமன் டிசீசஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி சொன்னாங்க. முக்கியமா வந்துட்டு பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பத்தியும் சொன்னாங்க, நம்ம அதை பத்தியும் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு ஒரு லீடு கொடுத்த மாதிரி இருந்துச்சு மேடம் சொன்னது.
0: அண்ட் இன்னைக்கு வந்து இப்போ இந்த எபிசோட் இந்த பார்ட் ஆஃப் எபிசோட்ல வந்து நம்ம டயபெட்டிஸ் பத்தி பேசுவோமே.
1: சரி,
0: டயபெட்டிஸ் ஃபர்ஸ்ட் பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம முடி எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் திரும்பி கிராக்ஸ் டாப் டு பாட்டம் வருவோம் நம்ம திரும்பி. ஓகே பிரியா மேடம், வந்து இப்ப டயபெட்டிஸ் பத்தி நீங்க எப்படி கியூர் பண்றது, வீட்ல இருந்து எப்படி ரெமெடிஸ் எடுத்து கியூர் பண்றது நீங்க நினைக்கிறீங்க?
5: அதனால ஈஸியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே சின்ன சின்ன ரெமடிஸ் எல்லாம் நம்மளுக்கு கை கொடுக்கும் இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கும் வந்தா அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கும். அப்படி பாத்தீங்கன்னா வெந்தயம் சொல்லுவாங்க, காலையில வெறும் வயித்துல 2 ஸ்பூன் வெந்தயத்தை அப்படியே வாயில போட்டு அரை டம்ளர் சூடான வார்ம் வாட்டர் ரொம்ப கொதிக்கவும் கூடாது, ஆறியும் போயிடக்கூடாது. ஒரு அழகான வார்ம் இருக்கிற வார்ம் வாட்டரா இருக்கிற சாப்பிட்டோம் அப்படின்னா டயபெட்டிஸ் நாலாவட்டத்துல கம்மியாகும். இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் எல்லாமே உடனே பண்ண உடனே ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. அது தொடர்ச்சியா நம்ம பண்ணிட்டு வர வரதான் அதுல நல்ல நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதுவும் இல்லாம இது மாதிரி வர இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் லாங் லாஸ்டிங், ரொம்ப நாளா இருக்கும். சட்டுன்னு அதை டிஸ்கண்டினியூ பண்ண உடனே அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆயிடும் அப்படின்லாம் கிடையாது. அது பண்ண பண்ணதான் நம்மளுக்கு பலன்கள் நல்லா தெரியும். அதே மாதிரி இப்ப நாட்டு மருந்து கடைகள்ல சிறு குறிஞ்சான் இலை அப்படின்னு கிடைக்கிறது, அந்த இலையோட பவுடரையும் வெந்நீர்ல மிக்ஸ் பண்ணி காலையில வெறும் வயித்துல சாப்பிட்டாதான் நல்ல எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த பான்க்ரியாஸ்லதான் ப்ராப்ளம் இல்லையா, அந்த ஐலட் செல்ஸ் தான் சரியா இன்சுலினை செக்ரேட் பண்ணாம இருக்கிறதுனால வர டயபெட்டிஸ். இது மாதிரி இலைகள் இது மாதிரி சாப்பிடும் போது நல்ல கண்ட்ரோல்டா இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த தனியா கொத்தமல்லி இது மாதிரி இருக்கிறதையும் அதிகமா உணவுல சேர்த்துண்டாலோ, சின்ன வெங்காயம் மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் உணவுல அதிகமா சேர்த்துண்டாலோ டயபெட்டிஸ் நல்ல கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஓகே, அப்ப கொஞ்சம் குளிர்ச்சியான விஷயங்களை எல்லாம் வந்துட்டு சேர்க்கணும் அதானே மேடம்?
5: ஆமா, குளிர்ச்சியான விஷயம் அந்த இன்சுலின் கிடைக்கிறதா, அந்த ஹார்மோன் செக்ரேஷன் வந்து அதுல இருந்து கிடைக்கிறதா? இன்சுலின் ஹார்மோன் செக்ரேஷன் அதுல இருந்து கிடைக்கிறதுன்னு இல்ல. இப்ப டயபெட்டிஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வகை, ஒண்ணு செக்ரெட்டே ஆகாது, இன்னொன்னு செக்ரெட் ஆனது சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்க தெரியாது அந்த பாடியால. அது மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு எது கரெக்டான அளவு கம்மியாச்சுன்னா அது அவங்க ஃபர்தரா கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி
0: தான் மோஸ்ட்லி டயபெட்டிஸ்க்கு கிரீன் டீன்னு சொல்லுவாங்க.
5: கிரீன் டீ டயபெட்டிஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். அதனுடைய மருத்துவ குணங்கள் அளவிடவே முடியாது.
0: சைனீஸ் வந்து என்ன மாதிரி சாப்பிட்டாங்களோ, ஏன்னா அவங்க அஜினோமோட்டோ சோயா சாஸ்ல இல்லாத இருந்து என்ன சொல்றது கெட்ட பொருளே கிடையாது,
1: கெமிக்கல்ஸ் எல்லாமே அவங்க வந்து அவங்க சைனீஸ் ஐட்டம்ஸ்ல சேர்க்க முடியாது. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராம இன்னைக்கு வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா மேபி பிகாஸ் ஆஃப் திஸ் கிரீன் டீ.
0: அஜினோமோட்டோல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பைஸ், அதாவது உப்புங்கிறது வந்து அளவுக்கு அதிகமா இருக்கும். நம்ம உப்போட டபுள் மடங்கு தான் அஜினோமோட்டோன்னு சொல்லுவாங்க. அண்ட் சோயா சாஸ் பாத்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லா இல்லாத ஒரு பொருள் தான், ஆகாத ஒரு பொருள் தான். அப்படி இருக்கும்போது எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க கிரீன் டீன்னு எப்பவுமே கண்டிப்பா குடிப்பாங்க. அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம காஃபி குடிக்கிறாம அவங்க கிரீன் டீ குடிப்பாங்க.
1: ஆனா இன்னைக்கு கிரீன் டீ வந்து எல்லா இடத்துலயுமே இருக்குது. நம்ம சென்னை அவுட்லெட்ஸ்ல எல்லா இடத்துலயுமே யூ கெட் கிரீன் டீ. அது வந்து ஒண்ணும் கிடையாது, அந்த பேக்ல வந்து அந்த கிரீன் டீ அப்படின்னு அந்த ஒரு பேக் ஒரு பாக்கெட் இது மாதிரி டப்பா மாதிரி இருக்கும். அந்த டப்பா ஓபன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பேக் மாதிரி ஒண்ணு வரும். அந்த சின்ன சின்ன டீ பேக்ஸ் எடுத்து கொதிக்கிற தண்ணியில ஒரு கொதிக்கிற தண்ணிய ஒரு கப்ல ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டீ பேக் ஒரு கப்ல விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 5 minutes கழிச்சு ஒரு கிக்கி ஒரு கிளறி கிளறி அதை வெளியே எடுத்து போட்டுட்டு நீங்க டீ குடிச்சிடலாம். ஒபீஸா இருக்கிறவங்க, அதாவது உடல் வந்து ஓவர் வெயிட்டா இருக்கிற அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கிரீன் டீ யூஸ் பண்ணலாம்.
0: ஆனா கிரீன் டீல இன்னொரு குணம் என்னன்னா முகத்துல இருக்க அந்த சுருக்கம் இல்ல, அத வயசாகுது இல்லையா, அது கூட வந்து இளமையாக்குறதுக்கு கூட கிரீன் டீல வந்து ஒரு மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது குடிச்சிட்டே வரவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து வயசாகிற மாதிரி தெரிய மாட்டாங்க.
1: அவங்களுக்கு வந்து அந்த கண்ணுக்கு கீழே கருவளையம் எல்லாம் ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ரிங்கிள்ஸ் முகத்துல வந்து வயசாக வரக்கூடிய ரிங்கிள்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. முகத்துல மட்டும் இல்ல ஸ்கின்ல வரக்கூடிய அந்த கையில எல்லாம் ரிங்கிள்ஸ் வர,
0: ஸ்கின்னே வந்து ரொம்ப ஹெல்த்தியா, அதாவது ஸ்கின் வந்து ஹெல்த்தியா இருக்கிறது வந்து பார்த்தாலே தெரியும். சிலருக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி வர வரான்ட்டு இருக்க மாதிரி இருக்கும், சிலருக்கு வந்து ஆயில் செக்ரேஷன் அதிகமா இருக்கும். ஆனா இந்த கிரீன் டீ வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: சரி, இப்ப வந்து நம்ம கிரீன் டீக்கு அடுத்த கான்செப்ட் வந்துட்டு எங்க போறோம்னா, நம்ம வந்து
5: ஓட்ஸுக்கு போயிடலாமா? ஓட்ஸுக்கும் இதே மாதிரி குட் குவாலிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அது ஹை ஃபைபர்ங்கிறதுனால அதுவும் ஒபிசிட்டியை நல்லா கம்மி பண்ணும். அது ஒரு சொசைட்டிவே ரொம்ப இருக்கா மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். அதனால கம்மியா சாப்பிடுவாங்க, நேச்சுரலி இதே வில் லாஸ் வெயிட். அது ஒண்ணு. அதுல நிறைய ஃபைபர் ரிச்சா இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் இது மாதிரி மலச்சிக்கல்கள்லாம் வராம இருக்கு. அது ஒண்ணு பாக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொன்னு வந்து ஹை ஃபைபர் டயட்டா இருக்கிறதுனால திரும்ப அகைன் டயபெட்டிஸ்க்கானவங்க யூஸ் பண்ணினாங்கன்னா கலரிஸ் கம்மியாகும், ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கனால உங்களுக்கு வயர் ரொம்ப இருக்க மாதிரி இருக்கும். பிளஸ் இந்த ஓட்ஸும் ஸ்கின்ன வந்து நல்லா ஷைனியாக்குற பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஈவன் ஓட்ஸ பால்ல நல்லா கலந்து முஞ்சியில போட்டு ஃபேஸ் பேக் போட்டுக்கோங்க அப்படின்னு கூட இப்ப அட்வைஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஒயிட் ஓட்ஸ்.
1: ஆமா, ஒயிட் ஓட்ஸ்ல வந்து நான் ஒரு ரெசிபி சொல்றேன், இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் ஆக்சுவலி, இட்ஸ் வெரி குட். அதாவது ஓட்ஸ் வந்து சும்மா அப்படி சும்மா பால்லயோ தண்ணிலயோ போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையோ உப்பு போட்டு நம்ம சாப்பிடறது வந்து ரொம்ப நார்மலான ஒரு ஃபிளேவர் ஆயிடுது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது, ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்கன்னா 5 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும். லைக் லிட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸ், ஆப்பிள் துண்டு, மாம்பழ துண்டு, அந்த உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ, இப்போ பைனாப்பிள் பிடிக்கிறவங்களுக்கு பைனாப்பிள், ஃப்ரூட்ஸ் ஐம் சாரி ஃப்ரூட்ஸ் வந்து என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம். அப்புறமா வெஜிடபிள்ஸ்ல வந்து கேரட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கலர்ஃபுல்லானது. அப்புறம் புதினா எடுத்துக்கோங்க, இந்த சிகப்பு பச்சைன்ற நம்ம கலர்லாம் காம்பினேஷன்ல கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருப்போம். ஓகேவா, எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு பிளெண்டர்ல போட்டோம், மிக்சியில போட்டுட்டு இது ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த கேரட்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்ல, எல்லாமே பச்சை தான், நத்திங் ஹஸ் பீன் பாயில்ட்.
0: கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ஸ் மாதிரி சொல்றாங்க இல்லீங்களா,
1: அது ஒரு ஷேக் மாதிரி, மில்க் ஷேக் மாதிரி ஆயிடுதுமா கடைசியா. அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் போட்டுட்டு கொஞ்சமா கொஞ்சமா லைட்டா பால் ஊத்திட்டு ஓட்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்றோம். ஓட்ஸ் வந்து ஒரே ஒரு இது என்னன்னா, ஓட்ஸ் வந்து நம்ம வேக வச்சது, வேக வைக்கிறோம் தண்ணியில, வேக வச்சுட்டு வடி கட்டிடுறோம். வடி கட்டினதுக்கு அப்புறமா மிக்சியில இதையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடுறோம். அவள் தான் முடிஞ்சு போச்சு, மில்க் ஷேக் ரெடி. யாருக்கும் தெரியாது அதுல ஓட்ஸ் கலந்துருக்கிறது. ஏன்னா குழந்தைங்க இன்னைக்கு வந்து ஓட்ஸ் சாப்பிடுறதுக்கு அதுவும் ஒரு போராட்டமா தான் இருக்கு. காலையில எத்தனை பேரண்ட்ஸ்க்கு ஓட்ஸ்
0: கூழ் குடிக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்றோமோ அதே
1: மாதிரி
0: ஓட்ஸே வந்து கஞ்சின் தான் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்படி இருந்தாலும் வந்து
1: பார்த்தாலே வந்து எங்க வீட்டு பாப்பா எல்லாம் வந்துட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடத்தான் செய்வாங்க.
0: எங்க வீட்டுல எப்படின்னா அது வந்து ஒரு பாயாசம் டேஸ்ட்ல எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க வச்சுக்கோங்களேன், சக்கரை நிறைய போட்டு அதுல வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு கொடுப்பாங்க, அப்பதான் வந்து சரி அப்படின்ட்டு குடிப்பானே என் தம்பி எல்லாம்.
5: அவ்வளவு டெக்கரேஷன் தேவைப்படுறது ஒரு நல்ல ஃபுட்டை சாப்பிடுறது,
0: நல்ல ஃபுட்டு சாப்பிடுறதுக்கு.
1: அதே வந்து பீஸா பர்கர் எல்லாம் சாப்பிடுறது எங்களுக்கு அவ்வளவு டெக்கரேஷன் தேவைப்படாது, அது வந்து லவ்லி ஃபுட்டு, டேஸ்டி ஃபுட்டு, டெலிஷியஸ் ஃபுட்டு,
5: ஆனா அன்ஹெல்தி ஃபுட்.
1: ஆனா அன்ஹெல்தி ஃபுட்னு தெரிய மாட்டேன்,
0: அது அவங்களுக்கே கூட சாப்பிட்டோன்னு அந்த சாட்டிஸ்பாக்சன் இருக்காது, பாக்குற அந்த அட்ராக்ஷன்ல சாப்பிடுறாங்களே தவிர சாப்பிட்டோன்னு என்னமோ பிடிக்காத மாதிரிதான் இருக்கு, என்னமோ திகட்டுது.
1: இல்ல இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்களேன், எல்லா இந்த வெஜிடபிள்ஸ், கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாதாம் போட்டுக்கோங்க, பிஸ்தா போடுங்க, கேஷ்யூ நட்ஸ் போடுங்க,
0: மாதிரி பாயாசம் வச்சிருங்க.
1: ஒரு பாயாசம் அதாவது நம்ம வந்து ஓட்ஸ வேக வச்சு வடிகட்டி தண்ணி எல்லாம் எடுத்துட்டு இதையும் போட்டு ஒரு

0: ஏன்னா வெள்ளம் வந்து சூடு, அதாவது மாம்பழத்துக்கு இணையான சூடு வந்து வெள்ளத்துல இருக்கு. அதனால வந்து வெள்ளத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அவாய்ட் பண்ணிட்டு, இப்ப கொழுக்கட்டை பண்றீங்கன்னா வெள்ளம் போடாதீங்க, கருப்பட்டியில பண்ணுங்க கொழுக்கட்டை. ஏன்னா நம்ம ஊரு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இதுதான் கருப்பட்டி. ஒரு கிலோ கருப்பட்டி நீங்க வாங்கிட்டீங்கன்னா எப்படியும் அதை வந்து ஒரு ஒரு மாசத்துக்காவது வச்சுக்கலாம் கண்டிப்பா. அவ்வளவு ஸ்வீட் எவ்வளவு இது பண்ணாலும் நீங்க வந்து கண்டிப்பா வச்சுக்கலாம்.
1: இனிஷியலா டேஸ்ட் டிஃபரன்ஸ் கொஞ்சம் தெரியும், அதனால விட்டத்துல நம்மளுக்கு பழக்கப்படுத்தோம்னா ரொம்ப
2: டேஸ்ட் கூட ஒன்னும் மோசமா இருக்காது, ரொம்ப இனிப்பா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதை டெய்லி காலையில பால்ல குடிக்கிறதுக்கு கூட உடம்புக்கு
0: நல்லது. ஆனா இன்னொரு இது நான் சொல்ற ஒரு ரெசிபி சொல்றேன், கருப்பட்டி காஃபி கேள்விப்பட்டிருக்கேன். கிராமத்து சைட்ல எல்லாம் வந்து கருப்பட்டி காப்பின்னு சொல்லி கொடுப்பாங்க.
2: எந்த ஊர் மணி?
0: நான் திருநெல்வேலி.
2: ஓகே,
0: எங்க ஊர்ல எல்லாம் வந்து கருப்பட்டி காப்பி தான். இந்த பால்ல எல்லாம் காபி போட்டு காஃபி போட்டு இது பண்றதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. பால்ல எல்லாம் காஃபினா அதெல்லாம் உடம்பு கெடுதல் அது இதுன்னு நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் எங்க பாட்டி சொல்லுவாங்க. கருப்பட்டிய வந்து இது பண்ணி அதுலதான் காஃபி கொடுப்பாங்க. அது சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி அந்த எசன்ஸ் போட்டு அது வந்து காஃபி கொடுப்பாங்க. அதானே அது நிஜமா சொல்றேன். இங்க நம்ம குடிக்கிற இந்த எத்தனை ஃபில்டர் காஃபி நம்ம
1: ரெகுலர் காஃபியை விட டிஃபரெண்டா
0: ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ரொம்ப டெலிஷியஸ், ரொம்ப ரொம்ப டேஸ்டியா
2: இருக்கும். அது குடிச்சவங்க வந்து இத கன்வெர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த குடிச்ச திருப்தியே இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும்.
0: உண்மை நிஜமாலுமே நீ புதுசா அந்த கருப்பட்டி காஃபியை ட்ரை பண்ணா கூட அந்த திருப்தி வந்து 100% உனக்கு இருக்கும். ஒரு ஸ்வீட்டா ஒரு காஃபி குடிச்ச ஒரு இது உனக்கு இருக்கும் கண்டிப்பா. ஆனா டிஃபரெண்டா டேஸ்ட்ல இருக்கும். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்கலாம். நமக்காக இங்க ஒரு வாய்ஸ் ஓவர் இருக்கிற ஒரு ஒரு நேயர் இருக்காங்க,
2: கேப்போமே. ஹலோ,
3: ஹாய், நான் கௌசல்யா பேசுறேன். பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு தெரிஞ்ச எனக்கு பாட்டி செஞ்ச விஷயம் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல கட்டி வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா உடனே வந்து அந்த இடத்துல மஞ்சள் போட சொல்லுவாங்க. ஏன்னா மஞ்சள் போடும்போது உடனே வந்து அந்த கட்டி எல்லாம் பழுத்து போயிட்டு, ஸோ ஓரளவுக்கு வந்து ஒரு நார்மல் ஸ்டேஜ் வர்றதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சளி இல்லைனா இருமல் வந்துச்சுன்னா ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, தூதுவாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், ஒரு செடி இருக்கும். ஸோ அந்த செடியில இருக்கிற இலைகள் எல்லாம் பறிச்சுட்டு வந்து ஒரு சிரப், ஒரு டானிக் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க, கஷாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா வந்து ரொம்ப அந்த தொண்டை கரகரப்பு சளியெல்லாம், சளி இருக்கிற அந்த கட்டியா இருக்கிறது எல்லாமே உருகி வந்து எல்லா ஒரு நல்ல நிவாரணம் கொடுக்கறது அந்த தூதுவாலை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இப்ப தலைக்கு வந்து தலைமுடி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கணும், இல்லைன்னா வந்து நல்லா கருப்பா வரணும் அப்படின்னு சொன்னோம்னா மருதாணி அரைச்சு தருவாங்க. ஸோ அந்த மருதாணி அரைச்சு காய வச்சு அந்த பவுடரை வந்து எண்ணெயில போட்டு அந்த மாதிரி தடவுறது உண்டு. அப்புறம் வந்து இது செம்பருத்தி இலை அரைச்சு ஸோ தலையில தடவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஊற வைக்க சொல்லுவாங்க. ஆனா செம்பருத்தி இலை வந்து கொஞ்ச நேரம் தான் ஊற வைக்கணும், ஏன்னா அது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிறதுனால ஒரு 10-15 minutes மட்டும் ஊற வச்சு தலையை குளிச்சோம்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்.
2: சோ இப்ப கௌசல்யா வந்து ரொம்ப அழகா ஒரு டிப்ஸ் சொன்னாங்க, அதாவது ஒரு டிப்ஸ் இல்ல அவங்க 100 tips சொன்ன மாதிரி இருந்தது. அத்தனை வகையான எல்லா ரெமெடிஸையும் வந்து
0: அதாவது பொறிஞ்சு தள்ளிட்டாங்க.
2: ஆமா, சோ இப்ப வந்து நம்ம ஃபர்தரா தலையில இருந்து டோ வரைக்கும் சொன்னோம் இல்லையா, ஒவ்வொன்னா பாத்துட்டு வந்துடும். முதல்ல பாத்தீங்கன்னா முடி. முடி கொட்டுறது வந்து இன்னைக்கு எல்லா லேடிஸ்க்கும் வந்து ஜென்ரலா இருக்கிற ஒரு ப்ராப்ளம். அப்படி இருக்கும்போது அந்த அவங்களுக்கு எல்லாம் வந்து வீட்டுல இருந்தே என்ன ரெமெடிஸ் எடுத்துக்கலாம்?
0: இப்ப முடி கொட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெமெடி என்னன்னா, தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க, விளக்கெண்ணெய் வந்து ஒரு 1/2 spoon, அப்புறம் வந்து நல்லெண்ணெய் ஒரு 1 spoon,
2: கூட ஆலிவ் ஆயில்,
0: ஆலிவ் ஆயில் ஒரு 1/2 spoon. ஓகே, இது 4 எண்ணெயும் சேர்த்து கொஞ்சமா ஹீட் பண்ணிக்கோங்க. அதாவது இதமான சூட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதை வந்து உச்சந்தலையில அப்படியே, அதாவது முடியில படாம உங்களோட வேர்கள்ல படுற மாதிரி எல்லா இடத்துலயும் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முடி உதிர்றது வந்து ரொம்ப கம்மியாகும்.
2: பிகாஸ் ஆனா ஆலிவ் ஆயிலுங்கிறது வந்து வெயில் காலத்துக்கு சரின்னு எடுத்துக்கலாம், ஆனா குளிர் காலத்துக்கு அதை யூஸ்
0: அது யூஸ் பண்ணாம இந்த 3 எண்ணெயை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். குளிர் காலத்துக்கு வந்து நம்ம ஜென்ரலா வந்து ஹாட் எப்பவுமே யூஸ் பண்ண, எப்போ ஆயில் எடுத்தாலுமே அதை கொஞ்சம் சூடு பண்ணி யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும்.
2: அண்ட் முடியலன்னா
0: அந்த பிசு பிசுப்பு வந்து முடியில நிறைய இருக்கும்.
1: விளக்கெண்ண எல்லாம் சேர்க்கும் போது அந்த பிசு பிசு பதிலே ரீட்டைன் ஆயிடுச்சுன்னா இன்னும் தான் நிறைய டஸ்ட் அக்யூமுலேட் ஆகி ஹேர் ஸ்பாயில்
2: போறவங்களுக்குலாம் வந்து இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்றாங்க, ஆனா டெய்லி வாஷ் பண்றாங்க இல்லையா, ஹேர் வாஷ் பண்றாங்களா, அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, கர்ட் சாதாரணமா வீட்டுல இருக்க கர்டை வந்து தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா ஹேர் ஷைனிங்காவும் இருக்கும்,
0: சாஃப்டாவும். ஏன்னா வந்து கர்ட் வந்துட்டு இட்ஸ் வெரி குட் கண்டென்சர், அது வந்து ஒரு கண்டிஷனர் மாதிரி.

0: அதுவும்
1: எங்க பாட்டி ஒண்ணு பண்ணுவாங்க, இந்த மருதாணி கருவேப்பிலை இந்த இலையெல்லாம் ஒன்னா சேர்த்து அரைச்சு வடை மாதிரி தட்டி மொட்டை மாடியில காய வச்சிடுவாங்க.
0: அது எண்ணெயில,
1: ஆமா, தேங்காய் எண்ணெய வாங்கிட்டு வந்து அதை லைட்டா வார்மா நல்லா சூடு பண்ணிட்டு அதுல இந்த வடையை போட்டு மூடி வச்சிடுவாங்க. அது வந்து ஒரு மாதிரி பிங்கா ஒரு பிளாக்கா அது ஒரு கலர்ல அதனுடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கி ஒரு கலர்ல இருக்கும். அதை தலையில தேய்ச்சிண்டாலும் நல்லா ஸ்பிரிட்டட் எண்ட்ஸ் எதுவும் வராது.
2: கண்டிப்பா அதுல என்னெல்லாம் ஆட் பண்ணுவாங்கன்னா மருதாணி, அதுக்கு இணையா செம்பருத்தி, எவ்வளவு மருதாணி போடுறோமோ அதுக்கு இணையா செம்பருத்தி பூவ, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது மூணு தான் மெயின் இன்கிரீடியன்ட்ஸ்.
1: ஆமா,
2: அதுக்கப்புறமா உங்களுக்கு
1: ஸ்மெல்லுக்காக வெட்டி வேறு இது மாதிரி போடுறவங்களும் இருக்காங்க.
2: வெயில காய வச்சு பொடிச்சு வெறும் பொடி மாதிரி கூட நீங்க வந்து அந்த ஆயில்ல மிக்ஸ் பண்ணலாம்.
1: பொடி வந்து அடியில தேங்கி நிக்கும், நீங்க எண்ணெயில எடுத்தீங்கன்னா அதுவும் கையில வந்துடும். இதே நீங்க வடையா பண்ணீங்கன்னா அப்படியே அது நிக்கும், அதுல இருந்து ஒரு டிராப் பொடி கூட நம்ம தலையில திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது.
0: இப்ப நீங்க கருவேப்பிலை பத்தி பேசிட்டீங்க இல்லையா, சாதாரணமா வெள்ள முடி சின்ன வயசுல வெள்ள நரமுடி வந்திருக்கவங்களுக்கு கூட நீங்க சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இதெல்லாம் ஹீட் பண்றீங்க இல்லையா, விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் இது மூணுத்தையும் வந்து ஹீட் பண்ணும்போது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா முருகலா ஆன உடனே வந்து ஆஃப் பண்ணிட்டு அந்த கருவேப்பிலை அந்த பொடியோட எடுத்து தலையில தேய்ச்சிக்கிட்டீங்கன்னா நரமுடி வந்து ஓரளவுக்கு கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து இதை வச்சு ரிசர்ச் கூட பண்ணிருக்காங்க, ஒத்துட்டு இருந்திருக்காங்க.
2: ஓகே, நான் நரமுடி கம்மியாறதுக்கு இன்னொன்னு சொல்றேன். அகலியா சொன்னதோ இன்னொன்னு ஆட் ஆன் பண்ணிக்கோங்க நீங்க. ஓகேவா, ஒன்னும் இல்லைங்க, அதேதான் மருதாணி எடுத்துக்கோங்க, அதை வந்து பொடி பண்ணிக்கோங்க. மருதாணி இலைய பொடி பண்ணிட்டு நம்மளே வீட்டுல அரைச்சு பொடி பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா டீ டிகாஷன், கொஞ்சமா தயிர். இப்போ இது வந்து நரமுடி போறவங்க நரமுடி இருக்கிறவங்களுக்கும் இது செட் ஆகும்.
1: இன்னொன்னு மாதிரி
2: கலரிங் ஏஜென்டாவும் இருக்கும். இது கலரிங்
0: ஏஜென்ட்டுக்காக
2: ஹெனா ட்ரீட்மெண்ட், இந்த கலரிங்காக வந்துட்டு நீங்க பண்ண வேண்டிய ஒன்னே ஒன்னு, எவ்வளவு எவ்வளவு கலர் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து லெமன், அத எலுமிச்சம்பழம், நீங்க இப்போ நிறைய கலர் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 எலுமிச்சம்பழம் கூட போட்டுக்கோங்க. கம்மியா எனக்கு நார்மல் கலர் போடணும் போதும் அப்படின்னா நார்மல் வந்து ஜெனரலா வந்து 3 எலுமிச்சம்பழம் போடலாம் தாராளமா.
0: பெரிய முடிக்கு,
2: பெரிய முடிக்கு அது போட்டு ஒரு ஒரு நாள் ஃபுல்லா இரும்பு சட்டியில ஊற விடுங்க, ஊற வச்சிடுங்க. இரும்பு சட்டியில, வேற இதுல வச்சிடாதீங்க, இரும்பு சட்டியில வச்சு அது ஒரு நாள் ஃபுல்லா நைட் ஒரு 12 மணி நேரம் 14 மணி நேரம் அது ஊறட்டும். ஊர்னதுக்கு அப்புறமா எடுத்து தலையில தேய்ச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு குளிச்சீங்கன்னா குளிர்ச்சியாவும் இருக்கும், அதுக்கப்புறம் ஹேர் கலர் நல்லாவும் இருக்கும். அதாவது அந்த கருப்பு கலர் வந்து இருக்கும், பட் அது கொஞ்சம் ஷைனிங்கா கலரிங் நல்லாவும் இருக்கும்.
0: அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெட் கலர் மாதிரி சொல்லுவாங்க, அந்த மரூன் கலர்ல வந்து
1: டபுள் ஷேடோட இருக்கும். வெயில போனா இன்னுமே அழகா இருக்கும்.
0: ஓகே, காயத்ரி அதை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஓகே, காயத்ரிக்கு நரமுடி வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு.
2: பாருங்க, ஏதோ ஹென்னா கண்டிஷன் பண்ணி உங்களுக்கும் டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கேன், அதை போய் என்ன வாரிட்டு இருக்காங்க.
1: பட் செம்பருத்திய கூட சொல்லுவாங்க, செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவையும் ஓவர் நைட் தண்ணியில ஊற வச்சுட்டா அடுத்த நாள் கடத்த தலையில போட்டு ஒரு 1 hour 15 minutes அப்படி. ஆனா இதெல்லாம் இந்த குளிர்ந்த உடம்பு இருக்கிறவங்க எல்லாம் பண்ணிக்க கூடாது. செம்பருத்தியை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் ரொம்ப குளிர்ச்சியாக்கி விட்டுடும், அப்புறம் ஜலதோஷம் அப்படிதான் கொண்டு போய் முடியும்.
0: அண்ட் செம்பருத்தியில நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டாம், செம்பருத்தி லைட்டா போட்டு தேய்ச்சிங்கன்னா டக்குன்னு எண்ணெய் விட்டுடும். அதனாலயே வந்து அதிகமா போட்டாலும் அது வந்து முடி கொட்டுறது வந்து அதிகமாக்கிடும். அண்ட் அளவா போடணும், உங்களுக்கு எவ்வளவு அவசியமோ அது மாதிரிதான். சிலர் வந்து சீக்கிரமா எனக்கு முடி வளரணும் ஷைனிங் அதிகமா இருக்கணும் நிறைய யூஸ் பண்ணிடுவாங்க. மூலிகை பொருள்ல என்ன ஒரு விஷயம்னா எதையுமே அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது, கொடுத்த குவான்டிட்டியில ஒழுங்கா யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ரெமெடிஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்துடும்.
1: அதுல கூடவே அந்த பாசி பருப்பு பச்சை பருப்பு சொல்லுவோமே, அந்த பச்சை பருப்பு வெந்தயம் இது ரெண்டுத்தையும்
0: செம்பருத்தி காய வச்சு போடலாம்.
1: ஆமா, அது மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசு பிசுப்பெல்லாம் தலையில இருந்து இருக்காது, நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அந்த பச்சை பயிறு போடுறதுனால நல்ல சாஃப்ட்னஸும் கிடைக்கும், வெந்தயம் போடுறதுனால நல்ல குளிர்த்தியும் கிடைக்கும். அது மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னாலும் உங்க ஹேர் நல்லா வளரும்.
2: ஓகே, இப்ப வந்து நம்ம இவ்வளவு நேரம் ட்ரை ஹேர், நார்மல் ஹேர், காம்பினேஷன் ஹேர் எல்லாத்துக்கும் பாத்துட்டோம். இப்ப அடுத்து வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கருவளையம், கண்ணுக்கு கீழே கருவளையம் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம். அதாவது ஃபேர் காம்ப்ளெக்ஷன், நல்லா கலரா இருக்கிறவங்களுக்கும் அந்த ஒரு பிரச்சனை வரும். டார்க்கா கொஞ்சம் மாநிறமா இல்ல மாநிறத்துக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும்.
0: கருவளையம் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு முதல்ல பாக்கலாம்.
2: ஓகே,
0: அதிகமா தூக்கம் இல்லாததுனால அண்ட் இப்ப வந்து டெஸ்க்டாப் ஜாப்னு சொல்லிட்டு எல்லாருமே கம்ப்யூட்டர்
1: முன்னாடி உட்கார்ந்து
0: அண்ட் அதுல இருக்க ரேஸ் இருக்கு, அது முகத்தையே வந்து ரொம்ப பாழாக்கிடும் கூட சொல்லலாம். கண்ணெல்லாம் வந்து அப்படியே சுருங்கி போயிடும், கண்ணை சுத்தி கருவளையம் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. பட் இது வந்து ஃபர்ஸ்ட் வர ப்ராப்ளம். ஒரு லேடிஸ்
1: வந்து சோர்வடைஞ்சு போச்சுன்னா அதனுடைய முதல் அறிகுறையாவே அதை சுத்தி கருவளையம் தான் ஒரு பத்தியாகிறது. சோ அந்த ஃபெட்டிக் டைஸ் அது மாதிரி வரதுக்கான காரணங்களை தெரிஞ்சுட்டு அதை அவாய்ட் பண்றதும் இதுல ஒரு மெயின் ரீசன் தான்.
0: டென்ஷன் அதிகமா இருக்கிறது, இதை பத்தினா யோசிச்சுட்டே இருக்கிறோம், தூங்காம இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து கருவளையத்துக்கு முன்னாடி நிக்கிற வந்து என்ன சொல்றது பாசிபிலிட்டிஸ். இந்த இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா கருவளையம் வருங்கிறது கேரண்டியான ஒரு விஷயம்.
2: கண்டிப்பா இப்ப இந்த கருவளையம் வந்துருச்சு, இன்னும் இது எப்படி நம்ம வந்து வெளியே எடுத்துட்டு போறது, அதை போக்குறது அப்படின்றத நம்ம பாக்கலாம். இப்ப கருவளையம் வந்தவங்க வந்து ஒன்னும் பண்ண வேண்டாங்க, நீங்க ரொம்ப சிம்பிள் கார்ன் இருக்கு பாத்தீங்களா, பேபி கார்ன் இல்லனா வந்து முழுசா விளைஞ்ச கார்னையே எடுத்து அதுல வந்து சின்னதா பால் மாதிரி வரும், அது பச்சை கார்ன்ல இருந்து எடுத்தா ஒரு பால் மாதிரி வரும். அது கொஞ்சம் லேட் ஆகும் அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு. அதை வந்து அந்த பால் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து சேர்த்து சேர்த்து சேர்த்து வைக்கணும் நம்ம. ஓகே, அதை எடுத்து அந்த பால் அதுல இருந்து வர பாலை எடுத்து ஒன்னும் கிடையாது, கியூக்கம்பர் ஜூஸ் இல்லைன்னா கியூக்கம்பரோட சேர்த்து நம்ம வந்து அந்த கருவளையத்தை சுத்தி இல்லைன்னா ஒரு காட்டன் வச்சு அந்த பாலை மட்டும் எடுத்து அப்படி ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ்ல ரெண்டு பக்கமும் போட்டு நம்ம மசாஜ் பண்ணி ஒரு 1 hour 2 hours. என்னன்னா இது வந்து ஒரே நாள்ல போயிடாது, இது வந்து கண்டிப்பா
0: 4 weeks
2: நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணணும் இதெல்லாம் கம்ப்ளீட்டா போறதுக்கு. கொஞ்சம் சிரமமான வேலை தான், ஆனாலும் இமீடியட் ஆனா ஒரு ஒரு ஒரு மாசத்துல உங்களுக்கு ஒரு நல்ல
1: டெஃபினட்
2: ரிசல்ட் இது வந்து செஞ்சா எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா நம்ம கஷ்டப்படுறதுல வந்து
1: தப்பே இல்ல. அதே மாதிரி இந்த கியூகம்பரோட காய்ச்சாத பச்சை பாலையும் சேர்த்து காட்டன் பேட்ல டிப் பண்ணிட்டு மேல பேடு மாதிரியும் வச்சுக்கலாம்.
0: ஆனா
1: காய்ச்சாத குளிர்ந்த பால், அந்த பால பச்சை பால இந்த வெல்ட்ரி சாரோட சேர்ந்து காட்டன்ல நல்லா டிப் பண்ணிட்டு பேடு மாதிரி கண்ணை சுத்தி வச்சு 20 minutes இருக்கணும். பர் டே அது மாதிரி 20 minutes ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலும் நல்ல ரிலீஃப் கிடைக்கும்.
0: அண்ட் இன்னொரு ஒரு பெரிய டிப்ஸ் என்னன்னா அலோவேரா ஜெல்னு சொல்லுவாங்க, கத்தாழையோட உள்ள இருந்து எடுக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு செய்யற ஜெல். அது சாதாரணமா எல்லா கடைகளிலும் கிடைக்கும். அதை வச்சுட்டு ஸ்பைரலினான்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில டேப்லெட்ஸ் மாதிரி நிறைய கிடைக்கும். அந்த ஜெல் சொன்னேன் இல்லையா, அந்த ஜெல் வச்சுட்டு நீங்க சொன்ன மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படி சொல்லிட்டு நல்லா மெசாஜ் பண்ணிட்டு கண்ணை மூடி மூடி ஒத்தி எடுக்கணும். ஒரு 4-5 தடவை வந்து கண்ணை மூடி மூடி ஒத்தி எடுக்கும்போது கண் வந்து கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பைரலினா அப்படின்னு சொல்றது அந்த ஒரு பேக், அதை வந்து டேப்லெட் மாதிரி இருக்கும், அது தண்ணியில இல்லைன்னா ரோஸ் வாட்டர்ல இருந்தா குழச்சிட்டு கண்ணை சுத்தி வந்து ஒரு பேக் மாதிரி போட்டுக்கணும். அது வந்து பார்க்க கொஞ்சம் திருடங்க மாதிரி இருப்பாங்க, கண்ணெல்லாம் பார்க்க அந்த எஃபெக்ட் எல்லாம் இருக்கும். அண்ட் அதுக்கு மேல குக்கும்பர் வச்சுட்டு ஒரு 1/2 hour நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க சொல்ற 4 weeks இருக்கு இல்லையா, இது கம்மி டைம்லயே வந்து ரிசல்ட் வந்து நல்லா கொடுக்கும்னு சொல்லுவாங்க.
1: இது கண்ணை சுத்தி வர கருவளையம் இல்ல, கண்ணுக்கே நம்ம பண்ணிக்கலாமே. ஒரு 2 hoursக்கு ஒரு வாட்டி கண்ணை திறந்து மூடி அலம்பிக்கலாமே. கண்ணை நல்ல குளிர்ந்த நீரால வாஷ் பண்ணீங்கனாலே கண்ணுல உள்ள செல்ஸ், அதை சுத்தி இருக்கிற பிளட் வெசல்ஸ் எல்லாமே ரிஜுவனேட் ஆகுமே. அப்ப இது மாதிரி கருவளை மறதுக்கான பாசிபிலிட்டிஸே கம்மி ஆயிடும்.
2: நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ண போறாங்கன்னா இமீடியட்டா சோப்பு, சோப் எங்க, ஃபேஸ் வாஷ் எங்க, ஃபேஸ் ஜெல் எங்க, அது எங்க, இது எங்க, லோஷன் எங்க தான் தேடுறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. அதாவது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபேஸ் வாஷோ சோப்போ யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு உங்க ஸ்கின் வந்துட்டு ட்ரை ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. சோ ஒரு நாளைக்கு 12 வாட்டி கூட மூஞ்சி கழுவுங்க, ஆனா 2 வாட்டி மட்டும் சோப் போடுங்க. இல்லனா ஒரு வாட்டி இல்ல காலையில ஒரு தடவை குளிக்கும் போது போடுறீங்க, சாயந்தரம் ஒரு தடவை போடுங்க, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு தூங்கிடுங்க. மத்த நேரத்துல எல்லாம் சும்மா சில்லுன்னு தண்ணியில தண்ணி எடுத்து மூஞ்சி அப்படி ஸ்பிளாஷ் பண்ணி
0: முகத்துல வந்து. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி தெளிக்கணும்னு சொல்லணும், ஸ்பிளாஷ் பண்ணும், தடவி அப்படியே ஒத்தி எடுக்காம ஸ்பிளாஷ் பண்ணும்போது தான் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அதிகமாகும் சொல்லுவாங்க.
2: கண்ணை மூடிட்டு ஸ்பிளாஷ் பண்ணுங்க.
1: சோப்புக்கு பதிலாக, ஆமா சோப்புக்கு பதிலாக இந்த பைத்தமாவு இது மாதிரி வீட்லயே பண்ற கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் கலந்து பண்ற பேக் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
2: அதுல வந்து கடலை மாவு, பைத்தமாவு, கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைனா சஃப்ரான் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இதெல்லாம் வச்சு அரைச்சு பவுடர் மாதிரி ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. சோப்புக்கு பதிலாக இதை எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெரியவங்க யூஸ் பண்றது வந்து டெஃபினட் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா இது வந்து இந்த மிக்சரை வந்துட்டு குழந்தைங்க அதாவது குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க மேபி அரௌண்ட் 6 மந்த்ஸ் 8 மந்த்ஸ்க்கு அப்புறமா அவங்களுக்கு அப்போ புது புது செல்ஸ் புது புதுசா உருவாகும். அவங்க வந்துட்டு இந்த மிக்சரை வந்து அவங்களுக்கு போட்டு தேய்ச்சோம்னா ஆன் டெய்லி பேசிஸ்ல ஒரு ஸ்க்ரபர் வச்சு போட்டு யூஸ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஸ்கின்னும் க்ளோவா இருக்கும், நல்லாவும் இருக்கும் ஸ்கின்னு, கெட் டேமேஜ்டு.
1: அதுவும் இல்லாம நம்மளுக்கு எல்லாம் தெரியும் மஞ்சள் வந்து ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு. அதனால மஞ்சள் தடவை வர்றதுனால முகத்துல எந்த பிரச்சனைகளும் வராம இருக்கும். பிளஸ் பைத்தமாவு தேய்க்கறதுனால அந்த அந்த எண்ணெய் வடியறதும் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும்,
0: முகத்துக்கு சாஃப்ட்னஸும் கொடுக்கும்,
1: க்ளோ ஒரு நல்ல க்ளோவும் தரும். ஆமா.
0: அண்ட் இன்னொன்னு சொல்லணும்னா புதினாவோட ஜூஸ் இருக்கு இல்லையா, அதையும் வந்து முகத்தை வந்து அழகா டேப் பண்ணி விட்டீங்கன்னா, கூட ரோஸ் வாட்டர் சேர்த்து முகத்தை டேப் பண்ணி விட்டீங்கன்னா அந்த க்ளோ வந்து இன்னும் அதிகமா இருக்கும். அதாவது சாதாரண பேக் இதெல்லாம் போடாம இந்த ஜூஸ் மட்டுமே முகத்துல வச்சு தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும் போது அடுத்த நாள் உங்களுக்கு க்ளோ ரொம்ப அதிகமா இருக்கும்.
1: அதே மாதிரி எலுமிச்சம்பழ சாரம் சொல்லுவா, அது நல்ல கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்.
0: சாரோட ஹனி போட்டுக்கணும், தேன் போட்டுக்கணும்,
1: ஹனி போட்டுக்கணும். பிளஸ் எலுமிச்சம் சாரம் வந்து ஒரு பிளீச்சிங் ஏஜென்ட், நல்ல முகத்துல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் நல்லா பிளீச் பண்ணி விட்டுடும். அப்ப தேனும் சேர்ந்து தடவும் போது உங்களுடைய அது சூத்திங் எஃபெக்ட் தரும், உங்களுடைய ஸ்கின்க்கு இதமா இருக்கும். இல்லைன்னா அப்படியே எரியற மாதிரி ஒரு இச்சிங் சென்சேஷன் இருக்கும். ரா லெமன் ஜூஸ் அப்படியே அப்ளை பண்ணினீங்கன்னா அதுக்காக தான் கொஞ்சம் தேனும் கலந்துக்க சொல்றது. அதே இந்த ஐப்ரோஸ் ஹேர் இதுல படாம
0: செய்யணும், இல்லன்னா கொஞ்சம் வெள்ள முடி மாதிரி ஆயிடும், ஒரு கோல்ட் கலர்ல
1: கோல்ட் கலர் ஆயிடும்,
0: ஹேர் வந்து ப்ளீச் ஆயிடும். இப்ப வந்து நீங்க சொன்னது வந்து தேன் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பட் இதுவே ஐ மீன் ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து தேன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே ட்ரை ஸ்கின்னா இருக்கும்போது தேன் யூஸ் பண்ணா இன்னும் ட்ரை ஆயிடும்,
1: இன்னும் ட்ரை ஆயிடும்.
0: அவங்களுக்கு கர்ட் யூஸ் பண்ணிக்கலாம், எலுமிச்ச பழம் இந்த எலுமிச்ச ஜூஸோட கர்ட் யூஸ் பண்ணி முகத்துல தேய்ச்சோம்னா அந்த ஒரு சாஃப்ட்னஸும் சரி, அண்ட் ஏற்கனவே ட்ரையா இருக்க ஸ்கின் வந்து கொஞ்சம் பார்க்க வந்து ஆயிலியா தெரியும், அது ரொம்ப ஓவரா வந்து ஆயில் செக்ரேஷன் இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்கும்.
1: இதுல இந்த மஞ்சளுக்கும் எலுமிச்சம்பழத்துக்கும் ஒரு இன்னொரு என்ன குவாலிட்டினா அந்த ஹேர் க்ரோத் எல்லாம் ஃபேஸ்ல இல்லாம இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பூனைமுடி மாதிரி மீசையா கீழே சின்ன எல்லாம் சின்ன சின்ன முடியெல்லாம் வளர்ந்து இப்ப வந்து அந்த எல்லா நார்மல் கேர்ள்ஸுக்கும் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளமா இது இருக்கு. இது ரெண்டுத்தையும் மஞ்சள் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதனால மஞ்சள் யூஸ் பண்ணும்போது இது மாதிரி கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு.
2: அதாவது மேடம் வந்து எனக்கும் அகலியாகவும் சொல்லிட்டு இருக்காங்க, சின்ன சின்ன முடிதாங்க இருக்கு, அதை போய் நோட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நாளையில இருந்து நாங்க வந்து வெர்லி மஞ்சள் யூஸ் பண்றோம்.
0: ஓகே, ப்ராமிஸ். சோ இதுக்கப்புறம் வந்து ஒரு நம்ம கிட்ட ஒரு காலர் இருக்காங்க, நம்ம கூட பேச போறாங்க. ஓகே,
2: இல்ல இல்ல அது லைன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு போல. ஓகே, நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கலாம்.
1: ஒரு சிலருக்கு முகம் நல்ல பளபளன்னு இருக்கும், ஆனா கழுத்து மட்டும் ஒரே கருப்பா இருக்கும், அதுக்கு என்ன பண்ணலாம்? வெயில்ல போகும்போது ரொம்ப ஈஸி டு எக்ஸ்போஸ்டு டு சன் அப்படிங்கறதுனால. சோ முகத்தை பாத்துக்கிற அளவுக்கு நம்ம யாரோ கழுத்தையோ கையோ காலையோ பாத்துக்கிறது இல்ல.
0: அதுவும் லேடிஸ் பாத்தீங்கன்னா செயின் வந்து திக்கா போடும் போது பின்னாடி கழுத்து வந்து ரொம்ப
1: அலர்ஜிஸ் மாதிரி ஆகி அதனாலயும் பிளாக்கா ஆயிடுறதுக்கு.
0: அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அதான் இருக்கவே இருக்கே லெமன், நம்ம கிட்ட லெமனோடு கொஞ்சம் உப்பு தொட்டு வந்து நம்ம நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்தோம்னா, கருப்பா இருக்க ஏரியாக்கு மட்டும் நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்தோம்னா கழுத்து மட்டும் இல்ல முட்டி கூட சிலருக்கு கருப்பா இருக்கும், கை முட்டி கால் முட்டி அவங்க கூட வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஏன்னா கால்ல கொஞ்சம் ஹார்டான சர்ஃபேஸ் கழுத்துன்னு பாக்கும்போது சாஃப்டான சர்ஃபேஸ் தூள் உப்பு மாதிரி யூஸ் பண்ணலாம்.
2: கல் உப்பு தான்
0: கழுத்துக்கு வந்து எரிச்சல் இருக்கும்,
2: அது அந்த எரிச்சல் தான் வேணும் நமக்கு. அந்த எலுமிச்சம் பழத்தோட அந்த கல் உப்பு சேரும் போது மாதிரி காந்திர மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் போக போக சரியாயிடும்.
0: வந்து நீங்க கல் உப்பு போட்டு தேய்ச்சிங்களா கொஞ்ச நேரத்திலேயே வந்து டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா தெரியும் உங்களுக்கு. அப்பவே வந்து வாஷ் பண்ணும் போது கொஞ்சம் அந்த கருப்பு வந்து மறைஞ்சா மாதிரி தெரியும், ஏன்னா அது பிளீச் பண்ணிடும் லெமன் அந்த அளவுக்கு பிளீச் பண்ணி அந்த டார்க்னஸையோ அதுல இருக்க அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து எடுத்துரும்.
1: இந்த டார்க்னஸ் போகிறதுக்கு இன்னொரு ரெமடியும் இருக்கு, இந்த கர்டுல கடலை மாவை போட்டு அதோட துளி மஞ்சளையும் சேர்த்துட்டு அதை இதுல வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரப் பண்ணுவாங்க. ரவுண்ட் ரவுண்டா ரப் பண்ணும்போது அதுக்கு மேல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் அந்த பிளாக் கலர் சர்ஃபேஸோட சேர்ந்து வந்துடும், அப்ப அந்த கருமை நிறம் நல்லா கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த குவாலிட்டிஸ் கடலை மாவுக்கு இருக்கு, கருமையை கம்மி பண்ற அந்த குவாலிட்டிஸ்.
0: சோ அடுத்து நம்ம பாக்கணும்னா ஐப்ரோஸ் வந்து நிறைய பேருக்கு திக்கா இருக்காது, ரொம்ப வந்து தின்னா இருக்கும், சிலருக்கு வந்து பூனை முடி மாதிரிதான் இருக்கும். அப்படி இருக்கவங்க வந்து என்னதான் ஐப்ரோஸ் பண்ணாலுமே அந்த ஷேப் இருக்காது, ஒரு மாதிரி பார்க்க கொஞ்சம் வியர்டா இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலாம்னா கேஸ்டர் ஆயில் இருக்கு இல்லையா,
1: விளக்கெண்ணெய்,
0: ஆமா விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய் வச்சு நமக்கு எந்த ஷேப்க்கு வேணுமோ அந்த ஷேப்க்கு வந்து தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஓகே. காயத்ரி உங்களுக்கு ரொம்ப ஐப்ரோஸ் அழகா இருக்கு, தொட்டு பாத்துக்க வேண்டாம். அண்ட் அது கிளாக் வைஸ்ல வந்து நம்ம ஐப்ரோஸ் தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா அதாவது கொஞ்ச நாள்ல வந்து முடி வளர்றது அதிகமா இருக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை கூட கொண்டு வரலாம்னு சொல்லுவாங்க. அந்த ஷேப்ல நீங்க தேய்ச்சிங்கன்னா முடி வளர்ச்சி வந்து அந்த பொசிஷன்ல இருக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
2: ஓகே, ஐப்ரோஸ்க்கு அடுத்து வந்து கொஞ்சம் நம்ம அடுத்து லிப்ஸ் பாத்துரலாம். லிப்ஸ் வந்துட்டு சமர் சீசன்லயும் ட்ரையா இருக்குமா, விண்டர் சீசன்லயும் ட்ரையா இருக்கு.
0: அதுவும் ஜென்ரலா நம்ம பாம் அதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, லிப் பாம் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்ல, அது வந்து மோஸ்ட்லி வாக்ஸ் கோட்டடா தான் இருக்கும். அது யூஸ் பண்ணும்போது என்னதான் அந்த நேரத்துக்கு நல்லா இருந்தாலும் போக போக சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கதான் செய்யும்.
2: அந்த விக்ஸ் அந்த பாம் வந்து எவ்வளவு கெடுதல் அப்படிங்கறத நான் சொல்ற ஒரு சின்ன டெஸ்ட் மூலமா பண்ணுங்க. ஓகே, ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி அந்த பாம் அப்படியே லிப்ல தடவிட்டு காலையில படுங்க. காலையில எழுந்து பாத்தீங்கன்னா அதாவது உதடு வந்து அப்படியே உறிஞ்சி வர்ற மாதிரி இருக்கும், அதுல இருக்க அந்த வாக்ஸ் கண்டென்ட் வந்து அந்த அளவுக்கு உங்க லிப்ஸ் வந்து பாதிக்குது. அதுல அது அவ்வளவு சூடா இருந்தா அப்படியே உதடே உரியற மாதிரி அங்கங்க சின்ன சின்னதா கொப்பளம் மாதிரி எல்லாம் புதுசா வந்திருக்கும். இது வந்து கெடுதல். நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணாம நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன மருந்த யூஸ் பண்ணியே நம்ம வந்து பண்ணிடலாம். பெஸ்ட் ரெமெடி வந்து புதினா, புதினா இலைய வந்து சும்மா அப்படியே தேய்ச்சி விடுங்க, ஒண்ணுமே கிடையாது, நல்லா இருக்கு.
0: அண்ட் கொத்தமல்லி இருக்கு இல்லையா, கொத்தமல்லி வெறுமை தேய்ச்சா கூட வந்து லிப் பிங்க் ஆகும், சாஃப்ட் ஆகும், தோல் உரியறதெல்லாம் கம்மியாகும், இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போயிடும்.
1: எந்த ஆயில் வேணாலும் தடவிக்கலாம், தேங்காய் எண்ணெய் எந்த ஆயில் வேணாலும் தடவிக்கலாம், அது
0: வெடிக்கும்போது.
1: ஆமா, ட்ரைனஸ் இருக்கும்போது.
0: அப்படி இருக்கும்போது நம்ம கிளிசரின் இருக்கு இல்லையா, கிளிசரினோட நான் சொன்ன மாதிரி அந்த என்னது கருவேப்பிலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெண்டுத்தையுமே மசிச்சு அதுல இருக்க ஜூஸ் வந்து கொஞ்சம் கிளிசரின்ல மிக்ஸ் பண்ணி உதட்டுல போட்டீங்கன்னா அது வந்து நீங்க வச்சு வச்சு கூட போடலாம், ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி நீங்களே வந்து ஃப்ரிட்ஜ்லயோ இல்ல ஏதாவது குளிர் சாதன பெட்டிலையோ வச்சுட்டு எடுத்து நீங்க போட்டுட்டே வந்தீங்கன்னா திக்காயிடும். ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது ஒரு பேஸ்ட் மாதிரி திக்காயிடும், அது நீங்க போட்டுட்டே இருக்கும்போது அவ்வளவு வந்து சாஃப்டா இருக்கும் லிப்ஸ். கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு கலர் மாறின டிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரியும். ஒரு 2-3 weeks நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும்.
2: நினைப்பாங்க அதுக்கு வந்து நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது கெஃபைன், அதாவது காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ்.
0: ஜென்ஸா இருந்தா ஸ்மோக்
2: பண்ணாத, ஸ்மோக் பண்றத நம்ம அவாய்ட் பண்ண, அதாவது பல்லு வந்து நம்ம வந்து ஒருத்தங்களை பார்த்த உடனே நம்ம சிரிக்கிறோம், சிரிச்சோம்னா அவங்க ஃபர்ஸ்ட் பார்வை கண்ணு கிட்ட போக, கண்ணை பாக்குறவங்களும் இல்லையா நம்ம பல்லதான் ஃபர்ஸ்ட் பாப்பாங்க. அதாவது இவ அவளோட பல்லு எப்படி வச்சிருக்கா அப்படின்னு அவங்களுக்கு தெரியறதே நம்ம பல்லு எப்படி இருக்குது,
0: பல்லு எப்படி இருக்கு இல்லாம சிரிக்கும் போதுதான் வந்து பல்லு அழுக்காவோ இல்ல கரப்படைஞ்சோ இருக்கும் போது ஒரு டாடி லுக் கொடுப்பாங்க.
2: அதுலயும் இன்னொரு விஷயம் என்னன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த பல்லோட கார்னர்ஸ்ல வந்துட்டு ஒவ்வொரு பற்களுடைய பல்லுலோட கார்னர்ல அந்த
0: சாப்பிடும்
2: மீதி இருக்கும். முக்கியமா நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய இருக்கும். வெஜிடேரியன் சாப்பிடுறீங்கன்னா அது வந்து இந்த கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை போய் உயிர, கடுகு இதெல்லாம் இதாகும். இதுக்கு என்னன்னா காகுல் பண்ணுங்க, எப்பவுமே வாய் கொப்பளிச்சிருங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே பெஸ்ட் வாய் கொப்பளிச்சிருங்க. ஓகே, இந்த பல்லு வந்து உங்களுக்கு உறுதியாவோ நல்ல வெண்மை நிறமா இருக்கணும்னா ரொம்ப சிம்பிள், ஒரு லூக் வார்ம் வாட்டர், அதாவது மிதமான தண்ணி, அதுல வந்து கொஞ்சம் உப்பு, அகல கரெக்டா சொல்லுவா, ஏன்னா தினம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.
0: அண்ட் அது பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி ஜிவ்வன் எடுக்கிற மாதிரி இருக்கும், அது வந்து கிருமியை எடுக்கவும் அது ஒரு மாதிரி தெரியும்.
2: அண்ட் அதை வந்து எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே குடிச்சு ரொம்ப உள்ள வரைக்கும் எடுக்காம ஜஸ்ட் வாயில் மட்டும் சுத்தி காகுல் பண்ணா அந்த நாள் ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் உங்க மவுத்து.
0: இன்னொன்னு சொல்றேன், நீங்க சாதாரணமா வந்து இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்றீங்கல்ல, ஆனா காலையில
2: எழுந்த வெறும் வயித்துலதான்.
0: ஆமா, அப்ப அப்ப பண்ணாலும் சரி. அப்ப இன்னொரு டிப்ஸ் என்ன சொல்லலாம்னா, வெறும் என்ன சொல்ற நல்லெண்ணெய் இருக்கு இல்லீங்களா, அதை வந்து கொஞ்சம் ஊத்தி வாய கொப்பளிச்சுட்டே இருந்தோம்னா
1: நர மாதிரி ஆயிடும் அந்த நல்லெண்ணெய், எண்ணெயோட குவாலிட்டிஸ் போய் வெறும் ஃபோம் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அப்ப அதை ஸ்பிட் பண்ணும்,
0: உங்களோட பல்லுல இருக்க அந்த கிருமி அந்த
2: துர்நாற்றம் எல்லாத்தையுமே எடுத்துரும். அதாவது இது வந்து பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணணும்.
0: ஆமா, சிலர் வந்து அப்படி பிடிக்காது, அவங்க வந்து பிரஷ் பண்ணிட்டு அப்புறம் பண்ணலாம், ஆனா முன்னாடி பண்றது ரொம்ப
2: ரொம்ப நல்லது.
1: அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, இது வந்து சாப்பிடும் போதே கேரட், ஆப்பிள் இது மாதிரி எல்லாம் கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுல இருக்கிற நேச்சுரல் திங்ஸ் எல்லாமே உங்களுடைய பல்ல வெள்ளையா கரப்படையாம காப்பாத்திடும்.
0: என் பல்லு வந்து வெள்ளையா இருக்கிறதும் சொல்றதுமே அந்த எனாமல் போயிடுச்சுனாதான் வெள்ளையா இருக்கும்னு சொல்லுவாங்க. பல் பொதுவா எந்த நேரத்துல இருக்கணும்னா ஒரு என்ன ஹாஃப் வைட்ல தான் இருக்கணும். ரொம்ப ப்ரௌனாவும் ஆகக்கூடாது, ரொம்ப வெள்ளையானா அவங்களுக்கு வந்து இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா எனாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். பல்லு வந்து ஒரு ஹாஃப் வைட்ல இருந்ததுன்னா ஓகே, உங்க பல்லு ரொம்ப வந்து ஒரு ஹாஃப் வைட்ல தான் இருக்கு, ஸ்ட்ரென்தா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. காயத்ரி அப்பப்போ அதான் பாத்துப்பாங்க நாங்க சொல்லும் போது, டிப்ஸ் சொல்லும் போது
2: என்னங்க
1: மேட்ச் ஆகிறதா
2: நம்ம ப்ரோக்ராம கேட்கும் போதே நம்ம வந்து அதெல்லாம் யோசிச்சுக்கணும். சரி இப்ப இது வந்து நமக்கு மேட்ச் ஆகுதா இல்லையா, மேட்ச் ஆகலன்னா ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது, மேட்ச் பண்ணிக்க வேண்டியதானே. நாங்க இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம், நாங்க வந்து இன்னைக்கு ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் பார்த்தோம், நேயர்கள் வந்து நம்ம கூட பேசுறத கேட்டுட்டு இருந்தோம். அவங்க வந்து அதாவது காமன் கோல்ல ஆரம்பிச்சு நம்ம வந்து நம்ம முகத்தை எவ்வளவு அழகா வச்சுக்கணும் அப்படிங்கறத வரைக்கும் நம்ம சொல்லியாச்சு. மேலும் இந்த இது ஹோம் ரெமெடிஸ் வந்துட்டு இன்னொரு வாரம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் நீங்க விருப்பப்பட்டா.
0: நம்ம அடுத்து வந்து நம்ம ஃபீட்பேக்ஸ் எப்படி வருது, நம்மளோட வர ஃபீட்பேக்ஸ் வச்சு நாங்க ஃபர்தரா கண்டினியூ பண்றதா இல்ல வேற ஏதாவது டாபிக்
2: ஜம்ப் பண்றதான்றத பாக்கலாம். பட் ஸ்டே டியூன்ட், யூ ஆர் டியூனிங் இன் டு எம்ஓபி சிஆர்எஸ் 107.8. This is Gayathri
0: and Akalya.
2: லக்காக இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மிஸ் பிரியாவுக்கு நாங்க ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். தேங்க்யூ மேடம்,
1: தேங்க்யூ.
2: So this is Gayathri signing off with Akalya.

0: is MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: Appa, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலா எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: சரி, வாங்கிக்கோடா.
4: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
0: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல, நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சு, என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துரலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து. ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்பா. காலனில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்பா.
0: சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணு நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை, எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகா, நான் நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், ரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம், நான் வேடையன் என்கிற கவின் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: என்னோட
0: ஃப்ரெண்டு வந்து என் ஸ்கூல் ஃப்ரெண்ட், இன்னொரு பையன், லொகேஷன் ஒரு பையன் இருந்தான். இவன் இறந்துட்டான், அப்பவே இறந்துட்டான். அவன் வந்து என்னன்னா, ஆக்சுவலி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கப்புறம் நான் அப்போ நான் சென்னையில் இருந்தேன், திருச்சியில் இருந்தேன். எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பைக்கில் தான் போயிருந்திருக்காங்க. அவனுக்கு அடிபட்டு லாரி ஆக்சிடென்ட்டு. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் ஆன அதே இடத்துல ஒரு 20 மினிட்ஸ் அங்கேயே அவன் இருந்திருக்கான். இத்தனைக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போன பசங்கள்லாம் அவன் கொஞ்சம் ரொம்ப முன்னாடி போயிட்டானுங்க. போனவனை எங்கடா காணோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கெல்லாம் திருப்பி வந்து அவனுங்க பார்த்து தான் தெரியும் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பசங்க கூப்பிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல்லாம், கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணி இது பண்ணலாம் பார்த்தபோது இறந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, கொஞ்சம் அந்த சொல்லுவாங்களே எப்பயும் போல், கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா காப்பாற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது, அதுதான் அந்த 20 நிமிஷம் அவர் ரோட்லேயே கிடந்திருக்கான். யாராவது ஒருத்தர் தூக்கியிருக்கணும், ஹெல்ப் பண்ணிக்கணும், ஒரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியிருந்திருக்கலாம், யாராவது ஒருத்தர் தூக்கியிருக்கலாம், யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம நீ பண்ணிவிட்டு நீ இந்த கேஸு கீஸ் ஆயிருமா அப்படின்னா கூட யோசிக்காமல் நீ கண்ணு தெரியாமல் கூட நீ போயிருந்திருக்கலாம். எங்கேயாவது அந்த டைம் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து கன்ஃபார்மாக பொழஞ்சிருப்பேன். ஏன்னா 20 நிமிஷம் ஒரு உயிர் ஒரு இடத்துல துடிச்சிட்டு இருக்குன்னா அது எவ்வளோ நேரம் அந்த உயிர் வந்து இருக்கும், ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அது மட்டும்தான் எனக்கு என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் ரோட்டில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறீங்க, இது பண்ணுறீங்க அப்படின்னா போய் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸை கூட்டி கொண்டு வந்து விடுங்க, ஒரு ஃபோனாவது நம்ம ஒரு பண்ணலாம், அந்த ஏதாவது ஒன்று நம்மளோட முடிஞ்ச ஒரு ஹெல்ப். எந்த நிமிஷத்துலதான் காசு போனால் எவ்வளோ விஷயம் கூட நம்ம சம்பாரிச்சிடலாம், பட் ஆனால் ஒரு உயிர் அந்த போயிடுச்சுன்னா அது அவ்வளோதான், அதுக்கு அப்போ இருக்கிற வரைக்கும் தான் அந்த உயிருக்கு மரியாதை ஞாபகம் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பு எந்த ஒரு உயிராக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஃபோன் மட்டுமாவது நம்ம பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு கருத்து.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் வாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம்.

0: கேட்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நம்ம வாழ்க்கையில சுயமா நம்ம முடிவெடுக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம கனவை பயம் இல்லாம சாதிக்கணும்னு ஆசைப்படுறோம். யாரும் ஜட்ஜ் பண்ணாம நம்ம ஒப்பீனியனை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா அதே நேரத்துல ரெஸ்பான்சிபிலிட்டியும் சோசியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம லைஃபோட ஒரு பார்ட்டா இருக்குது. இதுக்குள்ள பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றது? இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு மிக தேவையான அர்த்தமுள்ள ஐடியா பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே சல்மா. இன்னைக்கு நம்ம விவாதிக்க போற டாபிக் ஃப்ரீடம், அதாவது சுதந்திரம். எஸ், அது மட்டும் இல்லாம அதோட வேல்யூ, லிமிட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்னும் சொல்ல போனா சோசியல் இம்பாக்ட், விமன் அண்ட் யூத் மைண்ட் செட் மற்றும் டிஜிட்டல் ஃப்ரீடம். இன்னைக்கு இதை பத்தி பேசதான் நம்ம எம்ஓபி வைஷ்ணவ் மகளிர் கல்லூரி மாணவிகள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. கேர்ள்ஸ், நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க.
2: ஹாய், நான் ரோஷினி ஃப்ரம் பிகாம் எஃப்என்டி.
3: ஹாய், நான் காயத்ரி ஃப்ரம் பிகாம் எஃப்என்டி.
4: வணக்கம் மக்களே, நான் கீர்த்தி, விஸ்காம் டிபார்ட்மெண்ட்.
5: ஹாய், நான் ஜெயந்திகா ஃப்ரம் பிகாம் எஃப்என்டி.
6: ஹாய், நான் மகத்தி ஃப்ரம் பிஎஸ்சி சைக்காலஜி.
7: ஹாய், நான் பிரீத்தி ஃப்ரம் பிகாம் எஃப்என்டி.
8: வணக்கம், நான் ஜர்னலிசம்ல இருந்து காயத்ரி.
9: ஹாய், நான் அபிராமி ஃப்ரம் பிஎஸ்சி சைக்காலஜி.
1: எஸ், தேங்க் யூ எவ்ரிவன். கேள்விக்குள்ள போலாம். கேர்ள்ஸ், நான் சுதந்திரம்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல உங்களுக்கு என்ன தோணுது?
7: என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம்னா என்னன்னா, எல்லாமே எது வேணா செய்யலாம் அப்படின்றது வந்து நிஜமான ஃப்ரீடம் கிடையாது. நம்ம எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கு நோ சொல்றது தான் நம்மளோட உண்மையான ஃப்ரீடம் சொல்லி நான் நினைக்கிறேன்.
5: எனக்கு ஃப்ரீடம்னு சொல்லும் போது பிடிச்ச விஷயத்த பிடிச்ச மாதிரி பண்ணணும். அதே சமயத்துல இவங்க இதை சொல்லிடுவாங்களோ, அவங்க அதை நினைச்சுப்பாங்களோ அப்படின்ற ஒரு ஹெசிடேஷன் இல்லாம பண்ணணும். முக்கியமா எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நான் நோ சொல்லணும், அந்த ஒரு இடத்துல நோ சொல்லணும். அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து கண்டிப்பா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
4: என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் அப்படிங்கறது என்னோட முடிவுகளை யாரோட ப்ரெஷர் இல்லாம நான் வந்து அதை சரியா பண்றது, சரியா எடுக்கிறது தான் ஃப்ரீடம். அதுக்கப்புறமா ஜோவும் பிரீத்தியும் சொன்ன மாதிரி நோ சொல்றதும் ஒரு பெரிய ஃப்ரீடம் தான்.
9: நம்ம தாட்ஸை வந்துட்டு ஃப்ரீயாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அப்புறம் நம்ம ட்ரீமை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி பர்சீவ் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் அப்படின்னு தோணுது.
3: ஜோவும் பிரீத்தியும் சொல்லியிருந்தாங்க ஃப்ரீடம்னா வந்து நோ சொல்கிறதும் நம்ம ஒரு விதமான ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் அக்ரி பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஃப்ரீடம் அப்படின்னா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு இல்லை, நம்ம பிடிச்சதை பிடிச்ச மாதிரி பண்ணுறது தான் ஃப்ரீடம் நான் நினைக்கிறேன்.
6: எனக்கும் இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி ஃப்ரீடம்னா என்னை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது தான், எந்த ஒரு பயமும் இல்லாமல். அதே மாதிரி ஜோ சொன்ன மாதிரி நோ சொல்ற, எப்போ நோ சொல்லணும் எப்போ எஸ் சொல்லணுன்ற டிசிஷனை நான் எடுக்கும் போது அது நான் ஃப்ரீடமாக உணர்றேன்.
4: என்னை பொறுத்த வரைக்கும் நினைச்ச விஷயத்த நினைச்ச மாதிரி செய்யறது தான் ஃப்ரீடம். ஒரு விஷயத்த நான் ஆசைப்படுறேன் இல்லை இதை செய்யணும்னு என் மைண்டில் தோணுது அப்படின்னா, அதுக்கு சொசைட்டல் ப்ரெஷரோ இல்லை வேற யாரோ ஒரு தடையை விடுக்கிறாங்க, நீ இதை பண்ணக்கூடாது, நீ எப்படி இதை பண்ணலான்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லை நீ இதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோ வருது அப்படின்னா அந்த விஷயத்துக்கு எனக்கு ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு அர்த்தம்.
1: ஓகே, எல்லாரும் ரொம்ப மெச்சூர்டாக பதில் சொன்னீங்க. பொதுவாக நம்ம முடிவு எடுக்கும்போது நம்ம எடுக்கிற சொந்த முடிவு கரெக்ட்னு தோணுதா, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சஜஷன் கேட்டு முடிவெடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க உங்க வெல்விஷரோட சஜஷன் கேட்டு இருக்கீங்களா? உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க.
5: என்னை பொறுத்த வரைக்கும் சஜஷன் கேட்கறது ஃபைன், ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் அனுபவம் இல்லை அப்படின்றப்போ நம்மளை விட அனுபவம் இருக்கவங்கள்ட்ட இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆனா டிசிஷன் வரும்போது எனக்கு இது தேவையா தேவையில்லையா, இதை நான் பண்ணலாமா, நான் பண்ணா இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ டிசிஷன் நம்ம தான் எடுக்கணும், எஸ் ஆர் நோ அது நம்ம முடிவு. ஆனா நம்மளை விட எக்ஸ்பர்டைஸ் ஆனவங்க கிட்ட சஜஷன் கேட்டு ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது.
9: காயத்ரி சொன்ன மாதிரி வந்துட்டு டெசிஷன் எடுக்கிறது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம எடுக்கிற எல்லா டெசிஷனுக்கும் எல்லார்கிட்டையும் கேட்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கேட்டாதான் வந்து நம்ம எடுக்கிற டெசிஷன் வந்து கரெக்டாக அமையும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. ஸோ வந்துட்டு அந்த எஸ் ஆர் நோ நம்ம டிசைட் பண்ணுறதுல தான் இருக்கு. எல்லாரும் சொன்ன மாதிரியும்
6: வெல்விஷஸ் வந்து எப்போவுமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு ஷேர் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். இப்போ வெல்விஷன்னா எனக்கு ஞாபகம் வருது என்னோட அம்மா, அப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்குலாம் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கதை தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க.

0: இருந்தாலுமே நான் வந்து அதை ஒழுங்கா ரிசர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணி அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணல இந்த மாதிரி இதுதான் நீ எடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த டைம் அவங்க கொடுத்த சஜஷனால தான் வந்து எனக்கு இந்த கோர்ஸ் இப்போ எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அது காயத்ரி சொன்ன மாதிரி எனக்கு நிறைய இடத்துல அது நல்லதாக தான் அமைஞ்சிருக்கு. அதனால என்னதான் நம்ம டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப முக்கியனாலும் கொஞ்சம் கைடன்ஸ் கேட்டுக்கிறதும் நல்லது தான்.
1: ஸோ இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி தான் என்னென்னா நம்ம சஜஷன் கேட்கறது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா ஒரு ஒருத்தர்கிட்டையும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சு தான் நம்ம அப்புறம் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கே நம்மளுக்கு வயசாயிடும். ஸோ அதனால நம்ம என்னென்னா மற்றவங்களோட சஜஷன் வந்து நம்ம கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட டிசிஷனுமே வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பார்க்கணும். சஜஷன் வந்து எப்போ வந்து கம்பல்ஷனாக மாறுதோ அப்போ தான் நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப ரிஸ்கில் போகுது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம டிசிஷன் எடுக்கும்போது இங்கே நிறைய பேர் வந்து சஜஷன் மட்டுமே கேட்டு அப்படியே போகிறவங்க தான் இருக்காங்க. அதனாலே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஐயோ நம்ம ஏன் அவங்களோட சஜஷன் மட்டும் கேட்டிருக்கலாம் பட் டிசிஷன் நம்ம எடுத்துருக்கலாமே இவ்வளோ தூரம் வந்துட்டோமே அப்படின்னு நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா கரெக்டான சஜஷன் எடுத்துகிட்டு உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கரெக்டான டிசிஷன் அங்கே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகிறது நல்லது.
2: ப்ரீத்தி சொன்ன மாதிரியே தான் சஜஷன் வேணால் மற்றவங்கள தான் இருக்கலாம், டிசிஷன் நம்ம கையில் தான் இருக்கணும். அதே மாதிரி பிளைண்ட் ஃபாலோயிங், ஒருத்தவங்க லைக் நம்மளோட ஃபேவரட் பர்சனோ இல்லை நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காகவோ அதோ சஜஷனே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. இன்கேஸ் நம்மளுக்கு அது பிடிக்கலன்னா அது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாவே இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்காமல் இருக்கிறதும் ஒரு விதத்தில் ஃப்ரீடம் தான் நான் நினைக்கிறேன்.
3: ஸ்டார்டிங்கில் ஜோ சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி டெசிஷன் வந்து நம்மளோட தான் இருக்கணும், அப்புறம் சஜஷன் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் அதான் சொல்கிறேன், நம்ம எல்லாருக்கிட்டையும் சஜஷன் கேட்குறது நல்லது பட் நம்ம தான் வந்து நமக்கு என்ன வேணுன்றத சூஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் நமக்கு தான் இருக்குது. ஆனால் இப்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் எல்லாருக்கிட்டையுமே சஜஷன் கேட்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் டீச்சர்ஸ் கிட்ட, என்னோடய சீனியர்ஸ், என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நான் சஜஷன் கேட்பேன். எக்ஸாம்பிள் இந்த நான் எந்த காலேஜ் போகணும், டுவெல்த்து முடிச்சுட்டு எந்த காலேஜ் போகணும் அப்படின்னு ஒன்று கேட்டேன். எல்லாருமே நிறைய சொன்னாங்க, ஆனால் அவங்க சொன்னது நான் போகல பட் ஸ்டில் எல்லா ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. பட் நான் தான் இந்த காலேஜ் தான் வேணுன்றதை சூஸ் பண்ணி வந்தேன். ஸோ டிசிஷன்ஸ் வந்து நம்ம தான் எடுக்கணும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்.
4: காயத்ரி சொன்னது ரொம்ப கரெக்டு. டெசிஷனுன்றது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணுறது தான் ஃப்ரீடம். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம மற்றவங்ககிட்ட சஜஷன் கேட்கலாம், அவங்கக்கிட்ட இருந்து ஐடியாஸ் கேட்கும்போது அது நம்மளோட ஃப்ரீடமே கிடையாது.
0: சல்மா கேட்ட மாதிரி அடுத்தவங்களுடைய அட்வைஸ் அண்ட் அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து நம்ம டெசிஷனில் கேட்கலாமா, அதில் ஃப்ரீடம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான அனுபவங்களுமே இருக்குது. சில சமயங்களில் வந்து அடுத்தவங்க சொல்கிற விஷயத்த கேட்டு எனக்கு அது வந்து நல்லா நடந்ததும் இருக்குது, நாசமாக போனதும் இருக்குது. அண்ட் தென் சம்டைம்ஸ் வந்து எனக்கு தெளிவில்லாத போது எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சதும் இருக்குது, தெளிவாக இருந்து என்ன குழப்பி விட்டதும் இருக்குது. இந்த மாதிரி பல வகையான அனுபவங்கள் இருக்குது. ஆனால் முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தவங்க கிட்ட வந்து அதை பற்றின சஜஷனும் அதை பற்றின விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நான் சொல்வேன். ஏன்னா இப்போது நான் ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போனேன்னா மேபி அது எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கலாம். ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்க அதை பலமுறை அவங்க அனுபவித்து பார்த்துருக்கலாம், பலமுறை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. நான் அந்த விஷயத்தை எடுத்துக்கிறேனோ இல்லையோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமா ஒரு டிசிஷனை வந்து நான் எடுத்து கொண்டு வரும்போது அது கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியனாக இருக்குது.
5: எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒருத்தரோட வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதே மாதிரி இன்னொருத்தர் வாழ்க்கையில் நடக்காது. ஸோ ஒருத்தங்க சஜஷன் கேட்கும் போது வந்து நம்ம வந்து அது நம்மளுக்கு சூட் ஆகுமா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அது அவங்களுக்கு சூட் ஆகிருக்கும், நம்மளுக்கு சூட் ஆகாமல் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் முடிவெடுக்கிற விஷயங்களில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான சுதந்திரம் தரப்படுதா, இல்லை ஜெண்டர் பயாஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை பற்றி உங்கள் கருத்து என்ன?
6: அஃப்கோர்ஸ் ஜெண்டர் பயாஸ் கண்டிப்பாகவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஒருத்தருக்கு மட்டும் அது இருக்குன்னு சொல்ல முடியாது, பெண்களுக்கு நிறைய விஷயத்துலையும் இருக்குது, அதே போல் ஆண்களுக்கும் இருக்குது. ஒரு பையன் வந்து அழுதானா நீ அழலாம் கூடாது, ஏன்னா நீ பையன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேயே அந்த அழற சுதந்திரம் போகிறது. ஒரு பெண்ணுக்கு வந்து நீ இதுதான் படிக்கணும், இவ்வளோதான் படிக்கணும்னு லிமிட் பண்ணுவாங்க, அங்கே ஒரு பெண்ணோட சுதந்திரம் போகிறது. ஸோ ரெண்டு பக்கமுமே இருக்கு. இதை வந்து ஒரு ஜெண்டர் பேஸ்டாக தான் வச்சு இந்த லிமிட்ஸையும் இந்த தடைகளையும் அவங்க போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
7: காயத்ரி சொன்ன மாதிரி என்னைய பொறுத்த வரைக்கும் 100% ஜெண்டர் பயாஸ் இருக்குது இந்த சொசைட்டியில். நானே நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் அது நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன். இவங்க பொண்ணாக இருந்தால் இது பண்ணக்கூடாது, இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணக்கூடாது, இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணக்கூடாது,

0: லெவல படிக்கக்கூடாது, பையனா இருந்தா இது மட்டும்தான் படிக்கணும், மிச்சதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்ற மாரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்துட்டு ஜெண்டர் பயாஸ் வந்து நம்ம சொசைட்டில இருக்கு அப்படின்றதுனால.
1: அதே மாதிரி ஜெண்டர் பயஸ்னு வரும்போது இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பெண்கள் வேலைக்கு போறாங்க அப்படின்னா அது வந்து நிறைய இடத்துல பாராட்டப்படுது, பிளஸ் வந்து வேலைக்கு போல அப்படின்னா கூட அது அக்செப்டன்ஸா இருக்கு. ஆனா இதே வந்து திருமணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஆண் வேலைக்கு போல அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு சுமையாவே சுமத்தப்படுது, திருமணம் ஆயிட்டா அப்ப நீ கண்டிப்பா வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு ஒரு சுமையா சுமத்தப்படுது. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களோட ஒரு ஃப்ரீடம் பாதிக்கப்படுதோ அப்படின்னு எனக்கு தோணுது.
0: ஆனா வந்துட்டு எல்லா வீட்லயும் சரி இல்ல எல்லா இடத்துலயும் சரி பெண்கள் வேலைக்கு போறத வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. ஜோ சொன்ன மாதிரி எல்லாருமே பாராட்டப்படுறது இல்ல, நீ இந்த வேலைக்கு போக கூடாது, இது பண்ணக்கூடாது, நீ வீட்லயேதான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும், அதுதான் பெண்களின் வேலை அப்படின்லாம் சொல்ற நிறைய பேரை நானே பார்த்திருக்கேன், எல்லாருமே பார்த்திருப்பீங்க.
2: என்னன்னா இப்போ ஜெண்டர் பயஸ்ன்னு சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னதான் வந்து இதுல வந்து மேலும் ஃபீமேலும் ஈக்குவலாமே பாதிக்கப்பட்டாலும் என்னோட ஒப்பீனியன்ல வந்து ஃபீமேல் கொஞ்சம் ஒன்றுமே அதிகமா பாதிக்கப்படுற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ அவங்க சொன்ன மாதிரி என்னதான் வந்து ஒரு விமன் வந்து போய் வேலை செய்யறதுக்காக போனாலுமே அவங்க போற வேலையிலுமே அவங்களுக்கு லோ பே தான் கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னதான் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் ஈக்குவலான வேலையில இருந்தாலும் ஈக்குவலான பதவியில இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து லோவாக தான் பே பண்ணப்படுது. ஏன்னா நம்ம ஊர்ல என்னதான் உமன் எம்ப்ளாய்மெண்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே இந்த சேலரின்னு வரும்போது இந்த கம்மியா இருக்கிறதுமே வந்து இது தப்புன்னு நான் நினைக்கிறேன்.
1: நம்ம மகத்தி சொன்ன மாதிரி தான் அதே மாதிரி நிறைய வீடுகளில் வந்து இப்போ நைட் ஷிஃப்ட் ஜாப்ஸ் எல்லாம் நிறைய வருது இல்லையா, அந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் ஜாப்ஸ் எல்லாம் மோஸ்டா பெண்கள் அனுப்ப நிறைய வீடுகள் யோசிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ வந்து நைட் ஷிஃப்ட்னா பசங்க போறாங்கன்னா சேஃபா வந்துருவாங்க, ஆனா வந்து விமன்னா சேஃப்டி கொஞ்சம் கம்மியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடுகளில் வந்து ஃபீல் பண்றதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நைட் ஷிஃப்ட் அப்படின்னு ஒரு ஜாப் வரும்போது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க, இல்ல வேண்டாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. ஈவன் தோ அவங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தும் அது ரெஸ்ட்ரிக்ட் செய்யப்படுது.
0: அதே மாதிரி காலேஜஸும் அப்படிதான், டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா வந்துட்டு சில பேர் வீட்டுல விட மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு.
3: இப்போ நீங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பத்தி எல்லாம் பேசுறீங்க இல்ல, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏன் நம்ம ஃபேமிலி போடுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம சொசைட்டில நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை பத்தி எல்லாம் நீங்க என்ன யோசிக்கிறீங்க?
2: இப்ப சல்மா வந்து கேட்டாங்க எல்லா ஏன் ஃபேமிலிஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது பாத்தீங்கன்னா பொதுவா நைட் ஷிஃப்ட்னாலே வந்து டேஞ்சர், இதனாலே இப்படித்தான், இப்படினாலே இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து நம்ம ஃப்ரேம் பண்றது ரொம்பவே தப்பு. சில நேரங்கள்ல அது பாதுகாப்பான ஒரு வேலையா கூட இருக்கலாம், ரொம்ப பாதுகாப்பா இருக்கலாம். சில நேரங்களில் வந்து அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் ப்ரொவைட் பண்ணலாம், சேஃபாக இருக்கலாம். எல்லா நேரங்களையும் அது சேஃப் இல்லைன்ற மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ணிடவும் முடியாது. அதே சமயத்தில் எல்லா வேலையும் சேஃப்னும் நம்ம நினச்சிட முடியாது. கண்டிப்பாக வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாருமே வந்து எடுத்து தான் ஆகணும். அதே சமயத்தில் டேஞ்சர் அப்படின்ற விஷயமும் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கிறப்போ தான் உங்களுக்கான ரெக்கக்னைசேஷனும் உங்களுக்கான பாராட்டும் உங்களுக்கான அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஒரு சோல்ஃபுல்லான ஃபீலிங் வந்து கிடைக்கும்.
4: நான் கீர்த்தி சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த நைட் ஷிஃப்ட் வந்து சேஃப் இல்லை தான், ஆஃப்கோர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம டேலியுமே டே ஷிஃப்ட்டுமே கொஞ்சம் சேஃப் இல்லை தான். எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ சில வீட்டிலலாம் வந்து விமென்க்கு வந்து வேலை கிடைக்கல, அவங்க சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற போது அவங்களுக்கு இப்போ நைட் ஷிஃப்ட் தான் கிடைக்குது, அப்போனா அவங்க வந்து அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க, அந்த வேலைக்கு போயே ஆகணும்னு தள்ளப்படுறாங்க. ஆனால் இந்த சொசைட்டி வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி நீ வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்றதுனால அவங்க ஃப்ரீடம் மட்டும் அஃபெக்ட் ஆகாம அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்குமே வந்து அது அஃபெக்ட் தான் காஸ் பண்ணுது. அதனால வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு சேஃப் இல்லை அப்படின்னு கிடையாது, எந்த ஷிஃப்ட்டுமே சேஃப் இல்லை தான், அது நம்ம எடுக்கிற ப்ரிகாஷன்ஸை பொறுத்து தான் இருக்கு.
5: மகாத்தி சொன்ன மாதிரி எந்த ஷிஃப்ட்டுமே சேஃப் இல்லை தான், பகல்லையும் நம்ம பாதுகாப்பாக தான் இருக்கணும், இரவுலையும் நம்ம பாதுகாப்பாக தான் இருக்கணும். அதுக்காக இது வந்து நம்மளோட வேலையிலையோ படிப்புலையோ ஒரு தடையா இருந்துடக்கூடாது. அதே சமயத்துல நம்ம ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கணும். அண்ட் அஸ் அ சொசைட்டியா நம்மளும் மற்றவங்களுக்கு அந்த பாதுகாப்பை கொடுக்கணும், அவங்களோட பாதுகாப்பையும் நம்ம பாதுகாப்பா நம்ம பாத்துக்கணும்.
0: மகத்தி சிங்கிள் பேரண்ட்னு சொல்லும் போது தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. சிங்கிள் பேரண்ட் அப்பாவா இருந்தாலும் சரி அம்மாவா இருந்தாலும் சரி ரெண்டு ஜெண்டர்லயுமே வந்துட்டு அவங்கள யாருமே டெசிஷன் எடுக்க விட மாட்டாங்க அப்படின்றது நான் பாக்குறேன். ஏன்னா வந்துட்டு அவங்களோட ரிலேட்டிவ் சரி இல்லை அவங்களோட சுற்றி இருக்கவங்க சரி உனக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்றதுனால நீ இதுதான் பண்ணணும் இது பண்ணக்கூடாது இதெல்லாம் அப்படின்னு இவங்க எடுக்கிற டெசிஷனை வந்துட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க அவங்களோட டெசிஷனை வந்துட்டு தடைப்படுத்துறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது.
6: ஸோ சல்மா ஜெண்டர் பயஸ்டுன்னு சொல்லும்போது இப்போ இந்த ஜென்ரேஷன்ல அதுக்கு கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் விமன்ஸ்லாம் வந்து இப்போ அப்போ வந்து அவங்களெல்லாம் வந்து எல்லா ஜாப்புக்குள்ளே அனுப்ப மாட்டாங்க. இப்போ அதெல்லாம் வந்து அவங்க அந்த தடையெல்லாம் மீறி இப்போ வந்து நிறைய பேர் வந்து நிறைய இதில் வந்து ஜாப்ல ஒர்க் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக ரோஷினி சொன்னது உண்மைதான். ஆனால் கம்மியாக இருக்குது, ஆனால் அது ஃபுல்லாக வந்துட்டு குறையலை அப்படின்னு நான் சொல்கிறேன். சில பேர் வீட்டிலலாம் இன்னும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நீ போகக்கூடாது நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.
2: நான் வந்து ரோஷினியோட பாயிண்ட்டை வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து முன்னாடி காலங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போது ரொம்பவே வந்து விமன் எம்பவர் ஆகியிருக்காங்க. அந்த ஜெண்டர் என்ன சொல்கிறது, பெண்கள்னால் இந்த வேலையை தான் பார்க்கணும், ஆண்கள்னால் இந்த வேலையை தான் பார்க்கணும், இவங்களுக்கு இவ்வளோதான் ஃப்ரீடம், இந்த ஜெண்டரில் இருக்கவங்களுக்கு இவ்வளோதான் ஃப்ரீடம் அப்படிங்கிற காலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறத நம்ம வந்து பார்க்க முடியுது. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பார்க்கலாம், எஜுகேஷனாக இருக்கட்டும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஃப்ரீடமாகவேனா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தாண்டி இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது, ஃப்ரீடம் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து என்னோடய ஒப்பீனியனாக இருக்குது. அஃப்கோர்ஸ் எல்லாரும் சொல்கிற மாதிரி இன்னுமே வந்து எந்த அளவுக்கு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அது முழுமை பெறலை தான். ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதை விடவே வந்து ஃப்ரீடம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதும் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது.
1: கீர்த்தி சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அந்த காலத்தில் இருந்ததை விட இப்போ நிறையவே விமன் எம்பவர் ஆயிருக்காங்க தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கறது கிடையாது, யாரும் யாருக்கும் ஃப்ரீடம் கொடுக்கறதில்ல, அவங்க பிறக்கும் போதே ஃப்ரீடமோடு தான் பிறக்கிறாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது, என்றைக்குமே வந்து ஃப்ரீடம் வந்து ஒருத்தரால் கொடுக்கப்படலை, அது அவங்களோட உரிமை, அதை அவங்க தான் யூஸ் பண்ணிக்கணும், அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அதை இன்னுமே பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
2: ஜோ சொன்னது கரெக்ட் தான், ஃப்ரீடமோட தான் எல்லா குழந்தையுமே பிறக்குது. ஆனால் அந்த குழந்தை மேலே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறப்போ அந்த ஃப்ரீடமை அதால் முழுமையாக யூஸ் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளா எடுத்துக்கணும் நீங்க சொல்றீங்க, பட் தென் பல சிச்சுவேஷன்ல என்ன அவங்க வந்து ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க, அவங்களால நினைச்ச விஷயங்களை பண்ண முடியல, அவங்க மேல வந்து இப்படிதான் நீ இருக்கணும் இருக்கணும்ன்ற கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் நிறைய இருக்கிறதுனால அந்த ஃப்ரீடம்ங்கிற விஷயத்தையே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாத பல சிச்சுவேஷன்ஸை நம்ம வந்து டே டு டே லைஃப்ல பார்க்கணும்.
3: என்னதான் எல்லாரும் பெண்களா இருந்தாலும் ரொம்ப பிராட் மைண்டடா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து பேசுனீங்க, நைஸ். சுதந்திரம்னு சொன்ன உடனே எந்த அளவுக்கு நம்ம பொறுப்புணர்வுடன் சுதந்திரமா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் குறிப்பா இளைஞர்கள் விதிகளை மீறது தான் சுதந்திரம்னு தவறா நினைச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு சில இளைஞர்கள் தங்களுக்கு தரப்பட்ட சுதந்திரத்தை பொறுப்பில்லாம மிஸ்யூஸ் பண்றத நீங்க பார்த்திருப்பீங்க. ஹவு ரெஸ்பான்சிபிள் தே ஷுட் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீடம், இதை பத்தி உங்க கருத்து என்ன?
5: சல்மா சொன்னது வந்து ஆக்சுவலி ரொம்ப ட்ரூ. நிறையா யங்ஸ்டர்ஸ்ன்னு இல்லை, நிறையா பேர் இது என் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு குடிக்கிறதோ இல்லை ஸ்மோக் பண்ணுறதோ, இதெல்லாம் என் ஃப்ரீடம், என்னோட லிபர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இது ஃப்ரீடமாக இருக்கட்டும் லிபர்ட்டியாக இருக்கட்டும் எது வேணால் இருக்கட்டும், அட் எண்ட் ஆஃப் த டே இது வந்து நம்மளோட உடம்பு தான் பாதிக்கிறது. அது ஒரு ஆண் குடித்தாலும் சரி ஒரு பெண் குடித்தாலும் சரி அது உடம்பு தான் பாதிக்கிறதே தவிர என் ஃப்ரீடம் இதை நான் வந்து முழுமையாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கடைசியில் நம்ம உடம்பு தான் நமக்கு எடுத்துக்கிறோம். இது இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பட் பெரும்பாலும் நிறையா பேர் இதுக்கு தான் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. நிறைய பெண்களும் வந்து ஏன் ஆண்கள் மட்டும்தான் இது பண்ணணுமா, நானும் குடிப்பேன் நானும் இது பண்ணுவேன்னு இருக்காங்க. ஆண்களும் அப்படி தான், ஏன் பெண்கள் மட்டும்தான் பண்ணணுமானு இருக்காங்க. இது எல்லாமே சுதந்திரத்தை தாண்டி நம்ம உடல்நிலையை தான் ரொம்ப பாதிக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
4: ஸோ காயத்ரி சொன்ன மாதிரி தான், இப்போ வந்து ஒரு லிமிட்ஸ் எப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, ஒரு நபர் இப்போ இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த சொசைட்டி எப்படி ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்ற இருக்கோ அதே மாதிரி தான் அந்த பர்சன் இந்த சொசைட்டிக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும். அது எந்த விஷயமாக வேணால் இருக்கலாம். இப்போ எப்படி அந்த சொசைட்டி நம்ம இது ஃப்ரீடமை தடுக்கும் போது நம்மளுக்கான ஒரு லிபர்ட்டி அங்கே வந்து காணாமல் போதோ அதே மாதிரி தான், இப்போ ஒரு விஷயமோ இல்லை ஒரு செயலோ நம்ம செய்யும் போது அது நம்மளுக்கும் சரி இந்த சொசைட்டியில் இருக்கிறவங்களுக்கும் சரி எந்த விதமான ஒரு பாதகமும் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் அது 100% ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரீடமாக இருக்குது. இதுவே வந்து அது நம்மளு அதாவது ஃப்ரீடம்ன்றது வந்து எது வேணால் செய்யலாம்னு இல்லாத நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு எது சரியோ அதுதான் செய்கிறது தான் ஒரு முழுமையான ஃப்ரீடம் சொன்ன பார்க்குறேன். அதனால நம்ம செய்கிற ஒரு விஷயம் வந்து எது யாருக்கும் பாதகம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமான ஃப்ரீடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் அதை நம்ம எடுத்து இது கரெக்டாக இது நம்மளுக்கும் கரெக்டாக சுற்றி இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்குமா இதனால யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு செயலையும் செய்யணும்னு நான் நினைக்கிறேன்.
2: இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தையும் ஸ்ட்ரெஸ் பண்ணணும், அதையும் ட்ரெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம்க்கு வந்து எந்த அளவுக்கு போராடுறாங்களோ எந்த அளவுக்கு வந்து அதுக்கு ஒரு ஹைப் கொடுத்து எல்லாரும் வந்து இதுதான் ஃப்ரீடம் இப்படி இருந்தால் தான் ஃப்ரீடம் பிடிச்ச விஷயத்த நான் இப்படி பண்ணுவேன், அதாவது பிடிச்ச விஷயத்த செய்கிறது ஃப்ரீடம் தான். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அங்கே இடம் பொருள் ஏவல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. எங்கே என்ன பண்ணுறோம், எங்கே எந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுறோம், அங்கே இது செல்லுபடி ஆகுமா, அங்கே இது கரெக்டாக இருக்குமா, இங்கே இந்த டிசிப்ளினை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு பல விஷயங்களை யோசித்து தான் நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும். அது ஒரு ட்ரெஸ்ஸிங்காக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஒரு பப்ளிக்காக இருக்கும் போதும் சரி ஒரு ப்ரைவேட்டாக இருக்கும் போதும் சரி எங்கே எது நம்ம லிமிட் அப்படிங்கிறத தெரிஞ்சு எல்லா யங்ஸ்டர்ஸும் நடந்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். அது மட்டும் கிடையாது, இப்போ ஒரு விஷயத்த தன்னோட ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோலோ ட்ராவலிங் எல்லாமே போகிறாங்க, அதில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதோ அந்தளவுக்கு ரிஸ்க்கும் இருக்குது. நீங்கள் சோலோவாக தனியாக ஃபஸ்ட் டைம்லாம் போகிறீங்க அப்படின்னா எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு கவனத்துக்குரிய நீங்கள் இருக்கணும், எதுக்கெல்லாம் நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், எந்த விஷயத்தெல்லாம் பாதுகாப்பு பார்த்து இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அறிஞ்சு நீங்கள் போகணும். ஸோ அப்போ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். எங்கே நீங்கள் ஃப்ரீடம் அப்படிங்கிற விஷயத்த எதிர்பார்க்குறீங்களோ, எங்கே நீங்கள் வந்து ஃப்ரீடமை வந்து அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஓகே நம்ம ஃப்ரீடமை நம்ம அனுபவிக்கிறோம், இப்போ என்ன நடந்தாலும் இல்லை என்ன நடக்க போதோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கணும் அப்படின்னும் யங்ஸ்டர்ஸ் முன் வரணும் அப்படிங்கிறது வந்து நான் யோசிக்கிற விஷயமா இருக்குது.
4: கீர்த்தி சொன்னது தான் நானுமே சொல்ல வரேன். இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்து ரொம்பவுமே எக்ஸ்போஷர் கிடைக்குது ஃப்ரீடம்க்கு. அதை வந்து நம்ம என்ன தான் நிறையா பேர் அதை வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டாலுமே சில பேர் அதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு விஷயம் செய்ய போகிறாங்கன்னா அதோட கான்சிக்வன்ஸை பார்க்குறதே இல்லை. இப்போ அது வந்து ஏன் ஃப்ரீடம் என்ன நடக்குதோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். என்ன தான் ஃப்ரீடம் இருந்தாலுமே அதுக்கு சில லிமிட்ஸ் இருக்கணும். இது நம்ம பண்ணுறதுனால மற்றவங்களை பாதிக்குமா இல்லை நம்மளே பாதிக்குமா எல்லாமே பார்த்து தெரிஞ்சு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.
6: மகத்தி சொன்னது ரொம்ப கரெக்டாக. ஃப்ரீடம்னு நம்ம ஒன்று எடுத்து பண்ணும்போது அதை மற்றவங்கள பாதிக்கக்கூடாது. சில யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ வந்து இல்லை இது ஏன் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸை வந்து மீறுறாங்க. இந்த டிராஃபிக்கில் வந்து சிக்னல் போட்டால் அங்கே போயிட்டு இல்லை நான் நடப்பேன் ரெட் சிக்னல் போட்டிருக்காங்க பரவாயில்ல ஏன் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஆப்போசிட்டில் வர அவங்களுக்கும் அது வந்து பாதிக்குது. ஸோ ஃப்ரீடம்னும் போது நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம சொசைட்டியும் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறது தான் நான் ஃப்ரீடம்னு சொல்லுவேன்.
1: இப்போ ஃப்ரீடம்னு சொல்லும் போது பர்சனல் ஃப்ரீடம்னு ஒன்று இருக்குது. ஆப்வியஸாக யாரையும் பாதிக்காத விதத்தில் எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் பண்ணுறது வந்து அது கரெக்டு தான். ஆனால் இப்போ ஒரு பப்ளிக் ஃபோரம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல தன்னோட ஃப்ரீடம் மட்டுமே பார்க்காம சுற்றி இருக்கவங்க ஃப்ரீடமாக அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லதுன்னு தோணுது. இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கேன் இந்த ட்ரெஸ் பண்ணுறேன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது தான் நான் ட்ரெஸ் பண்ணுறேன்னா அது வந்து என்னோட தனிப்பட்ட விஷயம் என்னோட தனிப்பட்ட ஃப்ரீடம். ஆனால் இதே பப்ளிக் ஃபோரம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல வந்து நம்மளோட ஃப்ரீடமையும் நம்மளோட ஃப்ரீடம் இருக்கணும் ஆப்வியஸ்லி, அட் த சேம் டைம் நம்மளோட ஆப்போசிட்டில் இருக்க பர்சனோட ஃப்ரீடமையும் பாதிக்கப்படாமல் அவங்க அந்த விதத்தில் எடுத்துகிட்டு போகிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.
4: இப்போது ஜெயந்திகா சொன்ன மாதிரி தான், இப்போ பப்ளிக்னு வரும்போது நம்ம சொசைட்டியில் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு நல்லதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரௌடட் பிளேஸில் கூட ரேஸ் ஓடிட்டு போகிற மாதிரியான பைக் ரேஸ்லாம் ஓடிட்டு போகிற மாதிரி ஸ்பீடில் போகிறாங்க. ஸோ அது மாதிரி நல்லா போகும்போது அது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு இப்போ அது மாதிரி க்ரௌடான ஏரியாலாம் இருக்கும் போது ஏதாவது இப்போ டக்குன்னு வந்து சடனாக ஒரு பைக்கோ இல்லை ஏதாவது கிராஸ் ஆச்சுனாலே இப்போ அது அவங்களுக்கும் பாதிப்பாகும் இவங்களுக்கும் பாதிப்பாகும். ஸோ அந்த டைமில் போயிட்டு நம்ம நீங்கள் உங்கள் மேலே தான் தப்பு இது மாதிரி சொன்னால் எது சொன்னாலும் அங்கே பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அது ஆல்ரெடி
7: ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து எப்பயுமே ஒரு ப்ரிகாஷனர் மெத்தட்ஸாக இருக்கணும். இப்போ இந்த சொசைட்டியில் இது மாதிரி ஒரு க்ரௌடட் பிளேஸில் நம்ம எப்படி போகணும் அப்படின்றது, அஃப்கோர்ஸ் இது உங்களோட ஃப்ரீடம் தான், ஆனால் அதுக்கான ஒரு பிளேஸ்ன்றது தனியாக இருக்கும். ஸோ நம்ம அங்கே தான் இது பண்ணணுமா கண்டி. இப்போ கீர்த்தி சொன்ன மாதிரி ஒரு இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் இருக்கிற வச்சு தான் நம்ம அந்த ஃப்ரீடமும் அதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நம்ம கரெக்டாக நம்மளுடைய ஃப்ரீடமை நம்ம அச்சீவ் பண்ண முடியும்.
4: பிரீத்தி சொன்ன மாதிரி வந்து ஃப்ரீடம்னா எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அந்த ரூல்ஸ் அதெல்லாம் வந்து மீறுறது தான் ஃப்ரீடம். அது வந்து நான் சூஸ் பண்ணோம், இப்போ ஒரு ரூல் போட்டிருக்காங்கன்னா இது நான் பண்ணணுமா பண்ண வேணாமா நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து சரியில்லை. ஏன்னா வந்து அந்த ரூல்ஸ் வந்து அவங்களுக்கு மட்டும் போடப்பட்டது இல்லை, அதை ஒரு கூட்டமாக ஃபாலோ பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நம்ம பண்ணும்போது அது நம்மளை பாதிக்கலை, மற்ற யாரையும் பாதிக்கலைன்னா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவுமே முக்கியம். ஏன்னா அதுக்காக தான் அதை வந்து பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன்.
7: இப்போது மகத்தி சொன்ன மாதிரி தான் அந்த ரூல்ஸ்ன்றது வந்து எல்லாருக்குமே காமனாக இருக்க ஒரு விஷயம். இப்போ நம்ம இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளை யாருமே கேட்கல அப்படி எதுவுமே பண்ணலை அப்படின்னா, இப்போ நம்மளை பார்த்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஒரு குட் எக்ஸாம்பிளாக தான் இருக்கணுமா கண்டி. இது மாதிரி விஷயத்துல நம்ம ஒரு எக்ஸாம்பிளா இருந்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ஒருத்தரும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்க ஒரு கண்ட்ரோல்னு ஒன்று இருக்காது, அப்புறம் இங்க ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்றதும் ஒன்று சுத்தமா கிடையாது. அதனால நம்ம ஒரு ஒருத்தருமே வந்து நம்மளுடைய ஃப்ரீடத்தை நம்மளோட லிமிட்ஸை நம்மளே இது பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல விஷயத்துக்கான ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன்.
5: பிரீத்தி சொன்னதுக்கு நானும் ஃபாலோஅப் தான் சொல்கிறேன். அவங்க சொன்னது ரொம்ப கரெக்டு. நம்ம எப்போவுமே மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கோமோ இல்லையோ நம்ம தப்பான எக்ஸாம்பிளாக கண்டிப்பாக இருந்துடவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்கேயாச்சும் ஒரு க்யூ இருக்குது அப்படின்னா இந்த கடையில் போய் எனக்கு வாங்குறதுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு அந்த க்யூவை தாண்டி அப்படியே போய் நிற்கிறது, இல்லை நடுவில் ஜாயின் பண்ணுறது, ஏன் சுதந்திரம் நான் எங்கே வேணால் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நிற்கிறது, இந்த சைடு நடுவில் டூ இருக்க ஒரு இது இருக்குன்னா நம்மளும் அடுத்து அடுத்து தான் வரணுமே தவிர அதை மீறிக்கிட்டு போகக்கூடாது. நம்மளோட சுதந்திரம்ங்கிற பேரில் மற்றவங்களோட சுதந்திரத்தை நம்ம வந்து என்னைக்குமே கெடுத்துடக்கூடாது. அப்புறம் பப்ளிக் பிளேசஸில் வந்து எச்சல் துப்புறது இல்லை வேறு ஏதாவது ஒரு இது செய்கிறது, மரத்துக்கு கீழே பண்ணுறது, ஒரு மரம்ங்கிறது நம்ம வந்து இதுக்காக வளர்க்குறோம் ஆனால் அங்கே போயிட்டு சுத்தமாக இருக்கிற இடத்துலையோ ஒரு நேச்சர் இருக்கிற இடத்துலையோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது, இது ஏன் ரோடு நான் எங்கே வேணால் வண்டியை நிறுத்துவேன்னு போய் நடு ரோட்டில் நிறுத்துறது, இதெல்லாமே வந்து மற்றவங்களை கண்டிப்பாக ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதை நம்ம தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன்.
8: காயத்ரி சொன்னதை நான் 100% அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரீடம்னா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு இல்லை, நம்ம என்ன பண்ணுறோமோ ஒரு லிமிட் அண்ட் பவுண்ட்ரி நம்மளே க்ரியேட் பண்ணிக்கணும், அண்ட் தென் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நம்ம ஃப்ரீடம்மை வந்து லீட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பல பேர் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பியர் ப்ரெஷர்னால நிறையா ஃப்ரீடமே மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணுறாங்க ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதை ஆப்வியஸாக வந்து நான் மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால பண்ணுறாங்க கொஞ்சம் பேர், சில பேர் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க. ஒரு ஃப்ரீடம் அப்படின்னா அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஃப்ரீடம், என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம்னா ஒரு டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோலோடு இருக்கிறது தான் ஃப்ரீடம் நான் சொல்வேன். நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது, நம்ம வீட்டில் அது மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கோ இல்லை ஃபேமிலிக்கோ சொசைட்டிக்கோ எந்த வித இம்பாக்டோ இல்லாமல் இருக்கிறது தான் உண்மையான ஃப்ரீடம்னு நான் நினைக்கிறேன்.
1: இப்போது ட்ரிங்க் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இப்போது ட்ரிங்க் பண்ணுறதோ ஸ்மோக் பண்ணுறதோ ஒருத்தவங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். போய் நீங்கள் வந்து அவங்க வந்து ஹெல்த் கான்ஷியஸ் தெரிஞ்சுக்கணும், ஆனால் அது நம்ம அட்வைஸ் பண்ணலாம், அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம், ஆனால் முடிவு அவங்க கையில் தான் இருக்குது. ட்ரிங்க் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்மோக் பண்ணுறது நிறுத்துட்டா இருக்கட்டும், அது அவங்களோட முடிவு, அது அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம சஜஷன்ஸ் கொடுக்கலாம், அட்வைஸ் பண்ணலாம், ஆனால் அதே குடிச்சிட்டு ட்ரைவ் பண்ணுறதோ இல்லை பப்ளிக் ஸ்பேஸ் பிளேஸில் ஸ்மோக் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா என்னதான் ஸ்மோக் பண்ணுறதோ ட்ரிங்க் பண்ணுறதோ உங்களோட ஃப்ரீடமாக இருந்தாலும் அந்த பப்ளிக் பிளேஸ்னு வரும்போது மற்றவங்களோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றப்போ அது கண்டிப்பாக அது உங்களோட பர்சனல் ஃப்ரீடம் கிடையாது, அது பப்ளிக் பிளேஸ். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி விஷயத்த கண்ட்ரோலபிளாக வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
8: ஜெயந்திகா சொன்னதுக்கு ஒரு ஃபாலோஅப்பாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி அவங்க ட்ரிங்க் பண்ணி ட்ரைவ் பண்ணது, நேற்று வந்து நான் காலேஜ்லேருந்து போகும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எங்கள் வீட்டுக்கு போய் நடந்து போயிட்டுருக்கேன், ஒரு குழந்தை ஒரு மாதிரி ப்ளீட் ஆகி வராங்க, எல்லாரும் தூக்கிட்டு அழுதுட்டு நான் அப்படியே பார்க்குறேன் என்னாச்சு அப்படின்னா ஒரு வண்டியில் போகிறாங்க, டூ வீலரில் மூணு பேர் போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி அவங்க ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து விளையாடிட்டு இருக்க ரோட்டில் அது தெரியாமல் அவங்க ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. போயிட்டு அவங்களுமே கீழே விழுந்திருக்காங்க, அந்த குழந்தைக்கு சம்மாடி எல்லாருமே தூக்கிட்டு ஒரு ஆட்டோ அங்கிள் என் பக்கத்தில் தான் இருக்காங்க, அந்த ஆட்டோவை கூப்பிட்டு எல்லாருமே போகிறாங்க. ஸோ ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணுறதால மற்றவங்களோட இதுவும் வந்து பாதிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கும் இல்லாமல் அவங்களுக்கும் பாதிப்படையுது, மற்றவங்களுக்கும் பாதிப்படையுது நான் நினைக்கிறேன்.
3: எல்லாரும் ரொம்ப அருமையாக எக்ஸாம்பிள்ஸ் வச்சு உங்கள் லைஃபோட கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணீங்க. ஆக்சுவலி என்னன்னா பழமொழியிலேயே சொல்லுவாங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு. ஸோ நம்ம லிமிட்ஸோடு இருந்தால் தான் நம்மளுக்கு சேஃப். சுதந்திரத்தை பத்தி பேசும்போது கண்டிப்பா இளைஞர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை பத்தி தான் நம்ம விவாதித்து ஆகணும். அந்த வகையில முக்கியமா அவங்களோட கல்வி, வேலை மற்றும் திருமணம், இதுல அவங்க சுதந்திரமா முடிவெடுக்கிற சூழ்நிலைய நம்ம சமுதாயம் அவங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கா? முதல் கேள்வி கல்வி பத்தி பேசுவோமே. கல்வியில எத்தனை பேர் வந்து அவங்க பிடிச்ச படிப்பை எடுத்திருக்காங்க, அவங்க பிடிச்ச படிப்பை வந்து நான் படிக்கணும்னு வந்து ஃபேமிலி கிட்ட போராடி அவங்க படிச்சிருக்காங்க. உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க.
0: கண்டிப்பாக நான் வந்து எனக்கு பிடிச்ச படிப்பை தான் எடுத்திருக்கேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்துட்டு மோஸ்டாகவே வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி இன்ஜினியரிங் இல்லை டாக்டர் இது ரெண்டும் படித்தாதான் வந்துட்டு நல்லா சேலரி வரும் அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை நீ லெவன்த்து டுவெல்த்தில் இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும், லெவன்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு நீ இந்த அதுக்கப்புறமும் இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும், இன்ஜினியரிங் எடுக்கணும் இல்லை நீட் எழுதி டாக்டர் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் படிக்க வைக்கிறாங்க. அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிக்காம பண்ணால் அவங்க எப்படி அந்த வேலையில் வந்துட்டு சக்சீட் ஆவாங்க, எப்படி அவங்களுக்கு வந்து ஹை பேயிங் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
4: எனக்குமே வந்து அபி சொன்ன மாதிரி இந்த சொசைட்டி வந்து இந்த கரியர் பாத் எடுத்தா தான் வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து அதான் இன்ஜினியர் டாக்டர்ஸ் அந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படித்தாதான் வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க. இந்த டைமில் வந்து அவங்களோட பேஷன் வந்து போதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச பேஷனை ஃபாலோ பண்ணாலுமே அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்க வந்து சொசைட்டி சொல்கிற கரியர் பாத்தை வந்து அவங்க சேஸ் பண்ணாலும் அங்கே வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த டிசிஷன் வந்து அவங்க தான் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
6: ஸோ மகத்தி சொன்னது வந்து கரெக்ட் தான். சில நேரத்தில் வந்து சோஷியல் ப்ரெஷர், அதுக்கப்புறமா இந்த சொசைட்டி சொல்கிறது வந்து நம்ம அப்பா அம்மா கேட்டு நான் பண்ணுறது அப்படின்னு இருக்குது. ஆனால் சில வீட்டுங்களில் என்னமா இப்போ வந்து நான் பிடிச்ச கோர்ஸ் தான் எடுத்திருக்கேன், எங்கள் அப்பா அம்மா அதுக்கு எதுக்குமே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி எதுவுமே தரலை. ஆனால் என்னோட ஃப்ரெண்டு வந்து சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு ஹேர் ஹோஸ்டர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போது வந்து அவங்க பேரண்ட்ஸும் அதுக்கு ஒத்துழைச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஃபினான்ஸ். ஸோ அந்த ஒரு கோர்ஸ் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த கோர்ஸுக்கான நம்ம ஃபினான்ஸ் வந்து நம்ம கிட்டே இருக்கா அப்படின்னு பார்த்து தான் ஒரு ஒருத்தருக்குமே வந்து அந்த ஃப்ரீடமாக கூட ஒரு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. என் ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டில் அவ்வளோ ஃபினான்ஸ் என்னால் கட்ட முடியாதுமா அப்படின்ற அந்த ஒரே காரணத்துக்காக அவங்களுடைய அந்த அவங்களோட ஆம்பிஷனும் அதுதான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ அவங்களோட ஆம்பிஷனையும் மாற்றிக்கிட்டு இல்லை பரவாயில்ல நம்ம அப்பா அம்மா வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஃபினான்ஸ் வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இப்போ பிகாம் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அவங்களுடைய ஸ்ட்ரீமை மாற்றிக்கிட்டு பரவாயில்ல நான் இதுலேயும் அச்சீவ் பண்ணி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய பேர் ஃபினான்ஸ் மூலியமாகவும் அவங்களோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன் மூலியமாகவுமே அந்த கோர்ஸ் மாற்றிக்கிட்டு பரவாயில்ல என்னோடய கோர்ஸ் மாற்றினா நான் அதுலேயும் அச்சீவ் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு இங்கே நிறைய பேர் இருக்காங்க நான் சொல்லுவேன்.
1: எல்லாருமே வந்து காலேஜ் வந்து கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுல ஃப்ரீடம் பற்றி பேசுனீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் டென்த் கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த குரூப் செலெக்ஷன் ஒன்று வரும் தெரியுமா, அதுலேயே நிறைய பேருக்கு ஃப்ரீடம் போயிடுதோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து மார்க் பேஸ் பண்ணி தான், ஆப்வியஸ்லி மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா மார்க்ஸ் இருந்தால் தான் வந்து எப்படி சொல்கிறது அது வந்து உங்களை கெரியர் பர்சியூவ் பண்ணுறது ஒரு கேட் மாதிரி ஒரு ஸ்டெப் மாதிரி அந்த அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருந்தது. ஆக்சுவலாக என்னன்னா இப்போ நிறைய பேர் வந்து என்னதான் அதிகமான மார்க் எடுத்திருந்தாலும் ஒரு சில குரூப் எடுக்கும் போது இவ்வளோ மார்க் எடுத்துகிட்டே இந்த குரூப் எடுக்கிற அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, இவ்வளோ கம்மியாக மார்க் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நாலேஜ் மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் தான், நான் மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லவே மாட்டேன். ஆனால் அதையும் தாண்டி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்க நாலேஜ் எதில் இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்களோ அதை அவங்க பர்சியூவ் பண்ணுறது தப்பு இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ஒரு சில குரூப்லலாம் வந்து இந்த குரூப் எடுத்தா இது மாதிரி தான் ஆக முடியும், உனக்கு இன்னும் பெட்டரா போனா இந்த குரூப் தானே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க ஒப்பீனியன்ஸ்னாலே நிறைய பேர் வந்து அவங்களோட ஒரிஜினல் பேஷனையோ அவங்களோட ஒரிஜினல் கனவையோ விட்டுட்டு பாத் மாறி போனதை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் அட் த சேம் டைம் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அவங்க எந்த கெரியரில் அவங்க நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பேஷனட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வச்சு ஒரு குரூப் செலக்ட் பண்ணி அவங்களோட கெரியர் பார்த்து அவங்க அமைச்சிக்கிறதா நல்லது. சோஷியல் ப்ரெஷர்னாலேயோ ஃபேமிலி ப்ரெஷர்னாலேயோ இல்லை இந்த குரூப் இந்த அளவுக்கு ஒர்க் ஆகாதோ இவங்க சொல்கிறது தான் கரெக்டோ அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை தாண்டி இன்னொரு குரூப் எடுத்து வேற ஒரு கெரியர் பர்சியூவ் பண்ணுறது அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமோன்னு தோணும்.
3: ஜோ சொன்னது ஆக்சுவலி 100% உண்மைதான். நானும் என் வாழ்க்கையில் ஒருத்தரை பார்த்துருக்கேன், அவர் வந்து செஃப் ஆகணும்னு சொல்லும் போது ஆம்லேக்கெலாம் எதுக்கு சமையல் வேலை அப்படின்னு நிறைய பேர் கேட்குற சொசைட்டியும் பார்த்துருக்கோம். இல்லை நான் இன்ஜினியர் ஆறேன்னு சொல்கிற பெண்களுக்கும் உனக்கு ஏன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிற நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். நீ டாக்டருக்கு படி, நர்ஸ்க்கு படி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நிறையா விமென்ஸ் காலேஜில் தான் வந்து பெண்களை சேர்க்குறாங்க. ஸோ அங்கே வந்து அவங்களால வந்து நிறைய அட்வான்ஸ் கோர்ஸ் எல்லாம் வந்து படிக்க முடியாது. ஸோ அதில் வந்து அவங்க யோசிக்கிற கோர்ஸோ அவங்களுக்கு பிடிச்ச படிப்போ வந்து அவங்களால தேர்ந்தெடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன்.
7: இல்லை ஆனால் சல்மா, நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இங்கே உமன்ஸ் காலேஜோ கோயிடோ அது பார்க்கறது கிடையாது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து அந்த காலேஜ் நல்லா இருக்கிற பட்சத்தில் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இது எடுத்திருக்காங்களோ அது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் வந்து ஃபேவராக இந்த பசங்களுக்கு இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன்.
3: அது ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து சொசைட்டி ப்ரெஷர் வரும். என் பொண்ணு வந்து டாக்டர் பண்ணியிருக்கா, உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கா அப்படின்னு ஃபேமிலியோட சொசைட்டி ப்ரெஷர்ஸும் இதில் வந்து நிறைய அடங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
1: சல்மா சொன்ன மாதிரி தான், அதே மாதிரி இப்போ ஒரு ஃபேமிலின்னு வரும்போது, சப்போஸ் இப்போ யாராச்சும் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்ன ஒன்னா இவ்வளோ இருக்காங்க, நீ என்ன இது மட்டும் தான் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஒரு கம்பேரிசனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இப்போ வந்து மேபி அவங்க என்னோட எல்டராக இருக்கலாம், அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கும், ப்ளஸ் அவங்க போன டைம் வேற மாதிரி இருக்கலாம். நான் இப்போ தான் என் கேரியர் ஸ்டார்ட் பண்ணுறேன், எடுத்த உடனே என்னால் அவங்க அளவுக்கு போக முடியாது. போக போக தான் என்னோட கேரியர் இம்ப்ரூவ்மெண்ட் வரும், ஸ்டெப்ஸ் வரும், எல்லாமே வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலியில் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இப்படி தான் எல்லாருமே வந்து அந்த ஸ்டாண்டர்ட் கீழே வந்துட்டாங்க அப்படின்னா, ஏன் ஒன்னால இது முடியுது, உன்னால இது முடியாதா, ஏன் என்னனால பண்ண முடியாது, நானும் அது பண்ணணும்னு அவசியம் இல்லையே. எனக்கு பிடிச்சிருக்கா அவங்க பண்ணுறாங்க, எனக்கு பிடிச்சிருந்தா நானும் பண்ணுவேன். அவங்களோட கெரியரில் அவங்களோட க்ரோத் அவங்க பார்க்குறாங்கன்னா, என்னோட கெரியரில் நான் என் க்ரோத்தை போக போக பார்க்க போகிறேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பியர் ப்ரெஷர்னாலேயோ ஃபேமிலினாலேயோ இந்த கம்பேரிசன் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு தோணுது. ஏன்னா அவங்க எல்டர்லி பீப்புள், அவங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்க கெரியரில் அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டு இருக்காங்க. நான் இப்போ தான் கெரியர் உள்ளே என்டர் ஆகிறேன், எடுத்த உடனே நான் வந்து அவங்க அளவுக்கு போகிறோம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா. ஸோ போக போக தான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும். ஸோ அவங்க கொஞ்சம் பேர் பண்ணி வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
9: கண்டிப்பா ஜோ சொன்ன மாதிரி வந்துட்டு அண்ணா டாக்டரா இருந்தா, இல்ல கசின்ஸ் யாராச்சும் டாக்டரா இருந்தா, அப்பா நீ டாக்டரா தான் வரணும், உங்க அண்ணா டாக்டருக்கு படிச்சிருக்காங்களே நீ டாக்டருக்கு தான் படிக்கணும், உங்க கசின்ஸ் டாக்டருக்கு படிச்சிருக்காங்களே ஸோ நீ டாக்டருக்கு தான் படிக்கணும், இல்லைன்னா இன்ஜினியரிங் படிக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஃபேமிலி வச்சிருக்க ஸ்டாண்டர்ட்ஸ்னால வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து அவங்க குழந்தைகிட்ட ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
2: எனக்கு தெரிஞ்சு எஜுகேஷன் அண்ட் ஃப்ரீடம் இந்த ரெண்டு வார்த்தையும் பார்க்குறப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி எல்லாமே வந்து பல பேரண்ட்ஸ் வந்து தன்னோட பசங்களோட எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணவே யோசிப்பாங்க. ஒரு ஏஜ்க்கு மேலே இந்த அதாவது ஃபேமிலியில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எதுக்கு, நீ ஏன் படிச்சுக்கிட்டு, நீ வந்து வேலையே பாரு, இல்லை இந்த ஜாபுக்கு போ, இல்லை கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த மாதிரி பல சிச்சுவேஷன்ஸ் வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். பட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல பேரண்ட்ஸ் வந்து எஜுகேஷனை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து பேரண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போது அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்காங்க, அந்த ஃபேமிலிக்கே ஃபஸ்ட் டிகிரி ஹோல்டர்ஸாக இருக்காங்க. நிறைய பேர் வந்து முன் வராங்க, படிப்புக்கான முக்கியம் என்ன, அதில் அந்த படிப்பை படிக்கிறதுனால என்ன ஃப்ரீடம் கிடைக்குது அப்படிங்கிற அந்த அவேர்னஸை வந்து பல பேர் உணர்றாங்க. முன்னாடிலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் தெரியும், அதாவது படிப்பு இருந்தால் நமக்கான ஃப்ரீடம் கிடைக்கும், நான் நினச்ச விஷயத்த படிக்கணுன்ற ஃப்ரீடம் எனக்கு வேணும் அப்படிங்கிற விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் தான் இருந்துச்சு. பேரண்ட்ஸ் மத்தியில் அந்த அவேர்னஸ் ரொம்பவே குறைவாக தான் நான் பார்த்தேன். ஆனால் இப்போ இருக்க இந்த சமூகத்தில் வந்து பேரண்ட்ஸ் மத்தியிலே வந்து பசங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும், அவங்க கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் கம்பேரிட்டிவ்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்து உனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற ஃப்ரீடம் கொடுக்கறத நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கேயே வந்து எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸாக முக்கால்வாசி சூஸ் பண்ணியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் எல்லாரும் சொல்கிற மாதிரி நிறையா பேரண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போவுமே கொடுக்குறாங்க தான். ஆனால் கம்பேரிட்டிவ்லி முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து பல பேருக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது, நினச்சதை வந்து செய்ய முடியுது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது.
1: கீர்த்தி சொன்னதை நான் வந்து 100% ஒத்துக்கிறேன். இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு மத்தியில் அவேர்னஸ் வந்துருச்சு. இப்போ எனக்கு என்ன ஆசை அப்படின்னா அந்த அவேர்னஸ் இன்னும் வளரணும் அப்படின்றது ஆசை. ஏன்னா இப்ப நிறைய நிறைய வீடுகள், எல்லா வீடுமே சொல்ல மாட்டேன், நிறைய வீடுகள்ல வந்து என்னதான் பெண்களுக்கு வந்து இன்னும் மேல படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் திருமண வயது வந்துருச்சு, இதுக்கு மேல எப்படிமா, சொந்தக்காரங்களா கேட்பாங்களே, சுத்தி இருக்கவங்களா ஏதாவது சொல்லிடுவாங்களே, அதனால நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி விருப்பமே இல்லாம கல்யாணத்தை திணிக்கிறாங்க. அதாவது கல்யாணம்ன்ற விஷயத்த பேரிகேட் மாதிரி போட்டு அவங்க அவங்க மேல் படிப்பையோ இல்ல அவங்க பர்சியூ பண்ற கெரியரோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்றாங்க. அப்படி இல்லைனாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ அங்க போய் படிச்சுக்கோமா, எதுவா இருந்தாலும் உன் ஹஸ்பண்டை கேட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு என்னன்னா, இப்போ வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு நிஜமாவே திருமணத்துல வந்து விருப்பம் இருக்கு அப்படின்ற பட்சத்தை நான் பண்ணி வைக்கிறது வேற, ஒருத்தவங்களுக்கு இல்ல எனக்கு இன்னும் படிக்கணும், நான் இன்னும் என் கேரியர் ஹையர் பொசிஷன் போகணும், அதுக்கப்புறமா நான் அதை யோசிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட திருமணத்தை ஒரு தடையா சொல்லி அதை திணிச்சு பண்றதுன்றது வேற. சோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேரண்ட்ஸ்க்கும் சில்ட்ரன்ஸ்க்கும் நடுவில் வந்துட்டாலே முக்காவாசி பிரச்சனை தீர்ந்துருமோன்னு எனக்கு தோணுது. சோ அதனால ஃப்ரீடம் அப்படின்ற வரும்போது அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங்க கூட வர்றது பெட்டரோன்னு தோணுது.
5: ஜோஸ் ஆனது ரொம்ப கரெக்டு தான். சில வீடுகளில் வந்து படிப்பை தடை செஞ்சுட்டு திருமணம் செஞ்சு வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து பிடிக்காத நபரோட திருமணம் செஞ்சு வைக்கிறதா இருக்கட்டும், போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் தான் நம்மளே நிறைய நியூஸ் பார்த்துருக்கோம், பிடிக்காத கல்யாணம் செஞ்சு வச்சு அதுக்கப்புறமா அதில் நிறைய உயிரிழப்புகள் இருந்ததோ. ஸோ அந்த மாதிரி இப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம அவங்கவுங்க முடிவு, ஏன்னா இதெல்லாம் வாழ்க்கையோட படிப்பு வேலை திருமணம்ங்கிறது வாழ்க்கையோட பெரிய முடிவுகள், இது மூணுமே ஒருத்தர் தனியாக சுதந்திரமோட முடிவெடுத்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதே போல் இப்போ ஏதோ ஒன்று இப்போ இன்ஜினியரிங் ஃபார் எக்ஸாம்பிள் படித்து முடிக்கிறாங்க, ஆனால் வந்து டேரக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குன்னா அப்போ போயிட்டு நீ இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன், இப்போ அந்த வேலையை பாரு, அப்போ தான் அவங்க குடும்பத்துக்கு ஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லாமல் அவங்களோட இஷ்டத்தை, ஓகே அவங்க படித்து முடிச்சுட்டாங்க இப்போ இந்த வேலைக்கு போய் இதை ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அது அவங்களோட விருப்பம். ஸோ அது அவங்கள அதை தடுக்காமல் நம்ம இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பிரீத்தி சொன்ன மாதிரி இப்போ பெண்களை வந்து விமன்ஸ் காலேஜில் வந்து சேர்க்குறாங்கன்னா அங்கே கோர்ஸ் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக இல்லை, சில வீடுகளில் இன்னுமே வந்து இல்லை நான் பெண்களை விமன்ஸ் காலேஜில் தான் சேர்ப்பேன் ஏன்னா அங்கே வந்து பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க, அந்த இதை நம்ம மாற்றணுமே தவிர அங்கே கோர்ஸ் கம்மியாக இருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இப்போ நான் ஜேர்னலிசம் படிக்கிறேன், இது வந்து ஒரு சில காலேஜில் தான் இருக்குது, நிறைய காலேஜில் இல்லை, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு சில அப்படி கிடையாது. இப்போ இந்த காலேஜும் விமன்ஸ் காலேஜ் தான், இங்கே இந்த கோர்ஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு காலேஜை கோர்ஸ் வச்சு சொல்லக்கூடாது, பட் ஆனால் இங்க பெண்கள் மட்டும் இருக்காங்க அதனால தான் படிக்க வைப்பேங்கிற ஒரு மைண்ட் செட்டை நம்ம மாத்தணுமே தவிர மற்றபடியும்.
10: ஸோ நான் வந்து ஜெயந்திகாவும் காயத்ரியும் சொன்னதை வந்து ஃபேவர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இப்போ நிஜமாவே ஒரு ஃப்ரீடம் அப்படின்னா என்னென்னா யார் நம்ம வாழ்க்கையில் கூட வராங்களோ இல்லையோ நம்ம நம்மளோட வாழ்க்கையில் சஸ்டைனபிலிட்டியாக நம்ம வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும் அப்படின்றத நம்ம ஒரு உண்மையான ஃப்ரீடம் சொன்னா நினைக்கிறேன். அப்போது இதுக்கெல்லாம் வந்து ஒரு பேசிக்காக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த எஜுகேஷன் தான். அதாவது நம்ம ஃபேமிலிலேயே சரி, இப்போ ஒரு சில ஃபேமிலி எப்படி ஜெயந்திகா சொன்ன மாதிரி தான், இப்போ வந்து சோஷியல் ப்ரெஷர்னால ஐயோ இப்போ உங்கள் பொண்ணுக்கோ இல்லை உங்கள் பையனுக்கோ இவ்வளோ வயசு ஆகிடுச்சா உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, அதுக்கப்புறம் கூட பார்த்துக்கோங்க எதுனா, ஏன்னா இதுக்கு மேலே போச்சுன்னா வந்து கல்யாணமே ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த சோஷியல் ப்ரெஷர்னாலே தான் நம்மளுடைய முக்கியமாக நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து சோஷியல் ப்ரெஷரை தான் வந்து தலை மேலே எடுத்துக்கிறாங்களா கண்டி நம்மளுடைய பசங்களுக்கு வந்து எப்போ அதாவது நம்மளுடைய அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும், யார் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க அவங்க வாழற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்ட உடனே அதுக்கப்புறமா அவங்களுக்கு மேரேஜ் விருப்பம் வர நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னு இன்னும் சில பேர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து இதை கண்டிப்பாக இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நடந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு ஒருத்தரோட ஃப்ரீடமும் அவங்கவுங்களுக்கு கிடைச்சி நல்ல அவங்களோட வாழ்க்கையில் சக்சீட் ஆவாங்க.
5: பிரீத்தி சொன்னது ரொம்ப கரெக்டு தான். ஒருத்தவங்களுக்கு நம்ம எப்போவுமே எந்த குழந்தைக்கும் ஒரு படிப்பும் வேலையும் கையில் கொடுத்துறோம்னா அதுதான் லைஃப் ஃபுல்லாக வரும். இது எப்போவுமே எங்கள் வீட்லேயும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. திருமணம்ங்கிறது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், பண்ணிக்கிறதும் பண்ணிக்காததும் கூட, யாரை பண்ணிக்கணும் பண்ணிக்காததும் கூட. ஸோ முதல்ல ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ யாராக இருந்தாலும் அந்த படிப்பை நம்ம கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க, ஏன்னா அது மட்டும்தான் கடைசியாக வரப்போகுது, வேற யாருமே வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பம்.
1: பிரீத்தியும் காயத்ரியும் சொன்னதை நான் வந்து 100% அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா நாலு பேர் நாலு விதமாக பேசிடுவாங்களோ அந்த நாலு பேர் கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸை நம்ம ஃபேமிலி கொடுக்க மாட்டோமோ அப்படின்னு தோணுது. இது வந்து நான் வந்து பேரண்ட்ஸ்ன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், குழந்தைங்களும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த நாலு பேர் நாலு விதமாக பேசிடுவாங்களோ இல்லை இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அவங்களுக்கு தர ஒரு இம்பார்ட்டன்ஸை அவங்களோட ஃபேமிலிக்கு தாங்க. சில்ட்ரன்ஸ் அவங்க பேரண்ட்ஸை புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அவங்க பேரண்ட்ஸ் அவங்க சில்ட்ரன்ஸோட விருப்பத்தை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஒரு இன்னும் குடும்பம் அப்படின்ற விஷயத்த இன்னும் அழகாக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது.
10: ஸோ ஜெயந்திகா சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது, அவங்க சொன்னது கரெக்ட் தான். இப்போ வந்து இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசிடுவாங்களோ அப்படின்னு தான் நான் எஜுகேஷன் மட்டும் சொல்லலை, நம்ம லைஃப்பில் இருக்கிற ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்ன் ஆனதுலேருந்து நம்ம வயசாகிற வரைக்குமே அந்த நாலு பேரை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமே. நம்ம பற்றி நம்ம யோசித்தாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறலாம். ஆனால் வந்து நம்ம பற்றி யோசித்தாலுமே வந்து என்னென்னா அந்த நாலு பேர் என்ன சொல்லிடுவாங்களோ, நாலு பேர் என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம சொசைட்டியில் பார்த்துட்டு இருக்கோம், அந்த நாலு பேருக்காக பயந்து இப்போ அவங்களோட வாழ்க்கை வந்து ஸ்பாயில் ஆகும்போது அந்த நாலு பேர் எங்கேயும் இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அப்போ என்ன சொல்லுவாங்க, நான் அப்பயே சொன்னேனே இது மாதிரிலாம் போனால் இது மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவே வந்து நீங்கள் அவங்கள எதிர்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல பாதையை நோக்கி போய் நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா, நான் அப்பயே சொன்னேன்ப்பா இந்த பொண்ணுலாம் வந்து நல்லா ஜெயிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்க கடைசி வரைக்கும் அப்பயே சொன்னேன் தான் சொல்லிட்டு இருக்க போகிறாங்க. அதனால நீங்கள் உங்களோட லைஃப்பை எப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு போகிறீங்க அப்படின்றதுல தான் வந்து இந்த ஃப்ரீடம், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லிமிட்ஸ் எல்லாமே இருக்குது.
3: ப்ரீத்தி ஜோ சொன்ன மாதிரி தான் நாலு பேர் வந்து அப்படி தான் பேசுவாங்க, நான் அப்போவே சொன்னேன் இந்த பொண்ணு சாதிச்சிடுவான்னு. அதே மாதிரி தான் வந்து கீர்த்தி சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மெச்சோர்டாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் காயத்ரி வந்து வேலை பற்றி பேசினாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அதை பற்றி தான் கேட்க போகிறேன். எவ்வளோ பேர் வந்து தனக்கு பிடிச்ச பேஷனை வந்து நோக்கி போகிறாங்க, எத்தனை ஃபேமிலி வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க.

0: இல்லை ஃபேமிலியை விடுங்க, சொசைட்டி வந்து அவங்களுக்கு அந்த ஃப்ரீடமை உருவாக்கி தருதா, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன?
1: ஜென்ரலாகவே ஜாப்ஸ் அப்படின்னா வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் இருக்கும். இப்போ மீடியா இருக்கும், ஐடி இருக்கும், அந்த மாதிரி பல வகையான ஜாப்ஸ் இருக்கும். நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயங்களும் இருக்கு இல்லையா. ஆனால் பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியாக்குள்ளே போனோன்னாலே கேர்ள்ஸ்க்கு வந்து அது பாதுகாப்பாக இருக்குமா, நீங்கள் இந்த ஜாப்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியனும் சொசைட்டியில் இருக்குது. ஸோ ஜாப்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்து நம்ம ஃப்ரீடம்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பல பேர் விதிக்கிறத நம்ம பார்க்க தான் முடியுது. அது எந்த வகையிலும் இருக்கட்டும், அது பெண்களுக்கு மட்டும் நான் சொல்ல ஆண்களுக்கும் சொல்கிறேன். இப்போது சல்மா ஷேர் பண்ணிக்கிட்ட மாதிரி அவங்க அங்கிள் ஒருத்தருக்கு வந்து செஃப் ஆகணும்னு ஆசை இருந்தும் நீங்கள் ஒரு ஆணாக இருந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது உண்மைதான் சொல்மா, இப்போ எல்லா ஜாப்ஸுமே இருக்கட்டும், இப்போ ஐடினா எல்லாருமே போகிறாங்க, பட் தென் மீடியானா வந்து கேர்ள்ஸ் அவ்வளோவா போகலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இண்டஸ்ட்ரி வேலைகளுக்கு வந்து கேர்ள்ஸ் உங்களாலலாம் ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா அந்த மாதிரி இருக்குது. இப்போ நர்சிங் பண்ணுறது வந்து விமன்ஸ்க்கு தான் ரொம்ப வந்து ப்ரிஃபரபிளாக இருக்கும். குக் பண்ணுற வேலைகள்லாம் வந்து விமன்ஸ்க்கு தான் இருக்கும். ஹவுஸ் கீப்பிங் வேலைகள்லாம் வந்து விமன்ஸ். இப்போலாம் நீங்கள் பார்க்குறீங்க நிறைய ஆப்ஸ் எல்லாமே வந்துருச்சு, ஒர்க் பண்ணுற மென் கூட இருக்காங்க. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்றப்போ அது மென்னாக இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும் இட் டசன்ட் மேட்டர். அந்த வேலை வந்து ஒரு டிக்னிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு வேலை, அவங்களுக்கு பிடிச்சு செய்யக்கூடிய ஒரு வேலைன்றப்போ அந்த ஒரு ஜெண்டர் அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படியெல்லாம் பார்க்காம அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா சூட்டபிளாக இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. அந்த இடத்துல அவங்க ஃப்ரீடம்க்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கக்கூடாது, ஆனால் வைக்கிறாங்க, வைக்கக்கூடாங்குது அப்படின்றது வந்து என்னோட வேண்டுகோளாக இருக்குது.
0: இப்போ கீர்த்தி சொன்னதுக்கு ஒரு ஃபாலோ அப்பாக வந்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நிறைய இடத்துல வந்து செல்ஃப் ஃப்ரீடமே வந்து நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா வந்து இப்போ பேஷன் நோக்கி நான் போகிறேன் அப்படின்னு சில பேர் நினைச்சாலும் அதில் வந்து அவங்களோட சேலரி, அவங்களோட டே டு டே லைஃப்கான அந்த சம்பாத்தியம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை வந்து அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இந்த ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு நேரத்தில் தான் வந்து அவங்களோட பேஷனே வந்து நிறைய பேர் மாற்றிக்கிறாங்க, என் கரியரை மாற்றிட்டு நான் போகிறேன் அப்படின்னு. ஸோ இதை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க?
1: பொதுவாக பேஷன் இஸ் அ ப்ரிவிலேஜ்னு சொல்லுவாங்க சல்மா. ஸோ எல்லாராலேயும் அவங்க பேஷனையும் அவங்க நினச்ச விஷயத்தையும் அவங்க கனவுகளையும் வந்து பர்சீவ் பண்ண முடியும், நினச்ச நேரத்தில் பர்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஆனால் என்றைக்கா இருந்தாலும் தன்னோட லைஃப் டைமில், தன்னோட வாழ்நாளில் என்றைக்காவது ஒரு நாள் அதை நம்ம அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி இருக்கணும். தனக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ முடியலையா, இப்போ ஃபேமிலி சுச்சுவேஷனால் நீங்கள் ஒரு ஜாப் போக முடியுதா, தப்பில்லை, இப்போதைக்கு நீங்கள் அந்த ஜாபை வந்து பர்சியூ பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு என்ன சேலரி கிடைக்குதோ அதை வச்சு உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கி என்னால் இந்த கனவை நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியாக அந்த கனவை வந்து மூடி மறைக்காமல் என்றைக்காவது ஒரு நாள் என்னால் அது முடியாதா அப்படின்ற அந்த வெறியோட முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சொசைட்டி சைட்லேருந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தாலும் சரி, ஃபேமிலி சைட்லேருந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தாலும் சரி, அந்த தடைகளை மீறி நீங்கள் அந்த கனவை கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேற்ற உங்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும்.
2: கீர்த்தி சொன்னது வந்து 100% சரி. அதே மாதிரி நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். அதே இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்கூட்டி ஆடாக இருக்கட்டும் அதுக்கு பெண்களையும், ஒரு பைக் ஆடாக இருக்கட்டும் அதுக்கு ஆண்களையும், ஏன் ஒரு வாஷிங் மிஷின் ஆடோ இல்லை சமையல் செய்கிற மாதிரி ஒரு ஆடாக இருந்தாலும் அந்த இடத்துல மோஸ்ட் ஆஃப் த ஆட்ஸ் வந்து பெண்களை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி கார் ஓட்டுறது, பைக் ரேசிங் இந்த மாதிரி ஆட்ஸுக்கெலாம் மோஸ்ட்டாக ஆண்கள் தான் போடுறாங்க. ஸோ ஏன் அந்த ஒரு ஸ்டீரியோடைப் இருக்கணும், சமையல்னாலே பெண்கள் தான், பைக் ஓட்டுறது ரேசிங்னாலே ஆண்கள் தான், ஏன் அந்த ஸ்டீரியோடைப் இருக்கணும்? எத்தனையோ ஆண்கள் வந்து செஃபாக இருக்காங்க, எத்தனையோ பெண்கள் பைக் ஓட்டுறாங்க, எல்லாமே பண்ணா எல்லாருமே இப்போ ரொம்ப ஈக்குவலாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது. 100% மாறினாலும் அட்லீஸ்ட் ஒரு 85-90% மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வரும்போது சோஷியல் ஸ்டீரியோடைப்ஸ் நிறைய நடக்குதோ அப்படின்னு தோணுது. இந்த மாதிரி ஆட்ஸ் மூலியமா எப்படி சமையல்னாலே பெண்கள் தான், கார் பைக் ரேஸ் அந்த மாதிரினாலே ஆண்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஜெண்டர் ஸ்டீரியோடைப் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் ஆரம்பிக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இதை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்குனா இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது.
3: எனக்குமே ஜோ சொன்ன மாதிரி இந்த ஆட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த ஆத்லீட்ஸ் தான் ஞாபகம் வராங்க. இந்த மாதிரி ஃபீமேல் ஆத்லீட்ஸ்க்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுற ஸ்போர்ட்ஸ் வேர் அதுக்கெலாம் வந்து ஆட் அவங்க கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அது வந்து முக்கால்வாசி மேல் சென்டர்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி ஃபிசிக்கலி டிமாண்டிங் ஜாப்ஸ் அப்படின்னு வரும்போதுமே அங்கே வந்து ஃபீமேலுக்கு வந்து அவங்க சூஸ் பண்ணுற சாய்ஸ் அவங்கக்கிட்ட இல்லாத மாதிரி எனக்கு தோணுது.
0: சரி ஓகே, எல்லாரும் வந்து உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்புறம் ஒப்பீனியன்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணீங்க. எல்லாரும் வந்து இப்போ வேலைக்கான விஷயத்தை பற்றி சொன்னீங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தனக்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் இன்னமும் நிறைய வீடுகளில் இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
2: கண்டிப்பா, சல்மா சொன்ன மாதிரி வந்துட்டு அவங்களோட வாழ்க்கை துணையை வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறது அவங்க கையில மட்டும் இல்லாம அவங்க பேரண்ட்ஸ் கையில, அவங்க ரிலேட்டிவ்ஸ் கையில, அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கையில அப்படின்னு எல்லாரு கையிலயும் அந்த டெசிஷன் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்றது அப்படின்றது அவங்க கூட வாழ போறது வந்துட்டு நம்ம தான். ஆனா வந்துட்டு எல்லாரும் இல்ல, அவரு ஹை பேயிங் ஜாப்ல இருந்தா அவரு உன்னை நல்லா பாத்துப்பாரு, அவருக்கு நல்ல பர்சனாலிட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, கேரக்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஹை பேயிங் ஜாப்ல இருக்கணும்.
0: சில பேர் எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலே போதும் இருந்தாலும் ஓகேன்னு இது பண்ணிப்பாங்க.
2: நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணி அந்த மேரேஜ் எல்லாம் வந்து டிவோர்ஸ்ல நிக்கிறத நிறைய பேர் பார்த்திருக்கேன். நான் வந்து நிறைய பேரை பார்த்திருக்கேன் இந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு ஒருத்தவங்க வாழ்க்கை எப்படி பாதிக்குதுன்றத நம்ம பார்க்கணும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி தப்பா ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்ணிட்டு.
1: ஓகே, அபிராமி சொன்னதை நான் 100% அக்செப்ட் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம வந்து ஓ மெச்சூர்டாக தான் இருப்போம், இப்போ நம்ம லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறோம் அந்தளவுக்கு கூட டிசிஷன்ஸ் நம்மளால் எடுக்க முடியாதா? எல்லார் பேச்சும் கேட்பாங்க, இப்போ ஒரு பேரண்ட்ஸ் தான், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் தென் இப்போ பேரண்ட்ஸே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலுமே ரிலேட்டிவ்ஸ் வந்து வேண்டாம், இவங்க என்ன இந்த வேலை பார்க்குறாங்க அந்த வேலை பார்க்குறாங்க அப்படின்னு மோஸ்ட்டாக அவங்களோட மைண்ட் செட் வந்து என்னவாக இருக்கும்னா, சல்மா சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி. ஆமாம், அஃப்கோர்ஸ் வந்து இன்னுமே வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து கவர்மெண்ட் ஜாபா இந்த மாதிரி, ஓ இந்த பேட்டர்ன் கவர்மெண்ட் ஜாபா, ஓகே அப்போ கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது நம்ம லைஃப் பார்ட்னர் அப்படின்றது நம்ம சூஸ் பண்ணுறதா ஒரு பெஸ்ட் டிசிஷன் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
2: காயத்ரி சொல்கிறதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு அவ்வளோவா சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். என்னன்னா இப்போ வந்துட்டு லவ் மேரேஜ் வந்துட்டு அவங்கள பிடிச்சி வந்துட்டு சில பேர் பண்ணுவாங்க தான், பண்ணி அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஒரு ஃபெயிலியராக போகிறதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி ஃபெயிலியராக போகும்போது நீ தானே இதை சூஸ் பண்ண, ஸோ நீ இது கஷ்டப்பட்டு தான் ஆகணும், நீ இந்த விஷயத்தில் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும், உன்னால் இதை விட்டுட்டு வெளியே வர முடியாது அப்படின்னு அவங்க எடுக்கிற டெசிஷனை வந்துட்டு இல்லை நீ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற நிறைய பேர் இங்கே இருக்காங்க. நீ தான் வந்துட்டு இந்த பார்ட்னரை சூஸ் பண்ண, நான் சூஸ் பண்ணி கொடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும், ஆனால் நீ தான் சூஸ் பண்ண, ஸோ நீ தான் இதெல்லாம் வந்துட்டு கோத்ரூ பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க அந்த கஷ்டப்படுறதுலேயே அப்படியே விட்டுட்டு இல்லை நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாரி இருக்க நிறைய பேரண்ட்ஸும் இங்கே இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸும் இங்கே இருக்காங்க அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன்.
1: அபிராமி சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நிறைய இது ஃபெயிலியராகவும் போயிருக்கு. பட் ஸ்டில் நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னா, இப்போது யாருனே தெரியாத ஒருத்தவங்களை வந்து பிளைண்டாக ஓகே நீ வந்து நல்ல வேலைக்கு போகிற அப்படின்ட்டு கொடுக்குறவங்க சில பேர் இருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு கொஞ்ச நாள் அவங்க கூட பழகி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன்.
2: நான் வந்து அபிராமி சொன்னதையோ காயத்ரி சொன்னதையோ 100% ஏற்றுக்கிறேன், நான் தப்பு சொல்லலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த கேட்டகரைசேஷன், அதாவது இந்த லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ், லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ், அரேஞ்ச் கம் லவ் மேரேஜ் கொடுக்குற அந்த கேட்டகரைசேஷனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை அந்த பர்சனுக்கு கொடுக்கறது இன்னும் முக்கியமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம வந்து கேட்டகரைசேஷனை வச்சு வாழ போகிறது கிடையாது. நான் இந்த மேரேஜ் பண்ணப்பா, நான் அந்த மேரேஜ் பண்ணப்பா அப்படின்னு நம்ம கேட்டகரைசேஷனை வச்சு வாழ போகிறது கிடையாது, அந்த பர்சனை வச்சு தான் நம்ம வாழ போகிறோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது கேட்டகரைசேஷனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை அந்த பர்சனுக்கு கொடுத்து அந்த பர்சனை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா லைஃப்பை லீட் பண்ணுறது பெட்டர்னு எனக்கு தோணுது.
4: கண்டிப்பாக ஜோ சொல்கிற மாதிரி வந்துட்டு இப்போது மேரேஜ் வந்து பண்ணவே வேண்டாம் அப்படின்லாம் சில பேர் டிசைட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து இல்லை நீ பொண்ணாக இருக்க, இல்லை நீ பையனாக இருக்க, எப்படி உன் லைஃப்பை தனியாக லீட் பண்ணுவேன், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை தோண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி பண்ணி வைக்கிற மேரேஜும் ஃபெயிலியராக தான் போகுது. ஆக்சுவலாக சில மேரேஜ், எல்லா மேரேஜுமே ஃபெயிலியராக போகாது கண்டிப்பாக, சில மேரேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் தான், புரிஞ்சுக்கிட்டு போகும் தான். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவர் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கிட்டு வாழ்கிற நிறைய பேரும் இருக்காங்க இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல் மேரேஜ் பண்ணி. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி லவ் மேரேஜ் பண்ணியும் இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்கிற நிறைய பேர் இருக்காங்க. இந்த முடிவெடுக்கிற உரிமை வந்துட்டு இப்போலாம் வந்துட்டு இல்லை அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன்.
2: அபிராமி சொன்னது நான் ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் வேணும் வேணாம் அப்படின்றது அவங்களோட சொந்த முடிவு. அதுல போய் தலையிட்டு இல்ல இல்ல நீ பண்ணிக்கணும், இல்ல இல்ல நீ பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்றது அது வேற ஒருத்தவங்க சொல்றது நல்லது கிடையாது. ஏன்னா அவங்க வாழ போறாங்க, அவங்க வாழ்க்கை, அவங்க முடிவு எடுக்கிறது தான் நல்லது. சஜஷன்ஸ் வேணா கொடுக்கலாம், பட் ஃபோர்ஸ் பண்ணி நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது.
1: ஜோ சொன்னது நானுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ எதுவுமே இல்லை, பட் அந்த பர்சன் இப்போ லவ் பண்ணியும் நிறைய பேர் நல்லா இருந்திருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியும் நல்லா இருந்திருக்காங்க. ஸோ அந்த பர்சனுக்கு தான் நம்ம வேல்யூ தரணுமே தவிர அவங்க எந்த ஜாப் இந்த மாதிரி ஓ லவ் மேரேஜா ஓ அரேஞ்ச் மேரேஜா அப்படின்றத பற்றி அவங்க பர்சனுக்கு தான் நம்ம வேல்யூ தரணும்னு நினைக்கிறேன்.
5: இதில் இன்னொரு சைடும் இருக்குது. மேரேஜுன்னும் போது அவங்க வந்து இப்போது அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ ஏதோ ஒன்று அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ள நிறைய சண்டை வருது இல்லை பிடிக்கலன்னும் போது டைவர்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் அப்போஸ் பண்ணுறாங்க. ரிலேட்டிவ்ஸ் வந்து இல்லை பரவாயில்ல நீ வந்து மேரேஜ் பண்ணிட்ட அவ்வளோதான் உங்கள் லைஃபே அங்கே அவ்வளோதான்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டைவர்ஸுன்றதும் ஒரு அவங்களோட ப்ரையாரிட்டி தான். அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணுறது பண்ணி அவங்க நெக்ஸ்ட் லைஃப்பில் லீட் பண்ணுறாங்கன்னும் போது அவங்கள நம்ம அங்கே தடுக்கிறது தப்பு. அதை பற்றியும் நிறைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
4: கண்டிப்பாக டைவர்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இல்லை உனக்கு பசங்க இருக்காங்க அதனால நீ டிவோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதேமாதிரி இங்கே நான் இன்னொரு பாயிண்ட் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன், ரீமேரேஜ். இந்த ரீமேரேஜ் பண்ணுறது வந்துட்டு நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. நிறைய பேரோட பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை பியர்ஸ் யாருமே வந்துட்டு இவன் என்ன ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டா, இவங்க என்ன இப்படி பண்ணிக்கிட்டாங்க, ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு எப்படி வந்து செகண்ட் மேரேஜ் பண்ண தோணுது அப்படின்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்டீரியோடிபிக்கலாக யோசிக்கிற மைண்ட் செட் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அவங்களோட ஒப்பீனியனை வந்துட்டு வேல்யூ பண்ணணும். அவங்களுக்கு பிடிச்ச அதை பண்ணுறாங்கன்னா வந்துட்டு அதை வேல்யூ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: ரோஷினியோ இல்லை ஜோவோ இல்லை அபிராமியோ எல்லாரும் சொன்னது வந்து கரெக்ட் தான். உங்கள் ஒப்பீனியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணீங்க. அதே மாதிரி பர்சன் டு பர்சன் இது கனெக்ட் ஆகும். என்ன தான் வந்து சொசைட்டியில் என்ன தான் ப்ரெஷர் கொடுத்தாலோ இல்லை ஃபேமிலி எடுக்கிற முடிவாக இருந்தாலும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். அதாவது சக்ஸஸ் ஆனாலும் அந்த பெருமை உங்களுக்கு தான், இல்லை நீங்கள் சக்ஸஸ் ஆகாமல் போனாலும் அந்த டவுன்ஃபாலும் உங்களுக்கு தான். ஸோ உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஸோ டிசிஷன் மேக்கிங் எப்போவுமே உங்கள் கையில் தான் இருக்கணும். பேனல் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லார்கிட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்கணும். சொசைட்டியில் ஒரு சட்டத்தை மாற்றவோ இல்லை புதுசாக கொண்டு வரதுக்கான ஃப்ரீடம் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் என்ன ரூல்ஸ் போடுவீங்க, என்ன புதுசாக மாற்றுவீங்க, இல்லை இது வேணான்னு என்ன நீங்கள் சொல்வீங்க? உங்கள் கருத்துக்களை வந்து ரொம்ப மெச்சோர்டாக சொல்லுங்கள், நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வை உருவாக்குங்க.
6: இந்த கிளென்லினஸ் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ரோட்டில் எச்சல் துப்புறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு செயல் செய்கிறதோ இல்லாமல் ரொம்ப கிளீனாக நம்ம நாட்டை இருக்கிறதுக்காக நிறைய லாஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவேன். அண்ட் விமன் சேஃப்டியை இன்னும் ரொம்ப நம்ம பார்க்குறோம், டெய்லி ஒரு மாதத்துக்கே 10 பிரச்சனைகள் பார்க்குறோம் பெண்களுக்கு, அதெல்லாம் தவிர்க்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இன் த சென்ஸ் அந்த மாதிரி ஒரு தவறை செஞ்சா அத ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அந்த பனிஷ்மெண்ட்டை அவனாலும் கனவுல கூட அவனாலேயோ அவளாலேயோ கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு நான் விருப்பப்படுவேன்.
4: காயத்ரி சொன்ன மாதிரியே தான் இந்த மாதிரி பெண்களுக்கு நடக்கிற அப்யூஸோ ஆண்களுக்கு நடக்கிற அப்யூஸோ இது எல்லாத்தையும் குறைக்கிற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பவர்ஃபுல்லான சட்டத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன்.
1: தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிறத விட அந்த தண்டனை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஏன்னா பல நேரங்களில் வந்து குற்றவாளிகள் மேலே வந்து குற்றம் சாட்டப்பட்டு அவங்க தான் குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ணி கூட அவங்களுக்கான தண்டனை கிடைக்காத நேரங்களும் நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட நேரங்களில் வந்து அந்த சட்டம் வந்து இன்னுமே வந்து சீரியஸாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி குற்றவாளி அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன்.
7: ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இப்போ வந்து நான் இந்த கார்பேஜஸ் இதெல்லாம் வந்து கரெக்டான இடத்துல வந்து நான் போடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னென்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போகிற வழியிலே போட்டு போயிடுறது, நம்ம சாப்பிட்ற அந்த பேப்பர்ஸ்லேருந்து எல்லாமே அப்படியே கீழே போட்டு போயிடுறாங்க. ஸோ இதனால் வந்து அந்த என்ன ஆகுதுன்னா அந்த வண்டியில் அது மேலே போயிட்டு ஏறி ஏறி அப்புறம் அந்த இடமே வந்து போகிறதுக்கு ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி இருக்குது. அங்கேருந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் வருது, அதனால நிறைய டிசீசஸ் வரலாம். ஸோ அதில் வந்து அங்கே நிறைய கொசு வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரியான இதுலலாம் இருக்கும் போது நம்ம ஒரு ப்ராப்பராக அந்த கார்பேஜஸ்லாம் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். ஸோ அதுக்கான ஒரு ஆக்ஷனாக நான் எடுப்பேன்னு சொல்லுவேன்.
8: பிரீத்தி சொன்னது கரெக்டு தான், நானுமே அதை சொல்லலாம் தான் நினச்சேன். பிகாஸ் இப்போ வந்து ஒரு ரீல் கூட போயிட்டு இருந்தது என்னென்னா எஜுகேட்டட் பீப்புள் அன்எஜுகேட்டட் பீப்புள் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து எஜுகேட்டட் பீப்புள் அன்எஜுகேட்டட் பீப்புள் அப்படின்னு நான் சொல்ல வரல, பிகாஸ் நமக்கே ஒரு காமன் சென்ஸ் இருக்கணும் எதை வந்து எந்த இடத்துல போடணும், இப்போ இதுனா ஒரு இதில் போடணும், ஜஸ்ட் லைக் தட் இப்படி தூக்கி போடக்கூடாது, பஸ்லேருந்தோ கார்லேருந்தோ ஏதோ ஒன்று தூக்கி போடாமல் அதை வந்து கரெக்டாக இங்கே தான் டஸ்ட்பினா அங்கே மட்டும்தான் போடணும், ஒரல்ஸ் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் போட்டுக்கலாம் அந்த மாதிரி. அண்ட் தென் காயத்ரி சொல்லியிருந்தாங்கமே கிளினினைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதை நானுமே அப்படி தான் சொல்லுவேன். பிகாஸ் இப்போது நம்மளே பார்க்குற ரோட்டில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எச்சை துப்புறது அந்த மாதிரி நிறைய நடக்குது, அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் தவிர்க்கலாம். அது நம்ம ஒரு நமக்காக இல்லைனாலும் மற்றவங்களுக்காக அது நமக்காக மாற்றிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் மரம் நடுறது அந்த மாதிரி போது கொஞ்சம் என்விரான்மெண்டெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன்.
7: ஸோ இவங்கெல்லாம் சொல்லும் போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது, இது எல்லாமே வந்து வெறும் தண்டனைகளால் மட்டும் நம்மளால் மாற்ற முடியாது, அது அவங்கவுங்களுக்குன்னு வந்து அவங்கவுங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக அவங்க எடுத்துக்கிட்டால் மட்டும்தான். நம்ம என்ன தான் தண்டனை கொடுத்தாலுமே வந்து அது அவங்களுக்கு சின்சியராக அது போய் அவங்களுக்கு அட்டாச் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதாவது ஒரு பழமொழி இருக்குது, அது என்னென்னா திருடனாக பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்றது தான். ஸோ இது திருட்டுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே தான் சரி. நம்மளாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிட்டு இது வைக்கக்கூடாது, இது இங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு மக்களுக்கும் இது விழிப்புணர்வாக இருந்தால் மட்டும்தான் வந்து இது எல்லாம் சாத்தியமாகுமா தாண்டி இது தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பயந்து செய்கிறத விட அந்த விஷயத்தை நம்மளுக்கே எடுத்துக்கிட்டு நம்ம பிடிச்ச மாதிரி செஞ்சோன்னா இது நிச்சயமாக வந்து இந்த ஒரு நாட்டை ஒரு நல்லபடியாக இல்லைனாலும் கொஞ்சம் பார்க்கும் போது ஒரு அழகாக இருக்கிற மாதிரியான ஒரு நாடை மாற்றலாம்.
1: இப்போது நம்மளுடைய அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கும் சரி பலதர மக்களுக்கும் சரி நிறைய ஒதுக்கீடுகள் வந்து ஒதுக்குறாங்க. ஆனால் என்ன தான் அப்படி செஞ்சாலுமே கூட பல நேரங்கள் அவங்களால அதை முழுமையாக பயன்படுத்திக்க முடியல. இதுக்கு வந்து சொசைட்டலாகவும் சரி ஃபேமிலினாலேயும் நிறையா ப்ரெஷர்னாலேயும் சரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னாலேயும் சரி அவங்களால அதை உபயோகப்படுத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஸோ அதை வந்து இன்னுமே அரசு கொஞ்சம் ரெகுலேட் பண்ணி அவங்களுக்கு ஒதுக்கீடு பண்ண இடங்களை வந்து அவங்க சரிவர அவங்களால பயன்படுத்திக்க முடியுதா, இதில் அவங்க என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னென்ன செட்பேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ரெகுலேட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கான விதிமுறைகள் அதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டாங்க, அதை இன்னும் சரிவர பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய இன்னொரு கருத்தா இருக்கு.
9: இப்போ நீங்க எல்லாரும் வந்து சொசைட்டி பத்தி பேசுனீங்க, சொசைட்டில எந்த ஃப்ரீடம் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா ஃபினான்சியல் ப்ரெஷர்னாலதான் சொசைட்டில வந்து நிறைய தப்பு நடக்குதுன்னு யாராவது வந்து கவனிச்சிருக்கீங்களா? இப்போ பெட்ரோல் விலை அதிகமா இருக்கு, அதனால நாங்க ட்ரிபிள்ஸ் போறோம். அதை வந்து எப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணாமல் நாங்கள் பைக்லேயே வந்து ட்ரிபிள்ஸ் போயிடுறோம் அப்படின்னு நிறையா பேர் இன்னும் இருக்காங்க. இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இஷ்யூஸும் இருக்குது, அதை வந்து நீங்கள் சொசைட்டியில் எப்படி மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: ஓ சல்மா சொன்னாங்க ஃபினான்ஷியல் விஷய ப்ரெஷர்னாலையும் ஃபைனான்ஷியலாக அவங்களால சில விஷயங்களை பண்ண முடியாததுனாலையும் தான் தப்பு நிறைய நடக்குது அப்படின்ற மாதிரி. உண்மையாக சொல்ல போனோம்னா நிறைய விதமான திருட்டும் இதனால தான் நடக்குது. ஃபைனான்ஷியலாக அவங்க கிட்ட அவங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் நிறைய திருடர்கள் வந்து உருவாகுறாங்க, குட்டி குட்டி பெட்டி கேசஸ் எல்லாமே வந்து உருவாகுது அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது. இதுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் ஒரு பெரிய ரீசன் தான், ஏன்னா அவங்களுக்கான கரெக்டான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்ற பட்சத்தில் தான் அவங்க வந்து இந்த மாதிரி தவறான விஷயங்களில் வந்து ஈடுபடுறாங்க. சின்ன பசங்களாக இருக்கட்டும் இல்லை கொஞ்சம் வயசான அடல்ட்ஸாக கூட இருக்கட்டும், அவங்க இந்த மாதிரி தவறான விஷயங்களில் ஈடுபடுறாங்கன்னா ஒன்று ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லை, ரெண்டாவது அவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் பார்த்து இன்னுமே ரெகுலேட் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் சொல்கிற விஷயமா இருக்கு.
10: கீர்த்தி சொன்ன மாதிரி நிறையா திருட்டுகளுமே இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்னால தான் நடக்கிறதுன்னு நானும் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுக்கு கவர்மெண்ட்டும் சரி இன்னும் கொஞ்சம் நிறைய பேரோட இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ்க்கு ஒரு நல்ல தீர்வை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் இந்த மாதிரி கவர்மெண்ட் கொண்டு வரதையும் மக்கள் வந்து அதை சரியான பாதையில் எடுத்து செல்லணும்னு நான் நினைக்கிறேன். சில பேர் அதான் கவர்மெண்ட் இது பண்ணுறாங்களே அது பண்ணுறாங்களே நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க, அப்படி இருந்தும் என்ன பிரயோஜனம் நம்ம அவங்களுக்காக என்ன பண்ணியோ. ஸோ அவங்களும் பொறுப்புணர்ச்சியோடு இருக்கணும், அதே சமயத்தில் கவர்மெண்ட்டும் அவங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நான் நினைக்கிறேன்.
11: ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த கேட் தரல இந்த மாதிரி நிறையா தப்பு பண்ணுறதுக்கு. ஏன்னா தான் பெட்ரோல் விலை அதிகமாக இருந்தாலும் ட்ரிப்பிள்ஸ் போகிறது தப்பு தான். அதுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸுன்னு வந்து நம்ம ஒரு ரீசனாக வைக்க முடியாது. ஏன்னா அது இதுதான் பண்ணி தான் நம்ம வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வேற வேஸ்ல கூடமே அதை யூஸ் பண்ணலாம்.
0: இப்போ வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது வந்து அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. ஆனால் வந்து எனக்கு வேறு சூழ்நிலையே இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம்

டிசிப்ளின் தான் வாழ்க்கைக்கு உண்மையான வெற்றி கொடுக்கும். ஃப்ரீடம் இருந்தாலும் டிசிப்ளின் இல்லைன்னா வாழ்க்கை கொலாப்ஸ் ஆயிடுங்க. ஃப்ரீடம்னா ஜஸ்ட் நான் என்ன வேணாலும் பண்ணலன்னு இல்லாமல் நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் என்னையும் என்னை சுற்றி இருக்கிற நாலு பேருக்கும் நல்லது நடக்கணும்னு யோசிக்க வைக்கணும். அதுதான் உண்மையான ஃப்ரீடம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தியிருக்கும், உங்கள் க்ரோத்துக்கும் ஒரு ஆரம்பமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சைனிங் ஆஃப், நான் உங்கள் ஆர்ஜே சல்மா. ஒரு குரல் நிறைய எமோஷன்ஸ், தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்போம். இது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்க குரலின் பீட்டு எமோஷன்ஸ்க்கு இதுதான் ட்ரீட்டு.

പൊതുനലം കരുതി വെളിയിടുവോർ MOP സമുദായ വാനൊലി 107.8.

0: யே, ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். எஸ் அம்மா, நான் கிளம்புறேன், பாய்.
1: டேய் டேய், முள்ள போடா.
0: சரிமா.

0: நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியா இருந்திருக்கும்ல. இனிமே டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகி விடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம், நான் உமா பத்மநாபன் பேசுறேன். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரஷர் எல்லாம், அவங்களுடைய அகாடமிக்ஸே வந்து ரொம்ப பெரிய பிரஷர், அதெல்லாம் தாண்டி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரேடியோ பிராட்காஸ்ட் நடத்திட்டு இருக்காங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் இந்த மாதிரி சமுதாய வானொலி அப்படின்னு பேர் வச்சு சமுதாயத்துக்கு தேவையான மெசேஜஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த சமுதாய வானொலியை நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க. அட்வைஸ் அப்படின்றது பொதுவா எல்லாருக்குமே பிடிக்காத விஷயம். அதனால பிடிக்காத விஷயத்த பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கொள்கை. அதனால நான் பொதுவா யாருக்கும் அட்வைஸே கொடுக்கறது இல்ல. அதனால இன்னைக்கு நான் எதுவும் அட்வைஸோ மெசேஜோ உங்களுக்காக கொடுக்க போறது இல்ல. ஆனா நான் இப்போ ஒரு 15 வருஷமா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். என்னுடைய இந்த கெரியர்ல வந்து எனக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய பேரை, இன்ட்ரெஸ்டிங் பீப்புளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பாடத்தை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, நெவர் சே டை, நெவர் கிவ் அப், ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். உங்களுடைய திறமை மேல இதனால முடியும்ன்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தா, எங்க இந்த நாட்டுல எங்க அதுக்கெல்லாம் மதிப்பே இல்ல, எங்க இனிமே ஆச்சு வயசாச்சு இனிமே எங்க, அந்த மாதிரி பெசிமிஸ்டிக்கான எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் கான்பிடன்ஸ் மட்டுமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இதுதான் என்னுடைய மெசேஜ். இது ஏன் இப்படி சொல்றேன், எனக்கு கிடைச்ச பாடம் என்ன அப்படிங்கறத வந்து குவிக்கா நான் சந்திச்ச 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான நபர்கள் மூலமா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை நிறைய நீங்களும் படிச்சிருப்பீங்க, நடிகர் விக்ரம். விக்ரம் எனக்கு நல்ல நண்பர். முதல்ல மீரால அறிமுகமாகி அப்புறம் உல்லாசம் அப்படின்னு ஒரு பெரிய படம் எல்லாம் பண்ணினாரு. அந்த காலத்துல இருந்தே எங்களுக்கு எல்லாம் அவர் நல்ல நண்பர். ஆனா அவருடைய கெரியர்ல என்னமோ அவரால் அந்த ஒரு காலகட்டத்தில் அதுக்கு மேல பெருசா முன்னேற முடியல. ஒரு பெரிய பிரேக். இது வந்து நான் சொல்றது எந்த காலகட்டம்னா, வந்து திரையுலகத்துல அவருக்கு ஒரு படம் கூட கிடையாது. அப்போ எந்த ப்ரொடியூசர் டைரக்டர் கூட வந்து எந்த டிஸ்கஷன்லயும் அவர் பேரே வந்து அந்த காலத்துல யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல, அந்த ஒரு காலகட்டம். ஆனா அவர் வந்து வேற எந்த ஒரு வேலைக்கும் போகாம நடிப்புக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை ரொம்ப தொடர்ந்து அதுல கவனம் செலுத்திக்கிட்டு சின்ன சின்ன வேலைகள், டப்பிங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி திரையுலகத்தோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு. ஆனா இதோ நாளைக்கு பாருங்க, கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் ஒன்னா சேர்ந்து வந்தா எப்படி ஒரு ஆக்டர் அதுல இருந்து உருவாவாங்களோ, அதாவது ஒரு மாஸ் ஹீரோ, ஸ்டைலிஷ் ஹீரோ, அதே சமயம் இன்னைக்கு உலக நாயகன் புகழ்றோமே நடிப்புக்காக அந்த கமல், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கினா எப்படி ஒரு ஹீரோ வருவாங்களோ அந்த மாதிரி ஹீரோவா நான் வந்து கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம், ஐயோ என்ன இவர் இப்படி ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்காரு, நிஜமாவே ஒரு செகண்ட் லீஸ் வந்து ஒரு நடிகருக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி அவருக்காக கவலை கூட பட்டிருக்கோம். ஆனா சேதுவுக்கு அப்புறம் நடந்தது என்ன அப்படின்றது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் ஜேம்ஸ் வசந்த். இப்ப சமீபத்துல கண்கள் இரண்டால் அப்படின்ற ஒரு பாட்டு மூலம் தமிழ்நாட்டை இல்ல, இந்தியாவே இல்ல, இன்னைக்கு கனடா, ஆஸ்திரேலியா, எல்லா இடங்கள்லயும் தமிழர்கள் எந்த உலகத்துல எந்த மூலையில வாழ்றாங்களோ அங்க எல்லாமே வந்து டாப் ஆஃப் த சார்ட்ஸ் அப்படிங்கறது அந்த பாடல். அவருக்கும் வந்து 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 18 வயசுல, 20 வயசுல எல்லாம் வந்து புதுசு புதுசா இசையமைப்பாளர்கள் ஒவ்வொரு படத்திலயும் வந்துட்டே இருக்காங்க. அதுவும் இவர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஆங்கர் பர்சனா வந்து எல்லாருக்கும் அறிமுகமானவர். நம்ம இண்டஸ்ட்ரியில இன்னொரு பழக்கம் என்னன்னா, வேற ஒரு ப்ரொஃபஷன்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களை இன்னொரு ப்ரொஃபஷன்ல அவ்வளவா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு இவர் திடீர்னு வந்து இல்ல இல்ல, ஆக்சுவலா மியூசிக் தான் என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன், நான் இசையமைக்க போறேன்னு சொன்னா யார் இவரை சீரியஸா எடுத்துப்பாங்க? இவருக்கு அப்படி ஒரு நல்ல பிரேக் எங்கிருந்து கிடைக்கும்? பிரேக் கிடைச்சாலும் அந்த முதல் படத்திலேயே இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி சந்தேகங்கள் அவரை சுத்தி இருந்த எல்லாருக்கும் இருந்தது. ஆனா அவருக்கு அந்த சந்தேகம் இருந்ததே கிடையாது. எனக்கான காலம், என்னுடைய நாற்காலி அங்க எனக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு அவ்வளவு தீவிரமா நம்பினாரு. போன வருஷம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவர் சொன்னார், சரி இந்த வருஷம் நம்மளா இங்கே உட்காந்து கைத்தட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் கைத்தட்டுவீங்க, நான் அந்த மேடையில ஏறி அந்த அவார்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நாங்களும் அந்த நிஜமாவே ஒரு ஜோக்கா நினைச்சா சரி சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சோம். இந்த வருஷம் சாங் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டை அவர் மேடை ஏறி வாங்க நாங்க எல்லாம் நிஜமாவே கண்ணில் தண்ணியோட கைத்தட்டினோம். ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். எம்ஓபி உடைய சமுதாய வானொலி 107.8
5: சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: வணக்கம் நேயர்களே, காசு மேல காசு வந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறோம். வார வாரம் பல்வேறு தொழில்துறை சேர்ந்த பெண் தொழில் முனைவோர்களை நம்ம சந்திச்சுட்டு வரோம். பொதுவா பாத்தீங்கன்னாக்க பெண்களுக்கு வந்து சமுதாய அக்கறை இல்ல, அவங்க வந்து வீட்டை தான் நேசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அது தவறு அப்படிங்கறதுக்கு நமக்கு சங்க இலக்கியங்கள்லே உதாரணம் இருக்கு. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பெண் மணிமேகலை, இவங்க பாத்தீங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து உதயகுமாரன் அப்படிங்கிற ஒரு ராஜா வந்து திருமணம் செய்துக்கிறேன்னு சொன்னப்போ அந்த வாழ்க்கையை வேண்டாம், அந்த ராஜ வாழ்க்கையை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு மணிமேகலா தெய்வத்துக்கிட்ட போய் அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிற ஒரு பாத்திரத்தை பெற்று உலகத்துல வந்து பசிக்காகவும் பிணியாகவும் இருக்கிறவங்களுக்கு மக்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்காக அவங்க வாழ்க்கையை துறவு பூண்டுட்டு அந்த துண்டாற்றினாங்க அப்படிங்கிறது வந்து ஐம்பெரும் காப்பியங்களான மணிமேகலை காப்பியத்துல நம்ம படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, அது அவங்கள தொடர்ந்து பல இப்போ இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற தலைமுறையை சேர்ந்த சாந்தா, அவங்க வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு பல தொண்டுகள் செஞ்சிட்டு இருக்காங்க. கேன்சரால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கேன்சர் இன்ஸ்டியூட் மூலமா அவங்க பல தொண்டுகளை செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்க விஸ்ராந்தி அமைப்பை சேர்ந்த திருமதி சாவித்ரி, அவங்க வந்து முதியோர் இல்லம் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த அனாதையாக விடப்பட்டவங்களுக்கு தானே அந்த இறுதிச் சடங்குகளெல்லாம் பெண்ணாக இருந்து செய்யறதா நம்ம படிக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி வந்து மனநிலை சரியில்லாம இருக்கிறவங்களுக்கு பேனியன் அப்படிங்கிற அமைப்புல வந்து இரு பெண்கள் தான் ஆரம்பிச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து தொடர்கதை இது வந்து நீண்டுட்டே போகுது. இப்படி வந்து ஒரு சமுதாய அக்கறை வந்து பெண்களுக்கு வந்து அதிகம் இருக்குங்கிறத சங்க இலக்கியம் தொடங்கி இன்னைக்கு இந்த கம்ப்யூட்டர் காலம் வரைக்கும் நமக்கு வந்து பெண்கள் நிரூபிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்க மணிமேகலை அக்ஷய பாத்திரத்தை வச்சு பசி பிணி எல்லாம் போக்கினாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பெண் நம்ம கிட்ட நம் அனாதை குழந்தைகளுக்காக அவங்க வந்து தன்னை யாரையும் நம்பாம, அந்த ஸ்பான்சர்ஸோ ஃபண்டையும் நம்பாம ஒரு தொழில் முனைவோராக மாறி அதுல இருந்து வர வருமானத்தை வச்சு அவங்க வந்து இந்த சமுதாய தொண்டாட்டிட்டு இருக்காங்க. இந்த சமுதாய தொழில் முனைவோரை நம்ம வந்து ரொம்ப வரவேற்கணும். ஏன்னா இது வந்து சமுதாயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தொண்டு. ஒரு ஒரு தொழில் முனைவோரும் தனக்கு மட்டும் இல்ல, தன்னை சுற்றி அவங்கள ஈடுபட்டிருக்கிற தொழில் மூலமா பலருக்கு வாழ்க்கை கொடுக்குறாங்க. அது ஒரு சமுதாய தொண்டு. இது அடிஷ்னலா அவங்க வந்து இந்த ஆர்ஃபனேஜ் நடத்துறது வந்து இன்னொரு ஒரு அடிஷ்னல் இதுன்னு தான் சொல்லணும். இப்போ வந்து செல்வி நித்யா அவங்கள தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சுட்டு, ஒரு அதாவது அனாதை இல்லம் வச்சு நடத்துறாங்க. அதுல கிட்டத்தட்ட 45 குழந்தைகள் இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு தேவையான எல்லா பராமரிப்பு செலவுகளையும் அவங்க எங்கிருந்து ஸ்பான்சர்ஸ் அதிகமா வாங்காம அந்த அதுக்கு தேவையான பணத்தை வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட் நிறுவனம் ஒன்றை தானே நிறுவி அந்த நிறுவனத்தின் மூலமா அவங்க வந்து அதுல வர்ற பணத்தை வச்சு அந்த இதை வந்து நடத்துறாங்க. இவங்களை இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் செல்வி நித்யா.
1: வணக்கம்.
0: உங்களை பார்த்தப்போ நாங்க வந்து உங்க தொண்டெல்லாம் பற்றி கேட்டப்போ நாங்க நினைச்சோம் நீங்க வந்து ஒரு வயதான ஒரு பெண்மணியா இருப்பீங்க அப்படின்னு கற்பனை பண்ணியிருப்பாங்க சிலர் கேக்குறவங்க. ஆனா இந்த நீங்க வந்து 19 வயதான செகண்ட் இயர் காலேஜ்ல செகண்ட் இயர் படிக்கிற ஒரு மாணவி, நீங்க வந்து உங்க அந்த வயசுக்கே உரிய அந்த கற்பனைகளும் கனவுகளும் அப்ராட் போகணும், படிக்கணும், இன்னொன்னு அந்த அந்த ஏஜுக்கு உண்டான அந்த சிந்தனைகள் எல்லாம் விட்டுட்டு ஒரு அநாத ஆசிரமம் தொடங்கணுங்கிறது மட்டும் இல்லாம அது தொடங்கி நடத்தியும் வந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு தேவையான ஃபண்டையும் நீங்க வந்து ஒரு தொழில் முனைவோரா மாறி அதுக்கு ஈட்டிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி இந்த சமுதாய தொழில் முனைவோர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது?
1: அதாவது நீங்க சொன்ன மாதிரி நானும் ஆசைப்படாம இல்லை, ரொம்ப அதிகமாக தான் ஆசைப்பட்டிருக்கேன். அதாவது மற்றவங்க வந்து நான் அப்ராட் போகணும், படிக்கணும், பெரிய கம்பெனியில் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் அப்படி ஆசைப்படல, எல்லாரும் வந்து என்னை மதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே சமயம் என்னால் முடிஞ்சது நான் இந்த உலகத்திட்டு போகிறதுக்கு முன்னாடி பலவிதமான அடிச்சுவிடல் விட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் ஆரம்பித்தது தான் பாலகுருக்குலம், அதாவது என்னுடைய ஆர்ஃபனேஜ். அது வந்து அனாதை இல்லம்னு நல்லா சொல்ல முடியாது. அங்கே இருக்கிற ஒவ்வொரு வசதியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாதாரண குழந்தைக்கு வீட்டில் கிடைக்கிற வசதியை விட அதிகமா வந்து அங்க கிடைக்கும். நான் இப்படி ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் வந்து முதலே சின்ன வயசுல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கோல்னே சொல்லலாம். என்னன்னாக்கா யாருக்குழியும் நான் வேலை செய்ய மாட்டேன். ஏன்னா எங்க வீட்டிலே பாத்தீங்கன்னாக்கா எங்க அம்மா ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டேன். அதே எங்க அம்மா அன்பு அதை செஞ்சு முடிச்சுட்டு கொடுத்துட்டு போடி கண்ணன்னு சொன்னா கண்டிப்பா செய்வேன் நான். அதே மாதிரி இப்ப நான் இப்ப நீ இன்னைக்கு சமையல் பண்ணும் அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்கனாக்கா கூட யாராவது வந்து அதாவது மத்தவங்க கீழே எனக்கு வேலை செய்ய பிடிக்காது, நான் அதெல்லாம் செய்யறேன்னு கூட ஹெல்ப் பண்ணேன்னா நான் பண்ண மாட்டேன். சமையல் முழுக்க நான் செய்யறேன். வேணும் யாரையும் கூட எனக்கு ஒரு சின்ன பசங்க ஹெல்ப் கணப்புன்னு தான் நான் சொல்வேன். இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு தனி உனக்கு ஒரு கர்வமே இருந்திருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த கர்வத்தால் ஏற்பட்ட ஒரு இதுதான் வந்து பாலகுருகுலமும் என்னோட கம்பெனி லெமரி இன்டர்நேஷ்னலும். பாலகுருகுலம் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க வந்து சமுதாய நோக்கோடு தொடங்கப்பட்ட ஒரு குருகுலம் தான். அங்கே வந்து எங்களோட குழந்தைகளை வந்து ரொம்ப சிறப்பாக ரெக்கார்ட் பிரேக்கர்ஸும் ஆக்கணுன்றது தான் எங்களோட ஒவ்வொரு நிமிஷம் கனவும் சரி. அதாவது இதில் வந்து நாங்கள் முக்கியமாக நீங்கள் வந்து அடிக்கடி சொன்னீங்க, நீங்கள் வந்து இதுக்கு மற்றவங்க ஸ்பான்சர் எதிர்பார்க்காம நீங்களே இது பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு கூட நீங்கள் கேட்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்கள் பசங்க நாங்கள் பண்ணுறதை பார்க்குறாங்க. நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அதே மாதிரி ஃபவுண்டர் வந்து இன்னொருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. நாங்கள் வந்து இன்னும் அதிகமாக எங்கள் பிஸ்னஸ் சர்க்கிள் அதிகப்படுத்துன்னு நினைக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் உழைக்கும் போது அங்கே இருக்கிற அங்கே உருவாகிற ஒவ்வொரு துளி எங்களோட வேர்வையும் கூட வந்து அங்கே வந்து உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போ எங்களை பார்த்து பார்த்து பார்த்து எங்கள் பசங்களும் உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது தானே வந்து ஒரு உழைப்பு தான் வந்து நம்மளை வந்து ஹார்ட் ஒர்க்கர்ஸாகவும் ரொம்ப சிறந்த ரெக்கார்ட் பிரேக்கர்ஸாகவும் மாற்றும். அதனால தான் எங்களை பார்த்து எங்கள் பசங்களும் அதை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் முக்கியமாக இந்த ஸ்பான்சர் ஃபண்ட் எல்லாத்தையும் வந்து நாங்கள் வேண்டான்னு சொல்கிறது இல்லை, நீங்கள் கொடுக்கறது கொடுங்க, ஆனால் நாங்கள் போய் யார்ட்டையும் வந்து கேட்க மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் எங்களால் எல்லாத்தையும் வந்து போடுவோம். அந்த அத்தியாவசிய செலவுலேருந்து அவசியமான செலவுக்கு எல்லாத்தையும் நாங்களே பார்த்துப்போம்.
0: பாராட்டுக்கள்மா. நீங்கள் வந்து தொழில் முனைவோர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேயே இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தொழில் முனைவோர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அடிப்படையில் என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க?
1: அதாவது நான் முடிவு பண்ணது வந்து ரொம்ப வந்து எல்லாரும் செய்யக்கூடிய தொழிலாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் வந்து ஒரு லாபமே இல்லாத தொழிலாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து நான் ஜஸ்ட் பேப்பரை திருப்பும் போது வந்து நான் ஒரு ஆடு பார்த்தேன், அது ஏற்றுமதி தொழில் செய்ய வாரீர் அப்படின்னு. அதை பார்த்தோன்னு எனக்குள்ளே ஒரு சரி போகலாமா அப்படின்னு ஒரு ஆசை எனக்குள்ளே வந்தது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் அதை கூட சொன்னாங்க, இதெல்லாம் என்ன இது வேஸ்ட், இது
0: இதெல்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றுமதி துறையே வந்து ஆண்கள் மட்டுமே டாமினேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபீல்டு இல்லையா. ஏற்றுமதி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பெண்கள் ரொம்ப குறைவாக இருப்பாங்க, ஏன்னா இது வந்து வெளிநாட்டுல போய் டீல் பண்ண வேண்டியது, இதில் நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும், அதில் வந்து இந்த சரக்குகள் எல்லாம் போய் சேர்றது வரைக்கும் நம்மளுக்கு டென்ஷன், அதில் வந்து நிறைய லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பெண்கள் அதிகமாக ஈடுபடாத ஒரு துறை ஏற்றுமதி துறை, அதில் இவ்வளோ சின்ன வயசுலேயே நீங்கள் அந்த துறையை வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க.
1: அதாவது எக்ஸ்போர்ட் துறையில் வந்து அதிக பெண்கள் ஈடுபடலைன்றது உண்மைதான், ஆனால் அது வந்து ஈடுபட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இதே மாதிரி சொல்லி சொல்லி சொல்லி பெண்களுக்கு அந்த ஆர்வத்தை வந்து குறைச்சிட்டாங்க. ஆனால் உண்மையில் வந்து நான் பார்த்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் துறை வந்து ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு மட்டுமே உரித்தான துறைன்னு சொல்வேன். ஏன்னா
0: எப்படி சொல்கிறீங்க,
1: அதாவது இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் 90% கிரவுண்ட் ஒர்க் பண்ணும், 10% ஃபீ வந்து நம்ம சிஸ்டமில் உட்காரணும் அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து முழுக்கமான போய், அதாவது 3 மாதம் மிஞ்சி போன மேக்ஸிமம் 3 மாதம் தான், அந்த 3 மாதம் நம்ம கிரவுண்ட் ஒர்க் பண்ணால் போகிறோம். அதாவது ரொம்ப மெதுவாக போகிறவங்களுக்கு 3 மாதம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணால் போகிறோம். ரொம்ப ஸ்பீடாக அதாவது லைசன்ஸ் வாங்குறதுலேருந்து பான் கார்டு வாங்குறதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஒரே முறையில் போனால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இந்த எக்ஸ்போர்ட் கவுன்சிலில் வந்து நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நிறைய ஏமாற்றங்கள் நம்ம சந்திக்கிறோம், இது வந்து வெளிநாட்டு சமாச்சாரம், அதனால நிறைய ஏமாற்றங்கள் நிறைய பேர் சந்திக்கிறாங்க இப்போ எக்ஸ்போர்ட்டில். அது காரணம் வந்து அவங்களோட அறியாமையும் தான் நான் சொல்வேன். நான் அதில் நம்ம டீப்பாக நாலேஜ் தெரிஞ்சிட்டோனாக்கா அந்த ஏமாற்றங்கள் சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை வெளியூர் அதாவது வெளிநாட்டு சமாச்சாரம் அப்படின்றதுனால நம்ம நாட்டுக்குள்ளே ஏமாதான் அது பிரச்சனை இல்லை. இந்த நாட்டில் இந்தியா தான் அதிகமாக ஏமாற நாடுன்னு வந்து நமக்கு பேர் வந்துருக்கூடாதுன்னு அந்த நல்ல எண்ணத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப தீர விசாரிச்சு ஆமாம் அப்படிதான் கொடுக்குறாங்க. அதனால வந்து முதல் ஆமாம் ரொம்ப கண்டிப்பாக நன்மை தான் அது. ஆனால் வந்து அது கொஞ்சம் இப்போ வந்து நம்ம நல்லா அதாவது மோட்டிவேஷனாக போனால் கூட அங்கே வந்து நம்மளை வந்து நம்ம மோட்டிவேஷன் கொஞ்சம் குறைக்கிற மாதிரி செயல்கள் நடக்கும், அதுக்காக நம்ம வருத்தப்படவே கூடாது. கடைசி வரைக்கும் முயற்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய முயற்சி வச்சுருக்கேன். முதல்ல பான் கார்டு வாங்கும் போதே வந்து நான் வந்து 17.5 வயசில் போய் வாங்கினேன் அது பான் கார்டு வந்து 18 வயசு ஆகாமல் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 6 மாதம் நான் அதுக்காக தவம் இருந்து 6 மாதம் எப்போ முடிஞ்சதோ உடனே போய் பான் கார்டுக்கு அப்ளை பண்ணி பான் கார்டை வாங்கினேன். ஸோ இந்த அதே மாதிரி வந்து லைசன்ஸ் இந்த சின்ன அவங்க முதல் முதல்ல சொல்கிறது வந்து பெண்களுக்கே இந்த தொழில் வந்து சரி வராது.
0: தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம லைசன்ஸ் வாங்கிக்கலாம்.
1: ஆமாம் கண்டிப்பாக வாங்குவோம். அப்போ வந்து நான் போகும்போது பெண்களுக்கே வந்து தொழில் வந்து சரி வராது, நீங்கள் இன்னும் சின்ன பொண்ணாக இருக்கீங்க உங்களால் இப்படி செய்ய முடியும்னு கேட்டாங்க. ஐயா நீங்கள் லைசன்ஸ் கொடுங்க செஞ்சு காட்டுறேன் என்னோட கடமை அப்படி நான் லாஸ் ஆகிட்டேனாக்கா எனக்கு வழி இருக்குது. நான் வந்து ரொம்ப ஏழைப்பட்டவள்ள எனக்கும் வந்து நானும் வந்து நல்ல அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வளர்வர் தான். சப்போஸ் நான் எனக்கு லாஸ் வந்தால் கூட நான் ஃபேஸ் பண்ண தைரியம் எனக்கு இருக்குதுன்னு அவரை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக தான் சொன்னேன். ஆனால் உண்மையில் வந்து எனக்குள்ள ஒரு தனி தைரியம் இருந்தது, கண்டிப்பாக நல்லா சாதிக்க முடியும் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் வந்து நான் அந்த எக்ஸ்போர்ட் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது 100 பேர் அட்டன் பண்ணாங்க என் கூட. அந்த 100 பேர்ல நான் ஒருத்தி தான்
0: பேர். நீங்க லைசென்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாஸ் நடத்துவாங்களா?
1: இல்ல இல்ல, கிளாஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும். அதுக்கு அப்புறம்
0: அந்த கிளாஸ் யார் நடத்துறா?
1: நான் நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்கு, அது கிளாஸ் நடத்துது.
0: தனியார் நிறுவனங்கள்ல போய் அந்த எக்ஸ்போர்ட் பத்தி சம்பந்தங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன, அதுக்கு வந்து ஏதாவது வந்து இது கொடுப்பாங்களா?
1: நுழையத்துக்கு
0: ஒரே ஒரு பெண்மணி தான் 30 குறைஞ்சு யாருமே இல்ல ஜஸ்ட் 18 வயசுல போய் படிச்சவன் நான் ஒருத்தி தான்.
1: அதனால அங்கேயே வந்து என்னுடைய தைரியத்தை வந்து எல்லாரும் பார்க்கலாம். அதாவது நான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னாக்கா, முதல்ல வந்து இந்த அங்க வந்தவங்களே வந்து இந்த முடியுமா அப்படின்னு வந்து ரொம்ப கேள்விக்குறியா இருந்தாங்க. அது கண்டிப்பா முடியும்ன்றது வந்து நாங்க நிறைய பேர் செஞ்சு காமிச்சோம். ஃபர்ஸ்ட் பான் கார்டு வாங்கணும், அடுத்தது வந்து லைசன்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து நம்மளே வந்து அந்த கவுன்சில்ல வந்து ஒரு மெம்பர் ஆயிக்கணும். அந்த
0: கவுன்சில்
1: எக்ஸ்போர்ட் கவுன்சில், அந்த எக்ஸ்போர்ட் கவுன்சில் பாத்தீங்கன்னா நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி
0: இது வந்து தொடங்குறப்ப வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட், பப்ளிக் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து பார்ட்னர்ஷிப்பா தொடங்கணுமா,
1: தொடங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி அந்த சவால்களையும் சமாளிக்க நம்ம கொஞ்சம் ரெடியா இருக்கணும்.
0: பான் கார்டு வாங்கணும், லைசன்ஸ் வாங்கணும், அப்புறம் எக்ஸ்போர்ட் கவுன்சில் மெம்பர் ஆகணும்.
1: அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ்போர்ட் கவுன்சில் மெம்பர் ஆனவுடனே நம்ம வந்து அப்டேட்டடா இருக்கணும் எல்லா மெசேஜ்லயும். அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம்னாக்கா எதெல்லாம் இப்ப பிரசன்டா எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு, நல்ல இதுல எதுங்கெல்லாம் டவுனா இருக்கு, நம்ம எங்க போனா சரி வரலாம் அப்படின்றத யோசிக்கணும். அதே மாதிரி நல்ல டீப் நாலேஜ் வந்து அதை கெயின் பண்ணிக்கணும். அதை கெயின் பண்ணது ஒன்று கஷ்டமே இல்லை, டே டு டே நியூஸ் பேப்பர் படிச்சா போறோம். அதே மாதிரி சில வெப்சைட்ஸ் இருக்கு, அந்த வெப்சைட் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் செக் பண்ணிட்டு இருந்தா போறோம், அது நல்ல நாலேஜ் கிடைச்சிரும். அதனால வேற எதுவும் பாரம்பரியமா எக்ஸ்போர்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லாமல் இல்லை. பாரம்பரியமா எக்ஸ்போர்ட் பண்றவங்க நிறைய பேர் தோத்தவங்களும் இருக்காங்க, இல்ல புதுசா வந்து ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. சோ நம்ம இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதே இல்லை, நமக்கு அந்த நாலேஜ் கிடைச்சா போறோம், கண்டிப்பா நம்ம வந்து ஜெயிக்கலாம். அது என்ன நாலேஜ் நான் சொல்லும் போது என்னென்ன நாலேஜ் வேணும்னாக்கா, நம்ம எந்த நாட்டுல பண்ண போறோம், நம்ம எப்படி அந்த தொழில பண்ண போறோம், அதான் முக்கியம். இப்ப வந்து ஒரு நாடை நம்மளால வச்சுக்க முடியாது எக்ஸ்போர்ட்ன்றதுனால, பல விதமான நாடுகள் பண்ணுவோம். ஆனா வந்து எல்லா நாடும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னாக்கா, யூஎஸ்ஏ, கெனடா, இட்டாலி, பிரான்ஸ், இந்த நாலு நாட்டுலதான் வந்து அதிகமான எக்ஸ்போர்ட் வந்து, அதாவது அவங்க அதிகமா இம்போர்ட் பண்ணுவாங்க நம்ம கிட்ட இருந்து, இந்தியாலேருந்து சைனாலேருந்து இந்த மாதிரி இந்த கண்ட்ரீஸ்லேருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறது அவங்க தான். ஆனால் வந்து அங்கே தான் வந்து அதிகமான ஏமாற்றங்கள் நம்மளால் சந்திக்க முடியும். எந்த அந்த இடத்துல வந்து அதே மாதிரி ஜோர்டன் இந்த மாதிரி நாட்டில் வந்து இது பண்ணுறது கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கணும். ரொம்ப வந்து நம்ம நம்பகமானவங்க அப்படின்னு தெரிஞ்சாலொழியும் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த நாட்டிலாம் வந்து கொஞ்சம் அதிகமான ஏமாற்றங்கள் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு இதை செய்யும் போதே வந்து தீர விசாரிச்சுட்டு செய்யணும். ஆனால் அதை வந்து அவங்ககிட்ட விசாரிக்கவும் முடியாது, அது ஒரு விஷயம். ஒரு எக்ஸ்போர்ட்ல பண்ணும்போது இப்ப நம்ம வந்து எக்ஸ்போர்ட் நான் இப்ப பேசுறேன் அப்படின்னாக்கா, நான் ஒரு ஆர்டர் வாங்குறேன் அப்படின்னாக்கா, ஜஸ்ட் வந்து 3 மெயில் அதை நம்ம சாங்ஷன் பண்ணிடணும். முதல் மெயில் வந்து அவங்க கேட்பாங்க என்ன இந்த ஆர்டர் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு. நம்ம வந்து முடியுமா முடியாதா, அந்த ஒரே ஒரு வார்த்தை தான், நம்ம முடியும்னு சொன்னா அவங்க வந்து மேலே ப்ரொசீட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இத்தனை அமௌண்ட் இந்த தேதிக்குள்ள எனக்கு வரணும்னு அவங்க சொல்லிடுவாங்க. அது வந்து நம்மளால முடியுமா முடியாதான்றது நம்ம திரும்பி அதுக்குள்ள, அதாவது உடனே வந்து இங்க மேனுஃபேக்சர் நம்மளோட மேனுஃபேக்சரை ஃபோன் பண்ணி முடியுமான்னு கேட்டுக்கணும். அவருக்கும் வந்து நம்ம வந்து ஒரு, அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நம்ம வந்து கொஞ்சம் இதுவா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப வந்து கண்டிப்பாவும் இருக்கணும். சோ அவர்கிட்ட கண்டிப்பா முடியுமா அப்படின்றத கேட்டுட்டு ஒருத்தர் நம்பியும் இருக்கக்கூடாது, இன்னும் ரெண்டு பேரும் விசாரிச்சு வச்சுக்கணும்.
0: இது வந்து அதாவது வெளியில இருந்து வாங்கி ஏற்றுமதி பண்றவங்க, சொந்தமா ஏற்றுமதி சரக்குகளை வச்சு அவங்க.
1: ஸோ இப்போ வந்து அதெல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு அடுத்தது முடியுமா முடியாதா, அதுவும் ஒரு மெசேஜ் அனுப்பணும். அதாவது வெளிநாட்டுக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா, ரொம்ப வளவலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க எந்த எஸ்ஏவும். மெயில் முடியுமா எஸ் ஆர்னும் கூட ஒரு வார்த்தை, இந்த தேதிக்குள்ள நான் முடிக்க முடியாது வேணா
0: முடிச்சுருவாங்க.
1: ஆமா, இவ்வளவுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அவங்க பண்றதும் அவ்வளவுதான், நம்ம ரிப்ளை பண்றதும் அவ்வளவுதான். அடுத்தது ஓகே, நான் இப்போ உங்களுக்கு எந்த பேமெண்ட்ல பண்ணும் அப்படின்னு.
0: இப்ப இந்த நிறுவனங்களை நம்ம எந்த அடிப்படையில தேர்ந்தெடுக்கிறது? வெப்சைட்ல போய் அவங்க சும்மா நம்ம ஜஸ்ட் லைக் தட் தேர்ந்தெடுக்கலாமா?
1: அப்படி தேர்ந்தெடுத்தா வந்து அது உங்களுக்கு ரொம்ப அலறி தைரியம் என்ன பண்ணலாம். இல்லாட்டி எக்ஸ்போர்ட் கவுன்சில்ல வந்து நம்ம மெம்பர் ஆன உடனே வந்து சில வெப்சைட்லயும் மெம்பர் ஆயிடலாம். அந்த வெப்சைட்ல மெம்பர் ஆன உடனே அவங்களே வந்து அந்த வெப்சைட் அவங்களே வந்து ஃபில்டர் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது இவங்க எல்லாம் வந்து இது வரைக்கும் ஏமாத்தாதவங்க, அதாவது அவங்க நாட்டுல வந்து அவங்களை மேல கண் வச்சிருப்பாங்க அந்த கம்பெனி மேல. சோ இந்த கம்பெனி வந்து நம்மள வந்து ஏமாத்தா எப்படி ஏமாத்துவாங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்க வந்து எனக்கு இந்த கூட்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு. நம்ம வந்து இங்க ரெடி பண்ணிடுவோம் எல்லாத்தையும், நம்ம ரெடி பண்ணி அங்க அனுப்பிச்சோம்னா அவங்க அந்த கூட்ஸ் எடுத்துருவாங்க, ஆனா பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து இல்லாட்டி இங்க கூட்ஸ் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டுத்தனமா வந்து சொல்லுவாங்க. யாராவது விளையாடுறவங்க வந்து சும்மா மெயில் பண்ணி எனக்கு இந்த கூட்ஸ் இந்த டேட்ல வேணும்னு சொல்லுவாங்க. நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு வந்து நம்ம குடுக்கறதுக்காக வெயிட் பண்றோம், அதுக்கப்புறம் பார்த்தா மெயிலே வராது, அந்த ஐடியா வந்து இருக்காது. சோ அந்த மாதிரி எல்லாம் ஏமாற்றங்களை தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து அதே மாதிரி வந்து அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து வெளிநாட்டு தொடர்பு ஏதாவது இருக்கலாம், யாராவது தெரிஞ்சவங்க அவங்க மூலியமா வந்து அந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். அந்த லோக்கல் நியூஸ் பேப்பர்ல வந்து இந்த மாதிரி நாங்க இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு. அப்ப அவங்க வந்து தேவையான பொருட்கள் யாராவது பெரிய டீலர்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம கிட்ட வாங்குவாங்க, அந்த மாதிரியும் பண்ணலாம்.
0: இப்போ நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க வந்து இந்த வெளிநாட்டுல வந்து எப்ப எந்த மாதிரி நம்ம ஏமாறாம செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அடுத்த ஸ்டெப் நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம என்ன மாதிரியான பொருட்களை வந்து அங்க வந்து டிமாண்ட் இருக்கு அப்படிங்கறது வந்து ஒரு முக்கியம் இல்லையா. இப்போ வந்து எக்ஸ்போர்ட்னா துணியும் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, மசாலா பொருட்களையும் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, கைவினை பொருட்களும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ இப்போ எந்தெந்த நாட்டில் என்னென்ன பொருட்களுக்கு டிமாண்ட் இருக்கு, அந்த டிமாண்ட் அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
1: அதாவது பார்த்தீங்கன்னா அதை வந்து டீல்ஸ் வித், அதாவது இங்கேயும் வந்து பார்க்கணும் அங்கேயும் பார்க்கணும். நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்றோம்னாக்கா நம்மகிட்ட வளமும் தெரிஞ்சுக்கணும், அவங்க கிட்ட பற்றாக்குறையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து சிங்கப்பூர் வந்து ரொம்ப ரொம்ப சிங்கப்பூர் சுவிட்சர்லாந்து வந்து ரொம்ப ராயலான இது, அங்க வந்து எதை வந்தா எந்த விலை வேணா கொடுத்து வாங்குறதுக்கு தயாரா இருப்பாங்க. உண்மையா சொல்ல போகணும்னாக்கா இங்க நமக்கு கிடைக்கிற ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் வந்து, பிளாஸ்டிக் இல்ல அதாவது இந்த ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கிற பிளாஸ்டிக் டம்ளர் வந்து நம்ம இங்க வந்து ஒரு 10 ரூபாய்க்கு விற்கிறோம்னாக்கா அங்க அவன் $10 சொன்னாலும் வாங்குவான். அதே மாதிரி நான் நிறைய வந்து இந்த மாதிரி பாத்திருக்கேன். அதே மாதிரி நாங்க வந்து ஒரு பீகாக் வந்து செஞ்சு வைப்போம், ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப இதுவா இருக்கும். அது வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து பீகாக் எல்லாம் பார்த்து பழகி போச்சு, அதனால அவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியாது. அதனால நாங்க வந்து இங்க ஒரு 500 ரூபான்னு சொல்லி வைப்போம். ஆனா அதே பீகாக நாங்க வந்து அந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணி வித்தா கூட $500 வாங்க ரெடியா இருப்பான். உங்க நாட்டுல எது இல்லையோ அதை நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணும், அது அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து இப்ப ஜப்பான் எடுத்துனோம்னாக்கா அங்க வந்து ஃபிஷ் தான் முக்கியமான இது. அவங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் வெஜிடேரியன் ஃபுட் வந்து இஷ்டம் இருக்கும், ஆனா சாப்பிடறதுக்கான இது இருக்காது. அப்ப நம்ம இந்த பெரிஷபிள் நான் பெரிஷபிள் எல்லாத்தையும் பார்த்து நம்ம அது போற விதத்தையும் பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஏற்றுமதி செய்யலாம். அப்ப அங்க வந்து நல்ல வரவேற்பு கிடைக்கும். அதே மாதிரி இப்ப வந்து யூஎஸ் எடுத்துட்டீங்கன்னாக்கா அங்க டெக்ஸ்டைலுக்கு வந்து கொஞ்சம் பஞ்சம் இருக்கு, அதாவது இந்த பஞ்சு துணிகளால பண்ற பொருட்களுக்கு பஞ்சம் கண்டிப்பா இருக்கு. அப்ப நம்ம இங்கே இந்த டவல் இந்த மாதிரி உருவாகிறதா அனுப்பிச்சா கண்டிப்பா அங்க ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். முன்ன கனடா எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த சாரி கனடால அப்புறம் வந்து ஆஸ்திரியால இந்த மாதிரி ஏரியால வந்து இந்த சாரிகள்லாம் இருக்கு இல்லையா, அங்க வந்து அவங்க அதெல்லாம் கட்டினதே இல்ல. சோ அங்க வந்து ஒரு நம்ம இந்திய இதுவே வந்து ஏதாவது கடை கூட இருக்கலாம். அங்க அவங்க வந்து இந்த சாரிய வாங்கி வந்து அவங்க விற்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த அந்த இடத்துல வந்து அந்த அதிகமா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கும். இப்ப இங்க வந்து கைத்தறி சேலைகள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி பட்டு சேலைகள், பட்டு புடவைகள், இது வந்து அங்க அதாவது இந்த மிஷின் சில்க் இதெல்லாம் விட இந்த பட்டு புடவையும் அந்த காட்டன் சாரியும் ரொம்ப அதிகமான வரவேற்பு இருக்கு. சோ அதையும் நம்ம அதிகமா செஞ்சு அனுப்பலாம். சோ எந்த நாட்டுல எங்க வந்து பற்றாக்குறை இருக்கும், அதாவது இந்த வளத்துக்கு நம்ம கிட்ட ஒண்ணு இல்ல அப்படின்னு இருக்கோ அந்த நாட்டுக்கு வந்து நம்ம இது பண்ணலாம். இப்ப அதே மாதிரி வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு, டியூப் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் வந்து அந்த ஃபிட்டிங்ஸா இருக்குல்ல, அதெல்லாமும் நிறைய நாட்டுல ஒன்றும் இது இருக்கு, வேண்டியது இருக்கு, அந்த நாட்டுக்கும் வந்து நம்ம அனுப்பலாம். அதனால என் முக்கியமான விஷயம் நம்ம வந்து அந்த அந்த முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த இந்த வெப்சைட்லாம் வந்து கிளியரா சொல்லியிருப்பாங்க, அது இந்த நாட்டுல இந்த பற்றாக்குறை இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம இது பண்றது போதும் இந்த அந்த இம்போர்ட்டர்ஸ் வந்து நமக்கு மெயில் அனுப்புவாங்க இல்லையா, அங்கேயும் வந்து அவங்க தெளிவா சொல்லியிருப்பாங்க எனக்கு இதெல்லாம் வேணும்னு. இன்னொரு இன்னொரு அதாவது இந்த கம்ப்யூட்டர் வந்து நமக்கு வளர்ச்சியான இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா இந்த வெப்சைட்லயே வந்து விதமான டிவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியா
0: கொடுத்துருப்பாங்க.
1: ஆமா, சோ அந்த அந்த வெப்சைட்ல போனோம்னாக்கா நமக்கு இன்னும் ஃபில்டர் பண்ணி இவங்க எல்லாம் இதெல்லாம் வேணும்னு கேக்குறாங்க. முடியுமா முடியாதா, வேணுன்றதுக்கு நம்ம டக்குன்னு அதுல ரிப்ளை அமைச்சிட்டு போயிடலாம்.
0: இப்போ அடுத்தது வந்து ஒரு முடிவு பண்ணிடுறோம், அந்த நாட்டுகளுக்கு என்னென்ன தேவை என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளும் என்ன பொருள் டீல் பண்ண போறோங்கிறது நம்மளுக்கு தெரியும், நம்மளுடைய பிளஸ் இது நம்மளுடைய மைனஸ் இது. இப்போ அந்த பொருட்களுக்கு என்ன விலை வைக்கலாம், விலை நிர்ணயம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா எக்ஸ்போர்ட்ல. அப்ப ஏன்னா நம்மள மாதிரி வந்து இன்னும் நம்ம நாட்டுல இன்னும் நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, அப்ப பக்கத்துல வந்து ஒரே ப்ராடக்ட் இன்னொரு நபர் நமக்கு கண் தெரியாத ஒரு நபர் வேற ஒரு விலையில நம்மளோட கம்மியான விலையில இருக்கலாம், நம்மளோட அவங்க எந்த அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, இந்த பொருள் இந்தியால இருந்து இந்த விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு, இந்த விலை எப்படி நிர்ணயிக்கிறது?
1: அதாவது இது வந்து நம்ம ஆரம்ப காலத்துலலாம் கொஞ்சம் முக்கியமாக ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னென்னாக்கா ஆரம்பத்தில் நமக்கு ஒரு 3-4 ஆர்டர் போனாலும் பரவாயில்ல, நம்ம அதை இம்போர்ட்டர்ஸ் கிட்ட வந்து அவங்ககிட்ட வாயிலேருந்து வாங்கணும். எப்படின்னாக்கா நான் உனக்கு இந்த வேலை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து திரும்பி பேரம் பேசி பார்ப்பாங்க. அப்போ வந்து நம்ம அதை முடியல அப்படின்னாக்கா அவங்க வேலையை சொல்லுவாங்க, உங்க நாட்டிலேயே வந்து இந்த விலைக்கு வந்து இதை கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நமக்கு தானாவே அந்த நம்ம அந்த மாதிரி அந்த விலை தெரியும். முக்கிய வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியர்கள் தான் நம்ம அதிகமாக போய் சொல்லணுமே தவிர அவங்க அவ்வளோ சொல்ல மாட்டாங்க. அது வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதுல எக்ஸ்போர்ட்ல இருக்கிற ஒரு நல்ல இது இதெல்லாம். ஸோ இப்போ அவங்களே வந்து சொல்லுவாங்க எனக்கு இந்த இதில் வந்து இவ்வளோ அமௌண்ட் வேணும்.
0: இப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஒரே பொருள் வந்து இப்போ சில கடைகளில் போனோம்னா, இப்போ ஒரு புடவை எடுத்துட்டோம்னா அதே டிசைன் புடவை வந்து 1000 ரூபாய்க்கும் கிடைக்கும், அதே வந்து கொஞ்சம் மட்டமான நூலில் தயாரிச்சது வந்து அதே டிசைன் வந்து 500 ரூபாய்க்கும் கிடைக்கும். இப்போ வெளிநாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ அவங்க வந்து ஒரே பொருள் வந்து உங்களுக்கு இந்தியாவிலேருந்து இவ்வளோ வருது அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி அந்த குவாலிட்டி டிஃபர் இருக்கும், அது எப்படி நம்ம அவங்களுக்கு அது எப்படி அவங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துவீங்க?
1: அதாவது அதுக்கு முன்னாடி நம்ம சாம்பிள் அனுப்பலாம், அவங்களே வந்து சாம்பிள் ஆக்சுவலி கேட்பாங்க. அந்த இதுல வந்து நம்ம சாம்பிள் அனுப்பும் போது அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு உறுதிமொழி
0: கொடுத்துடலாம்.
1: சாம்பிள் அனுப்பும் போது வந்து இந்த ரேட்ல அவங்களுக்கு தரேன், இதே குவாலிட்டி தான் இருக்கும், இந்த குவாலிட்டியில எங்க இது இருந்தாலும் நீங்க தாராளமா அதை ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம குவாலிட்டி நம்ம அதே மாதிரி வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பும் போது சாம்பிள் அனுப்பும் போதே வந்து நம்ம முக்கியமான அவங்க வந்து ஓகே பண்ற அவங்க வந்து ஓகே பண்றதுக்கு ஒரு முக்கியமான இது என்னன்னாக்கா இந்த சாம்பிள் போது நல்லா பேக் பண்ணி அனுப்பணும். அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இங்க வந்து நம்ம பண்றோம் இப்ப லூஸ் அரிசி கூட நமக்கு அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், ஒரு கிழிஞ்ச பேப்பர் எடுத்து அரிசி சுத்தி கொடுப்போம். இதுதான் சாம்பிள் நம்ம ஊர்ல. ஆனா அவங்க வந்து அப்படி எதிர்பார்க்க மாட்டாங்க, அந்த சாம்பிள்லயே வந்து அவங்க 1000 விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. முதல் விஷயம் வந்து அந்த பேக்கிங், நம்ம எப்படி அதை கொடுத்து அனுப்புறோம் அப்படின்னு, அதுக்கு தேவையான கவர் எப்படி இருக்கு, அது டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடாது, நல்லா அதுவா குவாலிட்டியா இருக்கணும். அந்த பேக்கிங்ல இருந்தே அவங்க ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வருவாங்க, அதை பேக் பண்ணிருக்கிற விதம் எப்படி இருக்கு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வருவாங்க. சோ நம்ம சாம்பிள் அனுப்பும்போதே சரி சாம்பிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இதுல கவனக்குறையில் அனுப்பாம முழு இதோட வந்து அனுப்பணும். அதே மாதிரி அங்கேயும் சரி நம்ம ஒருத்தமொத்த ப்ராடக்ட்ஸ் அனுப்பும் போதும் சரி அவங்க பேக்கிங் தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த பேக்கிங்கை நம்ம ரொம்ப சரியாக செஞ்சுட்டோம்னாக்கா அந்த பிரச்சனையே இல்லை.
0: ஓகே, அவங்க வாயாலே சொல்லுவாங்க சில பொருட்கள் வந்து இங்கே இங்கே இவ்வளோ விலைக்கு, அதை வச்சு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம் இந்த விலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
1: அப்படி இல்லாட்டி நம்ம வந்து நம்ம ரீசனபிள் ஃபர்ஸ்ட் கோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து இதுவும் வந்து நம்ம இருக்கிற நம்ம பிசினஸ் மாதிரி தான், முதல்ல வந்து கொஞ்சம் கம்மி ரேட்ல இருந்தே போகலாம். அதாவது நம்ம கோட் பண்ணும்போது இப்போ ஒரு 10 ரூபாய் லாபத்துல வச்சாலே ஃபர்ஸ்ட் போறோம், அப்படிதான் நம்ம ஆரம்பிக்கணும். ஏன்னா எடுக்கும் போதே வந்து 100 ரூபாய். இப்போ வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, எங்களோட எக்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட் அவரு, அவர் என்ன பண்ணாருனாக்கா ஆரம்பத்துல வந்து 46 ரூபாய் ஒரு சின்ன டியூப் ஃபிட்டிங் தான், இத்தனோடு தான் இருக்கும், அது ரொம்ப சின்ன டியூப் ஃபிட்டிங் தான். அதை வந்து அவர் வந்து ஒரு பீஸ் வந்து 46 ரூபாய் வந்து ஆக்சுவலி இங்கே ரேட்டு, அவர் வந்து வந்து 80 ரூபாய்ன்னு சொல்லி கோட் பண்ண நினச்சாரு. அது ஃபர்ஸ்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் ஒரு இன்னொரு வாட்டி வந்து இன்னொரு ஆர்டர் வந்தது அவருக்கு, அதில் என்ன கோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா நீங்களே ரேட் சொல்லுங்கன்னு இவர் கேட்டிருக்காரு, நீங்களே சொல்லுங்கன்னு அவர் திரும்பி சொல்லிட்டு வந்து ஒரு இது சொல்லியிருக்காரு, இதை வந்து 300 ரூபாய்க்கு வந்து எனக்கு கொடுக்க ஆள் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. முதல்ல வந்து 80 ரூபாய்க்கு அவர் அனுப்பிச்சாரு, அவரே இந்த வாய விட்டார், 300 ரூபாய் கொடுக்க ஆள் இருக்காங்க. சரி எனக்கு 300 ரூபாய் தர வேணாம், 290 ரூபாய் கொடுக்க போறோம் அப்படின்னு இவர் கோட் பண்ணாரு. சரி ஓகே நமக்கு 10 ரூபாய் இங்க இது வச்சாங்களோ அங்க வந்துடும் சொல்லிட்டு அவர் வந்து 290 ரூபாய் கொடுத்தாரு. சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 80ல இருந்து 290 எங்க இருக்கு. அதனால சில விஷயங்கள் நம்ம கோட் பண்ணும் போதே வந்து ஆரம்பத்துல நம்ம லோவரா கோட் பண்ணாலும் பரவாயில்ல, போக போக வந்து அவங்ககிட்ட இருந்து நமக்கு வந்து இனிஷியல் காஸ்ட் தெரிஞ்சிடும். அதே மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு அது கண்டிப்பா அவசியம் இல்ல, முடிஞ்ச அளவுக்கு அவங்க அந்த நாட்டுல எவ்வளவுக்கு விக்கிறாங்க அப்படின்றத எப்படியாவது ஏதாவது மீன்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு ஆர்வம் இருந்தேன், இப்ப நாங்க வந்து எங்க ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றேன்னாக்கா அவங்க நாட்டுல அது எவ்வளவுக்கு போகுன்றதை நான் தெரிஞ்சுருவேன். சோ அதுக்கேத்த மாதிரி தான் நான் இங்க கோட் பண்ணும்போது கோட் பண்ணுவேன். ஏன்னா நான் ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ பொறுத்த வரைக்கும் அவங்க வாங்கி வைக்கிறது வந்து இந்தியர்களா தான் இருப்பாங்க. சோ இந்தியர்களுக்கு தான் வந்து இதனோட இது தெரியும், இந்த வேல்யூ தெரியும். ஆனா அவங்க வாங்கி விற்கும் போது அவங்க எந்த விலைக்கு விற்பாங்கன்றது நமக்கு தெரியாது. அதனால வந்து இங்க நம்ம வேற ஏதாவது மீன்ஸ்ல வந்து அவங்க என்ன விலைக்கு விற்கிறாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோட் பண்ணலாம். நமக்கும் லாபம் வரணும், அவங்களுக்கும் லாபம் வரணும். அந்த மாதிரி
0: இப்போ வந்து நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கி வெளிநாடுகளை பத்தி விவரங்களை சேகரிச்சு விலையும் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பொருட்கள் நம்ம முடிவு பண்ணிட்டோம், என்ன எக்ஸ்போர்ட் பண்ண போறோமோ அதை பத்தி நம்ம முடிவு பண்ணி விலையெல்லாம் சரியாயிடுச்சு. எப்படி அதை வந்து அனுப்புறது? வெளிநாட்டுக்கு அனுப்பும் போது என்ன மாதிரியான அனுப்புறது?
1: அதாவது ஷிப்பிங் இருக்கு, இல்லாட்டி ஏர்பிளைன்ஸ் மூலமா இருக்கு. ஆனா மோஸ்டா ப்ரிஃபர் பண்றது ஷிப்பிங் தான். ஏன்னா ஷிப்பிங்லதான் வந்து நமக்கு பிளேஸ் வந்து இதுவா இருக்கும், ஏர்பிளேன்ஸ் பாத்தீங்கன்னா காஸ்ட் அதிகம். சோ ஷிப்பிங்லயே நம்ம அனுப்பலாம். அதுக்கு இப்ப முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், முக்கியமான விஷயம் அவங்க நமக்கு கொடுத்துருக்க கெடு என்ன, அவங்க கொடுக்கறது வந்து இதனால நீ ஷிப்ல ஏத்துறன்னு சொல்ல மாட்டாங்க, இந்த நாள் எனக்கு வந்து சேர்ந்துடணும்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு, ஒவ்வொரு நிறைய ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி நிறைய இருக்கு, அப்ப நம்ம வந்து அந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரிய நம்ம கான்டாக்ட் பண்ணி எத்தனை நாள் இது போகும் அப்படின்றது பாத்துட்டு, ரேட்டும் எது நமக்கு குறைவா இருக்கும்ன்றது பாத்துட்டு, எது சேஃபா இருக்கும்ன்றதையும் பாத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஏத்துற வரைக்கும் தான் வந்து நம்ம பாதுகாக்க முடியும். ஆனா ஷிப்புக்குள்ள போனோம்னா அது அவங்க தான் பாதுகாக்கணும். சோ அவங்க வந்து எந்த அளவுக்கு இதுக்கு பாதுகாப்பு இது கொடுப்பாங்க, உரிமை கொடுப்பாங்க அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கேத்த அதாவது இதெல்லாம் வந்து நிறைய இவங்க இருக்காங்க, சில
0: ஏஜென்ட்ஸ்,
1: ஆமா ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஏஜென்சிஸை கான்டாக்ட் பண்ணோம்னாக்கா அவங்க தெளிவாக நமக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏஜென்சி நம்ம அதுவும் அந்த ஏஜென்சிலையும் வந்து நிறைய ஃப்ராட் எல்லாம் இருக்கலாம். ஸோ அதையும் நல்லா செலக்ட் பண்ணி நம்ம அவங்க வந்து நமக்கு சரியா ரிப்ளை பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் நல்ல ஏஜென்சியை நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களை எப்படியாவது வந்து அவங்க பேச வச்சு, ஸோ எந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில எந்த ரூட்ல போகணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டா வந்து கனடாக்கும் அனுப்பலாம், இல்லை இங்கேருந்து ஜப்பானுக்கு அமைச்சு ஜப்பானு கனடாக்கும் அனுப்பலாம், நிறைய வழிகள் இருக்கு. ஸோ எது வந்து நமக்கு நல்லது அப்படின்றது நமக்கு எக்ஸ்போர்ட்டரா இருந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இருக்காது. அதனால நம்ம வந்து அதை தெரிஞ்ச ஏஜென்சி இருக்காதுல்ல, அந்த
0: அவங்க
1: வந்து சேஃப் ஏஜென்சி பேரு, அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட நம்ம வந்து
0: கிளியரிங் அண்ட் ஃபார்வர்ட் ஏஜென்ட்
1: அவங்களுக்கு வந்து கத்துக்கலாம். அவங்க கிட்ட
0: இப்போ இந்தியாவில வந்து இப்ப பாத்தீங்கன்னா போஸ்டல் இருக்கு, போஸ்டல்ல நம்ம அனுப்புறோம் இல்ல கொரியர்ஸ் இருக்கு. அப்ப அந்த மாதிரி கொரியருங்கிறது பெரும்பாலும் தனியார், அந்த மாதிரி அந்த ஷிப்பிங் வந்து முழுக்க முழுக்க தனியார் நிறுவனங்கள் தான் இருக்கு, இல்ல கவர்மெண்ட்ல இந்தியன் எக்ஸ்போர்ட் கவுன்சில் அவங்கள கவர்மெண்ட் சார்ந்த சில அந்த மாதிரி பார்சல் பேக்கேஜ் அதுவும் இருக்கு, கவர்மெண்ட் அந்த மாதிரி இருக்கு இந்தியத்துறை. அந்த பொருட்கள் போய் சேர்ந்த உடனேயே உங்களுக்கு பணம் வந்து அவங்க அமுச்சிடுவாங்களா, அந்த எப்படி அந்த அந்த இதெல்லாம்
1: ஒரு நாலு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்கு இதுல. ஒன்னு வந்து அட்வான்ஸ் பேமெண்ட், இன்னொன்று லைன் ஆஃப் கிரெடிட், அப்புறம் வந்து மீதி ரெண்டு வந்து கொடுக்குற மாதிரி, அதாவது நான் பொருள் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்தா நான் உனக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்ற மாதிரி, இல்லாட்டி பொருள் வந்தப்பறம் உனக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்ற மாதிரி, கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு எடுத்துக்கும். பொருள் வந்து நான் உடனே காசு கொடுத்துறேன்னு சொல்றது வேற, பொருள் வந்து நான் அதை சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்து நான் வித்து முடிச்சிட்டேனாக்கா உனக்கு காசு கொடுத்தேன்றது வேற. பெரும்பாலும் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் யாருமே வந்து இந்த கடைசி ரெண்டு இதை ப்ரிஃபர் பண்ணவே மாட்டாங்க, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அது நம்ம சொல்றது நல்லதுதான், அப்படிதான் இருக்கவும் இருக்கணும். இப்ப முதல்ல சொன்ன ரெண்டு பேமெண்ட் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட்டும் லைன் ஆஃப் கிரெடிட் பேமெண்ட்டும். இந்த அட்வான்ஸ் பேமெண்ட்ன்றது வந்து நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பேங்க் இதையும் பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் இதையும் சொல்லிட்டோன்னாக்கா ஓவர்சீஸ் பேங்க் மூலியமா அவங்க வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு வந்து நம்ம அந்த பணத்தையே எடுத்து நமக்கு கூட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணலாம். அது வந்து ரொம்ப பெஸ்ட் ப்ரிஃபரபிள் வே. இன்னும் சொல்ல போனா அவங்களும் அதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நம்மளும் அதான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அவங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க பண்ண மாட்டாங்க, நிறைய பேருக்கு அது தவறான எண்ணம் இருக்கு, அதே மாதிரி அட்வான்ஸ் பண்ண கிட்ட அவங்க கொடுத்துருவேன் அப்படின்னு. ஆனா உண்மையில வந்து அவங்களுக்கு உண்மையாவே அவசியம் இருந்ததுனாக்கா அவங்க கண்டிப்பா வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு கொடுத்துப்பாங்க. ஸோ அதுல இது பண்றது முதல் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அதுக்கு தான். அடுத்தது வந்து அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு அப்புறம் லைன் ஆஃப் கிரெடிட். இது என்னன்னாக்கா அந்த வந்து நமக்கு அஷ்யூர்ட், அந்த அமௌண்ட் வந்து நமக்கு அஷ்யூர்ட், ஒரு சைன் பாண்ட் சைன் பண்ற மாதிரி, நான் இது அக்ரிமெண்ட் போட்டு அக்ரிமெண்ட் போட்டுக்கிற மாதிரி, அது வந்து எனக்கு அஷ்யூர்டா அந்த அமௌண்ட் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்ஸ் அவங்க வந்து அந்த ஷிப்பிங்ல இருந்து அவங்க அந்த கூட்ஸ் எடுத்த உடனே அங்க சைன் போட்டுருவாங்க. அந்த சைன் போட்டா அதாவது பணம்லாம் ரெடி ஆயிடும், எல்லாமே பேங்க் எல்லாம் வந்துடும், இந்த பேங்க்கும் அந்த பேங்க் எல்லாம் சொல்லி முடிச்சிருவாங்க எல்லாத்தையும். இந்த பேங்க் வந்து இந்த உங்க பேங்க் நான் அனுப்புறேன், இந்த கன்சர்ன் பர்சன் கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க ஒன்ஸ் அங்க சைன் போட்டோம்னா நமக்கு இங்க அமௌண்ட் கிடைச்சிரும். சோ இந்த ரெண்டு வழிதான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணும்.
0: இப்போ அந்த பணம் உங்களுக்கு கையில கிடைச்சிடுது, எல்லாம் பண்ணிடும். இப்ப தொடர்ந்து அதே நிறுவனம் வந்து நம்ம கிட்ட ஆர்டர்ஸ் இது பண்ணுவாங்களா, இல்ல ஒரு ஒரு முறையும் நம்ம புதுசு புதுசான நிறுவனங்கள் வந்து தேடி போக வேண்டிய,
1: அதாவது தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. நம்மளுடைய நம்ம அனுப்புற குவாலிட்டியை பொறுத்து இருக்கு. ஸோ நம்மளுடைய வே ஆஃப் பேக்கிங், இந்த குவாலிட்டி எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுனாக்கா அவங்க தொடர்ந்து அவங்க ஆர்டர்ஸ் வைக்கணும்னாக்கா நம்ம கிட்டே வைப்பாங்க. அதே சமயம் வந்து ஒரு இடத்துல நின்றக்கூடாது. சப்போஸ் நாளைக்கு அவங்களே வந்து இல்லாமல் கூட போயிடலாம் நிறுவனமே. ஸோ ஒரே நிறுவனத்தை நம்பியும் இருக்கக்கூடாது, அங்கேயும் சரி இங்கேயும் சரி. அதாவது நம்ம வாங்க நம்ம விற்கிறவங்களும் சரி, அவங்களே ஒரு அஞ்சு பேர் பிடிச்சி வச்சுக்கணும். இங்கே நம்ம வாங்குறோம் இல்லையா ப்ராடக்ட்ஸ் வாங்கி விற்கிறோம், அவங்களே ஒரு அஞ்சு பேர் பிடிச்சி வச்சுக்கணும்.
0: இப்போ ஒரு இப்போ பொதுவாக வந்து இப்போ சொல்லுவாங்க, இப்போ ஒரு நிறுவனத்துக்கு நம்ம சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய போட்டியாளர் நிறுவனத்துக்கு நம்ம வந்து சப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இங்கே லோக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா. அது வந்து நீங்கள் வெளிநாட்டில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ அதாவது எக்ஸாம்பிள், நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு அந்த நிறுவனத்தோட போட்டி அந்த நாட்டில் இருப்பாங்க இல்லையா, இப்போ அவங்களுக்கும் தெரியாமல் நம்ம அமைச்சிடலாம், இப்போ அவங்களுக்கு கிளாஷ் வரும்ல, அந்த மாதிரி ஏதாவது சட்டத்திட்டம் போடுவாங்களா, நீங்க எங்களுக்கு மட்டும் தான் அனுப்பணும்?
1: இல்ல இல்ல அதெல்லாம் போட
0: மாட்டாங்க, அந்த மாதிரி
1: ஒன்னு கிடையாது. அதுவும் ஒரு இதுவும் இருக்காதுல்ல. இங்க பாத்தீங்கன்னாக்கா அது நமக்கு தெரிஞ்சிடும், அதாவது பிராண்டட். இப்ப வந்து ஏதாவது ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிராண்ட் வந்து அங்க போட்டுருவாங்க, அதனால நமக்கு தெரிஞ்சிடும் இந்த பிராண்ட் தான் அங்கேயும் வைக்கிறாங்க, இந்த பிராண்ட் தான் இங்கேயும் வைக்கிறாங்கன்னு, அதனால நமக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க வந்து நம்ம இந்த பிராண்டையும் போட்டு அனுப்பக்கூடாது. அப்படி அவங்க கேட்டாங்கன்னா போடலாம், அது வந்து உங்க பிராண்டே போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொன்னாக்கா அது தாராளமா போடலாம். ஆனா நம்ம போடும் போது நம்ம பிராண்ட் போடாம இருக்கிறது நல்லது. அப்ப வந்து நம்ம எப்படியும் பண்ண போறது மெயில்ல தான் பேச போறது, சோ அது சீக்கிரட்டா தான் இருக்கும், அதனால ரெண்டு நிமிஷம் தெரியவும் வராது. அப்படி தெரிஞ்சாலும் வந்து இந்த பிரச்சனையும் இல்லை.
0: இப்ப எத்தனை நிறுவனத்துக்கு வேணா நம்ம அனுப்பலாம் மந்திருக்கு. உங்க பொருட்களை வந்து அவங்க அவங்களுடைய பேர்ல விற்பனை பண்ணுவாங்க இல்லையா, அவங்க ஒரு பிராண்ட்
1: அவங்க ஒரு
0: பெரும்பாலும் இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ரிஜெக்டட் பீசஸ் சேல் அப்படின்னு சொல்லிட்டு சேல் போடுவாங்க. எக்ஸ்போர்ட்ல வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பண்டில் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அதனால நாங்க இந்த சேல் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து அப்படி சொல்லுவாங்க. ஒரு பீஸ் அமிச்சோம், அதுல ஒரு சின்ன இது இருந்தது, அதனால அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு லாஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து எக்ஸ்போர்ட்ல ஈடுபட்டு இந்த மாதிரி வந்து லோக்கல் பிசினஸ்ல லோக்கல் மார்க்கெட்ல விற்பாங்க. இதையே நேருது,
1: அதாவது நான் பேச சொன்ன மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் இந்தியர்கள் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிப்போம் எல்லாத்துலயும், ஆனா வெளிநாட்டுக்காரங்க வந்து எப்பயுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ கனடா இவங்க எல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. எனக்கு ஒரு பீஸ் எனக்கு டேமேஜ் ஆனா கூட நான் வந்து உங்களுக்கு மொத்தமா அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒத்து போய் தான் ஆகணும். ஏன்னா அவங்க நாட்டுல எல்லாமே அப்படி பர்ஃபெக்ஷன் தான். இப்ப நம்ம நாட்டுல வந்து குப்பை போடுறது வந்து நம்ம சர்வசாதாரமா எடுத்துக்கணும், ஆனா அங்க அதே போட்டா வந்து அவங்களுக்கு ஜெயில் தண்டனை தான். ஸோ அவங்க அவ்வளவு பர்ஃபெக்ஷனா இருக்கும்போது நம்ம கொஞ்சம் இதுவா இருக்கணும். நம்ம அனுப்பும் போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணி பாத்துக்கணும். அதே மாதிரி முன்னாடியே வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் ஏதாவது கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி ரேட் வந்து நாங்க கம்மி பண்ணி தரோம் அப்படின்னு அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டோம்னாக்கா அவங்க தாராளமா அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு பிளாக்மா இருக்காது ஆக்சுவலி. சோ இப்ப நம்ம அந்த நிறுவனம் திரும்பி நம்ம கிட்ட வந்து கொடுக்காது, அதே சமயம் வந்து அவங்க இன்னொரு நாள்ல இருந்து சொல்லுவாங்க இந்த இது நான் அப்பயே அனுப்பிச்சோம்னாங்க அவங்க வந்து ஒழுங்கு அனுப்பல எனக்கு நான் எத்தனை அனுப்பிச்சிட்டேன், நீங்க அவங்க நம்பி எதுவும் பண்ணாதீங்க டீலிங்ஸ் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சேஃபா அனுப்புறதுதான் நல்லது.
0: இப்போ நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ எக்ஸ்போர்ட் பத்தி இவ்வளவு அழகா தகவல்கள் சொல்லிருக்கீங்க, நீங்க என்ன எக்ஸ்போர்ட் பண்றீங்க?
1: நாங்க வந்து ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் எக்ஸ்போர்ட்.
0: உங்க நிறுவன பேர் என்ன?
1: லெமோரியா இன்டர்நேஷனல் அப்படின்றது. ஆக்சுவலி லெமோரியா இன்டர்நேஷனலோட உண்மையான இது என்னன்னாக்கா அது உருவானதன் காரணம் என்னன்னாக்கா லெமோரியான்றது வந்து ஒரு கண்டம், அது வந்து எல்லாருக்குமே தெரியும். எப்பவுமே அதாவது இந்த உலகம் உருவாக்குறதுக்கு முன்னாடி இருந்த கண்டம் வந்து லெமோரியா தான். அதுக்கப்புறம் தான் இந்த நாடு நடுல உருவான ஆறுகளால அதெல்லாம் தனித்தனியா போய் இப்ப அமெரிக்கா ஆஸ்திரேலியா அப்படின்னு பிரிஞ்சிருக்கு. ஸோ முதல்ல உருவானது லெமோரியா தான். அந்த ஞாபகார்த்தமாக தான் நான் இந்த பேர் வச்சிருக்கோம் லெமோரியான்னு. இந்த லெமோரியா இன்டர்நேஷனல் வந்து நாங்கள் இப்போ இந்த இதன் மூலியமா என்ன எக்ஸ்போர்ட் பண்றோம்னாக்கா ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ், அதாவது என்னன்னாக்கா பேம்புவால உருவான ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ், அதைதான் வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். நான் முக்கியமாக அதை தெரிந்ததுக்கு காரணம் என்னன்னாக்கா பல இடங்கள்ல வந்து இந்த கைவினை எல்லாமே மிஷின் ரோபோட் எல்லாம் அப்படி மாறி போச்சு, அதனால இந்த கைவினை பொருட்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் குன்றி போச்சு. அதனாலதான் வந்து இது நாங்க எப்படியாவது வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். எனக்கு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் வெளிநாட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்கு, அவங்க இங்க வருவாங்க, இங்க எங்களுடைய ஸ்டே பண்ணுவாங்க, நான் எங்களோட ஆர்ஃபனேஜ்ல ஸ்டே பண்ணுவாங்க, அதனால அவங்ககிட்டயே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினேன். அவங்க ஒரு வாட்டி மகாபலிபுரம் கூட்டிட்டு போகும்போது அங்க நானே அதிசயப்பட்ட விஷயம் என்னன்னாக்கா அங்க இருக்கிற கைவினை பொருட்கள்லாம் பார்த்து எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க டக்கு டக்குன்னு. இப்பதான் யோசிச்சேன் நம்ம ஏன் இதெல்லாம் நம்மளே எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சேன். இது வந்து மகாபலிபுரத்துல இருக்க வந்து நம்ம பொறுத்தவரைக்கும் குவாலிட்டி தான், அவங்கள்ட்ட கொஞ்சம் குவாலிட்டி கம்மி. சோ அதை விட குவாலிட்டி அனுப்பிச்சா உடனே நான் வரவேற்பு கிடைக்கும்ன்றதுனால நான் எப்படியாவது வந்து கைவினைப் பொருட்கள் எப்படியாவது சேஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் வந்து நான் முக்கியமா எடுத்தது ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ், அதுலயும் வந்து பேம்பு மேட் ஐட்டம்ஸ் இப்படிதான் எடுத்தேன். இப்ப நான் சோர்ஸ் பண்றதுலாம் எப்படின்னாக்கா வெஸ்ட் பெங்கால் திரிபுரா அகர்த்தலா இந்த ஏரியால பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வேற தொழிலே தெரியாது. அதாவது ஜப்பான்ல எப்படி ஃபிஷிங் தான் தொழிலோ அதே மாதிரி இவங்களுக்கு இந்த கைவினைப் பொருட்கள் இது பண்ணுறதான் தொழில். ஏன்னா அங்கே எல்லாமே பேங்கூ தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை, இயற்கை வளமே இல்லை. அப்படிப்பட்ட ஏரியாவில் வந்து நம்ம நான் என்ன யோசிச்சேன்னாக்கா அவங்களே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். அவங்ககிட்ட பேசினதில் நிறைய பேர் இங்கே வந்து தங்கி இதை செஞ்சு கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. அதனால நான் வந்து இங்கே நிறைய லோக்கல் மார்க்கெட் அதாவது இந்த எக்ஸிபிஷன்லாம் பார்த்துருக்கேன். இங்கே வந்து இந்த இது போட்டிருக்காங்க, நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது இந்த வள்ளுவர் கூட்டத்துலலாம் எக்ஸிபிஷன் நிறைய நடக்கும், அங்கே ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து நம்ம நதிமா நம்ம நாட்டில் வந்து அதுக்கு வரவேற்பு இல்லைன்றது எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து அவங்ககிட்டே காண்டாக்ட் பண்ணி பேசி அந்த அவங்க நம்பர் எல்லாத்தையும் வாங்கினேன். அதாவது ஒரு அஞ்சு பேரோட நம்பர் என்கிட்ட இருக்கு. இப்போ அவங்க வந்து எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்ககிட்டே கற்றுனேன். அதே மாதிரி எங்கள் இதுலேருந்து எங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் அனுப்பிச்சு நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். இப்போ அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் கற்றுன்னு வந்திருக்காரு. இப்போ நாங்கள் என்ன யோசிக்கிறோம்னாக்கா அங்கேருந்து ஒரு ரெண்டு பேரை வந்து சீஃபாக கூப்பிட்டுக்கலாம், ஒரு சூப்பர்வைசர் மாதிரி கூப்பிட்டுக்கலாம். அவருக்கு நல்லா இருக்க இடம் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து அவர் இங்கே வந்து நம்ம கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இங்க இருக்கிற ஏழை கிராமங்கள் இருக்கு இல்லையா, அந்த கிராமங்கள்ல இருந்தும் பெண்கள் கூப்பிட்டு இப்ப நிறைய பேர் வந்து இங்க வேலை இல்லாம திண்டாடுறாங்க. அந்த கிராமங்கள்ல
0: இருக்கிற சுய உதவி குழுக்கள்ல நிறைய பெண்கள் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் பண்றதுக்கு
1: ரெடியாகவும் ரெடியா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து கத்து கொடுக்கணும், அதனால
0: அந்த கலை தெரியாது.
1: ஆமா, கலை தெரியாது. அவங்களே நான் வந்து இங்க கூப்பிட்டு வந்து அவங்களே நிக்க வச்சு, ஏன்னா அதுல வந்து கொஞ்சம் நிறைய ஜஸ்ட் கத்துண்டா போறாது, அனுபவம் வேணும். எனக்கு ஒரு ஒரு டம்ளர் இருக்கு அப்படின்னாக்கா அது வந்து அந்த பீர் டம்ளர்னு வாங்காத, அது பாத்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டுல போகாது, யாரும் வந்து பீர் டம்ளர் அதெல்லாம் குடிக்க மாட்டாங்க. ஆனா அதுவே அந்த நாட்டுல வந்து ஒரு ஹேண்ட்மேட்ல வந்து செஞ்ச ஒரு இது வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும்ன்றது அவங்களுடைய இது. சூடு பண்ற விதமும் இருக்கு, ஏதாவது இடத்துல அதிகமா சூடு பண்ணிட்டாங்கன்னா ஒரே கருப்பாயிடும். அது வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்கு, வெறும் சூடு பண்றதுதான், அதுல இந்த மெரூன் கலர், ப்ரௌன் கலர், அதே மாதிரி ப்ரௌன் எல்லோவிஷ் கலரை மாத்துறது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ இதெல்லாம் வந்து அவங்க அவங்களுக்கு தான் நுணுக்கமா தெரியும். சோ அவங்களே வந்து நான் இங்க வர வச்சு இப்போ வெகு சீக்கிரம் வந்து நாங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டாவே ஆரம்பிக்க போறோம். நான் மெர்ச்சன்ட்டா தான் இப்போ இருக்கேன் நான், அதே பதிலாக இப்போ நான் அடுத்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டா ஆரம்பிக்க போறேன்.
0: மெர்ச்சன்ட்னா நீங்க வந்து வெளியிலிருந்து வாங்கி
1: எட்டு மெர்ச்சன்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து நம்மளே உருவாக்குறது. ஸோ இப்போ நான் வந்து வந்து வந்து கொஞ்சம் அதில் நல்லா ஹோல்ட் பண்ணி நிற்க ஆரம்பிச்சிட்டேனாக்கா அடுத்தது ஒரு 100 பேருக்கு அதை குறைஞ்சது வேலை வாய்ப்பு கொடுத்து, அதாவது அதிகமாக உருவது சீக்கிரமாக பண்ணலாம். அவங்கனாக்கா அவங்க எல்லாமே கை தெரிந்தவர்கள் சீக்கிரம் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்து இவங்களும் நல்லா
0: ட்ரைனிங் நிறைய கொடுக்க வேண்டியது. அதுல என்னென்ன பொருட்கள் பண்றீங்க? பேம்புவால பண்ணது,
1: பேம்புவால பார்த்தீங்கன்னா சீனரி அதான் ரொம்ப அதிகமாக போகுது, சீனரி. அப்புறம் வந்து பீகாக் பொம்மை இருக்கு இல்லையா, அது அப்படியே நேச்சுரலா இருக்கும் எல்லாமே. அடுத்தது வந்து
0: யானைகள் எல்லாம் கூட
1: எல்லாமே. அப்புறம் டம்ளர்ஸ், அப்புறம் வந்து யூஸ் பண்ற பொருட்களாகவும் பண்றோம், அந்த பாய் போடுறோம் இல்லையா அதுவும் அதிகமாக வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபைல்ஸ், ஹேண்ட்பேக், அதுக்கப்புறம் அந்த நைட் லேம்ப்லாம் இருக்கு இல்லையா, அது அது மாதிரி எல்லா வகையும், அதாவது அவங்க நம்ம எதை செய்யறோமோ அதை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நாங்க இப்ப இது வரைக்கும் வந்து
0: அவங்க செஞ்சுட்டு இருக்கிற பொருளே நீங்க வாங்கி ஆர்டர் செலக்ட் பண்ணுவீங்களா, இல்ல நீங்க டிசைன் பண்ணி கொடுப்பீங்களா?
1: வேணும்னா அதையும் செய்வேன், டிசைன் பண்ணி
0: டிசைன் பண்ணி.
1: சில பொருட்கள் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கலாம், கொஞ்சம் நல்லா இல்லாம இருக்கலாம், அதை வந்து
0: அவங்க அதே மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்ப நீங்க வந்து வெறும் இப்ப ஏற்றுமதி இது மட்டும்தான் பண்றீங்களா, இல்ல லோக்கல் மார்க்கெட்ல இங்க ஏதாவது எக்ஸிபிஷன்ஸ் அந்த மாதிரி?
1: லோக்கல் மார்க்கெட்ல நிறைய பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில நிறைய இருக்கு, அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு மந்த்லி ஒரு ஸ்டால், எல்லா இண்டஸ்ட்ரியில ஒரு ஸ்டால் போட்டு அங்க போய் நம்ம வந்து எக்ஸிபிஷன் வச்சு நாங்க
0: நிறுவனங்களே போய்
1: அவங்க நிறுவனங்களே போய் அதை வந்து நாங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதாவது இங்க ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னக்கா நாங்க வந்து இது எல்லாமே வந்து ஆர்ஃபனேஜ்க்காக போகுதுன்றது அவங்களுக்கு தெரியும், அதனால நாங்க எப்படியாவது ஒரு நோபல் காஸ் ஹெல்ப் பண்றோம் அப்படின்றதுனால, அதான் டைரக்டா நீங்க வந்து காசு கொடுங்கன்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க, அதனால இப்படியாவது நீங்க ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த நிறுவன அதிகாரிகளே வந்து நீங்க இங்க வந்து தாராளமா செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சோ நாங்க அங்க போய் அவங்களுக்கு ப்ராடக்ட், எங்களுக்கும் வந்து அதை ஃப்ரீயா செய்யறதுல இஷ்டம் இல்லை, ஜஸ்ட் போய் டொனேஷன் வாங்குறதுல எங்களுக்கு நான் சம்பாதிக்கணும் அதே மாதிரி ஹெல்ப்பும் பண்ணுன்றதுனால நான் அந்த ப்ராடக்ட்ஸையும் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அதன் மூலமா வர வருமானத்தை இங்க கொடுத்துறோம்.
0: எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஒரு மேக்ஸ் படிக்கிறீங்க இல்லையா, இப்போ மேக்ஸுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் குருக்கு சோசியல் சர்வீஸுக்கும் மூணுமே ஒரு மூணு ட்ரையாங்கிள் கார்னர்ஸ் மாதிரி இருக்கு.
1: கண்டிப்பா அது வந்து எல்லாருமே கேக்குற கேள்விதான். மேக்ஸ் வந்து சின்ன வயசுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள சப்ஜெக்ட், சின்ன வயசுல எப்படியாவது பிஎஸ்சி மேக்ஸாம் படிக்கணும் எல்லாம் சொன்னாங்க, அதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னாங்க, அதுல இருக்கோ இல்லையோ அதுல இருக்கோ இல்லையோ எனக்கு தேவையில்லை, நான் தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதனாலதான் இந்த பிஎஸ்சி மேக்ஸ் தேர்ந்தெடுத்தேன். இது அதுக்கப்புறம் தான் வந்து இந்த எக்ஸ்போர்ட் வந்து எனக்கு தக்கடி தோணுன ஐடியா தான், பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப வந்து எனக்கு எக்ஸ்போர்ட் வந்து டிப்ளமோ படிச்சேன் நான். இப்ப அடுத்தது வந்து சோசியல் சர்வீஸ் வந்து சின்ன வயசுல இருந்து அதுவும் இருந்த ஆர்வம், அதுவும் போயிட்டு இருக்கு. அது வந்து எல்லாருமே கேட்பாங்க ஒண்ணு கொண்டு முரணாளர் இருக்குன்னு எப்படி தேர்ந்தெடுத்தேன்னு. இன்னும் இன்னும் சொல்ல போனா நான் வந்து ஒரு நிறைய கவிதைகள் எழுதுவேன். இன்னும் வந்து என்னோட முக்கியமான எய்ம் வந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ள ஒரு 2 கவிதை புக்காவது பப்ளிஷ் பண்ணும் அப்படின்னு. அதே மாதிரி வந்து நானும் இன்னொருத்தரும் சேர்ந்து வந்து இன்னொரு புக் இது பண்ணலான் இருக்கோம். அதுல வந்து தியானம், யோகா இதை பத்திலாம் நாங்கள் அதிகமாக கொடுக்கலான் இருக்கோம். இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குள்ள வந்து நிறைய மெயின் ஞானங்கள் அதை அதை பத்தி ஒரு புக் போடலான் இருக்கோம். எனக்கு புக் போடுறது ரொம்ப
0: பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரியிலயும் உங்களுக்கு ஆர்வம்
1: இருக்கு. அதே மாதிரி
0: சொல்லுங்க. அதே மாதிரி
1: வந்து டான்ஸ்ல வந்து நான் 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு.
0: நீங்க ஒரு டான்சரா?
1: பரதநாட்டியம் டான்சர். ஸோ எனக்கு அதில் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதே சமயம் வந்து நான் நிறைய பேரை ட்ரெயின் பண்ணுறேன் டான்ஸில், அது எல்லாரும் வந்து உருவாக்கி அனுப்பிச்சிடுவாங்க, அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் டச் கொடுக்குறது நான் பார்த்துப்பேன். என்னோட டீச்சர்ஸ் ஆக்சுவலாக அவங்க எங்களுக்கு அனுப்புவாங்க, அதாவது இவங்கெல்லாம் நல்லா ஆடுறாங்க இதுக்கு மேலே நீ அது பண்ண. அம்பத்தூர் ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோவா வந்து ப்ரொஃபஷனல் டான்ஸஸ் இல்லாத இடம் அது. அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து ப்ரொஃபஷனலாக ரொம்ப இருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் சொல்லிக் கொடுப்பாங்க அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நான் ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸர் இருக்கிறதுனால எனக்கு வந்து நம்ம கலைக்கு நம்ம எதாவது செஞ்சாகணும் அப்படின்றது. ஏன்னா ரொம்ப சின்ன வயசில் நான் வந்து யூகேஜி படிக்கும்போது டான்ஸ் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு அதில் ரொம்ப அதிகமான ஆர்வம் ஏற்பட்டு நான் ஏதாவது கலைக்காக செஞ்சாகணும் அப்படின்றது காரணத்தால.
0: அதுவும் ஒரு பிஸ்னஸ் தானே உங்களுக்கு, ஒரு டான்ஸ் அப்படி அந்த மாதிரிலாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை?
1: இருக்கு, ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனால் அதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணாமல் ஒரு சேவையாக பண்ணணும் தான் ஆசைப்படுறேன். முதல்ல சேவையாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வேணும்னாக்கா பிஸ்னஸாக மாற்றிக்கலாம் அப்படின்ற அதில் இருக்கேன்.
0: இவ்வளோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் எப்படி இருக்கு?
1: டைம் எப்படி இருக்குன்னா, உண்மையாக சொல்ல போனால் காலையில் 6 மணிக்கு, அதாவது நான் 4 மணிக்கு எழுந்துப்பேன், 4 மணிக்கு எழுந்து நான் பண்ணுற ஒரு 2 மணி நேரம் பயிற்சி தான் வந்து மீதி இருக்கிற 24 மணி நேரம் எனக்கு ஓட்டுறோம்.
0: என்ன பயிற்சி?
1: அதாவது காலையில் எழுந்தவுடனே நான் செய்கிற தியானம், 1 மணி நேரம் தொடர்ந்து தியானம் செய்வேன். யார் என்ன பண்ணாலும் சரி எதுவும் கண்டுக்க மாட்டேன், 1 மணி நேரம் தொடர்ந்து தியானம் செய்வேன். அதில் வந்து என்னோட மன ஒருமை பாட்டு எல்லாத்தையும் இது பண்ணிப்பேன். இவ்வளோ இது மட்டும் இல்லை, இது மேலே தாண்டி எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளோ சவாலான சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை வந்து எதிர்த்து நீச்சல் போடுற அளவுக்கு எனக்கு தெம்பு இருக்குது மனசில். இப்போது உன்ன சொல்ல போனால் இந்த இதோட நான் நிற்க மாட்டேன் கண்டிப்பாக, இந்த ஒரு பிஸ்னஸில் நான் நிற்க மாட்டேன் கண்டிப்பாக. இன்னொரு 3-4 பிஸ்னஸ் நான் பண்ணணும் ஐடியா வச்சுருக்கேன். டூரிசமில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும், அப்புறம் இந்த ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு இல்லையா அதில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும், இன்னொரு அப்புறம் இந்த கலாக்ஷேத்ரா டான்ஸ் ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்கேன். இன்னொரு தனி பிஸ்னஸ் ஒன்று மைண்டில் வச்சிருக்கேன், ஒன்றும் இன்னும் சர்டிஃபை பண்ணல. ஸோ இந்த 4 பிஸ்னஸையும் பண்ணோம், அதே சமயம் வந்து எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்ற எய்ம் வச்சிருக்கேன். கண்டிப்பாக வந்து என்னால் முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கேன்னாக்கா, அந்த மன ஒருமைப்பாடு என்ன எதையுமே செய்ய வைக்கும். இப்போ காலேஜில் வந்தேனாக்கா எனக்கு முழுக்க முழுக்க வந்து எனக்கு படிப்பு சம்மந்தமான இது தான் தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க ஏதாவது ஜாலியாக பேசு அப்படின்வாங்க, படத்துக்கெல்லாம் கொடுத்து கூட நான் போக மாட்டேன், ஏன்னா எனக்கு டிவி சினிமா அதெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதெல்லாம் நான் போகாமல் என்ன முழுக்க முழுக்க ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் போகும் ஏதாவது புக் எடுத்து படிப்பேன் நான். ஆனால் படிக்கிற புக்கு சப்ஜெக்ட் புக்காகவே கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா நான் சப்ஜெக்ட் புக்லாம் படித்து முன்னேறணுன்றதுலாம் எனக்கு முன்னேற முடியாதுன்றது எனக்கு தெரியும். நான் சப்ஜெக்ட் புக்லாம் படிக்க மாட்டேன் எப்போவுமே, ஹேண்ட் பேக்லேயோ இல்லை என் பேக்லேயோ போத்தீங்க பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது 2 ஏதாவது அதர் புக்ஸ் இருக்கும். அது மாதிரி நான் ரொம்ப புக் ப்ரியே, நான் நிறைய ஆன்மீகத்துலேயும் சரி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி புக்ஸும் சரி நிறைய படிப்பேன் நான். ஸோ ஒரு 5 நிமிஷம் டைம் கிடச்சாலும் சரி உடனே புக் எடுத்து போகிறேன் ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதனால எனக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து புக்கு படிக்கணும் அதிகமாகும்ன்றது நான் கற்றுன்ருக்கேன். என்னென்னாக்கா ஒரு எவ்வளோதான் எனக்கு இடி விழுந்தாலும் சரி நான் வந்து என் புக்கில் கான்சென்ட்ரேஷன் வச்சுட்டேனாக்கா அதை இது பண்ண முடியாது. காலேஜில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிளாஸ் நடத்துகிறாங்கனாக்கா அதில் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் கவனிப்பேன். ஸோ நான் அதை வந்து மேக்ஸ்ன்றதுனால ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாக்கா வீட்டில் போய் நான் திரும்பி படிக்க வேணாம் எதுவும் பண்ண வேணாம், ஒன்ஸ் நான் வந்து கவனிச்சாலே போகும், எக்ஸாமுக்கு முன்னாடி நான் திறந்து பார்த்தா எனக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு மெடிடேஷனால்தான் வந்து அந்த படிப்பும் நல்ல விதையாக நல்லபடியாக செஞ்சிட்ருக்கேன். அதே மாதிரி வந்து என்ன ஒரு சின்ன இதுன்னா ஹெல்த் கொஞ்சம் பாதிக்கும், நான் சரியான தூக்கம் கிடையாது அதனால ஹெல்த் கொஞ்சம் பாதிக்கும், இருந்தாலும் அதையும் வந்து மெடிடேஷனில் கரெக்ட் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதையும் ட்ரை பண்ணிட்டு வரேன், இன்னும் டீப்பாக என்னால் பண்ண முடியல கரெக்டாக இருந்தாலும் ட்ரை பண்ணிட்டு வரேன். அதே மாதிரி மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock காலேஜ்னு கிளம்புறேனாக்கா 2:15 வந்து நான் ஆஃபனேஜுக்கு போயிடணும், ஏன்னா அங்கே போனால் அப்போ தான் வந்து சார் வந்து அங்கே ஃபுல் டைம் இருக்காரு. ஸோ அவர் வந்து அவர் பிஸ்னஸ் பார்க்கணுனாக்கா அவர் கொஞ்சம் வெளில போகணும், ஸோ நான் போய் அவர் ரிலீவ் பண்ண தான் உண்டு. ஸோ 2:15-2:30 போயிட்டேனாக்கா உடனே அவர் ஹேவ் மை லஞ்ச், ஆரம்பித்த உடனே ஒரு 8 o'clock வரைக்கும் ஐ ஹாவ் டு சி த கிட்ஸ், அவங்க எல்லாரையும் பார்த்துக்கணும் எல்லாத்தையும் பண்ணணும். அதே சமயம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் வேறு இருக்கும், இந்த பில்ஸ் எல்லாம் இப்போ ஃபைல் பண்ணி முடிக்கணும், இதெல்லாம் சைன் பண்ணி அனுப்பணும், அந்த மாதிரி அந்த வேலையெல்லாமும் பார்க்கணும். ஸோ இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 8 o'clock கிளம்பினா ஒரு 8:15 வீட்டுக்கு வந்து சேருவேன். 8:15 வந்த உடனே அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ், ஏன்னா அவ்வளோதான் காலையெல்லாம் இந்த மாதிரி தான் டயர்டாயிடும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னாக்கா அதாவது இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுனால அடுத்த ப்ராஜெக்ட் பற்றி நான் யோசிக்கணும் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ உடனே உட்காந்து அந்த ப்ராஜெக்ட் பற்றி இது பண்ணி யோசிப்பேன். அதில் வந்து என்னென்னாக்கா முக்கியமான விஷயம் வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம், அதாவது ரிட்டர்ன் ஒர்க் தான் முக்கியம். நம்ம ப்ராஜெக்ட் யோசிக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம யோசிச்சதை அப்படியே வந்து எழுதி வச்சுக்கணும். நம்ம எழுத வந்து அது வந்து ஒரு வந்து நம்ம மனப்பாடம் ஆகிடும். ஸோ நம்ம ஏதாவது மறந்தால் கூட நம்ம எழுந்தது நமக்கு கை கொடுக்கும். ஸோ நான் உடனே வந்து அடுத்த ப்ராஜெக்ட்டுக்காக இது பண்ணேன். இப்போ அடுத்தது வந்து நாங்கள் வந்து முதியோரில் ஆரம்பிக்கலான்ற எய்மும் இருக்கு எனக்கு. ஸோ அதுக்காக நான் இப்போ திரும்பி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், அந்த ப்ராஜெக்ட் வந்து சீரியஸாக ஒர்க் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 10 o'clock 10:30 படுக்கப்படுவேன். ஸோ 10:30 போனால் திரும்பி 4 o'clock வரைக்கும் நல்ல தூக்கம் கிடைக்கிறது பண்ணுவேன். சப்போஸ் நல்ல தூக்கம் கிடைக்கலனா கூட உடனே எழுந்து அடுத்த ப்ராஜெக்ட்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இந்த மெடிடேஷன் ஒன்று தான் வந்து என்னை அப்டேட்டடாக எல்லாத்துலேயும் வந்து இருக்க வைக்குது.
0: நித்யா, உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேர்களுக்கு எக்ஸ்போர்ட் சம்பந்தமான பல விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க. அதுவும் இல்லாமல் நீங்களே வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டராகவும் இருக்கீங்க. இன்னும் பல தொழில்களை தொடங்கி வெற்றிகரமாக செய்யணுங்கிற விடாமுயற்சி உங்களுடைய பேச்சுலையும் இருக்கு, உங்களுடைய கண்கள்லையும் எங்களுக்கு தெரியுது. வாழ்த்துக்கள். இது உங்களை பார்க்குறப்ப எனக்கு ஒரு குரல் ஞாபகம் வருது. ரெண்டு வித்தியாசமான விஷயங்களை ஒன்று பண்ணுறீங்க, ஒன்று பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸில் வர வருவாயை வச்சு ஒரு ஒரு அன்பு இல்லம்னு சொல்லலாம். நீங்கள் வந்து சொன்ன மாதிரி அனாதை இல்லம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க, ஒரு அன்பு இல்லம் நடத்துகிறீங்க. அன்பிலார் என்றும் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூறிதரும். இந்த ரெண்டு குரலும் நிச்சயமாக உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை கேட்டுட்டு இருக்கிற பல நேயர்களுக்கும் இது வந்து ஒரு முக்கியமாக ஒரு மோட்டிவேஷ்னல் இன்டர்வியூவாக நிச்சயமாக அமையும். இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ சாதனைகளை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. மேலும் மேலும் நீங்களும் பல சாதனைகள் செஞ்சு உங்கள் அன்பு இல்லமோ இன்னும் நிறைய பேருக்கு அதை உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்த்துறோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் கல்லூரி படிக்கிறதுனால உங்கள் கல்லூரி எப்படி உங்களுக்கு வந்து அதுக்கு இதுக்கெல்லாம் சம்மதிக்கிறாங்களா, அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இந்த அன்பு இல்லமுக்கோ அவங்களோட சப்போர்ட் எப்படி இருக்கு?
1: கண்டிப்பாக தான் சொல்லி ஆகணும். இப்போ வந்து எங்களோட டிபார்ட்மெண்ட்டும் சரி, அதே மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல்லும் சரி, ரெண்டு விதமே வந்து ரொம்ப நல்லா எனக்கு ஊக்குவிக்கிறாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் முதல் முதல்ல சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு, இந்த மாதிரி ஒரு இவங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எதுக்கு வந்ததே இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க என்ன தொடர்ந்து வந்து நல்லா ஊக்கம் அழைச்சிட்டு வராங்க. அதாவது எங்கே எனக்கு ஃபெயிலியர் வந்தாலும் நல்லா போதாமா, எப்போ நான் பார்த்தாலும் வந்து உங்கள் பிஸ்னஸ் நல்லா போகுதா, உங்கள் பசங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்பாங்க. அதே மாதிரி வந்து தொடர்ந்து செஞ்சுட்ருக்காங்க. ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. அதனால் அதுக்கு நான் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். இங்கே பிரின்ஸ்பல் மேம், வைஸ் பிரின்ஸ்பல் மேம் ரெண்டு பேருமே வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருக்காங்க. அது பிரின்ஸ்பல் மேம் கிட்ட முதல் முதல்ல சொல்லும்போது இந்த மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு நான் பிரின்ஸ்பல் மேம் டேரெக்டாக சொல்லேன், எங்கள் மேம் கிட்ட, எங்கள் டிபார்ட்மெண்ட் மேம் கிட்ட சொன்னேன். அவங்க வந்து பிரின்ஸ்பல் மேம் கிட்ட சொல்லியிருக்காங்க, வைஸ் பிரின்ஸ்பல் மேம் சொல்லி அவங்க வைஸ் பிரின்ஸ்பல் பிரின்ஸ்பல் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த நிஜமாக வந்து நான் பார்க்கணும் அவங்கள அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வச்சு எனக்கு நல்லா பாராட்டினாங்க. இங்கே இன்னும் நிறைய செய்யணும், கண்டிப்பாக உங்கள் இதுக்கு உங்களோட ஆர்ஃபனேஜுக்கு நான் கண்டிப்பாக ஒரு விசிட் தரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஊக்குவிச்சாங்க. அதே மாதிரி எல்லாருமே வந்து காலேஜில் இருக்கிற எல்லா லெக்சருமே வந்து எனக்கு ரொம்ப
0: சப்போர்ட்டாக இருக்காங்க. வாழ்த்துக்கள்மா. நீங்கள் மேலும் பல விஷயங்களை வெற்றி பெற்று இன்னும் ரொம்ப நல்லா எக்ஸ்போர்ட்லேயும் சரி உங்கள் கனவுகள் எல்லாம் நிஜமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்த்துறோம். நேர்களே, அடுத்த வாரம் வேறு ஒரு தொழில் முனைவோரோடு உங்களை சந்திக்கிறோம். நேர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பொங்கல் நல்நாளில் எல்லாரும் ஏதாவது ஒரு சபதம் எடுத்துட்டு ஏதாவது ஒரு தொழில் தொடங்கி நல்லா வெற்றிகரமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றிம்மா.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும்? என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்.
4: திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
6: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்ப we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. We'll definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சு will definitely you know not spoil it.
7: Vasanthamullai pole vandu aadidum venpura ullulai ullulai kolandai pole pogo channel parka vacha kavadi kavadi kavadi kavadi kaadal scale kodu potu aada vacha.
6: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
8: You are listening to MOP community radio 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும்.
9: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய நிகழ்ச்சியில உங்களோட இருப்பது காயத்ரி மற்றும்
10: பவித்ரா.
9: ஓகேங்க, இந்த நேரத்துல நம்ம பேச போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மிகவும் அவசியமான ஒன்று. பவி, இந்த காலகட்டத்துல அடிப்படை தேவைன்னு என்ன நினைக்கிறீங்க?
10: அடிப்படை தேவைனா வந்து உணவு, இருக்க இடம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலை, சாப்பாடு.
9: கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்பவே அவசியமான ஒண்ணுதான். ஆனா காற்று, தண்ணீர் இதுவும் ரொம்ப அடிப்படையான தேவைன்னு நான் நினைக்கிறேன். உயிரினம் வாழ்றதுக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று தண்ணீரும் காற்றும் தான். காற்று எல்லா இடத்துலயுமே இருக்குங்க.
10: ஆமா,
9: ஆனா தண்ணீர் எல்லா இடத்துலயும் இருக்கா? தண்ணீரோட ஸ்கார்சிட்டிங்கிறது இப்ப ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அதனாலதான் தண்ணீரை எலிக்சர் ஆஃப் லைஃப் சொல்றோம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
10: கண்டிப்பா வந்து தண்ணியும் சரி காற்றும் சரி ரொம்ப ரொம்ப வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். சோ அது ரெண்டுதுல ஏதாவது வந்து ஒரு கலப்படம், ஏதாவது ஒரு தப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நம்மளால வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் வந்து லீட் பண்ண முடியாது. அண்ட் காற்று கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் கிடைக்கும், ஆனா தண்ணி வந்து இப்போ ரொம்ப நிறைய ஸ்கேசிட்டி வந்துருச்சு. அண்ட் நிறைய கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து வாட்டர் எல்லாம், அதுவும் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அண்ட் பியூரிஃபை பண்ணி அந்த சால்ட் வாட்டர், அதாவது கடல் நீர் நிறைய அங்க இருக்கும். சோ அதெல்லாம் வந்து பியூரிஃபை பண்ணி அதை தான் வந்து மினரல் வாட்டரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இப்போ இந்தியா மாதிரி இருக்க ஒரு ஒரு பாப்புலேட்டட் ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரிக்கு வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அண்ட் அதுவும் சென்னை சிட்டிலாம் நம்ம வந்து கேட்கவே தேவையில்ல. அண்ட் அதுவும் கொஞ்சம் அப்படியே இந்த மழை காலம் இப்போ மழை வெள்ளம்லாம் வந்ததுனால கொஞ்சம் தண்ணிக்கு பிரச்சனைலாம் இல்லை. அண்ட் ஏப்ரல் மே அப்படின்னு பார்த்தா ரோடு ஃபுல்லா எல்லாம் குடம் வச்சுட்டு தண்ணிக்காக போவாங்க. தண்ணி பற்றாக்குறை வந்து இந்தியால வந்தது அதுவும் தமிழ்நாட்டுல வந்தது ரொம்ப ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான்.
9: ஆமா நேயர்களி, இன்றைய காலகட்டத்துல நம்ம பார்த்தோம்னா எந்த விதமான அறிவியல் ஆராய்ச்சி அல்லது விண்வெளி ஆராய்ச்சியில பார்த்தாலும் முதன்மையா ஆய்வாளர்கள் கருதக்கூடிய விஷயம்னா தண்ணீர் தான். எந்த பிளானட்டுக்கு சேட்டலைட் அனுப்பிச்சாலும் அங்க நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரிசர்ச் ப்ராசஸ் அந்த இடத்துல தண்ணீர் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி தாங்க. இன்றைய அன்றாட வாழ்க்கையில தண்ணீரின் உபய சக்தியை யாராலையும் மறுக்க முடியாது. தண்ணீர் நம்மளுக்கு முதன்மையா எந்த விதத்துல இருந்து கிடைக்குது, மழை நீர் தான் முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க பவி?
10: கண்டிப்பா வந்து மழை நீர் மழை அப்படி மழை பெய்யறது வந்து எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லணும். அண்ட் அது இல்லாம இப்ப வந்து நிறைய குளோபல் வார்மிங், சோ டிராஸ்டிக்கா நம்மளோட வெதர்ல நிறைய சேஞ்சஸ் எல்லாம் இருக்கிறதுனால சோ அப்பப்போ வர வேண்டிய டைம்ல வந்து மழையும் வர்றதில்ல வெயிலும் கரெக்டான டைம்ல வர்றதில்லனாலதான் முக்கியமா வந்து வாட்டர் ஸ்கேசிட்டி வந்து நிறைய வந்துருச்சு. அண்ட் அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ட் அந்த காலத்துல எல்லாம் வந்து நிறைய ஏரிகள்லாம் இருக்கும், சோ மழை பெய்ஞ்சா கூட வந்து அது தண்ணி எல்லாம் ரொம்ப, சோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த கோடை காலத்துல எல்லாம் அந்த தண்ணி எல்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்ப வந்து அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து அதுக்கு சரியா பராமரிக்கிறது இல்ல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய வீடுகள்லாம் வந்துச்சு, சோ அது ஜனங்களையும் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. நிறைய பாப்புலேஷன் நிறைய ஜனத்தொகை இருக்கிறதுனால இந்த பிரச்சனை எல்லாம் வருது. அண்ட் எனிவேஸ் இதெல்லாம் வந்துருச்சு, சோ நம்ம அதை பத்தியே மறுபடியும் பேசுறதுல வந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. சோ மழை வரும்போது நம்ம வந்து இப்போ நிறைய ரெயின் ஹார்வெஸ்டிங் அந்த ஸ்கீம் எல்லாம் வந்திருக்கு, சோ எல்லார் வீட்லயும் வந்து மழை நீர் எல்லாம் சேகரிக்கணும் அப்படின்றது. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்தோம்னா நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். சோ இதெல்லாம் பண்ணா கூட நம்மளால வந்து பெரிய அளவுல வந்து இந்த தண்ணீர் பற்றாக்குறையை வந்து தீர்க்க முடியாது. சோ அதுக்காக வந்து வேற ஏதாவது புது விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
9: ஆமா, பவி சொன்ன மாதிரி ரெயின் வாட்டர் தான் வந்துட்டு பிரைமரி சோர்ஸ் சொல்றோம். ரிவர், லேக்ஸ், கிரவுண்ட் வாட்டர் இது எல்லாமே செகண்டரி சோர்ஸ்ங்க. இப்ப செகண்டரி சோர்ஸ்ல புதுசா சேர்ந்திருக்கிறது சீ வாட்டர். சீ வாட்டர் எப்படி குடிக்க முடியும்? சால்ட் வாட்டர் இல்லையாது,
10: அதுதான் அந்த சீ வாட்டர் வந்து நமக்கு வந்து முன்ன வந்து தண்ணி அப்பப்ப கொஞ்சம் தேவை அண்ட் கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கிறதுனால சோ நம்ம மழையெல்லாம் எதிர்பார்த்திருப்போம். அண்ட் இந்த மாதிரி ஏரிகள்ல இருந்தெல்லாம் வந்து தண்ணி யூஸ் பண்ணுவோம், சோ நிலத்தடி நீர் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் கல்ஃப் மாதிரியான கண்ட்ரீஸ்ல எல்லாம் தண்ணி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நான் முதலே சொன்ன மாதிரி சோ அந்த இடத்துலதான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கடல் நீரை வந்து குடிநீராக்கி அண்ட் அதை தான் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. சோ இங்க நமக்கு எப்படி வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், அந்த மாதிரி தண்ணி வந்து அந்த ஊர்ல வந்து ரொம்ப காஸ்ட்லி. இப்ப வந்து நம்ம எல்லாம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த தண்ணி பாட்டிலே நம்ம வந்து 12 ரூபாய் என்ன இந்த மாதிரி கேன் கொடுத்து வாங்கணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். சோ நீங்க சொன்ன மாதிரி இந்த கடல் நீரை குடிநீரா ஆக்கணும்னா கண்டிப்பா வந்து இவ்ளோ நிறைய பாப்புலேஷன் இருக்க இந்த கண்ட்ரில வந்து கண்டிப்பா அந்த தண்ணீர் பற்றாக்குறையெல்லாம் இருக்காது. அண்ட் ஜனங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி அடிப்படை தேவையில வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தண்ணீர்.
9: கண்டிப்பாங்க, இந்த சீ வாட்டரை வந்து நம்ம வந்து குடிநீரா ஆக்கிறதுக்காக ரிசர்ச்சர்ஸ் நம்மளுக்காக வழி காமிச்சிருக்காங்க. எப்படின்னு பாக்குறீங்களா? டீசாலினேஷன் ப்ராசஸ்.
10: டீசாலினேஷன், இதை பத்தி நானும் நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். அதுவும் வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணாங்கன்னா எனக்கு எப்பவுமே வந்து இந்த சென்னை வந்து ஒரு நல்ல பிளேஸ் சொல்லலாம். அதுல இருந்தும் சென்னையில குறிப்பா வந்து எண்ணூர்ல இருக்க வந்து கடல்ல வந்து அண்ட் ஒரு மட்டத்துல பாத்தீங்கன்னா இதுக்கேத்த மாதிரி இந்த டீசாலினேஷன் பண்றதுக்காகவே வந்து கரெக்டான டெம்பரேச்சர் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிசர்ச் மூலமா சொல்லியிருக்காங்க. சோ அந்த விஷயத்த வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணி அது வந்து நல்லா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா கண்டிப்பா வந்து இந்த தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்றது கொஞ்சம் கூட இருக்காது. அது மட்டும் இல்லாம கடல் நீர் அப்படின்றது நம்மளோட பாப்புலேஷன் மாதிரி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, சோ அது வந்து குறையறதுக்கான வாய்ப்பு.
9: அடுக்குமாடி கட்டடங்கள் வேற நிரம்பிக்கிட்டே போறது.
10: அதே மாதிரி அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால வந்து அண்ட் பற்றாக்குறை வந்து நிறைய வந்துட்டே இருக்கு. அண்ட் காயத்ரி, நீ வந்து நிறைய டீசாலினேஷன் பத்தி எல்லாம் சொன்ன, நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ்ல தான் படிச்சிருக்கேன். நான் சொன்ன மாதிரி கல்ஃப், அதுக்கப்புறம் எண்ணூர்ல வந்து இந்த டெம்பரேச்சர் ரிசர்ச் அதெல்லாம். அண்ட் நீ வந்து கொஞ்சம் நிறைய தெரியும்னு சொன்னத, சோ இந்த டீசாலினேஷன் பத்தி எனக்கு கொஞ்சம் எலாபரேட்டா சொன்னா அண்ட் எனக்கு மட்டும் இல்ல கேட்கிற லிசனர்ஸ் எல்லாருக்கும் வந்து ரொம்ப தெளிவா புரியும். சோ அதனால அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எந்த ஒரு ப்ராசஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா போய் முடியறதுக்கு காரணம் வந்து எல்லா ஜனங்களும் தான். சோ அவங்களுக்கு வந்து அடிப்படையா என்ன டீசாலினேஷன்னா என்ன அப்படின்றத உனக்கு தெரிஞ்சதை சொல்லு.
9: டீசாலினேஷன் ப்ராசஸ்ங்கிறது வந்து ரொம்ப பேசிக் பிரின்சிபிள்ங்க. நம்ம ஆஸ்மாசிஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஆஸ்மாசிஸ்னா செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துறோம் இல்லையா, செடிக்கு தண்ணி ஊத்தும் போது அது டைரக்டா வந்துட்டு இலைக்கு போறது இல்ல, ரூட்லேருந்து அதுக்கப்புறம் ஸ்டெம், அதுக்கப்புறம் பிரான்ச் போய் அதுக்கப்புறம் தான் இலைக்கு போகுது.
10: ஆமா.
9: சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சென்ட்ரேஷன் ஆக்கிறது தான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் நம்ம சொல்லுவோம். சால்ட் வாட்டருங்கிறது வந்து ஹையர் கான்சென்ட்ரேஷன், இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பியூரிஃபை பண்ணி லோவர் கான்சென்ட்ரேஷனுக்கு தூய்மையான தண்ணியா மாத்துறோம். நம்ம பேசிக்கா செடிக்கு தண்ணி ஊத்தும் போது லோவர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து மேல ஹையர் கான்சென்ட்ரேஷனுக்கு போகுது. சோ இது தண்ணி ஊத்தும் போது அது நிலத்துல இருந்து ரூட்டுக்கு போய், ரூட்ல இருந்து ஸ்டெம்புக்கு போய், ஸ்டெம்ப்ல இருந்து லீஃப்க்கு போய் தான் நம்மளோட போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்குது. அதனால தாங்க நம்ம உயிர் வாழ்றோம், இல்லைன்னா ஆக்சிஜன் இருக்காது.
10: ஏதோ சின்ன வயசுல படிச்சதெல்லாம் அப்படியே ரீகலெக்ட் பண்ற மாதிரி இருக்கு.
9: ஆமா, ஆஸ்மாசிஸ்ங்கிறது நம்ம 8th 9th சயின்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம். சோ இது அதே ப்ராசஸ் தான் நம்ம வந்து அந்த பிரின்சிபல இங்க சிம்பிளா நம்ம யூஸ் பண்றோம். இத வந்து நம்ம ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் சொல்றோம். கடல் நீரை, கடல் நீர்ல இருக்கிற உப்பு தன்மையை குறைக்கிறோம். கடல் நீர் தான் இல்ல, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ங்கிற ப்ராசஸ் வந்து எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்றாங்க. அதாவது தண்ணீரை வந்து நல்ல குடி தண்ணீரா ஆக்குற மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ். இதுல கடல் நீர்ல தான் வந்து உப்பு தன்மை ஜாஸ்தியா இருக்கு. சோ கடல் நீர்ல வந்து இதே ப்ராசஸ் அப்ளை பண்றோம். பட் என்ன ஒரு வித்தியாசம் பாத்தீங்கன்னா, தி யூஸ் ஆஃப் மெம்பரேன் சொல்லுவாங்க, அதாவது அந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா பியூரிஃபை பண்றதுக்கு, டிரான்சிஷன் பண்றதுக்கு, அது மட்டும் தான் வேரி ஆகும். சோ அதனால நம்ம மேபி அந்த காஸ்ட் எல்லாமே கூட வித்தியாசம் ஆகணும். ஒவ்வொரு மெம்பரேனும் ஒவ்வொரு லைக் ஏன்னா ஹையர் த கான்சென்ட்ரேஷன் இட் கீப்ஸ் வேரியிங். சோ ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ங்கிற சிம்பிள் ப்ராசஸ்னால சால்ட் வாட்டர் நம்ம வந்து ட்ரிங்கிங் வாட்டரா மாத்துறோம். இது எல்லா இடத்துலயுமே இப்ப அப்ளை ஆயிருக்கு. ராம்நாட்ல தான் ஃபர்ஸ்ட் 99 வந்துட்டு இதை அப்ளை பண்ணாங்க. அந்த இடத்துல ரொம்பவுமே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குங்க.
10: ஓகே. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த மெம்பரேன் எல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து மாறுபடும் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இப்ப வந்து நிலத்தடி நீர் எல்லாம் கூட வந்து நிறைய வந்து என்ன சொல்றது, நிறைய கலப்படம் எல்லாம் இருக்கிறதுனால நிறைய இடத்துல உப்பு, அந்த உப்பு தண்ணி எல்லாம் இருக்கு. சோ அப்புறம் சில இடத்துல எல்லாம் அந்த குளோரின் எல்லாம் இருக்கு. சோ அதை சுத்தப்படுத்துறதுக்காக வந்து நிறைய வீடுகள்ல வந்து இப்ப இந்த மினரல் வாட்டர் வாங்கறதுக்கு பதில் அவங்களே அந்த மெம்பரேன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க.
9: இல்ல, அவங்க வீட்டுல அவங்களே பிளான்ட் வச்சிருக்காங்க.
10: அவங்க பிளான்ட் வச்சிருக்காங்க. நான் வந்து ரெண்டு மூணு பேர் வீட்டுல கேட்டதுக்கு அதோட காஸ்ட் வந்து லைக் 15,000 இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வீட்டுல ஒரு நாலு பேர் தண்ணி குடிக்கிறதுக்கு பியூரிஃபை பண்றதுக்கே வந்து
9: 15,000
10: ஊர் ஃபுல்லா வந்து நாட்டுக்கு ஃபுல்லா தண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொன்னா, சோ அதோட அடிப்படையான எவ்வளவு செலவுகள் ஆகும் அண்ட் அதை பத்தின வேற ஏதாவது விஷயங்கள்
9: கண்டிப்பாங்க. உங்களை இந்த டாபிக்ல வந்து நான் கண்டிப்பா ஹைலைட் பண்றேன். ஆனா பவி, இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதை விட ஃபீல்ட்லேருந்து இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுறேன்.
10: ஓகே.
9: இவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில சென்டர் ஃபார் வாட்டர் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. அம்புஜம், அம்புஜம் மேடம் இப்ப என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்ப்போம்.
10: ஓகே,
9: ஓவர் டு சுனிதா. நாம இப்ப பேசிட்டு இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் அம்புஜம் கிட்ட. மேடம், நீங்க எங்களுக்கு டீசாலினேஷன் என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா?
11: வணக்கம்மா. டீசாலினேஷன் அப்படிங்கறது மோஸ்ட்லி ஜென்ரலா நம்ம வந்து கடல் நீரை சுத்திகரிச்சு குடிநீர் ஆக்குறதுக்கு தான் அதை சொல்றோம். கடல் நீர் இல்ல, எந்த உப்பு கலந்த நீரையும் சுத்தமான குடிநீராக மாற்றுறதுக்கு இந்த டெக்னாலஜி பயன்படுது.
9: ஓகே, டெக்னாலஜினா இது எப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த டெக்னாலஜி என்னென்ன டெக்னாலஜிஸ் இதுல இன்வால்வ் ஆகுது, எப்படி டெக்னிக்கல் இதுன்னு?
11: அதுல வந்து பேசிக்கா டீசாலினேஷன் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ங்கற ப்ராசஸ்ல தான் பண்றாங்க.
9: ஓகே.
11: அதுக்கு வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் மெம்பரேன். மெம்பரேன்ங்கறது ஆர்டிஃபிஷியலா பிரிப்பேர் பண்ற ஒரு மீடியம் யூஸ் பண்ணி வாட்டர் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்றாங்க. அதுதான் உலகத்திலே ரொம்ப காமனா, வேறையும் டெக்னாலஜி இருக்கு, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். இதுதான் கொஞ்சம் கமர்ஷியலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற அளவுக்கு இருக்கு.
9: வேற டெக்னாலஜினா எப்படி, அதாவது மெம்பரேன்ஸ்ன்றது வந்துட்டு சுத்திகரிக்கப்படுகிறது அப்படிங்கறத தவிர்த்து வேற டெக்னாலஜினா எல்லாமே அதுதானே?
11: இல்லங்க, வேற வந்து சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி வாட்டரை இவாப்ரேட் பண்ணி அதை கூல் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். சீ வாட்டரை சோலார் எனர்ஜி வச்சு ஹீட் பண்ணலாம். அதை வந்து கேப்சர் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அந்த வேப்பர் வந்து யூஸ்வலா சால்ட்டை கீழே விட்டுட்டு மேலே வந்து பியூர் வாட்டர் மட்டும்தான் கலெக்ட் ஆகும். அதை கூல் பண்ணியும் தண்ணி எடுத்துக்கலாம். பட் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்.
9: ஓகே, இப்போ மெம்பரேன்னா சும்மா ரஃபா அதோட விலை எந்த அளவுக்கு போகும்னு சொல்ல முடியுமா? காஸ்ட்
11: அந்த காஸ்ட் வந்து நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க.
9: ஓகே,
11: அதை வந்து அப்படி நம்ம வந்து மெம்பரேனோட காஸ்ட் சொல்ல முடியாது. இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணினா ஒரு கிலோ லிட்டருக்கு எவ்வளவு காஸ்ட்னு வேணா சொல்லலாம். சொல்லும் போது இப்ப வந்து சென்னையில எல்லாம் கிட்டத்தட்ட 50 ருபீஸ்க்கு 1000 ஒரு கிலோ லிட்டர் ஆஃப் வாட்டர் கேன் பி பியூரிஃபைடுங்கிற அளவுக்கு இருக்கு. ஸோ அப்படிதான் கம்பேர் பண்ண முடியும்.
12: இப்போ இந்த டீசாலினேஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, மெம்பரேன் வச்சு, அது எந்த ஊர்ல ஆரம்பிச்சாங்க முதல்ல?
11: அது வந்து ரொம்ப காமனா ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணது வந்து ஸ்பெயின்ல.
12: ஸ்பெயினா?
11: ஆமா ஸ்பெயின். அவங்க தான் இப்போ கூட டீசாலினேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜியா அவங்க ஊர்ல ட்ரிங்கிங் வாட்டருக்கு யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு பார்சிலோனியா ஞாபகம் இருக்கு, இது ஸ்பெயின்ல இது கூட நடந்ததே ஒலிம்பிக், அந்த சிட்டி கூட அதோட ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளைக்கு டீசாலினேஷன் தான் மேஜர் சோர்ஸா வச்சிருக்காங்க.
12: இப்ப மெம்பரேன்ஸ் வந்து மோஸ்ட்லி யுஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்றதா சொல்றாங்க, வேற எந்தெந்த கண்ட்ரீஸ் மெம்பரேனோட இது பண்றாங்கன்னு தெரியுமா? மேனுஃபேக்சரிங்ஸ்
11: நிறைய, as I said Spain is one of the leading country, so Spainல பண்றாங்க, ஆஸ்திரேலியா பண்றாங்க, யுஎஸ் பண்றாங்க, உலகத்துல நிறைய கண்ட்ரில இந்த டெக்னாலஜிக்கு வேண்டிய மெம்பரேன்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க.
12: இந்தியாலயும்
11: they are trying to do at a research level, பெரிய லெவல்ல பண்ணல.
12: மெட்ராஸ்ல இது ஸ்டார்ட் ஆக இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்னு ஏதாவது சொல்ல முடியுமா?
11: அவங்க வந்து ப்ராஜெக்ட் ஒரிஜினலா June 2008 முடிச்சு கொடுத்துருக்கணும், ஆனா ஆக்சுவலி இட் இஸ் கெட்டிங் டிலேட். இன்னும் ஒரு 6 இல்ல 1 இந்த டெக்னாலஜி வந்து நமக்கு அவைலபிளா இருக்கும்
12: மெட்ராஸ் சிட்டில. ஓகே மேம்,
11: சொல்லுங்க,
12: இந்த டீசாலினேஷன் அப்படிங்கறதுல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு?
11: டிஸ்அட்வான்டேஜ் மெயினா இது வந்து சீ வாட்டர் எடுத்து குடிநீர் பண்ணும்போது ஒரு 100 லிட்டர் தண்ணியை யூஸ் பண்ணா 30 லிட்டர் தான் குடி தண்ணீர் கிடைக்கும். 2/3 வந்து வேஸ்டா தான் வேஸ்ட் வாட்டர் வரும். அந்த வாட்டரும் நிறைய சால்ட் கண்டென்ட் அதுல இன்க்ரீஸ் ஆயிடும். அந்த தண்ணியை நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்ண போறோம்ங்கிறது ஒரு மேஜர் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம். அதுதான் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். ஆனா அதுக்கும் தகுந்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டா அதையும் நம்மளால சமாளிக்க முடியும்.
12: எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டி வரும்?
11: அந்த அந்த சால்ட் வாட்டர் திருப்பி வருது இல்லையா, எஃப்ளுவென்ட், அதை நம்ம எங்க கொண்டு போய் எப்படி டிஸ்போஸ் பண்றோங்கிறது இருக்கு. சீல நல்ல டீப் சீல கொண்டு போய் விட்டுட்டோம்னா அப்ப ஒருவேளை நம்மளால அந்த சால்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும்.
12: வெளியில வந்துட முடியுமா?
11: முழு அளவுல நம்மளால வந்துட முடியுமான்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் எனக்கா ஏதாவது வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடையோ 10 வருஷத்துக்கு ஒரு தடையோ நம்மள நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஃபீல் ஆயிரும் இல்லையா, தண்ணி மழை கிடைக்காத போது திஸ் வில் பி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் சென்னை சிட்டி, அது வந்து மறுக்கவே முடியாது.
12: ஓகே,
11: இது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் கேப் இல்லாட்டா நமக்கு ஒரு ரிசர்வ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாண்ட் பை சிஸ்டம்.
12: இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் தானா இந்த பிளான்டிங் அந்த சிஸ்டம் வந்து?
11: அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் பைங்கும் போது அது வந்து இட் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ். நம்மளோட மற்ற சோர்சஸ் எல்லாமே அன்னைக்கு வறண்டு போச்சு வச்சுக்கோங்க, நம்மளோட ரெட் ஹில்ஸ்ல தண்ணி இல்லை, கிருஷ்ணா வாட்டர்ல இருந்து தண்ணி வந்து சேரல, வீராணத்துல மழை பெய்யல அதனால அந்த தண்ணி வர முடியல, அப்படி இருக்கும்போது இவ்வளவு பாப்புலேஷன் சஸ்டெயின் பண்ணோம்னா இந்த ஸ்டாண்ட்பை சிஸ்டம் அன்னைக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்.
12: ஓகே,
11: ஸோ அதனால இது வந்து ஒரு மறுக்க முடியாத ஒரு டெக்னாலஜி.
12: அப்புறம் வந்து சில தரப்பினர்கள் சொல்றாங்க 800ல பர்டிகுலர்லி 800ல இருக்க கடல்ல வந்துட்டு அதோட டெம்பரேச்சர் அதோட சால்ட் இதெல்லாம் வந்துட்டு இந்த சிஸ்டம்க்கு வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஐடியல் பிளேஸ் எதுனா 800 அப்படிங்கிறாங்க, ஏன் அப்படி?
11: இது வந்து மீஞ்சூர்ல தானே இருக்கு இல்லையா, அந்த அந்த மாதிரி அந்த இடத்த சூட்டபிளான அதெல்லாம் முதலே ஸ்டடி பண்ணி ஃபீசிபிலிட்டி ஸ்டடி எல்லாம் பண்ணி அந்த சீ வாட்டர் எல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் இத அவங்க அமைச்சிருக்காங்க.
12: என்ன
11: தூரத்துல அந்த சீயோட கான்ஸ்டன்ட் இது வந்து ரொம்ப ஒண்ணு மாற போறது இல்ல அந்த சால்ட் கண்டென்ட்.
12: ஓகே,
11: அந்த அது ஒரு அந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும். ஒன்லி திங், நம்மளுடைய பிளான்ட் வந்து எவ்வளவு தூரத்துல அந்த பைப் லைன் பம்ப் பண்றோம், சீல இருந்து கொண்டு வந்து எந்த இடத்துல அந்த பிளான்ட் கொண்டு வரலாம், அது எல்லாம் தான் டிசைன்ல

0: மினிமைஸ் பண்ணிடுவாங்க, ஆப்டிமைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போதான் அந்த காஸ்ட் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். இட் ஹேஸ் பி க்ளோஸ் டு த காஸ்ட் அண்ட் இட் ஆல்சோ ஷுட் பி ட்ரீட்மெண்ட் க்ளோஸ் டு த ட்ரீட்மெண்ட் பிளான், க்ளோஸ் டு த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அப்படியெல்லாம் பார்த்துட்டு அதை அமைச்சிருக்காங்க.
1: இந்த டீசாலினேஷன் ப்ராசஸ்க்காக தனியா ஸ்டடிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அதை பத்தி
0: கத்துக்கிறதுக்குன்னு? டீசாலினேஷன் பத்தி கத்துக்கணும்னா, டீசாலினேஷன் இஸ் பார்ட் ஆஃப், அது வந்து ஆக்சுவலா கெமிக்கல் இன்ஜினியரிங் கீழே தான் வரும், டிசிப்ளின் இஸ் டெக்னாலஜி.
1: ஓகே, இட்
0: கம்ஸ் அண்டர் கெமிக்கல் இன்ஜினியரிங். சோ அங்க வந்து இத ரொம்ப இன் டீடைல் சொல்லி தராங்க, அந்த மெம்பரேன் டெக்னாலஜி, அதுல இருக்க ரியாக்ஷன்ஸ், அந்த அது அந்த எப்படி அந்த மெம்பரேன்ஸ் பண்றது, அந்த மாதிரி இதெல்லாம் கெமிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கீழே வரும்.
1: நீங்க ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த சிஸ்டம் தான் டீசாலினேஷனுக்கு யூஸ் பண்றாங்கன்னு. இந்த இது ஆக்சுவலி இப்ப பல வீடுகள்லயே பண்ற ஒரு விஷயம் தானே, தண்ணியை வந்துட்டு சுத்திகரிச்சு யூஸ் பண்றது அப்படிங்கறது நிறைய வீட்லயே பொதுவா பண்றாங்க. ஹலோ,
0: தண்ணியை நம்ம சுத்திகரிக்கும் போது நம்ம வந்து அதுல இருக்க சால்ட் கண்டென்ட் குறைக்கிறதே கிடையாது. நம்ம யூஸ் பண்ற டெக்னாலஜி அதை பாயில் பண்ணி அதுல இருக்க பாக்டீரியல் பாக்டீரியா கிருமிகள் எல்லாம் பொண்ணு சுத்தமாக்கி வச்சுக்கிறோம். தண்ணியில இருக்க சால்ட் ரிமூவ் பண்ணி அதை குடி தண்ணியா மாத்திர அளவுக்கு எந்த டெக்னாலஜி வீட்டுல கிடையாது. நம்ம யூஸ் பண்ற டொமஸ்டிக் டெக்னாலஜி எதுவும் அந்த டெக்னாலஜி இல்ல.
1: ஓகே, இதுல வந்துட்டு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்?
0: இது வந்து கவர்மெண்டோடைய தொலைநோக்கு சிந்தனைன்னு தான் சொல்லணும். நம்ம சென்னைக்கு வந்து இவ்வளவு பேர் பாப்புலேஷன் இருக்கு, திடீர்னு ஒரு நாளைக்கு நம்மளுடைய சர்ஃபேஸ் வாட்டர் எல்லாம் மழை வராதனால கிடைக்கலன்னா அப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு பண்ண, இது தொலைநோக்கு பார்வையில அவங்க பண்ண வந்து ஒரு நல்ல திட்டம் தான் சொல்லணும்.
1: ஓகே, இந்த கவர்மெண்ட் வந்துட்டு இவ்வளவு நல்ல திட்டம், இதுல வந்து பப்ளிக் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும், அதாவது நாங்க பப்ளிக் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம் ஹெல்ப் பண்ண?
0: நம்ம வந்து பொதுவா தண்ணியை குறைச்சு பயன்படுத்தி, அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் வேஸ்ட் வாட்டர் வந்து கார்டனுக்கோ கிச்சனுக்கோ கார்டனுக்கோ யூஸ் பண்ணினோம்னா நம்மளுடைய தண்ணி வெளியிலேருந்து வர வேண்டிய தேவைகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ அப்படிதான் நம்ம கான்சியஸா தண்ணி தேவையை குறைச்சிக்கணுமே தவிர, நம்ம வந்து டீசாலினேஷனுக்கு நேரடியா எதுவும் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்காது.
1: ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இந்த டீசாலினேஷன் பத்தி?
0: டீசாலினேஷன் பத்தி பொதுவா ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு இருக்கு. பட் நம்ம இதை என்ன எடுத்துக்கணும்னா, டீசாலினேஷன் நம்மளோட இன்னைக்கு சென்னையோடைய பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் இது தேவையான ஒரு டெக்னாலஜி. அதை வந்து அது நம்ம அந்த தண்ணி வரும்போது அதை கான்சியஸா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வேண்டியது.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி, வணக்கம்.
2: தேங்க்யூ அம்புஜம் மேம் அண்ட் சுனிதா. அம்புஜம் மேம் நம்மளுக்கு தியோரட்டிக்கலா ரொம்பவே பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஆனா இதோட பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் இன்றைய காலகட்டத்தில் சாத்தியமா?
3: அண்ட் கண்டிப்பா வந்து இது ஒரு சாத்தியமான விஷயம். அண்ட் மாஸ் லெவல்ல வந்து இந்த டீசாலினேஷன் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்துல அண்ட் சிட்டில ஒரு லீடிங் கம்பெனில வந்து இது வந்து இந்த டீசாலினேஷன் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தியரிட்டிக்கலா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணா கூட நம்ம பிராக்டிக்கலா வந்து நிறைய விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில வந்து நடைமுறைப்படுத்த முடியாம இருக்கு. அண்ட் அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த டீசாலினேஷன் பொறுத்த வரைக்கும் அண்ட் பிராக்டிக்கலா ரொம்ப சக்சஸ் ஒரு லீடிங் கன்சர்ன்ல பண்ணிட்டு இருக்காங்க. டெம்ப்ளா சன்மார்க் குரூப்போட வைஸ் பிரசிடென்ட் தான் இப்ப நம்ம கூட பேச போறாரு, மிஸ்டர் ரவிக்குமார். சோ அவர்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்க போறாங்க. சோ டீசாலினேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஒரு லே மேன் கூப்பிட்டு தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்ற அளவுக்கு அவர் தெளிவா நிறைய ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்ல போறாரு. சோ ஓவர் டு சுனிதா.
4: நம்ம இப்ப வந்து கடல் தண்ணீரை சுத்திகரிச்சு நார்மல் தண்ணீரா யூஸ் பண்றது பத்தி பேச போறோம். இதுல எப்படின்னாக்க, கடல் தண்ணீரை பம்ப் பண்ணியோ வேற விதமாவோ எடுத்துட்டு வந்துட்டு எங்க நம்ம அதை வந்து சுத்திகரிக்கப்படுறோமோ சுத்திகரிக்கிறதுக்கு உண்டான இடத்துல கொண்டு வந்துட்டு முதல்ல அதை வந்து ஒரு தொட்டி மாதிரி இருக்கும், அதுல வந்து அதுல இருக்க சாலிட் அதாவது பார்ட்டிகிள்ஸ் மண்ணு எல்லாம் இருக்கும், அதெல்லாம் செட்டில் பண்ணி வெளில எடுக்கும். எடுத்த அப்புறம் அந்த தண்ணிய முள்ள அது ரொம்ப வேகமா இல்லாம முள்ள பாஸ் பண்ணி பிரஷர் ஸ்டாண்ட் ஃபில்டர்னு ஒன்று இருக்கு, அதுல பாஸ் பண்ணி இன்னொரு இருக்கக்கூடிய சாலிட் பார்ட்டிகல் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டியூவல் மீடியா ஃபில்டர்னு ஒண்ணு இருக்கு, அதுல கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதுல இருக்கக்கூடிய ஆயில், கிரீஸ், ஓடர், அதாவது வாசனை, கலர், இதெல்லாம் நம்ம அதுல எடுத்துடுவோம். எடுத்து அந்த தண்ணியை மேலே கொண்டு போயிட்டு ஃபில்டர் ஒன்று இருக்கு, ஃபைன் ஃபில்டர் ஒன்று இருக்கு, காட்ரிஜ் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அந்த காட்ரிஜ் ஃபில்டர் வழியாக பாஸ் பண்ணி திரும்பி ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னு ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸ்ல வந்துட்டு பாஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய அந்த மெட்டல்ஸ், உலோகத்தை மெட்டல் பார்ட் சொல்லுவோம், கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், அதெல்லாம் இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ்ல வெளில போயிடும். வெளில போன அப்புறம் வரக்கூடிய தண்ணி வந்து ஏறக்குறைய ஒரு முதல்ல சீ வாட்டர் எடுத்துட்டு வந்தோம்னா, கடல் தண்ணி எடுத்துட்டு வந்தோம்னா ஒரு 35,000-40,000 லெவல்ல சாலிட்ஸ் எல்லாம் உள்ள இருக்கும் ஃபில்டர் பண்ண அப்புறம் கூட. பட் நம்ம ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் பண்ண அப்புறம் அதே 35,000-லேருந்து இது 50 PPM வரைக்கும் வந்துடும். 50 PPM வந்த அப்புறம் இந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும்னாக்கா அதுல வந்துட்டு ஒரு சில தாது பொருட்கள் தேவைப்படுறது, கால்சியம், பொட்டாசியம் எல்லாம் நம்ம இதை எடுத்துடுறோம் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ல போட்டு, அலாங் வித் அதர் இம்பியூரிட்டிஸ் மற்ற கெட்ட பொருட்களோடு சேர்த்து இதையும் எடுத்துடுறோம். அதனால குடிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை இந்த டைம்ல. அந்த தண்ணியில நம்ம நோன் குவான்டிட்டி, அதாவது ஏற்கனவே நிர்மணிக்கப்பட்ட ஒரு லெவல்ல தாது பொருட்களை ஆட் பண்றோம், ஆட் பண்ணி ரெடி பண்ணிடுறோம். அதாவது உங்களுக்கு பாட்டில்டு வாட்டர்ஸ் எல்லாம் கிடைக்கிறது, பாட்டில் வாட்டர்ல இந்த மினரல் வாட்டர் எல்லாம் இருக்கும், மினரல் இருக்கும். அதனால இந்த மினரல்ஸ் தாது பொருட்கள் எல்லாம் போட்ட அப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி அதுதான் நாங்கள் வந்து ட்ரிங்கிங் வாட்டரா கன்வெர்ட் பண்ணுவோம். ஹோல் ப்ராசஸ் வந்து டீசாலினேஷன் சொல்லுவாங்க.
1: இது வந்துட்டு உங்க ஃபேக்டரியில நீங்க இது பண்றதுக்கு காரணம் என்ன சார்? உங்க நார்மல் தண்ணி
4: ஃபேக்டரியில இதுக்கு பண்ண வேண்டிய காரணம் என்னன்னாக்கா, நிலத்தண்ணி இருக்கு இல்லையா, நிலத்துல இருக்க தண்ணீரை வந்து நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். எங்களோட ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிக்கோ இல்ல ப்ராசஸுக்கோ இந்த ஃபேக்டரி யூஸுக்கோ நாங்க அதை யூஸ் பண்ண கூடாது. நிலத்தண்ணீர் நாங்க எடுக்க மாட்டோம். ஏன்னாக்கா நிலத்தண்ணீர் எடுக்கிறதால நிலத்தோட நீர் வளம் கம்மி ஆயிருதுன்றதால அதை நாங்க பண்ண மாட்டோம். இப்ப நாங்க ஃபேக்டரி கட்டும் போது கூட நாங்க நில தண்ணீரை எடுக்கவே இல்லை. வெளியில இருந்து தண்ணி கொண்டு வந்து தான் நான் கட்டளத்தை யூஸ் பண்ணமே தவிர கட்டள டைம்ல கூட நாங்க நில தண்ணீர் எடுக்கல. அந்த ஒரே காரணத்தால நாங்க சீ வாட்டர் எடுத்துன்னு வந்து கள்ள தண்ணீர் எடுத்துன்னு வந்து சுத்திகரிச்சு அதுல ஒரு பார்ட் வந்து எங்களோட ஃபேக்டரிக்கு யூஸ் பண்றோம், மேனுஃபேக்சரிங்க்கு. இன்னொரு ப்ராசஸ் வந்து ட்ரிங்கிங் வாட்டரா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்றோம்.
1: ஓகே, இப்போ இந்த ஓவரால் இந்த டீசாலினேஷன் இதுக்காக நீங்க நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க, இதுக்காக நீங்க எவ்வளவு எஸ்டிமேட் அமௌண்ட் செலவு பண்ணிருப்பீங்க, எவ்வளவு ரூபாய் வரைக்கும்?
4: இந்த டீசாலினேஷன் பிளான்ட்னு பத்திரம் சொல்ல போனாக்கா அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி ஹோல் சிஸ்டம். எங்க இதுல வந்து டீசாலினேஷன் பிளான்ட், அப்புறம் ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ், அப்புறம் ரிஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், சுய ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரி இட்ஸ் எ கிளஸ்டர் ஆஃப் பிளான்ட், நிறைய பிளான்ட் கம்பைன்ட். அதுல எல்லாத்தையும் சேர்த்து நியர்லி 20 கோடி இருக்கும்.
1: நிலத்தடி நீர் அளவுக்கு தூய்மையா இருக்காது, அந்த இது குவாலிட்டி டிஃபர் ஆகும் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க வந்து அதை யூஸ் பண்றால் நீங்க என்ன சொல்றீங்க அதை பத்தி?
4: என்ன பொறுத்த வரைக்கும் நிலத்தடி நீரை நம்ம லெபரட்டரியில ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம்னா அதுல என்னென்ன பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ, கால்சியம், மெக்னீசியம், அது ஆசிட் இருக்கா, ஆல்கலி இருக்கா, அமிலத்தன்மை இருக்கா, அதெல்லாம் பாக்குறோம். நம்ம அதுல வேரியஸ் பேராமீட்டர் டெஸ்ட் பண்றோம். அதே பேராமீட்டருக்கு நம்ம இதை டெஸ்ட் பண்ணோம், இதை டெஸ்ட் பண்ணி ரெண்டும் மேட்சா தான் இருக்கு. ரெண்டு பேராமீட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு, நிலத்தடியிலேருந்து வர நீரும் கடல் தண்ணி சுத்திகரித்த நீரும் ஒரே தன்மையில தான் இருக்கு. அதனால அது சாப்பிட்றதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க ஃபாரின் கண்ட்ரி எல்லாம் பார்த்தீங்க, எஸ்பெஷலி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், நம்ம துபாய், எனி அதர் பிளேஸ், அங்க ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே டீசாலினேஷன் தான், வேற வழியே கிடையாது. அதுவே தே கேன் நாட் சர்வைவ். அதனால அது ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது.
1: சார், நாங்க எனக்கு தெரிஞ்ச அளவு டீசாலினேஷன் வந்து நீங்க நிறைய வேஸ்ட் டீசலினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய வேஸ்ட் வாட்டர் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க.
4: கரெக்ட். சோ டீசலினேஷன் ஏன் டீசலினேஷன்னா அதுல வந்து salt maximum இருக்கும். ஏன்னா உப்பு தண்ணி இல்லையா?
1: ஆமா.
4: அந்த கடல்ல இருந்து எடுக்கிறதால கடலோட சேர்ந்த அந்த ஆல்கே இது மண் குப்பைகள் அண்ட் சம் மீனோட இந்த இதுக்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து தான் வரும். பட் நம்ம இதுல வந்து ஃபில்ட்ரேஷன் எல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் வெளியில போயிடுறது. வெளியில போனதெல்லாம் நாங்க கலெக்ட் பண்ணி திரும்பி நாங்க கொண்டு கடல் உள்ளே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபின்னு ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஏஜென்சி இருக்கு. அவங்க டிசைட் பண்ணி கொடுப்பாங்க இந்த தூரத்துல இந்த ஆழத்துல கொண்டு போய் இதை திரும்பி விடணும். அது பர்டிகுலர் விதத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதனால கடல் வளம் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஃபில்டர் பண்ண மெட்டீரியல் எல்லாம் எடுத்துன்னு போய் திரும்பி பம்ப் பண்ணி கடல் உள்ள ஏறக்குறைய ஒரு மீட்டர் ஒரு கிலோமீட்டர் உள்ள போய் ஒரு 500 meters ஆழத்துல போய் நம்ம விட்டுருவோம். அவங்க சொல்ற மாதிரி நாங்க பண்ணுவோம். அது டிசைன் அப்ரூவ்டு டிசைன். அது
1: இல்லங்க நேஷனல் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபிக்னு சொன்னீங்க இல்லையா? அவங்க வந்து உங்களுக்கு இந்த ப்ராசஸ் டீசலினேஷன் ப்ராசஸ் நீங்க பண்றேன்னு அவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க?
4: தே ஆர் வெரி கோஆப்பரேட்டிவ்.
1: ஓ
4: தே ஆர் வெரி கோஆப்பரேட்டிவ். அவங்க வந்து ஃபுல் கோஆப்பரேஷன் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப தனிப்பட்ட பாடுன்னு சொல்லுவோமே.
1: ஓகே.
4: அந்த மாதிரி அவங்களுக்கு இது நேச்சுரல் திங். எல்லா உலகம் பூரா நடக்கிற விஷயம் தான் இது.
1: ஓகே.
4: இன்ஃபேக்ட் அமெரிக்கால வேற ஒரு சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி கெமிக்கல் வரக்கூடிய இதெல்லாம் வேஸ்ட் எல்லாம் எடுத்துன்னு
1: போயிட்டு
4: ஹை ப்ரெஷர் பம்ப் யூஸ் பண்ணி நிலத்துல போர் போட்டு நிலத்துல ஒரு ஓட்டை போட்டு ஏறக்குறைய 200 meters 600 meters ஆழத்துல கொண்டு போய் இந்த சாலிட விட்டுறாங்க.
1: ஓகே.
4: அந்த மாதிரி பண்றாங்க அமெரிக்கால.
1: இப்படி அப்படி பண்றதுனால என்ன லாபம் இருக்கு?
4: ஏன்னா அதுக்கு நிலத்து கீழே போயிட்டதால 600 meters 700 meters கீழே போயிருந்ததால அது திரும்பி அந்த கண்டாமினேஷன் மேல வரதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படியே வரும்போது கூட அது ஒவ்வொரு லேயரும் ஃபில்டர் ஆகி ஃபில்டர் ஆகி ஃபில்டர் ஆகி மேல வரும்போது நார்மலா வந்துடும் பாட்டு.
1: ஏன்னா
4: தெர் இஸ் அ கால்ட் எக்கோலாஜிக்கல் பேலன்ஸ்.
1: ஓகே ஓகே.
4: நேச்சுரல் பேலன்ஸ்ல அது செட்டப் ஆயிடும்.
1: ஓகே ஓகே.
4: அதே மாதிரிதான் நம்ம இப்ப சி வாட்டர்ல எடுத்து இது கொண்டு வந்து நம்ம திரும்பி சீல விடுறோம்.
1: ஓகே.
4: சி இஸ் அ மாஸ் வாட்டர் இஸ் அ பிக் வாட்டர் குவாண்டிட்டி சோ இட் வில் கெட் டைல்யூட்டட் அண்ட் பேலன்ஸ்ட்.
1: ஓகே ஓகே.
4: அதனால ஒரு மீன் வளமோ கடல் வளமோ எதுவும் பாதிக்கப்படுறதுக்கு சான்ஸ் இல்ல. அது சொன்ன விதத்துல சயின்டிபிக்கா பண்ணா ஒரு ப்ராப்ளம் இருக்காது.
1: ஓகே. இப்போ நீங்க யூஸ் பண்ண அந்த டீசலினேஷன்காக யூஸ் பண்ற மெம்பரேன்ஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணனும், நம்ம இந்தியால இல்ல அப்படினு சொல்றாங்க.
4: いや, நாங்க கொண்டுது இம்போர்ட் தான் பண்ணிருக்கோம்.
1: எந்த ஊர்ல இருந்து பண்ணீங்க சார்?
4: ஏனா இது இத்தாலியில இருக்கு, ஜெர்மனில இருக்கு, அமெரிக்கால இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம்.
1: ஓகே. இல்ல நீங்க எந்த ஊர்ல இருந்து இம்போர்ட்?
4: இது கமர்ஷியல் டிசிஷன் இல்லையா?
1: ஓகே. அல்ல நீங்க எந்த ஊர்ல இருந்து இம்போர்ட் பண்ணீங்கன்னு கேக்க வந்தோம்.
4: உங்களோட ஐ திங்க் எங்க வந்து இட்ஸ் फ्रॉम ஜெர்மனி.
1: German.
4: I'm not very sure. I don't know the number. I didn't remember the
1: okay.
4: company name. I think it is German.
1: Okay. உங்களுக்கு நீங்க இந்த process பண்ண போறீங்க அப்படினு சொல்லும்போது government side ல இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு cooperation இருந்தது சார்?
4: The cooperation is very good. In fact, desalination எல்லாம் போடும்போது government ல there is a special permission the collector gives.
1: ஓஹோ.
4: Collector கொடுக்கிற permission பிரகாரம் நம்ம apply பண்ணோம்னா நமக்கு concession உண்டு.
1: Okay, okay. ஓகே. உங்களுக்கு இந்த டீசலினேஷன் ப்ராசஸ் பண்ண நீங்க வந்து இவ்வளவு வெற்றிகரமா பண்ணிருக்கீங்க. இனி மத்த ஃபேக்டரிஸ்க்கும் மத்த கம்பெனிஸ்க்கும் நீங்க அத பத்தி ஏதாவது சொல்றது உண்டா? அவங்கள பண்ணதுக்காக நீங்க ஊக்குவிக்கிறது உண்டா?
4: நாங்க சொல்றது எங்க கெம்ப்ளாஸ்ட் சன்மா லிமிடெட் கம்பெனியோட கார்ப்பரேட் ஃபிலாசபியே டு மெயின்டெய்ன் தி என்விரான்மென்ட் அண்ட் சஸ்டெயின் தி என்விரான்மென்ட் ஆல்வேஸ்.
1: ஓகே.
4: அதனால அதுக்கேத்த மாதிரி நாங்க எவ்வளவுனா செலவு பண்ணிட்டு இருப்போம். It is a part of our corporate culture.
1: Okay, okay.
4: Ainala, I cannot force this on everybody.
1: Okay.
4: But other people vandu idha paathu avangalum purinjittu pannanum. It's a social responsibility.
1: Okay. கவர்மெண்ட் வந்து இப்போ சென்னையில வந்துட்டு இந்த டீசலினேஷன் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா ஒரு இது வந்துட்டு இருக்கு. அதுலயும் அதுலயும் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த 800ல இருக்கிற கடல்ல இருந்து இது பண்றாங்க. வாட்டர்ஸ் இது பண்ணா ரொம்ப நல்ல டெம்பரேச்சர் இருக்கு, 800ல இருந்தா எடுக்க போறோம்லாம் சொல்றாங்க. அது என்ன வாட்டர் டெம்பரேச்சர்? நீங்க எந்த பகுதியில இருந்து எடுக்கிறீங்க சார்?
4: நாங்க வந்து சென்னையில இருந்து ஒரு 4 மணி நேரம் டிரைவ்ல இருக்கோம். நியர்லி 200 கிலோமீட்டர் அவே.
1: ஓகே.
4: கடலூர் எட்லர்.
1: நீங்க கடலூர்ல இருந்து எடுக்கிறீங்க? இல்ல, அது வந்துட்டு ஏதோ டெம்பரேச்சர் வந்து கரெக்டா இருக்கு, ஏதோ அந்த தண்ணியோட டீப் என்னமோ கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன கிரைட்டீரியான்னு சொல்ல முடியுமா சார்?
4: டெம்பரேச்சர் அவ்வளவு வேரி ஆகுது இல்லையா இங்க நான் பார்த்த வரைக்கும். ஐ டோன்ட் நோ, இப்போ எண்ணூர்ல ஷிப் டிராபிக் ஜாஸ்தியா இருக்கிறதால ஒரு வேற டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். எங்க சைட்ல வந்து வி ஹேவ் வெரி க்ளோ நேரோ டெம்பரேச்சர் ரேஞ்ச்.
1: ஓகே.
4: ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் 28 டு 30 32 அந்த மாதிரி தான் இருக்கும்.
1: ஒரு சின்ன இத வந்து ஒரு மாசா சிட்டி லெவல்ல ஸ்டேட் லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுக்கான ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா?
4: எந்த ப்ராசஸ்லயுமே டிஸ்அட்வான்டேஜ்ன்றது ஓகே, இமேஜினரி ஃபங்க்ஷன். ஒரு ப்ராப்பர் இன்ஜினியரிங் பண்ணி அதுக்கு உண்டான ஹசார்ட் ஆபரேஷன்ஸ் பிளஸ் மைனஸ் எல்லாம் ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ணி பண்ணோம்னாக்கா எவ்ரி திங் வில் பி பர்ஃபெக்ட். வந்து விதவுட் ஃபுல் இன்வால்மெண்ட் ஏதோ பண்ணணும்னு நினைச்சு பண்ணாக்கா இட் வில் பி நாட் ஃபுல்லி கரெக்ட்.
1: ஓகே. சென்னையில மட்டும் இல்லாம நம்ம இந்தியா பூரா இருக்கிற வந்துட்டு வாட்டர் ஸ்கேசிட்டி குறைஞ்சிரும்.
4: கடலோரமா இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் கடல் தண்ணியை எப்படி யூஸ் பண்ண முடியும்ன்றது யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு.
1: ஏன்னா
4: கடல் தண்ணியில டீசாலினேஷன் மாத்திரம் இல்ல, ஈவன் டைடல் எனர்ஜி சேவிங்ஸ் கூட பண்ணலாம்.
1: ஓகே
4: சார். நாட் லிமிடெட் டு ஜஸ்ட் டீசாலினேஷன்.
1: ஓகே. நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்பறீங்களா சார்?
4: வேற எதுனா என்ன சொல்றதுக்கா, பேசிக்கலி வாட்டர் இஸ் எசென்ஷியல் கமாடிட்டி.
1: கண்டிப்பா
4: ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் வாழ்க்கையில இருக்கும்போது அதை வந்து நல்லபடியா பார்த்து பராமரிச்சு நமக்கு இருக்கக்கூடிய பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு ப்ராப்ளமா இல்லாம இருக்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணணும்னா டீசாலினேஷனும் ஒரு பகுதி தான் அதுல.
1: ஓகே.
4: இது வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆச்சு, எல்லாருமே பண்ணணும்.
1: ரொம்ப தேங்க்ஸ் சார்.
4: ஓகே.
3: அண்ட் காயத்ரி, டீசாலினேஷன் பத்தி நிறைய விஷயங்கள்லாம் மிஸ்டர் ரவிக்குமார் சொன்னாரு. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அண்ட் எப்பவுமே வந்து நிறைய தண்ணி வந்து இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்காக எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. சோ இவர் வந்து இப்போ கடல் நீரை வந்து அவங்க வந்து இதுக்காக யூஸ் பண்றதுனால அண்ட் எல்லாருக்கும் கிடைக்கிற அந்த தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். சோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு போக வேண்டிய தண்ணி வந்து அவங்க கடல் நீர் மூலமா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ அது வந்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், ஏன்னா வந்து டியூவல் பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்பவுமே ஜனங்க வந்து எந்த ஒரு விஷயம்னாலும் ஒரு சின்ன சின்ன விஷயம்னா கூட கவர்மெண்ட்ட குறை சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் அப்படியே நல்ல சக்கர பொங்கல் சாப்பிடற மாதிரி. அண்ட் ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எஃபர்ட் எடுக்காம எப்பவுமே வந்து கவர்மெண்ட் பத்தி ஏதாவது சொல்லுவாங்க. அண்ட் இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் ரவிக்குமார் சொன்னாரு இந்த மாதிரி, எனக்கு கவர்மெண்ட்டும் சரி நேஷனல் லெவல்ல வந்து அந்த ஓஷனோகிராஃபி டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் நல்ல சப்போர்ட் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா வந்து இதுக்காக வந்து டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுக்கறாங்க அப்படின்னு வேற சொன்னாரு. சோ பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ காயத்ரி சொல்லு, நீ என்ன நினைக்கிற அவர் பேசுனத பத்தி?
2: பிராக்டிக்கலா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்த மாதிரி இருக்காது. ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல வந்து கவர்மெண்ட்டையும் என்ஜிஓவையும் இவ்வளவு வந்து அவர் வந்து அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்கிறத கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது அவர்கிட்ட இருந்து கேட்கும் போது ஒன்னும் சந்தோஷமா இருக்கு. பிரைவேட்ல மட்டும் இல்ல, இண்டிவிஜுவல் கன்சர்ன்ஸ் கூட நிறைய யூஸ் பண்றாங்க, அதையும் வந்து கவர்மெண்ட் ப்ரமோட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன்.
3: ஆமா, சின்ன சின்ன வீட்ல எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் இப்ப வந்து ஒரு பெரிய கன்சர்ன்ல வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய பேர் பண்றது வந்து கவர்மெண்ட்க்கும் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் சின்ன சின்ன லெவல்ல பண்ணா கண்டிப்பா வந்து பெரிய லெவல்ல ஒரு நாள் ஹிட் ஆகும். சோ பிராக்டிஸ் மேக்ஸ் மேன்ஸ் பெர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி, சோ சின்ன லெவல்ல கண்டிப்பா சக்சஸ் ஆகும்போது நமக்கு இன்னும் சந்தோஷம். சோ அது பெரிய லெவல்ல சக்சஸ் ஆச்சுன்னா அண்ட் கண்டிப்பா வந்து வாட்டர் ஸ்கேசிட்டியே இருக்காது. அண்ட் அவர் ஒரு வார்த்தையிலும் சொன்னாரு, கவர்மெண்ட் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாம் ஓகே. ஆனா அந்த கவர்மெண்ட்ல இருந்து யாருன்னா ஒருத்தங்க ஒரு அபிஷியல் நம்ம கிட்ட பேசினா இன்னும் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன்.
2: ஆமா பாபி, கண்டிப்பா. தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் டிரைனேஜ் போர்ட்ல இருந்து ஒரு சீனியர் அபிஷியல் டீசாலினேஷன் ப்ராசஸ் பத்தி நம்மளுக்காக பேச போறாங்க. ஓவர் டு சுனிதா.
5: டிசாலினேஷன்ங்கிறது இஸ் அ ரிமூவல் ஆஃப் சால்ட்ஸ் ஃப்ரம் சலைன் வாட்டர். அதான் ஸோ அது வந்துட்டு நம்ம அது வந்து ஹையஸ்ட் சால்ட்டு கண்டென்ட் அதிகமாக இருக்கிற வாட்டருக்கும் யூஸ் பண்ணலாம். இது அதே டெக்னிக்கை வந்து தான் நம்ம வந்து கடல் நீரை சுத்தப்படுத்தி குடிக்கிற தண்ணியாகிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதே சேம் டெக்னிக் அந்த சால்ட் கண்டென்ட் போட்டு அந்த மெம்பரேன் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. செலக்டிவ் மெம்பரேன் வந்து வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
1: ஒரு ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க இல்லையா, அது இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
5: டீசாலினேஷன் டெக்னிக்கில் வந்து அவங்க யூஸ் பண்ணுற அந்த டெக்னிக் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ங்கிற டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து இட் இஸ் ரிவர்ஸ் டு ஆஸ்மாட்டிக் ப்ராசஸ். இது வந்து ஜென்ரலாக ஆஸ்மாசிஸ்ங்கிறது இது லோயர் டு ஹையர் ட்ராவலிங் த்ரூ செமி பர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ங்கிறது ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன். அதாவது நம்ம இங்கே ஹையர் கான்சன்ட்ரேஷன் நம்ம சொல்கிறது வந்து சலைன் வாட்டர். சலைன் வாட்டர் வந்து இட் இஸ் ஹேவிங் ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட்ஸ். அப்போ அது வந்துட்டு அந்த மெம்பரேன் வழியாக ட்ராவல் பண்ணி வெளியில் வரும்போது இட் அலவுஸ் ஒன்லி வாட்டர், சால்ட்டை வந்து ரிட்டைன் பண்ணி. ஸோ அதுதான் ரிவர்ஸ் ஆஸ்மாட்டிக் ப்ராசஸ்.
1: இந்த மெம்பரேனுங்கிற அந்த இது வந்துட்டு எந்த ஊர்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க?
5: அதான் டிபெண்ட் அப்பான் த குவாலிட்டி ஆஃப் வாட்டர். அந்த அதனால் நம்ம கரெக்டாக ரேட் சொல்ல முடியல. கடல் தண்ணிங்கும் போது இது ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன். அதுக்கு வந்து அந்த செல் அந்த டிபெண்ட் அப்பான் த மீ அந்த மெம்பரின் செலக்ஷனை பொறுத்து. ஈவன் இந்த இப்போ ஹவுஸ் ஹோல்டில் போடுறாங்க இல்லையா, வீட்டில் போடுறாங்க, அது ஆர்ஓ சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ஆர்ஓ சிஸ்டம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000-20,000 அதுக்குள்ளேயே முடிஞ்சு. ஸோ அது அது மட்டும் இல்லை, அது டிபெண்ட்ஸ் அப்பான் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ். இப்போ நமக்கு வீட்டுக்கு தேவையான வாட்டர் நமக்கு 10 liters பர் டே இருந்தால் கூட போதுங்கிற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு. பட் அந்த அந்த அவுட்புட்டை பொறுத்தும் நம்ம இது மாறும். காஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டிபெண்ட்ஸ் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ்.
1: இப்போ தமிழ்நாட்டுக்கு வாட்டர் சப்ளை எஸ்பெஷலி சென்னைக்கு எந்தெந்த ஊர்லேருந்து வருது?
5: தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் டீசாலினேஷன் பிளான்ட் வந்து 1999 ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணி கடல் நீரை வந்து சுத்தப்படுத்தி 3.8 MLD அதாவது மில்லியன் லிட்டர் பர் டே வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் மக்களுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணிட்டுருக்காங்க.
1: அவங்க வந்து ஆனால் கடல் நீர் தான் மொத்தமாக,
5: கடல் நீரை தான் சுத்தப்பட்டு கொடுக்குறாங்க.
1: இதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருது, அதாவது கடல் நீரை சுத்த பண்ணி யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு?
5: கடல் நீரை சுத்தப்படுத்துறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு இல்லை. ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு சோர்ஸ் கிடைக்கல. ஆக்சுவலாக வந்து சில இடங்களில் இப்போ ராம்நாடுலாம் பார்த்தா சீ வாட்டர் இன்ட்ரூஷன் சொல்லுவாங்க, கடல் தண்ணி வந்து ஊடுருவி வந்துடுறதுனால. நம்ம மெயினாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கிரவுண்ட் வாட்டர் தான் சப்ளை பண்ணுறது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சப்ளை பண்ணுறது வந்து நமக்கு சோர்ஸ் மெயின் சோர்ஸ் வந்து கிரவுண்ட் வாட்டர் தான். இந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து சீ வாட்டர் இன்ட்ரூஷன்னால வந்து அந்த சோர்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகிடுது, நிறைய சால்ட்டி ஆகிடுது. இப்போ அந்த ஏரியாவில் நீங்கள் எங்கேயுமே சோர்ஸே கிடைக்கலன்னா மக்களுக்கு நம்ம வந்து நல்ல தண்ணி கொடுக்க முடியாது. அந்த கேஸில் இந்த சால்ட்டு கடல் நீரையே வந்து சுத்தப்படுத்தி அவங்களுக்கு நல்ல தண்ணியாக வந்து கொடுக்கலாம்.
1: இப்படி கடல் நீரை எடுத்து இது பண்ணுறதுனால நேச்சுரல் அதாவது நம்மளோட இயற்கைக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை இல்லையா?
5: இயற்கைக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, அது கொஸ்டினே இல்லை. இந்த மாதிரி கொஸ்டின் சான்ஸே இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
1: நீங்கள் சொன்னீங்க இல்லையா நேச்சுரல் சோர்ஸ் அதாவது கிரவுண்ட் வாட்டர் குறையிறதுனால தான் கடல் தண்ணி எடுக்கும். ஸோ அது வந்துட்டு குறையிறதுக்கு காரணம் இந்த மாஸ் கிளைமேட்டு இது பொல்யூஷன் அது இதுன்னா சொல்கிறாங்க, அதெல்லாம் தானே
5: சோர்ஸில் வந்து இருக்கும் பட் ஈல்டு கம்மியா இருக்கும். இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேஸ்ல வந்து பாப்புலேஷன் கம்மியா இருந்தது, சோர்ஸ் வந்து நிறைய இருந்தது. இப்ப நம்மளுடைய தேவைகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆஸ் த பாப்புலேஷன் இன்க்ரீசஸ் வந்து நீட்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ், ஆனா அந்த சோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகல. இன்னும் சொல்ல போனா இந்த மழையெல்லாம் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கு. இப்போலாம் வந்து சஃபிஷியண்ட்டாக ரெயின் இல்லை, ரெயின்ஃபால் வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லாததுனால அந்த இது வந்து குறைஞ்சிட்டே போகுது. கிரவுண்ட் வாட்டர் லெவல் எல்லாமே வந்து நம்ம குறைஞ்சிட்டே தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ரீசார்ஜிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வைக்கிறோம். அது ரெயின் வாட்டர் ஃபார்வஸ்ட் ஒரு நிமிஷம் இருக்கிறோம். அப்புறம் வந்து அதுதான் புழல் ஏரி, பூண்டி ஏரி, செம்பரம் பக்கம் ஏரி, அதுலேருந்து தண்ணி கிடைக்குது. கொஞ்சம் கிருஷ்ணா வாட்டரும் வருது நம்மளா அந்த எல்லாமே வச்சு நம்ம பியூர்லி ரெயின் வாட்டர் தான் நமக்கு சோர்ஸ் வந்து ரெயின் வாட்டர் தான்.
6: சென்னையோட இது வந்து மெயின் சோர்ஸ் ரெயின் வாட்டர்,
5: ரெயின் வாட்டர் சர்ஃபேஸ் வாட்டர்.
6: மெம்பரிங் இந்த ஊர்ல இருந்து வாங்க ரிப்போர்ட் பண்றாங்க.
5: ஆக்சுவலா மெம்பரேன் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்க்கு யூஸ் பண்ணுற மெம்பரேன் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் கிடையாது, அதனால் யூஎஸ்ஏ தான் வந்து மெயின் சப்ளையர். வந்து யூஎஸ்ஏல தான் மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க பிரான்ச்சஸ் வச்சு சப்ளை பண்ணுவாங்க அதர் கண்ட்ரீஸில் பிரான்ச்சஸ்.
6: நிறைய கண்ட்ரிஸ் சுற்றி இருக்குது அவங்களோட பிரான்ச்சஸ்,
5: சைனா, கொரியா, அது மாதிரி.
6: தேங்க்யூ.
2: இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் நம்மளுக்கு வந்து ரொம்ப கிளியராக கவர்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட்டஸ் என்ன, வாட்டர் சப்ளை பத்தி என்ன ஸ்டேட்டஸ்னு விலாவரியா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க பவி?
3: கண்டிப்பா நிறைய சில டவுட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும், சோ அது எல்லாருக்குமே
2: கிளியர் ஆயிருக்கும்.
3: ஓகே அண்ட் சரி, ஓகே நிறைய அஃபீஷியல்ஸ் எல்லாம் பேசினாங்க, சோ பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க எல்லாம் பேசினாங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து டீசாலினேஷன் பத்தி நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம், சோ ஜனங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த திட்டத்தை பத்தி அவேர்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்கலாமா?
7: கேள்விப்பட்டிருக்கேன்.
6: அது எப்போ இம்ப்ளிமெண்ட் வரும் அப்படி இப்படின்னு ஏதாவது கவர்மெண்ட் வந்து தெரியுமா?
7: அது சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் அது எப்போ வருங்கிறது எனக்கு சரியா தெரியல.
6: கவர்மெண்ட் வந்து இந்த பொங்கல்ல இருந்து அதை நடைமுறைக்கு கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா?
7: மேபி இருக்கலாங்கிற ஒரு என்னோட ஒரு இது.
6: ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல 99ல ஆரம்பிச்சிட்டாங்க, அட்லீஸ்ட் அதை பத்தி தெரியும்.
7: இல்லம்மா எனக்கு
6: என்னன்னு தெரியுமா?
7: தெரியாது.
6: கடல் நீரை குடிநீரா திட்டம் ஒண்ணு கவர்மெண்ட் போடுறாங்க, அதை பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்?
8: அத பிளான் கொண்டு வந்தாங்க, அப்புறம் அந்த பிளான் வந்து வெறும் மெசேஜோட போயிச்சிருக்குது. அந்த இது பண்றேன்னு சொன்னாங்க, கடல் நீர் இது பண்ண அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எல்லாம் இந்த ஈசியா ரோட்ல தான் சம்திங் எங்கேயே ஆரம்பிச்சாங்க அந்த ப்ராஜெக்ட். அப்படியே வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு படத்துல தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நிஜமா நடக்கல. அது
6: சார் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு அது 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு அவேர்
8: இல்ல? கண்டிப்பா தெரியாதுமா அதை பத்தி, ஏன்னா நியூஸ் இல்ல, நியூஸ் இல்லாதனால தெரியல.
6: சென்னையில
8: கூட ஆரம்பிச்சாங்க பட் அது அவ்வளவு தூரம் எனக்கு ஐடியா இல்ல.
6: அதை
8: பத்தி தெரியாதுமா?
6: சுத்தமா தெரியாதுங்க அதை பத்தி.
3: டீசாலினேஷன்னா தெரியும், கடல் நீரை குடிநீரை மாத்துறது. அண்ட் அதை பத்தி ஆனா நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா எப்பனா பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல இல்லாட்டினா டெலிவிஷன்ல வந்து அதை பத்தின ஒரு ஜென்ரல் டாக் இருக்கும். அண்ட் அது இல்லாம இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ஏப்ரல் மே வரப்போகுது, ஸோ கண்டிப்பா வந்து அந்த நேரத்துல வந்து தண்ணி அப்படின்னா சென்னைக்கு வந்து வெளியேந்து தான் தண்ணி எடுத்துட்டு வரணும், ஸோ அதுல வந்து நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கும். சோ அப்ப வந்து கண்டிப்பா டீசாலினேஷன் பத்தி திருப்பி ஒரு ஜெனரல் டாக் வரும். சோ அப்ப எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. சோ இந்த மாதிரி நமக்கு முன்னே வந்து வாட்டர் ஸ்கேசிட்டி வரதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி கடல் நீரை குடிநீரா மாத்துறோம்னா நமக்கு வந்து தண்ணி பஞ்சமே இருக்காது. சோ ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்ற மாதிரி, சோ அந்த ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நல்ல பியூரான ஒரு வாட்டர், அதுதான் ரொம்ப முக்கியம். சோ அந்த மாதிரி தண்ணி யார் வந்து அந்த மாதிரி கொண்டு வராங்களோ, அந்த ஸ்கீம் கொண்டு வரவங்களுக்கு கண்டிப்பா நம்மளோட எல்லாரோட சப்போர்ட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பா அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும்.
9: குடிநீராக நல்லதுதான்.
6: இல்ல கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, ஜூன்குள்ள இதாயிடும் சொல்றாங்க, அதை பத்தி உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கா?
9: கடலில் குடிநீராக மக்கள் சேமிப்பு தானே, தண்ணிக்கு ப்ராப்ளம் இல்லாம இருக்கலாம், அவ்வளவுதான் நல்லா தெரிஞ்சது. அதை
6: பத்தி உங்களுக்கு என்ன
9: தெரியும்? நல்ல விஷயம் தான் எல்லாருக்கும்.
6: அது வந்து ஜூன்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு சொல்றாங்க, அதெல்லாம் உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கா?
9: கண்டிப்பா நல்லதான், அப்பமா பிரச்சனை வராது இல்லைங்களா? குடிநீர் இருக்கலாம், பரவாயில்ல
6: சொல்றாங்க இல்லையா.
9: எனக்கு அத பத்தி அவ்வளவு சொல்ல தெரியாது, ஆனா நல்லதுதான்.
6: இல்ல கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, ஜூன்ல இருந்து கண்ணீரை குடிநீரா நம்ம சிட்டிக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க, அது பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா, அவேர்னஸ் இருக்கா?
9: ஐடியா இல்ல. கடல் நீர் குடிநீர் ஆக்கிறத பத்தி கேட்டீங்கன்னாக்கா ஒரு நல்ல திட்டம் தான். இன்ஃபேக்ட் அது ஒரு நல்ல வரப்பிரசாதம் சென்னையை பொறுத்தவரையிலும். அண்ட் மோர் ஓவர் இது வந்து நாட் ஒன்லி இம்ப்ளிமெண்டட் டு சென்னை, மற்றபடி ராமநாதபுரம் மாதிரி தண்ணி இல்லாத இடங்களில் கூட இந்த மாதிரி திட்டத்தை அமல்படுத்தினாக்கா இது ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதாவது எந்தெந்த இடத்துல குடிநீர் பற்றாக்குறை இருக்கோ அந்தந்த இடத்துக்கு இதை சப்ளை பண்ணால், இங்கேருந்து நீராக்கி குடிநீராக்கி கடல் நீரை அந்த சப்ளை பண்ணால் இன்னும் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லாவும் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் ஃபார் கல்ஃப் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கடல் நீரை குடிநீராக்கி தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க எல்லாம். ஸோ அந்த மாதிரி திட்டம் இங்கே வந்து பண்ணால் நல்லது, அது எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இங்கே மக்களுக்கு நல்லா இருக்கும்.
10: அதெல்லாம் ஒன்றும் அது வேஸ்ட்டுங்க, அது அது மாதிரிலாம் பண்ணுறது வேஸ்ட். அது கடல் நீர் வந்து சீ வாட்டர் வந்து இயற்கையானது, அதில் போயிட்டு ட்ரிங்கிங் வாட்டர் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறதுலாம் வேலைக்கு ஆகாத விஷயம். ஓகேவா? இது சாதாரண தண்ணியாக நல்ல தண்ணியாக கொடுக்க சொல்லுங்கள், என்ன சொல்கிறீங்க? அதுதான் வேணும். சாதாரண மெட்ரோ வாட்டர் ஒன்றும் அந்த மருந்து இல்லாமல் அதை ஒழுங்காக கரெக்டாக கொடுக்க சொல்லுங்கள், அதுவே போதும். அதை போயிட்டு இருக்கிற தண்ணியும் இது பண்ணிவிட்டு தேவையில்லாத இது பண்ணலாம் தேவையில்ல, அவ்வளோதான். தட்ஸ் ஒப்பீனியன்.
11: அதெல்லாம் அனுபவம் இல்லைம்மா, தெரியாது, அங்கே போய் இப்போ சொல்லிட்டேன். அவருக்காது
12: கடல் நீரை குடிநீராக்கிற திட்டம், இதெல்லாம் வந்து வெளிநாடுகளில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து இதெல்லாம் நடக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் வந்து கடல் நீரை குடிநீராகி அவங்களுக்கு தண்ணிக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் தண்ணி நிறைய இருக்குது வந்து, ஆனால் வந்து யூஸ் நம்மளுடைய யூஸுக்கு சாதாரணக்காரனுடைய யூஸுக்கு அது கிடைக்கிறது இல்லை. ஒரு குடித்தண்ணின்றது வந்து ரொம்ப பிரச்சனையான ஒரு இடம் வந்து சென்னை, சரிங்களா? குடித்தண்ணின்றது வந்து மனிதனுடைய அடிப்படை, குடித்தண்ணீர் அது அதை விட முக்கியமானது வந்து வீடு. இந்த உலகத்தில் நம்ம பிறந்தோம், இந்த மண்ணில் நம்ம பிறந்தோம், இந்த மண்ணுக்கு நமக்கு உரிமை உண்டு.
3: அண்ட் இப்போ வந்து நம்ம டீசாலினேஷன் பத்தி இவ்வளோ பேர் இவ்வளோ சொல்றாங்க. ஸோ வீட்டிலலாம் நிறைய பேர் பிளான் போட்டு மெம்பரேன்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும், நம்ம கேட்ட பாதி பேருக்கு வந்து ரொம்ப சாதாரண அந்த நடுத்தர இருக்கவங்க கிட்ட தான் நம்ம கேட்டோம். ஸோ அவங்க வந்து டீசாலினேஷன்னா என்னன்னே தெரியாதுமா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அண்ட் அதுல வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து அத்திப்பூ மாதிரி எனக்கு தெரியும், ஸோ நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நல்ல விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும், அண்ட் எப்பவுமே கெட்ட விஷயம் தான் வந்து காத்துல அப்படி ஃபாஸ்டா பரவிடும். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயமும் எல்லாருக்கும் கண்டிப்பா ரீச் ஆகி அண்ட் சக்சஸ்ஃபுல்லா இந்த கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம்.
13: கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை இன்ஸ்டால் பண்றது மட்டும் இல்ல, இந்த விஷயத்த வந்து அவங்க வந்து பப்ளிசைஸ் பண்ணதுக்கும் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
3: அண்ட் கண்டிப்பா எடுக்கணும். அண்ட் இதுல வந்து இன்னைக்கு எனக்கு நிறைய விஷயங்கள்லாம் வந்து டவுட் எல்லாம் கிளியர் ஆச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரொஃபசர் மிஸ்ஸஸ் அம்புஜம் அவங்க பேசினப்ப என்ன சொன்னாங்க, இந்த டீசாலினேஷன்லாம் வந்து நல்ல விஷயம் தான், ஸோ நானும் வந்து நிறைய படிச்சிருக்கேன். அண்ட் அதுல வந்து கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டீசாலினேஷன் பண்ணும்போது நிறைய தண்ணி வந்து வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எல்லாருக்கும் இந்த ஒரு நல்ல விஷயத்துல ஒரு குவெஸ்டின் மார்க் மாதிரி ஒரு குவெஸ்டின் சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட பேசின மிஸ்டர் ரவி குமார் சொன்னாரு, கண்டிப்பா வந்து இது வேஸ்ட் ஆகும், சோ இதை திருப்பியும் வந்து நம்ம வந்து டம்ப் பண்ணும்போது ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து இதை வந்து கிரவுண்ட் வாட்டர்ல வந்து ஏதோ 500 feet வந்து டம்ப் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா அந்த தண்ணி மேல வராதா அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு அவருக்கு என்ன சொன்னாரு, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு லேயரா வரும்போது அந்த வாட்டர் வந்து திருப்பி வந்து பியூரிஃபை ஆகி வரும், சோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணும்போது ஒரு பெரிய லெவல்ல வந்து ஜனங்களுக்கு ஒரு நல்லது கொண்டு வரணும்னு போது சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கும். சோ இந்த திட்டத்தை

0: 107.8 கண்டிப்பா வந்து இந்த கடல் நீர் வந்து குடிநீரா மாத்தி எல்லாரோட தாகத்தையும் கண்டிப்பா தீக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அண்ட் இப்ப நம்ம கிளம்பலாமா காயத்ரி?
1: நிச்சயமா.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் பவித்ரா
1: அண்ட் காயத்ரி.

0: எக்ஸாம் எப்படி பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டில இருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகும்.

0: ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா,
2: உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, நீங்களும் உங்க குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையில இருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள் எல்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட ஒரு லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான்
4: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் மாற்ற

0: குளியேட்டு.
1: எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வாழ்க்கைனே இல்லையா?
2: ஏன், என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
3: பஸ்ல தான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
4: நான் அவரை தெய்வ மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
5: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
6: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
7: Presenting her story.

0: வணக்கம் நேயர்களே, இட்ஸ் எ பியூட்டிஃபுல் டே. ஆனா இந்த நாளிலையும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு பெண் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ள தள்ளப்படுறாங்க. இது நிறைய இடத்துல நடக்கிறது, ஸ்கூல், காலேஜ் மற்றும் பல பொது இடங்கள். ஆனா இது எல்லாம் தாண்டி ஒரு சமமா இருக்கிற இடம்னா வொர்க் பிளேஸ் தான். ஆனா அங்கேயும் பெண்கள் இந்த மாதிரி தொல்லைக்கு ஆளாகிறாங்க. ஏன் இப்படி நடக்குது? இப்படி நடந்தா நம்ம வாழ்க்கையோட எண்டா? தட்டி கேட்க முடியாதா? திருப்பியும் சமையல் அறைய தானா? இன்னைக்கு MOBCRS 107.8 FM உங்களுக்காகவே ஹர் ஸ்டோரி என்ற நிகழ்ச்சி வழங்குறோம்.
1: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட இங்க மிஸ்ஸஸ் சௌந்தர்யா ராஜேஷ், அவதார் ஐவனோட ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் இருக்காங்க. அவதார் ஐவன் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கற ஒரு ஆர்கனைசேஷன். உங்க கஷ்டங்கள் எல்லாம் மனசுல வச்சுண்டு உங்களுக்காகவே வேலை பண்ற ஒரு ஆர்கனைசேஷன்.
2: ஹலோ மேம்.
3: ஹலோ மா.
2: இப்போ அவதார் ஐவனோட குறிக்கோள் என்ன?
3: அவதார் ஐவன் அப்படிங்கிற இந்த ஒரு சர்வீஸ் வந்து 2005 ஆரம்பிச்சது. அப்ப நாங்க என்ன ஒரு எண்ணத்தோட ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்கா, யாரு வந்து எந்த பெண்கள் வந்து ஒரு குடும்ப காரணத்தினாலயோ இல்ல குழந்தை பிறப்பு காரணத்தினாலயோ வேலையில வந்து ஒரு பிரேக் ஏற்படும் இல்லையா, அவங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு கெரியரை ஏற்படுத்தி கொடுக்கறதுங்கிறது தான் எங்களோட குறிக்கோளா முன்னாடி இருந்துச்சு. அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு 5-6 நாங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பிரேக் எடுத்த பெண்கள் மட்டும் இல்லாம யாரு தொடர்ந்து வேலையில இருக்காங்களோ, ஒரு ஆபீஸ்க்கு போய் வேலை செய்யக்கூடிய எந்த ஒரு பெண்ணுக்குமே அதிக அளவுல சப்போர்ட் அப்படிங்கறது தேவைப்படுதுங்கறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அதனால இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவதார் ஐவின் அப்படிங்கிற இந்த ஒரு சேவை, இது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு நிலையான கெரியரை, அதாவது சஸ்டைனபிள் கெரியர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு நிலையான ஒரு வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்க கூடியதுதான் எங்களுடைய குறிக்கோள்மா.
2: உங்களோட ஒபீனியன்ல பெண்கள் வேலை பண்ணாததுக்கு முக்கியமான காரணம் என்ன?
3: இப்போ பாத்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட நம்மளுடைய நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, 100% இருக்கக்கூடிய பெண்கள்ல 26.5% பெண்கள் தான் வேலைக்கே போறாங்க. அப்படின்னா நீங்க கணக்கு போட்டுக்கோங்க, இப்போ 70%+ பெண்கள் வந்து வேலைக்கு போறது இல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு கெரியர்ல வந்து ஒரு ஈடுபாடு இருக்கிறது இல்ல. போனாலுமே கூட 30 உட்பட்ட கிட்டத்தட்ட 48% பெண்கள் வந்து அந்த வேலையை வந்து நிறுத்திட்டு அவங்க வீட்டோட இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப நாங்க வந்து எங்களுடைய நெட்வொர்க்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 36,000 பெண்கள் இருக்காங்க இந்த நெட்வொர்க்ல. சோ அவங்க கிட்ட போய் இந்த கேள்வியை நாங்களும் கேட்டோம், நீங்க ஏன் வந்து நிலையான ஒரு கெரியர்ல இருக்க மாட்டீங்க, ஏன் வேலையை விட்டுடுறீங்க, ஏன் நீங்க வந்து வேலைக்கு போகாம இருக்கீங்க அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டதுக்கு என்ன அவங்க சொல்றாங்கன்னாக்க, 3-4 பதில்கள் சொல்றாங்க. ஒண்ணு, இந்த ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிற அந்த வேலை செய்யக்கூடிய இடம் அது வந்து அவங்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பா இல்லங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. ரெண்டாவது, ஒரு பெண் வந்து வேலைக்கு போகணும்னா அவளுக்கு பல விதமான சப்போர்ட் தேவை, அதாவது தன்னுடைய குடும்பத்துடைய சப்போர்ட் தேவை, முக்கியமா கணவனுடைய ஒரு ஒத்துழைப்பு தேவை. அவ வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில கூட்டு குடும்பத்துல இருந்தான்னாக்கா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அங்கத்தினருடைய எல்லாருடைய சப்போர்ட்டும் அவளுக்கு தேவை. அது போல அந்த குடும்ப சப்போர்ட்ங்கிறது முக்கியமா தேவை. சோ அது இல்லாத பெண்கள் கண்டிப்பா வேலையில ரொம்ப நாள் இருக்க முடியறதில்ல, விட்டுறாங்க. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்கள் வந்து தன்னுடைய படிப்பு படிச்சுட்டு நல்ல ஒரு படிப்பு படிச்சுட்டு மேல வரணும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல அவங்க போயிட்டு இருக்கிறப்போ அந்த குடும்ப பொறுப்புன்றது, அதாவது ஒரு தாயா ஆகக்கூடிய அந்த பொறுப்புன்றது வந்து அவங்களுக்கு நடுவில் வந்துடுறது. அப்போ வந்து நம்மளுடைய சொசைட்டி சமூகமானது வந்து அந்த பொறுப்பையும் சேர்ந்து அதையும் கூட அவங்க வந்து அந்த வேலையும் நல்லபடியா பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு இருக்கிறது இல்ல. சோ இதெல்லாம் தான் காரணம் ஒரு பெண் வந்து கண்டினியூஸா வேலைக்கு போக முடியாம இருக்கிறதுக்கு, இதெல்லாம் தான் மெயின் காரணம்.
2: இப்போ மேம், கார்பரேட் வேர்ல்டுன்னு சொல்றது இல்ல, அதுல ஆண்களுக்கு பெண்களோட இன்னும் வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவீங்களா?
3: நல்ல கேள்விமா இது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கார்பரேட் வேர்ல்டுன்னு சொன்னீங்களே, அதுல வந்து ஆண்கள் தான் அதிகம், அதாவது கிட்டத்தட்ட 80% மேல ஆண்கள் தான் அந்த கார்பரேட் வேர்ல்டுல இருக்காங்க. அதனால அந்த உலகமே கிட்டத்தட்ட அவங்களால ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு உலகம் ஆயிடுச்சு. சோ எதெல்லாம் வந்து ஆண்களுக்கு சுலபமா வரக்கூடிய ஒரு ஒரு குணங்கள் இருக்குமோ அந்த குணங்கள் தான் உங்களுக்கு வந்து அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல முக்கியமான தேவைகளா இருக்கு. அதுல பல குணங்கள் பெண்கள் கிட்ட இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த டெசிஷன் மேக்கிங், அக்ரெசிவ்னஸ் இப்படி எல்லாம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ஆண்களுக்கு ரொம்ப நேச்சுரலா வரக்கூடிய சில குணங்கள், பெண்களுக்கு அது அவ்வளவு நேச்சுரலா வராது, அவங்க அதை பழகிக்கணும் அவங்க பழகிக்கிட்டாதான் அவங்களால வந்து அதை நல்ல விதத்துல செய்ய முடியும். அதனால பல விதமான வேலைகளே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில ஷாப் ஃபுளோர் ஒர்க்கிங்னு சொல்லுவாங்க. இது போல பல வேலைகள் வந்து ஆண்களால மட்டுமே செய்யக்கூடிய வேலைகளா இன்னைக்கு இருக்குது. சோ அதனால வந்து பெண்களுக்கு எந்த மாதிரி வேலைகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவே ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கும். ஆனா இந்த நிலை இப்போ மாறிக்கிட்டு வருது. இப்ப ஒரு 3 வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே அதாவது ட்ரெடிஷனலா ஆண்களே செய்யக்கூடிய வேலைகளுக்கு கூட இப்ப வந்து பல நிறுவனங்கள் வந்து எங்களுக்கு பெண் கேண்டிடேட்ஸ் கொடுங்க, எங்களுக்கு இதுக்கு பெண்களை நாங்க வந்து தேர்வு செஞ்சு எடுத்துக்கிறோம், எங்களுக்கு வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரியான வேலைகளை கூட செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இப்ப வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப பெரிய அளவுல வருதா, நிறைய பெண்கள் அதனால வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சு உள்ள வராங்களா அப்படின்னா அந்த அளவுக்கு எனக்கு திருப்தி தரக்கூடிய அளவுக்கு இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். ஆனா கண்டிப்பா அந்த நிலை மாறிக்கிட்டு வருதுன்னு தான் சொல்லணுமா.
2: ஆனா இப்ப பெண்களுக்கு வேலை செய்வது ஏன் இவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க?
3: அகைன் ரொம்ப நல்ல கேள்விமா இது. பெண்கள் வந்து இப்ப நீங்க நம்மளுடைய இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வருஷம் முன்னாடி, நான் சொல்றது 1000 கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி, பெண்களும் ஆண்களும் ஒரே நிலையில சமமா இருந்தவங்க தான். நீங்க எந்த ஒரு அதாவது நமக்கு வேதிக் ஏஜஸ்னு சொல்லுவாங்க, அந்த வேதிக் ஏஜஸ்ல இருந்து எடுத்து பெண்கள் எப்பயுமே வந்து ஆண்களுக்கு எந்த விதத்திலும் குறைவா இருந்ததே இல்ல. எதெல்லாம் ஒரு ஆணால செய்ய முடியுமோ அது அத்தனையும் ஒரு பெண்ணால செய்யக்கூடிய ஒரு நிலைமைதான் இருந்தது நம்மளுடைய இந்த நாட்டுல, இந்திய நாட்டுல. அதே போல அவங்க நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எப்படி முடிவு பண்ணிருந்தாங்கன்னா, அந்த பெண்களுக்கு எதெல்லாம் இன்னும் நல்லா வருமோ, எந்த மாதிரி வேலைகள், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்களால ரொம்ப நல்ல விதமா செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து பெண்களே செய்யட்டும், எதெல்லாம் ஆண்களால நல்லா செய்ய முடியுமோ அதெல்லாம் ஆண்கள் செய்யட்டும்ங்கிற அந்த மாதிரி ஒரு பாகுபாடு இருந்தது. போக போக என்னாச்சுனாக்க, நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு கத்து கொடுத்தாக்க அவங்களாலயும் அது செய்ய முடியும், அதே போல ஆண்களுக்கு சொல்லி கொடுத்தாக்க அவங்களாலயும் செய்ய முடியும் ஒரு எண்ணம் வந்தது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு 40-50 வருஷமா பெண்களுக்கு வந்து அந்த இக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளாதார சுதந்திரம், அதாவது நான் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணம் அப்படிங்கறத வச்சு நான் எந்த அளவுக்கு என்னால செய்ய முடியும் அப்படிங்கறது வந்து ஒரு முக்கியமான விஷயமாச்சு. ஒரு சமீபத்துல கூட ஒரு ரிசர்ச், ஒரு ஆய்வு நடத்தினாங்க, அதுல என்ன தெரிய வந்துச்சுன்னா ஒரு பெண் சம்பாதிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 80% அவ சம்பாதிக்கிற அந்த பொருள், அந்த பணத்தினால தன்னை சுத்தி இருக்கிற எல்லா விதமான பேருக்கும் அவ ரொம்ப ஹெல்ப் பண்றாங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனா அதே வந்து ஒரு ஆணுக்கு சொல்ல முடியாது நம்மளால. அதனால அந்த ஒரு பெண் வேலைக்கு போக போக, அந்த பெண் வந்து வேலை செய்ய, அந்த பெண் வந்து பொருளாதார சுதந்திரத்தை அனுபவிக்க என்ன ஆக்சுவலா ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்க, அந்த நாடே சமூகமே வளர ஆரம்பிக்குது. இப்ப நீங்க வந்து நம்மள வந்து இந்தியாவை வந்து நீங்க பாத்தீங்கன்னா டெவலப்பிங் நேஷன் அப்படின்னு தான் நம்மள சொல்றாங்க, அதாவது இன்னும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்க கூடிய ஒரு நாடுன்னு தான் நம்மள சொல்றாங்க. ஆனா இதே இங்கிலாந்தையோ இல்ல அமெரிக்காவையோ யூரோப்பையோ எடுத்துக்கிட்டீங்கன்னா டெவலப்ட் நேஷன் அப்படின்றாங்க, அதாவது வளர்ச்சி அடைந்து முடிந்த ஒரு நாடுன்னு சொல்றாங்க. அங்க முக்கியமான ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஒன்னு இருக்கு. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஒரு நாட்டுல பெண்ணுக்கு உரிமைகள் ஆணுக்கு சமமாக இருக்குதோ, எந்த ஒரு நாட்டுல பெண்கள் வந்து அதிக அளவுல வேலை பாக்குறாங்களோ, எந்த அளவுல பெண்கள் வந்து சமமான பங்கு அவங்களுக்கு வந்து அந்த வேலை நிறுவனத்துல கூட இருக்குதோ, அந்த நாட்டை தான் வளர்ச்சி அடைந்த நாடுன்னு ஆக்சுவலா சொல்றாங்க. சோ இந்த பல காரணங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து நம்ம இந்தியாவிலயும் இப்ப இருக்கிறத விட ரொம்ப அதிக அளவுல அந்த வேலை செய்து அதுல அவங்க பங்கேற்கணும்ங்கிறது என்னோட பெரிய ஒரு விருப்பமா என்னோடது.
2: ஆனா இப்போ ஒரு ஒர்க்கிங் உமனால், ஒரு பெண்ணால் நல்ல ஒரு தாயாகவும் மனைவியாகவும் அதே நேரத்தில் வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாகவும் இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா?
3: ஏமா முடியாது, கண்டிப்பா முடியும்மா. ஒரு பெண்ணால நல்ல ஒரு தாயாகவும் மனைவியாகவும் நீங்க சொல்ற மாதிரி அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாகவும் தன்னுடைய எல்லா கடமைகளையும் நல்ல சரிவர செய்து கொண்டும் நிச்சயமா ஒரு பெண்ணால இருக்க முடியும். இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஆணையும் விட ஒரு பெண்ணால இந்த பல அவதாரங்களை நல்லபடியா அவங்க செய்ய முடியும் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து ரொம்ப ஆதி காலத்திலிருந்தே அந்த நர்ச்சரிங் டெண்டன்சி அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு ரொம்ப அதிகம். அதனால அவங்க வந்து எல்லாரையுமே, நம்ம ஒரு குடும்பம்னு இல்ல, எல்லா ஒரு இடத்துலயுமே வேலை செய்யும் இடத்துல கூட அந்த அரவணைத்து போய் அது போல ஒரு ஒரு லீடர்ஷிப்பை காமிக்கக்கூடிய குணம் வந்து பெண்களுக்கு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சில பெண்கள் நினைக்கலாம், ஐயோ நம்மளால வந்து வேலைக்கும் போய்கிட்டு குடும்பத்தையும் கவனிச்சுக்க முடியலையேன்னு. நான் என்ன தெரியுமா அதுக்கு சொல்லுவேன், டைம் மேனேஜ்மெண்ட் தான் அதுக்கு மெயின். எந்த ஒரு பெண் சரிவர பிளான் பண்ணி தன்னுடைய நேரத்தை அழகாக ஒதுக்கி செய்யறாங்களோ அவங்களால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாதுமா.
2: தேங்க்யூ மேம். ஏன்னா இப்ப ஒரு இளவயது பெண்ணுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
3: இளவயது பெண்களுக்கு நிறைய சொல்ல விரும்புறேன், ஆனா உங்களுடைய இந்த MOP ரேடியோ மூலமாக நான் வந்து தெரிவிச்சுக்க கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசை கண்டிப்பா படுங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சாதிக்கணுங்கிற எண்ணத்தை கைவிடவே விடாதீங்க. அதுக்கு உங்களை நல்லா தயார்படுத்திக்கோங்க. பெண்கள் அப்படிங்கிற நமக்கெல்லாம் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா தாய்மை. நம்மளாலதான் ஒரு தாய் ஆக முடியும். ஒரு ஒரு உயிரை வந்து படைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு ஒரு கிஃப்ட வந்து கடவுள் நமக்கு தான் கொடுத்திருக்காங்க. சோ அது நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது. ஆனா அதே நேரத்துல அதை காரணம் காமிச்சு உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை, உங்களுடைய டேலண்ட்ஸ, நீங்க செய்யக்கூடிய சாதிக்கக்கூடிய பல விஷயங்களை கைவிட்டுறாதீங்க. இன்னைக்கு வந்து பல பேர் உங்களை வந்து சப்போர்ட் பண்ண முன்னுக்கு வராங்க. இப்ப எங்களுடைய நிறுவனமே எடுத்துக்கோங்க, அவதார் ஐவின். அவதார் ஐவினே வந்து பெண்களை வந்து ரொம்ப நல்ல விதத்துல அவங்க வேலை வாய்ப்புல அவங்கள முன்னுக்கு கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு நிறுவனமா தான் நாங்க இருக்கோம். சோ இது போல பல நிறுவனங்கள், பல விஷயங்கள்ல உங்களால எவ்வளவு விஷயங்கள் கத்துக்க முடியும். உங்களுடைய ஆசைகளை உயிரூட்டி எப்பவுமே நல்ல ஒரு விதத்துல வச்சுக்கோங்க. நல்ல கடுமையா உழைச்சு முன்னுக்கு வாங்க. நம்மளுடைய இந்தியாவில ஒரு 50-50% பெண்களுடைய ஒர்க் போர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிற அந்த கனவை நினைவாக்குங்க. இதுதான் நான் வந்து இளம் வயது பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன அறிவுரை. தேங்க்யூமா.
1: தேங்க்யூ மேம். நேர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமா பெண்கள் வேலை பண்ணறது எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களோட வீட்டுல இருக்கிற பெண்களை என்கரேஜ் பண்ணுங்க. உங்களிடம் விடை பெறுவது ஸ்ரத்தா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஹர் ஸ்டோரி. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். இது MOPCRS 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. ஏய் மச்சான், செம்மையா இருக்குடா, சிக்கிடுச்சு.
1: சீக்கிரமா வாடி, லேட் ஆகுது.
2: ஏய் மச்சான், ரெண்டு பிகருடா, விளையாடலாமா?
3: பெண்களின் தொந்தரவுகள் உங்களை தொடரும் போது பயப்படாமல் தொடர்பு கொள்ளுங்கள். 1098 உங்கள் கைபேசியில் அவசியம் இருக்க வேண்டிய எண். 1098 இது பெண்களுக்கான அவசர உதவி எண். உங்கள் கையே உங்களுக்கு உதவி. This public service announcement was brought to you by MOPCRS 107.8.

0: பால, எனக்கு ஒரு வாழ்க்கைனே இல்லையா?
1: ஏன், என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
2: பஸ்ல தான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
3: நான் அவரை தெய்வ மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
4: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
5: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
6: Presenting

0: I'm so sorry.
1: பரவாயில்ல பரவாயில்ல. தீப்தி, I want you to do this for me.
0: No sir, I can't. I'm sorry.
1: Stop being sorry. It's not your fault. This public service announcement was brought to you by MOPCRS 107.8.
2: எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வாழ்க்கைனே இல்லையா?
3: ஏன் என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
4: பஸ்லதான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
2: நான் அவர் தெய்வ மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
5: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
6: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
7: Presenting

0: May I come in, sir?
1: Yeah, I know. What do you want?
0: Sir, I'd like to talk to you about the post of the marketing head. I have been working equally hard, just like Ashwin. I got a huge turnover last month. I don't know where I went wrong. And sir, enakku idu romba important.
1: So you're saying that my choice is wrong?
0: அப்படி இல்ல சார், தட்ஸ் நாட் வாட் ஐ மென்ட்.
1: யூ தி பாரனு, நான் கரெக்ட்டா தான் சாய்ஸ் பண்ணிருக்கேன். Who are you to advise me?
0: Sir, I just wanted to tell you that
1: Ashwin is the right person for the job. அவனை எங்க வேணாலும் எப்ப வேணாலும் அனுப்ப முடியும். உன்னை அனுப்ப முடியுமா? He'll handle pressure easily and he'll do whatever I want him to do. Whatever I want him to do.
0: But sir, I have been doing my best and I have proven myself.
1: Oh, அப்படியா? அப்படி ஒன்றும் தெரியலையானோ. You didn't seem like you would do anything for this job.
0: Sir, I would. I really want this.
1: How badly do you want this?
0: என் வாழ்க்கை இதில் தான் இருக்கு சார். வேற ஏதாச்சும் வழி இருக்கா?
1: ஒரு வழி இருக்கு.
0: சார், சார், வாட் ஆர் யூ டூயிங் சார்? என்ன பண்றீங்க சார்?
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹர் ஸ்டோரி. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். இது MOPCRS 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. ஏ மச்சான், செம்மையா இருக்குடா, சிக்கிடுச்சு.
1: சீக்கிரமா வாடி, லேட் ஆகுது.
2: ஏ மச்சான், ரெண்டு பிகருடா, விளையாடலாமா?
3: பெண்களின் தொந்தரவுகள் உங்களை தொடரும் போது பயப்படாமல் தொடர்பு கொள்ளுங்கள். 1098 உங்கள் கைபேசியில் அவசியம் இருக்க வேண்டிய எண். 1098 இது பெண்களுக்கான அவசர உதவி எண். உங்கள் கையே உங்களுக்கு உதவி. This public service announcement was brought to you by MOPCRS 107.8.

0: எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வாழ்க்கைனே இல்லையா?
1: ஏன், என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
2: பஸ்லதான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
3: நான் அவர் தெய்வ மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
4: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
5: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
6: Presenting her story.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் த ஒர்க் பிளேஸ் பத்தி சுதா ராமலிங்கம் என்ற பிரபலமான ஒரு பெயரோட விமன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் ஓட ஜூனியர் அட்வொகேட் ரோஷன் ஜெயக்குமார் BA BL ஓட பேச போறோம். அவரோட பேசி வேலை பார்க்கும் இடத்துலேருந்து அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லேருந்து எப்படி நம்ம தீர்வு காணலாங்கிறது பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹலோ சார்.
1: ஹலோ.
0: சொல்லுங்க, இந்த மாதிரி நிறைய தப்புகள் நடக்கிறது, அந்த மாதிரி தப்புகள் வந்து நீங்க எந்த இடத்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்க, எந்த ஒர்க் பிளேஸ் ஏரியால இருந்து உங்களுக்கு தெரியுது?
1: இந்த மாதிரி பெண்கள் மீது தவறான முறையில் நடந்துக்கிறது எல்லா இடத்திலும் நடக்கிறது. அது வந்து ஒர்க் வேலை பார்க்குற இடத்துல மட்டும் இல்லை, எங்க பஸ் ஸ்டாண்டு ரோடு எங்க வேணுமோ நடக்கலாம். ஆனா வேலை பார்க்குற இடத்துல ஏன் இதுனா, நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குற பொண்ணும் இதுல பாக்குற பொண்ணும் டெய்லி பார்க்க முடியாது. வேலை பார்க்குற இடத்துல நீங்க அவங்கள திருப்பி திருப்பி பார்க்க போறீங்க, அண்ட் அவங்க தெரிஞ்சவங்களா இருக்காங்க. ஸோ அவங்க திருப்பி திருப்பி இதை தவறான முறையில் ஈடுபட முயற்சிக்கிறாங்க. இதில் மெயினாக எங்கே பார்க்குறோம்னா, டாப்பில் இருக்க ஐடி ஆஃபீஸ்லேருந்து கீழே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் நடக்கிற பிரச்சனை தான் இது. ஆனால் கீழே இருக்கிற இடத்துல நிறைய நடக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், எஸ்டேட் ஒர்க்கர்ஸ், வீட்டு வேலைக்காரிகள், மற்றபடி அன்ஆர்கனைஸ்டான இதில் சேல்ஸ் கேர்ள்ஸ், இவங்களுக்கு தான் மேக்ஸிமம் நடக்குது. ஏன்னா இவங்க தான் வல்னரபுளாக இருக்கிறாங்க அந்த மாதிரி இதுக்கு. அண்ட் இது வந்து முக்காவாசி பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேங்கில் இருக்கிற இல்லை அவங்களோட கொலீக்ஸாக இருக்க மாட்டான், அவங்களோட சுப்பீரியர்ஸ், அவங்களோட பாஸ் அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க. ஏன்னா இதை இந்த மாதிரி தவறான முறையில் நடந்துக்கிறதுக்கு ஓரளவுக்கு தைரியம் வேணும். தைரியம் என்பது அவங்களுக்கு ஒன்றும் அவங்கள அந்த ஆம்பளைங்களுக்கு ஒன்றுமே நடக்காதுன்ற நம்பிக்கை. ஸோ அதை வந்து அவங்களுக்கு மேலே இருக்கவங்க தான் பண்ணுறது. அது மோஸ்ட்டாக அது பவர் அசர்ஷன் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒர்க் பிளேஸோட இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு விசாகா கேஸ்னு ஒரு ஃபேமஸ் கேஸ் இருக்குது ராஜஸ்தானில். வேற அங்கே வந்து 4 முறையான இது கொடுத்துருந்தாங்க. ஒரு வேலை பார்க்குற இடத்த வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்காமல் இருக்குது, சில கைட்லைன்ஸும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்னன்றது, ரொம்ப நாள் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து அந்த கேஸுக்கு முன்னாடி வெறும் பொண்ணை போய் தப்பான முறையில் தொடர்றது, இல்லை அவளை வந்து பலாத்காரம் செய்ய ட்ரை பண்ணுற முயற்சிக்கிறது, இது மட்டும்தான் ஹராஸ்மெண்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இது வந்து அந்த கேஸ் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிச்சு. ஸோ இப்போ வந்து மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் இது பண்ணுறது ஃபுல்லாக அந்த சுப்பீரியர்ஸ் அண்ட் இது ஆர்கனைசர்ஸ் அண்ட் அவங்க அந்த மேசன்ஸ் அவங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து ரிட்ரெஸலுக்கு ஒரு ஃபோரமே, அவங்களுக்கு வந்து அதை சொல்றதுக்கு யாருக்கும் கிடையாது. அதுதான் மெயின் பிரச்சனை. விசாகா கைட்லைன்ஸ்ல அதையும் சொல்லியிருந்தாங்க. ஏன் ஒரு அந்த மாதிரி ஒரு கமிட்டி செட்டப் பண்றது,
0: இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிருக்கீங்க, விசாகாவோட அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அதை பத்திலாம் சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயம் ஒரு ஒரு பொண்ணுக்கு நடந்ததுன்னா அவ இமீடியட்டா என்ன பண்ணணும்?
1: அதான் நான் விசாகா இதில் சொன்னது என்னன்னா, விசாகா கைட்லைன்ஸ் படி எல்லா ஆர்கனைஸ் செக்டர் ஆஃபீஸஸ்லையும் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்கணும் விமென்ஸ் இதுக்குன்ட்டு. எப்படின்னா இந்த மாதிரி தவறான இது அங்கே உள்ளாலே ஒரு கமிட்டி ஃபார் விமென்ஸ் டு ப்ரொடெக்ட் விமென்ஸ் ரைட்ஸ், பெண்களின் உரிமையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கமிட்டி இருக்கணும் எல்லா ஒர்க் பிளேசஸ்லையும் இருக்கணும். இது மோஸ்ட். ஆனால் இதை ஃபாலோ பண்ணுறது எல்லாமே ஐடி ஆஃபீஸஸ் கவர்மெண்ட் செக்டர் இங்கே இந்த மாதிரி இடத்த எல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இப்போ லோவர் லெவலில் அது ஃபாலோ பண்ணுறது இல்லை. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்லேயே நடுவில் இருக்காது. டெஃபினட்டாக ஷாப்ஸில் வந்து சின்ன சின்ன கடைகள் 2-3 பேர் வேலை பார்ப்பாங்க. அங்கே வந்து அந்த மாதிரி ஒரு கமிட்டி நீங்கள் வைக்க முடியாது. அவங்க எல்லாருக்குமே அந்த ரெஸ்பெக்டிவ் ஆக்ட்ஸ், இப்போ ஷாப்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ண ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், அதுக்கு நடு உள்ள ஒரு கமிட்டி கொண்டு வரணும். நீங்கள் அந்த கமிட்டி வந்து வேற எக்ஸ்பர்ட் பேனல் மெம்பர்ஸ்லாம் இருக்கலாம், அந்த கமிட்டிக்கு நீங்கள் ரிட்ரெஸல் கொடுக்கலாம். ஆனால் வெரி ஆஃபன் அங்கேயே போக விமென் அந்த கமிட்டி வந்து நான் டிஸ்க்ளோஷர் பாலிசி இருக்கணும். அந்த அவங்களே ஒரு இண்டிபெண்ட் என்கொயரி கண்டக்ட் பண்ணணும், எல்லாம் இது பண்ணணும். இந்த மாதிரி காலேஜஸ் இந்த மாதிரி இடத்துல கூட இருக்குது. ஆனால் இந்த காலேஜஸ் இந்த மாதிரி இடத்துல கூட இருக்குது. ஆனால் நிறைய சமயத்தில் பெண்களுக்கு இதை பற்றி தெரிய மாட்டேங்குது. அவங்க நினைக்க அதனால ஹராஸ்மெண்ட் அவங்க வந்து தாங்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுது, ரொம்ப அவங்கள வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு அந்த பெயின் இருக்குது. அது தெரியுது நம்மளுக்கே. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள்

0: ரிட்ரெஷன் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மெக்கானிசம் இருக்கு. ஒரு சிம்பிள் கமிட்டி கிட்ட நீங்க போய் சொன்னா உங்களுக்கு உங்களை இது ஹெல்ப் பண்றதுக்கு ஒன்று இருக்குன்றது ரொம்ப குறைவான பெண்களுக்கு தெரியுது. அந்த கமிட்டியை பத்தி எல்லா பெண்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். அது பர்டிகுலரா இப்போ ஐடி ஆபீஸ்லயோ இதுலயோ எல்லாத்துலயும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஹியூமன் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. ஆனா இப்போ இது கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க அங்க இருக்க பெண்களுக்கு எல்லாம் தெரியறது. நிறைய பேர் கம்ப்ளைண்டும் பண்றாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயும் அதே மாதிரி. ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்ஐசியா இருக்கட்டும், யூகோ பேங்கா இருக்கட்டும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கட்டும், இந்தியன் ரயில்வேஸா இருக்கட்டும், ஓஎன்ஜிசியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இருக்கு. அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு தெரியுது. ஆனா லோவஸ்ட் லெவல்ல அது கம்ப்ளைண்ட் பண்றது எப்படி, அவங்க எப்படி அதை ஆக்ஷன் எடுக்கலான்றது அவங்களுக்கு தான் அது மெயினா சொல்லி தரணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கிங் செக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், வெண்டர்ஸ், இவங்க நடுவில் அது அந்த மாதிரி ஒரு கமிட்டிஸ் கொண்டு வரதுக்கு நம்ம இது எடுக்க இது நம்ம வந்து ஃபார்மலா ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அது அது வந்து ரொம்ப முக்கியம். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதுதான். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கமிட்டி இருந்துச்சுன்னா அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றது. அதுக்கப்புறம் தான் அது ஒன்றும் நடக்காதுதான் நம்ம போலீஸ் கிட்ட எல்லாம் போறது.
1: நீங்க வந்து மென்ஷன் பண்ணதுல என்னன்னா நிறைய விமென்க்கு வந்து பயம் ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு, ஒரு தடையா இருக்கு அவங்க ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுங்கிறது. நீங்க உங்க ஃபேஸ் பண்ண கேசஸ்ல அந்த மாதிரி விமன் இருக்கா, அந்த மாதிரி விமன் இருக்காங்களா, ரொம்ப வல்னரபிள், ரொம்ப பயம் சுபாவம்?
0: முக்காவாசி நான் வந்து சொல்றதுல 90% கேசஸ்ல பயம்தான் பிரச்சனையே. அந்த பயத்தை வச்சுதான் அந்த அந்த ஆம்பளை வந்து அதை திருப்பி திருப்பி பண்றான். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒரு நாள்ல பண்றது இல்லை, திருப்பி திருப்பி பண்றது. இப்போ அதான் நான் சொன்னேன்ல, மோஸ்டா வந்து அவங்களோட இதுல இருக்கவன் பண்றது இல்லை, அவங்களுக்கு மேல இருக்கவன் தான் அதை பண்ணுவான். மேனேஜர் ஒரு லேடியா இருந்தாங்கன்னா அங்க இருக்க பியூன் அவங்களை செக்ஷுவலி ஹராஸ் பண்ண மாட்டான், மேனேஜர் தான் பியூனை ஹராஸ் பண்ணுவான். ஸோ அந்த ஹையராக்கி இருக்கனால நிச்சயமா பயம் இருக்கு. அதனாலதான் அவங்கள வந்து இங்கிலீஷ் டேர்ம்ஸ்ல பிரெடேட்டர்னு சொல்றோம். பிரெடேட்டர்ன்றது பிரெடேட்டர் வந்து அது வந்து பயத்துலதான் அவங்க எல்லாம் ஆப்ரேட், அவங்க அவங்களோட வேலையை நடக்கிறதே பயமாலதான். பயமாலதான் இந்த பொம்பளைங்களை இது பண்றாங்க, பயமாலதான் இந்த அமுங்கி அவங்களும் அது திருப்பி திருப்பி அந்த தவறுகளை செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பயத்தெல்லாம் இது பண்ணி இது பண்ணதான் கமிட்டி, ஒரு இண்டிபெண்டன்ட் கமிட்டி. இண்டிபெண்டன்ட் கமிட்டி வந்து டாப்ல இருக்க அஃபிஷியல் இருந்து எல்லாரையுமே அவங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ண பவர் இருக்கு, அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதுதான் முக்கியமான விஷயம். அது நிறைய பெண்களுக்கு தெரியாது. அண்ட் இன்னொன்னு நான் பார்த்தேன்னா அந்த கமிட்டிஸ் வந்து ப்ராப்பரா இல்லை நிறைய இடத்துல, அதனால இது நடக்குது. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டியில இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப நான் ரீசெண்டா சொல்லணும்னா ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏர் ஹோஸ்டஸஸ் நிறைய பேரை வந்து நிறைய இது பேர் அங்க அவங்களோட இது பைலட்ஸ் இவங்கெல்லாம் மட்டும் இல்லாம நிறைய ஏர்லைன்ஸ்ல டிராவல் பண்ற நிறைய விஐபிஸ் எல்லாம் அவங்கள தவறா நடந்துக்க முயற்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டமே கிடையாது. ஆனா இப்ப வந்து புதுசா வந்திருக்காது. ஸோ அது அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு. இது போக அந்த ஏர்போர்ட் ஸ்டாஃப் மேலயும் நிறைய இது நிறைய தவறுகள் நடந்துட்டு இருந்துச்சு. அங்க தூக்குறவங்க, அங்க ஸ்வீப் பண்றவங்க எல்லாருமே அவங்களுக்கும் இப்போ ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கமிட்டியில வந்து எங்க சீனியர்லாம் இருக்கிறாங்க, அவங்க வந்து நிறைய ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி இமீடியட்டா ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்லேயே அவங்க இமீடியட்டா ஒரு கமிஷன் போட்டு அவன் வந்து அந்த மாதிரி நடந்துகிட்டான்னு ஒரு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா இமீடியட்டா சஸ்பென்ஷன்ல போட்டுறாங்க. இது வந்து ஒரு குட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ்லயும் இருந்தாதான் இதை தவிர்க்க முடியும். இல்லை என்றால் இது வந்து நீதி நடந்துட்டே தான் இருக்கும். விசாகா கைட்லைன்ஸ்ன்றது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு இதுலயும் ஆஃபீஸ்லயும் இந்த மாதிரி ஒரு கமிட்டி இருக்கணும். அதுல கம்பல்சரி ஒரு உமன்ஸ் ரைட் ஆக்டிவிஸ்ட் இல்லை லாயர் இருந்தே ஆகணும். நீங்களா இது பண்ண முடியாது இந்த கமிட்டியை. ஸோ அதை இதை வச்சு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற இதுதான் மெயின். இது
1: இப்போ வந்து நீங்க இமீடியட் ஸ்டெப்ஸ் பத்தி சொல்லியிருக்கீங்க. இப்போ லீகலா இதை ஹேண்டில் பண்ணணும்னா எப்படி நீங்க எடுப்பீங்க இந்த கேஸ?
0: இமீடியட் ஸ்டெப்ஸ் வந்து இதுதான் கமிட்டி போடுறது. இது வந்து ஒரு லீகல் ஸ்டெப்பும் தான். கமிட்டிஸ் இது ஸ்பெண்டிங் தான். அவங்களுக்கு சஸ்பெண்ட், நான் சொன்னதுல சஸ்பெண்ட் பண்ண முடியும் அவங்களால. யாராவது நீங்க வந்து எந்த ஆம்பளை வந்து தப்பா நடந்துக்கிட்டானோ அவன் வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். இது போக வந்து எஃப்ஐஆர் லாட்ஜ் பண்ணலாம் அவங்க வந்து இந்த மாதிரி தவறான முறையில் நடந்துகிட்டவங்களுக்கு. எல்லா பெண்களுக்கும் ஆன்லைன்ல எஃப்ஐஆர் லாட்ஜ் பண்ணலாம் அஃப்கோர்ஸ். ஆனால் இந்த ஆன்லைன் எஃப்ஐஆர் லாட்ச் பண்ணுறது ஒரு ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து நான் இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கும் வீட்டில் வேலை செய்யறவங்களுக்கும். அவங்க பாதி பேருக்கு எழுதி படிக்க தெரியாது, எழுதி படிக்க தெரியாதவங்கலாம் ஆன்லைன் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு இன்டர்நெட் லிட்ரஸின்றது 7% தான். 7% இன்டர்நெட் லிட்ரஸி வச்சு இது ஒரு இது கிடையாது. ஆனால் ஆல் விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் எப்பவுமே கம்ப்ளைண்ட் அவங்க கொடுக்கலாம். அங்கே வந்து ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் இருக்கலாம், அவங்க இண்டிபெண்ட்டாக ஒரு ப்ரோப் போடலாம் இந்த மாதிரி. அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் அவங்க எஃப்ஐஆர் லாட்ச் பண்ணி தான் ஆகணும். ஒரு லேடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய இடத்துல அவங்க எஃப்ஐஆர் லாட்ச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது செலக்டிவ் கேஸஸ் தெஃப்ட் இந்த மாதிரி இதுக்கு தான் ஒரு போலீஸால் சொல்ல முடியும். பெண்களின் இது பெண்களின் இந்த மாதிரி பிரச்சனை தாம்பத்திய பிரச்சனைன்னு சொல்கிறது அந்த இதில் இமீடியட்டாக அவங்க எஃப்ஐஆர் லாட்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வந்து தெரிஞ்சுன்னா இதுதான் விசாகா. அண்ட் ப்ளஸ் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ன்றது நிறைய பேர் நினைக்கிறாங்க அது வந்து ஃபிசிக்கல் டச்சுக்கு தான் இது பண்ணுதுன்ட்டு. தொட்டா மட்டும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கிடையாது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்றது விசாகா கைட்லைன்ஸ் படி ஒன்று வந்து அது வந்து தவறான முறையில் நீங்கள் பேசுறது, ஒரு பொம்பளை கிட்ட அசிங்கமாக பேசி இல்லை அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா அது வந்து இது தவறான தவறான பிக்சர்ஸ் காமிக்கிறது இல்லை போனோகிராஃபி காமிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. போனோகிராஃபி காமிச்சா அவங்களோட இஷ்டம் இல்லாமல் அவங்க கிட்ட காமிச்சிங்கன்னா அதுவும் இது. மூணாவது அவங்க கிட்ட வந்து வேற ஏதோ இது பண்ணின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் பண்ணுறது. இப்போ எங்களுக்கு ஒரு ஃபேமஸ் கேஸ் இருக்குது. அது வந்து எப்படின்னா ஒரு மேனேஜர் வந்து ஒரு லேடியை 1.5 இயர்ஸ் கிட்ட ஹராஸ் பண்ணிட்டுருந்தான். எப்படின்னா அவன் வந்து அந்த லேடியோட இது பேங்கிள்ஸ் நல்லா இருக்கு, வாட்ச் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கையை எடுத்துட்டு அவங்கள தவறான முறையில் அங்கே தொடுவான். கொலுசு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காலை தொட்டுறது, சாரி நல்லா இருக்குன்னு சொல்றது, இந்த மாதிரி இது இது கூட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். அந்த லேடி வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் நீ அதை பண்ணனா அது நிச்சயமாக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். ஆனால் இந்த லேடிக்கு 1.5 இயர்ஸ் அதை பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை தாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு விடோ, அவங்களுக்கு 2 சில்ட்ரன் இருக்காங்க. அந்த வேலை போச்சுன்னா அவங்க சில்ட்ரன் 2 பட்டினி கிடக்கணும்னு சொல்லிட்டு 1.5 வருஷம் அதை தாங்கிட்டு கடைசியில் வேறு வழி இல்லாமல் எங்கள் கிட்டே வந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு எஃப்ஐஆர் லாட்ச் பண்ண வச்சு அந்த இதுவே ஒரு அந்த கம்பெனி மேலேயே இது போட்டு அந்த கம்பெனியை வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண வச்சோம். அந்த ஆனால் அதில் என்ன இதாச்சுன்னா அந்த கம்பெனியோட இது ஹெச்ஆர் வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுத்தார். ஆனால் அந்த கம்பெனி கடைசியில் அந்த ஹெச்ஆரை வந்து காரணம் இல்லாமல் தூக்கி விட்டுருது. இந்த இதுக்கு இந்த மாதிரி கம்பெனிஸும் இதுவாக இருக்கணும். அவங்க வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும். லீகல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் இது மேக்ஸிமம் நடக்காது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அத்தாரிட்டி கிடையாது இல்லை இம்ப்ராப்பராக சாக் பண்ணுறதுக்கு. ஆனால் ப்ரைவேட் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நிச்சயமாக டாப் மேனேஜ்மெண்ட்டு மேலே இருக்கிறவங்க சிஇஓலேருந்து எல்லாருமே இதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும் எங்கள் கூட. அப்படி இல்லைனா நாங்கள் லீகல் ஆக்ஷனும் எடுக்கலாம். நிச்சயமாக அவர் மேலே ஒரு ஆக்ஷன் எடுத்து அவங்களை சஸ்பெண்ட் பண்ண வைக்கலாம், இது டிஸ்மிஸ் கூட பண்ண வைக்கலாம். பட் அவங்க அல்டிமேட்டாக அவங்க இந்த மாதிரி தவறுகளை உணரணும்னா கம்பெனி ஆக்ஷன் எடுத்தால் தான் உண்டு. நாங்கள் மட்டும் இது பண்ணால் பத்தாது. கவர்மெண்ட் ஆஃபீஸில் கேரண்டி பண்ணலாம் நம்மளே ஒரு ஆக்ஷன் எடுக்க வைக்கலாம். ஆனால் அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே கமிட்டிஸை இண்டிபெண்ட்டாக விட்டால் தான் இதை தவிர்க்க முடியும்.
1: சில இடத்துல வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ ஜாதி மதம் அதெல்லாம் எடுத்தீங்கன்னா சில சில கோட்டாஸ்னு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி விமென் அது பெண்களுக்கு இடங்கள் இருக்கா, வேலை இடத்துல ஒரு இடம் செப்பரேட்டாக கோட்டான்னு இருக்கா?
0: நிறைய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கோட்டா இருக்குது. இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட லா ஸ்கூல்ஸே பார்த்தீங்கன்னா நல்சார்ன்ற காலேஜில் பெண்களுக்குன்ட்டு சீட்ஸே இருக்கிறது தனியாக. வேலை இடத்தில் நிறைய கோட்டா இருக்கிறது அது நல்லது, பெண்களுக்குன்னு இடம் இருக்கிற ஒதுக்கீடு இருக்கிறது நல்லது தான். ஆனால் அதை மட்டும் நம்பி பெண்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஈக்குவல் சொசைட்டியாக எல்லாரும் ஒன்றாக கம்பீட் பண்ணுறதுக்காக பார்க்குறோம். ஸோ எல்லாரும் அந்த இதில் இருக்கிறது பெட்டர். பட் எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு ஒதுக்கீடு இருந்து ஆகணும். ஏன்னா அப்போ தான் நிறைய பெண்கள் வேலை செய்வாங்க. இப்போ நிறைய பொண்ணுங்க என் கூட படித்த பொண்ணுங்களே பார்த்தீங்கன்னா யாரோட வீட்லேயும் அவங்க வேலை பார்க்க வேணான்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா வேலைக்கு போகிற இடத்துல இந்த நடந்துடும், அந்த தப்பு நடந்துடும், இது அதுன்ட்டு. ஆனால் அது தவறு. வேலைக்கு எல்லா பொண்ணும் போகணும். ஒரு ஆணுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ வேலை பார்க்குறதுக்கு அவ்வளோ உரிமை ஒரு பெண்ணுக்கும் இருக்குது. நம்ம கான்ஸ்டியூஷன் படி நம்ம சட்டத்துப்படி எந்த இதுலேயும் சொல்லலை பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்ட்டு. இல்லை எந்த மாதிரி வேலை அதர் தேன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அதர் நம்மளோட இராணுவத்தை தவிர வேறு எல்லா இடத்துலும் பெண்கள் வேலை பார்க்குறாங்க, வேலை பார்க்கலாம் அதுன்றது. ஆனால் நிறைய வேலைகள் இன்னை வரைக்கும் ஆம்பளைங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வேலைகளுக்கு பெண்கள் போகும்போது பிரச்சனை வருதுன்னு கூறுறாங்க. ஆனா நீங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் இருக்கிற வேலையிடம் இப்போ இது பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் நடுவில் எக்கச்சக்கமான ஹராஸ்மெண்ட் இருக்கு, எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. ஆனா அங்க வந்து 85% கிட்ட லேடிஸ் தான், விமன் தான் இருக்காங்க. ஆனா சுப்பீரியர்ஸ்லாம் மென்னா இருக்காங்க. ஏன்னா அந்த அந்த விமனுக்கு வந்து அந்த சுப்பீரியர்ஸை ஹேண்டில் பண்ற அவங்க அவங்க வந்து இந்த மாதிரி தவறா நடந்துகிட்டாங்கன்னா எப்படி அதை இது பண்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. இட ஒதுக்கீடு இருக்கிறது நல்லதுதான். நான் என்னைக்கும் அது நான் என்னைக்குமே அது வந்து இது பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிரக்கணக்கான வருஷமா பெண்களை அடைத்து வச்சு கிச்சனுக்குள் வேலை கிச்சனுக்குள்ள மட்டும்தான் வேலை செய்ய வச்சாங்க. நம்ம நம்ம இந்தியன் சொசைட்டி அந்த மாதிரி ஒரு சொசைட்டியா இருந்து போச்சு. இந்தியன் சொசைட்டிலாம் முக்காவாசி உலகமே அந்த மாதிரி தான். பட் இப்போ வந்து அவங்க எல்லாரும் வெளியே வராங்க, எல்லாம் வெளியே வந்து தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு கோட்டா கொடுக்கறதும் நல்லது தான். பிரைவேட் இடம் நிறைய இடத்துல யா எங்கேயும் கிடையாது இது ஒதுக்கீடு. ஆனால் இருக்கிறது நல்லது என்ன என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அது இது கிடையாது. இன்னொன்று என்னன்னா நிறைய இடத்துல என்ன சொல்றாங்கன்னா பெண்களையும் ஆண்களையும் தனித்தனியாக வேலை செய்ய வச்சா இந்த மாதிரி பிரச்சனை குறையான்னு சொல்றாங்க. ஆனால் அதை நான் எதிர்க்கிறேன். ஒரு கேஸில் நாங்கள் வந்து இதை ஆர்கியூ பண்ணோம். நாங்கள் வந்து பெண்கள்கிட்ட ஆண்கள் தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேஸ் போட்டதுக்கு ஃபேக்ட்ரியில், அந்த ஃபேக்ட்ரியில் பெண்களையும் ஆண்களையும் தனித்தனியாக வேலை பார்க்க வச்சாங்க. ஆனால் நாங்கள் சொன்னோம் அது வந்து நாங்கள் கேட்ட இது அது கிடையாது. அந்த ஆண்கள் மீது அவங்க தவறாக நடந்துக்கிட்டவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து அவங்கள சஸ்பெண்ட் செஞ்சு அவங்க இந்த மாதிரி ஒன்று நடந்துக்காமல் பார்த்துக்கிறது, தனித்தனியாக பிரிக்கிறது நாங்கள் கேட்ட ப்ரேயர் கிடையாது. ஏன்னா அது தப்பு. தனித்தனியாக இருக்கிறனாலும் ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க. அது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ஆம்பளைங்க வந்து வெளியே வந்து இதை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஃபேக்ட்ரியோ அந்த ஒர்க் பிளேஸ்குள்ளாலையும் அவங்க வழங்க முடியறது இல்லை. ஸோ அந்த இந்த மாதிரி ஒரு அவங்க அவங்க பெண்களுக்குன்னு ஒரு ஒர்க் என்வாயன்மெண்ட் ப்ரொவைட் பண்ண மாதிரி விசாகா கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாதான் உங்களால் பெண்களால் ஃபுல்லாக ஒர்க் பிளேஸில் எக்ஸல் பண்ண முடியும். இதுவாக இருக்கணும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இங்கே இருக்கும் எல்லா வேலை பார்க்குற எல்லா இடத்துலையும். நான் வேலை பார்க்குற ஹைகோர்ட்லேருந்து எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். லாக் எங்கள் வேலை பார்க்குற சுப்ரீம் கோர்ட்டில் வேலை பார்த்த லாக்ல கூட அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கமிட்டி இருக்கிறது எல்லா இடத்துலையும் இருந்தாகணும். அது இருந்தால் தான் அவங்களால வேலை பார்க்க முடியும். எதை ஒதுக்கீடு அதே மாதிரி இருந்தால் நல்லது.
1: இந்த மாதிரி தப்புகள் நடந்தவுடனே விமென் வந்து திருப்பி வேலைக்கு போகிற மைண்ட் செட்டை எப்படி கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா பாதி நேரம் இந்த விஷயங்கள்னால அவங்களுக்கு ஒரு பயமே பெரிய தடையா நின்றுது.
0: இந்த இதை இது பண்ணணும்னா அந்த பெண்களுக்கு நீங்க ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும். நீங்க வந்து உங்க வார்த்தையை கொடுக்கணும். அவங்க தப்பு செஞ்சவங்க மேல நம்ம நாங்கள் வந்து நாங்கள் சும்மா விட மாட்டோம். தவறுகள் செஞ்சால் அவர்களுக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, தண்டனை இருக்கிறது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஈவன் ஸ்மாலஸ்ட் இதில் உங்களுக்கு 7 வருஷம் வரைக்கும் சென்டென்ஸ் ஜெயில் சென்டென்ஸ் இருக்குது, அப்பார்ட் ஃப்ரம் டிஸ்மிசல் ஆஃப் ஒர்க். கவர்மெண்ட் இதுலலாம் நீங்கள் ஒரு கலெக்டரோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எல்லா இதுவும் அவங்களோட எல்லா இதையும் ஸ்ட்ரிப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பென்ஷன் கூட இல்லாமல் அவங்களோட 7 வருஷம் தண்டிக்கிற வரைக்கும் உங்களுக்கு லாஸ் இருக்குது. ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது 3 பேர்கிட்ட நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்கள நீங்கள் தண்டிச்சிங்கன்னா திருப்பி இன்னொருத்தர் இதை செய்கிறதுக்கு 100 தடவை யோசித்தே தீர்வாங்க. அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜெஃபர்சன் கிளின்டன், பில் கிளின்டன் ஒரு பிரசிடென்ட்டையே தண்டிக்க அவங்க தயாராகிட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு சாதாரண போலீஸ் ஆஃபீஸரையோ ஒரு சாதாரண இவர்களையோ தண்டிக்க நம்ம இது பண்ணல. இப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலே கம்ப்ளைண்ட் கேஸ் வந்துச்சு. அவர் ஒரு பெண்ணும் அவரோட அம்மா 2 பேர்கிட்டையும் தவறாக நடந்திருக்காரு அவர். ஆனால் அந்த இதே மாதிரி நிறைய எக்கச்சக்க போலீஸ் கேஸ் இருக்குது. ஆனால் அது எதையுமே அது யாருக்குமே நீதி கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா போலீஸே அவங்களே அவங்க இதை வச்சு மிரட்டி பயத்தை உண்டாக்கி இந்த பெண்களை அடக்கி வச்சுட்டு கொண்டிருக்கார்கள். இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாதான், இந்த மாதிரி உங்களுக்கு நடக்காது நடந்துச்சுன்னா இவ்வளோ தண்டனை இருந்துச்சுன்னு காமிச்சாதான் பெண்களால் நிம்மதியாக வேலை பார்க்க முடியும்.
1: நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரி நிறைய பனிஷ்மெண்ட்ஸ், இப்போ 7 இயர் சென்டென்ஸ்லாம் சொன்னீங்க.
0: 7 இயர் சென்டென்ஸ் ஃபார் சிம்பிளஸ்ட் இது. ஃபார் மெனி இது அட்டெம்டட் ரேப் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் லைஃப் சென்டென்ஸ் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு.
1: அந்த மாதிரி இருக்கிற பனிஷ்மெண்ட்ஸை வந்து நீங்கள் லாயர்ஸா ஆர் லா பிராக்டிஷனர்ஸா எப்படி நம்ம இருக்கிற பெண்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வருது? ஏன்னா பாதி பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாமையே போயிடுறது.
0: நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு கேம்ப் நடத்தணும். பேசிக்காக கீழே இருக்கிற பெண்களுக்கு மெயினாக அன்ஆர்கனைஸ் செக்டர் ப்ளஸ் அவங்களுக்கு கமிட்டிஸ் இண்டிபெண்டாக ஃபார்ம் பண்ணணும். அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ் வந்து அவங்களே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுற மாதிரி அந்த அந்த மாதிரி இதுவே இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி கேசஸ், அந்த மாதிரி அவங்களுக்காக ஒரு ரிட்ரெசல் கமிட்டி, அவங்களுக்காக ஒரு கமிட்டி போட்டு இந்த மாதிரி தவறாக நடந்துக்குவாங்க எல்லாரையுமே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி கிரிமினல் அண்ட் சிவில் லைபிலிட்டி இருக்கணும். அந்த இது அந்த இதை அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நீங்கள் கொண்டு வந்தால் தான் இதை நிறுத்த முடியும். இது இதுக்கான முடிவு தெரியும் நம்ம நம்மளுக்காக. மெயினாக வந்து நடந்து நான் சொன்னதில் 90% இந்த ஃபேஸ் பண்ணுறவங்க எழுதி படிக்காத தெரியாத பெண்கள், எங்கேருந்தோ அவங்களோட வயத்து பொழப்புக்காக செய்கிறவங்க. அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த வேலை போச்சுனாலும் பிரச்சனை, அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதும் தெரியாது. அவங்களுக்கு நீ வந்து ஒரு இது கொடுக்கணும். நீ வந்து இந்த மாதிரி ஒருத்தன் தவறாக நடந்துக்கிட்டானா, அவனுக்கு எதிராக நீ ஏதாவது சொன்னனா, அவனுக்கு உனக்கு உன் வேலை போகாது, உன் வாழ்க்கை சாதாரணமாக இருக்கும், உனக்கு காசு வரும், உன் குடும்பம் பட்டினி கிடக்காது. அதே சமயத்தில் அவன் மேலே நாங்கள் அவன் மேலே ஆக்ஷன் எடுப்போம், அவனை நாங்கள் தண்டிப்போம். அதே சமயத்தில் இதை தவறாக யூஸ் பண்ணுற நிறைய பெண்கள் இருக்காங்க. பெரிய பெரிய ஆஃபீஸ்ட்ட அவங்களுக்கு இது கிடைக்கலன்னு, அவங்க சுப்பீரியர்ஸ் மேலே ஏதாவது ஒரு இது எடுக்கணும்னு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி கேசஸை வந்து நீங்கள் சீரியஸ் இது ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இதை வந்து மிஸ்யூஸ் பண்ண விடாமல் பார்த்துக்கணும், ப்ளஸ் யூட்டிலைசேஷன் மேக்ஸிமமாக இருக்கணும்.
1: ஃபைனலி இப்போ நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. இப்போ போற பெண்களுக்கு நீங்க எந்த மைண்ட் செட்டோட போகணும்னு நீங்க நினைப்பீங்க? ஒரு அட்வைஸா கொடுக்குறது
0: வந்து ஒரு பிரேவ் மைண்ட் செட். வேலையில போய் ஒரு ஆணால எவ்வளவு சாதிக்க முடியுமோ அவ்வளவு சாதிக்க முடியும் அவங்களால. அவங்களுக்காக லாஸ் இருக்கு, இது இருக்கு, அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெச்ஆர்ஸ் இங்க இது ரிசோர்ஸ் ட்ரைனர்ஸ் அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தா நல்லது. அந்த அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட், ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும். வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. இன்னொன்னு என்னன்னா, நிறைய பேர் வந்து கூடுறாங்க பெண்கள்கிடம் இந்த மாதிரி நடக்கிறது வந்து அவங்க தவறாக ட்ரெஸ் பண்ணுறதோ இல்லை இது காமிக்கிறதோ இல்லை அவங்களோட பாடி லாங்குவேஜோ அவங்க ஃபோனில் எப்படி பேசுகிறதோ கிடையாது. அது வந்து அவங்க வந்து இது எப்போவுமே அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கூடாது. நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸிங்னாலேயோ உங்கள் பாடி லாங்குவேஜ்னாலேயோ நீங்கள் ஃபோனில் பேசுகிறதுனாலையோ இது நடக்கிறது இல்லை. இது ஒரு ஆம்பளையோட பர்வர்ஷன், அதனால தான் நடக்கிறது. நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருங்க. நீங்கள் போய் அவன்கிட்ட எதுவும் தவறாக கூறாமல் அவனை கூப்பிடாத வரைக்கும் அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்படி கூறி கூப்பிட்டா கூட நீங்கள் விடாத வரைக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அதை வச்சுட்டு நீங்கள் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, என்றைக்குமே ஒரு இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் டிக்னிட்டி வந்து உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு முக்கியம். ஒர்க் வித் டிக்னிட்டி, இதுதான் மை ஸ்லோகன் ஃபார் ஆல் விமன். அதுக்காக நிறைய பேர் இருக்காங்க, எங்கள் சீனியரில் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த டிக்னிட்டி உங்களுக்கு என்னைக்கு பிரச்சனை இருக்குன்னு தோணுதோ நீங்கள் சண்டை போடணும். உங்கள் உரிமைக்காக நீங்கள் சண்டை போடணும். உங்கள் உரிமைக்காக உங்களுக்காக சண்டை போடுறவங்ககிட்ட நீங்கள் போய் இது பண்ணணும். அந்த மாதிரி எதிர்க்கிறவங்கள நீங்கள் எதிர்க்கணும். இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் இது பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறவங்கள நீங்கள் எதிர்த்தா தான் இது முடியும். ஆனால் தைரியத்துடன் வேலை செய்யணும், இதுவுடன் வேலை செய்யணும். அண்ட் இந்த மற்றபடி உள்ள எக்ஸ்கியூசஸ் ட்ரெஸ்ஸிங்கோ இதையோ அது எதுவுமே நீங்கள் கண்டுக்கூடாது. ட்ரெஸ்ஸிங்னாலும் இது அதில் இட் இஸ் சிம்பிளி மேல் பர்வர்ஷன், நத்திங் பட் தட்.
1: ஸோ நேர்களே, இன்னைக்கு நிறைய விஷயம் கத்துட்டோம். தேங்க்யூ டு மிஸ்டர் ரோஷன் ஜெயக்குமார், பிஏபிஎல் ஜூனியர் அட்வொகேட் ஆஃப் சுதா ராமலிங்கம். இன்றைக்கு கத்துட்ட நிறைய விஷயத்துல நம்ம முக்கியமாக தெரிஞ்சது என்னன்னா, நம்மளோட உரிமைகளை நம்ம தான் பாதுகாக்கணும், நம்மளே நின்று சண்டை போடணும். ஏன்னா போராடுறங்கிறது அடுத்தவங்க கிட்ட போகக்கூடாது, நம்மளோட தைரியத்தை வச்சு நம்மளும் சாதிக்க முடியுங்கிறத நம்பி போகணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நேயர்களே, இந்த நிகழ்ச்சி ஹர் ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. தைரியம், கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஒரு டிட்டர்மினேஷனோட பெண்கள் இருக்கணும்னு சொன்னாரு அட்வொகேட் ரோஷன் ஜெயக்குமார். ஒரு பொண்ணுக்கு வேலை என்பது இந்த காலத்துல முக்கியமா இருக்குன்னு சொன்னாங்க மிஸ்ஸஸ் சௌந்தர்யா ராஜேஷ். அண்ட் ஃபைனலி, தடைகள் இருக்கதான் செய்கிறது, ஆனா அதை தாண்டி வர அபிலிட்டி இந்த மந்த்ராவை ஃபாலோ பண்ணா முடியும். டெலிகேட், டிட்டர்மின், டெலிவர்னு சொன்னாங்க மிஸ்ஸஸ் சவிதா குப்தா. இந்த விஷயங்கள் நீங்க கேட்டிருப்பீங்க. நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்ல வர்றது என்னன்னா, இந்த நிலை தொடர்ந்ததுன்னா நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கணும். செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்கோங்க. கையில தற்காப்புக்காக சின்ன விஷயங்கள் such as pepper spray எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக, எப்பவுமே பயப்படாதீங்க, எதிர்த்து நில்லுங்க. இந்த நல்ல கருத்தோட உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வர்தினி. இந்த நிகழ்ச்சியை வழங்கினது செகண்ட் எலக்ட்ரானிக் மீடியாவை சேர்ந்த மிஸ் அனுஜா சோசன் பால், மிஸ் ஸ்ரத்தா ஆர், மிஸ் மரியம் கெட்டி அண்ட் மிஸ் வர்தினி சங்கர் நாராயண். இது MOPCRS 107.8 FM. நமது சமுதாயம்,
2: நமது வானொலி, நமது பெருமை.
1: நன்றி, வணக்கம்.
3: எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வாழ்க்கைனே இல்லையா? ஏன் என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
4: பஸ்ல தான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?

0: என்ன கவிதா, கிச்சன்ல என்ன இவ்ளோ சத்தம்? பாத்திரத்தோட சண்டை போட்டு இருக்கியா?
1: ஆ அனிதா, எப்ப வந்த? வா வா. இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் தான் மத்த வேலைய பாக்கணும். அதான் கொஞ்சம் அவசரமா பாத்திரத்தை தேய்ச்சிட்டு இருக்கேன்.
0: உன் நடையில அந்த தாளம் இன்னும் குறையில கவிதா. கையில கரண்டிய பிடிச்சிட்டு இருந்தாலும் கால் மட்டும் தக்கத்து மீன் போட்டுட்டு இருக்க பாரு. நீ அந்த சலங்கைய தொட்டு எத்தனை வருஷம் ஆச்சுல?
1: அதெல்லாம் ஏன் கேக்குற அனிதா? கல்யாணம் குடும்பம்னு ஆனதுக்கு அப்புறம் டான்ஸ் எல்லாம் ஒரு கனவாவே போச்சு. இப்ப போய் நான் ஆடுனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? என் வயசு என்ன, என் பொறுப்பு என்ன? இதுக்கு மேல இதெல்லாம் செட் ஆகாது அனிதா.
0: இங்க பாரு கவி, கலைக்கு வயசு எல்லாம் கிடையாது. காலேஜ்ல நீ மேடையில ஏறினா யாராலையும் கண் இமைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நீ நேர்த்தியா ஆடுவ. இப்ப உனக்குள்ள இருக்க அந்த டான்ஸரை ஏன் தூங்க வச்சிருக்க? உன் பேஷன் உனக்குள்ள உயிரோட தாண்டி இருக்கு. அப்புறமா
1: ஏய் அத்த வராங்க.
2: வாமா அனிதா, எப்படி இருக்க?
0: நல்லா இருக்கேன் ஆண்டி.
2: நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அனிதா சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைமா.
1: அத்தை நீங்களுமா? இல்ல அத்தை, வீட்டு வேலை உங்களை கவனிச்சுக்கிறதுன்னு எனக்கு டைம் சரியா இருக்கு. அதுல போய்
2: வீட்டு வேலையெல்லாம் நாங்க பாத்துக்க மாட்டோமா என்ன? இதோ பாரு கவிதா, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தப்போ உன் ஆடல் திறமைய பார்த்து நான் வியந்திருக்கேன். ஒரு கலைஞன் அவனோட கலைய விட்டுட்டு இருந்தா அது அந்த கலைக்கு செய்யற துரோகம். உனக்கு இன்னும் ஆடணும்னு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த சலங்கிய தூசி தட்டி எடு.
0: பாத்தியா கவிதா, உனக்கு வீட்ல இவ்ளோ பெரிய சப்போர்ட் இருக்கு. அடுத்த வாரம் நம்ம ஏரியா சிவன் கோயில் திருவிழா இருக்குல, அங்க ப்ரோக்ராம்க்கு அவனுக்காக பேசவா.
2: ஆனா அனிதா, என்னதான் இருந்தாலும் பாரு, அவளுக்கு டான்ஸ் மேல இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு தெரிஞ்சும் இத்தனை நாளா நானும் அவளை ஊக்கப்படுத்தவே இல்ல. இப்போ நீ அவ காலேஜ் டைம்ல பண்ண சாதனைகளை சொல்றப்பதான் எனக்கே புத்தி வருது. அதுக்கு நான் உனக்குதான் தேங்க்ஸ் சொல்லணுமா?
0: பரவாயில்ல ஆண்டி.
1: அத்தை நிஜமாவா சொல்றீங்க? எனக்கு பயமா தான் இருக்கு, ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி அனிதா, என் குருவை போய் பார்த்து இன்னைக்கே பிராக்டிஸ் ஆரம்பிச்சிடுறேன். என் சலங்க சத்தம் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கேக்கும்.
2: இதுதான் என் மருமக. உன் கனவுகளுக்காக நீ வாழணும் கவிதா, அதுதான் எங்க எல்லாருக்குமே சந்தோஷம்.
3: பொறுப்புகள் நம் கனவுகளை தடுப்பதில்லை. நாம் கொண்டுள்ள பாசமோ அந்த கனவுகளுக்கு சிறகுகளாகவே மாற வேண்டும். உங்கள் வீட்டு நண்பர்களின் திறமையையும் பேரார்வத்தையும் தொலைய விடாதீர்கள். அவர்கள் கனவுகளால் இந்த வீடும் நாடும் இன்னும் அழகாகட்டும். என்கரேஜ் த ட்ரீமர்ஸ் இன் யுவர் ஹவுஸ். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
4: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே ஸ்ருதி மற்றும் ஆர்ஜே அனுஜா பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பூஞ்சோலை நிகழ்ச்சியில அசம்ஷன் ஸ்கூல் மாணவ மாணவிகள் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசலாம். இப்ப என் பக்கத்துல ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, அவகிட்ட நம்ம வந்து அவ பேரு கேட்போம்.
2: என் பேர் கே ஷாக்கிரா.
1: எங்க இருக்கேம்மா?
2: நுங்கம்பாக்கம் மகாத்மா காந்தி சாலையில் இருக்கேன்.
1: உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்?
2: ரொம்ப பிடிச்ச விஷயம்னா டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு.

0: உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை?
1: எனக்கு டீச்சர் ஆகணும் ஆசை.
0: ஏன் டீச்சரை எடுக்கணும்னு ஆசை?
1: ஏன்னா அப்போதான் ஏழு பசங்களாம் ஸ்கூல் சொல்லித்தர முடியும், அவங்களுக்கு தெரியாது, நான் நல்லா டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்.
0: சூப்பர். அடுத்து நம்ம வந்து இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் கேட்போம்.
2: என் பேர் ஏபிவ்லா.
0: நீங்க எங்கேருந்து வரீங்க ஏபி?
2: நாங்கள் வந்து துறைப்பாக்கத்தில் கண்ணகி நகர்லேருந்து.
0: உங்க மனசை பாதிச்ச விஷயம் அந்த மாதிரி?
2: தன் குழாயிலெல்லாம் தண்ணி குடிக்கும் போது நிறைய தண்ணியை வேஸ்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் பிடிக்காது.
0: அதெல்லாம் பிடிக்காது, ரொம்ப ரொம்ப கரெக்டாக சொல்றீங்க. தண்ணி பஞ்சம் இருக்கிற நம்ம நாட்டில் தண்ணி என்னமோ பாதுகாக்கணும் இல்லையா? அடுத்து நம்ம நேயர் யாருன்னு கேட்போம். உங்க பேரு?
3: எஸ் ரம்யா.
0: ரம்யா அசம்ஷன் ஸ்கூல்லேருந்து தான் வரேன். ஓகே, எங்க இருக்கீங்க ரம்யா?
3: தேனம்பேட்.
0: ஓகே, உங்களோட ஹாபி இல்லை உங்களோட பொழுதுபோக்கு என்ன?
3: பாட்டு பாடுறது.
0: பாட்டு பாடுறது. எங்களுக்காக ஏதாவது பாட்டு பாடுறீங்களா?

0: சூப்பர் ரம்யா, ரொம்ப நல்லா பாடினீங்க. அடுத்து நம்ம நேயர் யாருன்னு பார்ப்போம். உங்க பேரு?
1: பியூலா.
0: பியூலா, பியூலாவும் அசம்ஷன் ஸ்கூல்ல இருந்தா இல்லையா? சரி பியூலா, உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை பியூலா லைஃப்ல?
1: ஐ அம் எ சயின்டிஸ்ட்.
0: சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை இல்லையா? சரி, அப்ப ரொம்ப சயின்ஸ் எல்லாம் நல்லா படிப்பீங்களோ?
1: படிப்பேன்.
0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் யாரு?
1: எனக்கு பிரைமரியில சொல்லி கொடுத்த ஒரு மிஸ், அவங்க பேர் புஷ்பராணி.
0: புஷ்பராணி, புஷ்பராணி மேம் எதனால உங்களுக்கு பிடிக்கும்?
1: அவங்க எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசுவாங்க, நல்லா சொல்லி தருவாங்க, அவங்க சொல்லி கொடுக்கறது எல்லாமே புரியும், அதனால எனக்கு பிடிக்கும்.
0: இந்த ஸ்டுடியோ வந்தது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா?
1: சந்தோஷமா இருக்கு.
0: ஓகே, பாப்போம் பியூலா. அடுத்து நம்ம நேயர் யாருன்னு பாப்போம்.
1: ஐ காலிஃப்.
0: காலிஃப், எதனால உனக்கு காலிஃப்னு பேர் வச்சாங்க தெரியலையா? சரி ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு பேரு, அதனாலதான் கேட்டேன். சரி, உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க? காலிஃப்,
1: எங்க அப்பா சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறாரு, புஷ்வாகத்துல ஓட்டுறாரு, எங்க அம்மா வந்து வீட்டு வேலை செய்றாங்க.
0: அம்மா வீட்டு. உனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்குமா அப்பாவை ரொம்ப பிடிக்குமா?
1: அம்மா தான்.
0: அம்மா எதனால? அம்மா,
1: அம்மா எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க, அப்பாவும் வாங்கி தருவாரு, இருந்தாலும் எங்க அம்மாவை தான் பிடிக்கும்.
0: சூப்பர். ஓகே, உனக்கு லைஃப்ல என்ன ஆகணும்னு ஆசை?
1: கலெக்டர்.
0: கலெக்டர் ஆகணும்னு? எங்க? சூப்பர், ரொம்ப நல்லா. அப்ப ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் உனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஜென்ரல் நாலேஜ்ல எல்லாம் உனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? டெய்லி பேப்பர் படிப்பியா?
1: சில நேரத்துல
0: சில நாள்ல படிப்பேன். சரி ஓகே, அடுத்து நம்ம நேயர் யாருன்னு பாப்போம்.
2: என் பேர் எஸ் ஜஸ்டின் கிரண்குமார்.
0: பா, ஜஸ்டின் வந்து எவ்வளவு ஒரு உற்சாகமான ஒரு பையனாக குட்டியா இருந்துகிட்டு. சரி ஓகே ஜஸ்டின், நீயும் அசம்ஷன் ஸ்கூல்ல தான் படிக்கிற. சரி, எங்க இருக்க ஜஸ்டின்? நீ?
2: நான் அஞ்சிக்கரையில இருந்து வரேன்.
0: அஞ்சிக்கரையில இருந்து வரேன். அம்மா அப்பா என்ன பண்றாங்க?
2: எங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப், எங்க அப்பா வந்து குடோன் மேனேஜர்.
0: குடோன் மேனேஜர். ஓகே, உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை? இல்லை,
2: எனக்கு வந்து சயின்டிஸ்ட் ஆகணும் ஆசை.
0: சயின்டிஸ்ட் ஆகணும், எதனால ஜஸ்டின்?
2: ஏன்னா அப்பதான் நல்லா புதுசு புதுசா இன்வென்ட் பண்ணி நம்ம நாட்டை முன்னேறிக்க முடியும்.
0: சூப்பர். அப்ப உனக்கு அப்துல் கலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? புக்ஸ் எல்லாம் படிப்பியா?
2: சில டைம் நல்லா படிப்பேன்.
0: என்னடா பாரதியார் பாட்டு பாடுறீங்களா நீங்க?

0: சூப்பர் அபிலாஷ் இல்லையா, அபினேஷ். ஓகே சூப்பர் அபினேஷ். அடுத்து வந்து நம்ம இங்க யாராவது ஜோக் சொல்றீங்களா எங்களுக்காக? விடுகதையா? சரி சொல்லு விடுகதை.
1: சட்டியாவித்தால் கணத்தில் குதிப்பான் அவன் யார்?
0: யாரு?
2: வாழைப்பழம்.
0: சூப்பர். சரி வேற வேற என்ன?
1: பச்சை பெட்டிக்குள் பவள முத்துகள், அது என்ன?
2: வெண்டைக்காய்.
0: சூப்பர். அப்புறம்
1: அம்மா உடவே மடிக்க முடியாது, அப்பா காச என்ன முடியாது, அது என்ன?
3: வானம் நட்சத்திரம்.
0: சூப்பர். சரி கேர்ள்ஸ் எங்களுக்காக ஏதாவது சொல்றீங்களா? விடுகதை சொல்றீங்களா? சரி சார்.
4: ஊரெல்லாம் சுற்றி வருவான், நடுவில் வந்து நின்று விடுவான், அவன்
0: யான்? சூப்பர். சரி ஓகே, இப்ப நம்ம வந்து நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட ஒரு 10 க்வெஸ்சன் கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். ஜென்ரல் நாலேஜ், சயின்ஸ் எல்லாம் ரிலேட்டடா வந்து நம்ம பார்க்கலாம், யார் அதிக பதில் சொல்றீங்கன்னு பார்ப்போம். சரியா
5: பாருங்கள்.

0: 87.8. இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட ஒரு 10 க்வெஸ்சன் கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். ஜென்ரல் நாலேஜ், சயின்ஸ் எல்லாம் ரிலேட்டடா வந்து நம்ம பார்க்கலாம், யார் அதிக பதில் சொல்றீங்கன்னு பார்ப்போம். சரியா, புவி இருப்பு கிராவிட்டி இல்லையா, இதனை கண்டுபிடித்தவர் யார்?
1: சார் ஐசக் நியூட்டன்.
0: சரி, மிக சரியா சொன்ன அபிலாஷ். ஓகே, அதுக்கப்புறம் ஐசக் நியூட்டன் எப்படி அதை கண்டுபிடிச்சாருன்னு ஏதாவது?
1: மரத்து மேல கீழே உட்காந்தாரு, மரத்துல இருந்து ஆப்பிள் அது ஒன்று அது கீழே விழுந்துச்சு, அது ஏன் மேலே போக மாட்டுது, அதை நிறைய வாட்டி மேலே திக் திக் போட்டு பார்த்தாரு, ஆனால் அது மேலே போகலை, கீழே தான் இருக்கு. அப்போ தான் கண்டுபிடிச்சாரு நம் பூமியிலும் புவியிற்கு விசை இருக்குதுன்னு.
0: சூப்பராக சொன்னேன். அடுத்த கேள்வி கேட்போம். வாட்டர் மெலான் தர்பூசணின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தர்பூசணியோட இடையில 92% என்ன இருக்கு?
2: வாட்டர்,
0: தண்ணீர். ரொம்ப கரெக்டான, அதனால தான் வந்து தர்பூசணியை வந்து நம்ம கோடை காலத்தில் நம்ம நிறையா சாப்பிட்றோம். சரி, ஓகே. அடுத்து வந்து நம்ம ரம்யாட்ட கேட்போம். ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் ரம்யா. திருக்குறளை இயற்றியது?
2: திருவள்ளுவர்.
0: திருவள்ளுவர். திருக்குறள் எவ்வளவு அதிகாரம்?
2: 130.
0: ரெண்டு பதில் சொல்லியிருக்கேன், எது கரெக்ட் நினைக்கிறேன் ரம்யா?
2: 1330.
0: இல்ல ரம்யா, 1330 குறள் இருக்கு, 133 அதிகாரம் இருக்கு. சரியா, சரி. உனக்கு ரொம்ப பிடிச்ச குறள் ஏதாவது ஒன்னு சொல்றியா?
2: புரிந்துண்மை நீரான் அமையும், அகந்து உண்மை வாய்மையால் காணப்படும்.
0: ஓகே, விளக்கம்.
2: உடல் தூய்மை நீரால் உண்டாகும், உள்ள தூய்மை வாய்மையால் வெளிப்படும்.
0: சூப்பர். சரி, அடுத்து நம்ம வந்து ஷக்கீராட்ட கேட்போம். சரி, ஓகே. அந்த ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சது யாரு? ஷக்கீரா.
1: ரைட் பிரதர்ஸ்.
0: ரைட் பிரதர்ஸ். சரி, ஓகே, ரொம்ப கரெக்டான விடை. அதுக்கப்புறம் வந்து இதுவும் ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், தமிழ் க்வெஸ்சன் தான். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யாரு?
2: இளங்கோவடிகள்.
0: இளங்கோவடிகள். சரி, சிலப்பதிகாரத்துல மெயின் கேரக்டர் சொல்றது?
2: கண்ணகி.
0: கண்ணகி. கண்ணகியோட கார் சிலம்புனாலதான் வந்து நமக்கு பெரிய ஒரு காப்பியம் கிடைச்சது சிலப்பதிகாரம். சரி, ஓகே. அடுத்து நம்ம வந்து நம்ம பாய்ஸ் கிட்ட போவோம்.
2: காலிஃப்.
0: காலிஃப். காலிஃப் கிட்ட வந்து, தாவரங்களுக்கு உயிர் இருக்கா?
2: இருக்கு.
0: இருக்கு. எப்படி சொல்ற காலிஃப்?
2: ஒளி கதிர்கள் மூலம், சூரியன் இருக்கிற கதிர்கள் மூலம்.
0: ரொம்ப மிகச்சரியான விடை. அதாவது சூரியன்லேருந்து வர கதிர்களை வந்து இலைகள் உள்வாங்கி நமக்கு ஆக்சிஜனாக கொடுக்குது, அதோட உணவை தானே தயாரிச்சுக்கிறதுனால நம்ம வந்து செடிகளுக்கு உயிர் இருக்குன்னு சொல்கிறோம். சரி, ஓகே. அடுத்து நம்ம ஜஸ்டின் கிட்ட கேட்போம். ஜஸ்டின், நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச விளையாட்டு செஸ் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இந்தியாவில் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. அந்த விளையாட்டை வந்து தமிழில் நம்ம என்னென்னு சொல்கிறோம்?
1: சதுரங்க போட்டி.
0: சதுரங்க போட்டி. ரொம்ப கரெக்டான விடை. இப்போ நம்ம சதுரங்க போட்டியில இப்போ ரீசெண்டா நம்மளோட விஸ்வநாதன் ஆனந்தும் இன்னொருத்தர் யாரு,
1: மேக்னஸ் கால்சன்.
0: மேக்னஸ் கால்சனும் வந்து இப்போ போட்டியிட்டாங்க, அதுல மேக்னஸ் கால்சன் ஜெயிச்சாரு இல்லையா. ரொம்ப கரெக்டு. அதுக்கப்புறம் ஓகே, இப்போ வந்து இந்தியாவுக்கு 2 ஆஸ்கர் விருது வாங்கி கொடுத்த இசையமைப்பாளர் யாரு?
1: ஏஆர் ரஹ்மான்.
0: ஏஆர் ரஹ்மான். சூப்பர். நீங்களும் இந்தியாவுக்கு ஆஸ்கர் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா?
1: நினைக்கிறேன்.
0: சயின்டிஸ்ட் ஆனோன்னு சொன்னல நீ?
1: சிவில் இன்ஜினியர்.
0: சிவில் இன்ஜினியர். பெரிய ஆளாக வரணும்னு வாழ்த்திக்கிறேன். ஓகே, சரி. அடுத்து நம்ம வந்து அபிலாஷ்ட போவோம். பட்டாம்பூச்சிக்கு எத்தனை கால்கள்?
1: 6 கால்கள்.
0: 6 கால்கள். சூப்பர். சரி, ஓகே. நம்ம வந்து நிறையா குவிஸ்லாம் பார்த்தோம், எல்லா பசங்களுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக பதில் சொன்னீங்க. சரி, ஓகே. உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தலைவர்களை பற்றி பேசணும்னு இருக்கா? சரி, ஓகே. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். வந்து நம்மளோட விவேகானந்தர் இருக்கார் இல்லையா, அவரோட வந்து இயற்பெயர் வந்து நரேந்திரன். சரியா, அவர் வந்து பள்ளி காலம் உங்களை மாதிரி பசங்களாக இருந்தபோது அவங்க கிளாஸில் வந்து விவேகானந்தர்கிட்ட அவங்க டீச்சர் வந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. கேள்விக்கு விவேகானந்தர் பதில் சொன்னார், ஆனால் வந்து டீச்சர் என்ன சொன்னாங்க, நீ ரொம்ப தப்பாக சொல்கிற, இது இல்லை சரியான விடை அப்படி சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா விவேகானந்தர் இல்லை, நான் ரொம்ப கரெக்டாக தான் சொல்கிறேன், எனக்கு தெரியும் சொல்லி டீச்சரோட ஆர்கியூ பண்ணாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து டீச்சருக்கே வந்து சந்தேகம் வந்து டீச்சர் புக் எடுத்து பார்த்தாங்க. பார்த்தா விவேகானந்தர் சொன்ன விடை தான் ரொம்ப கரெக்டாக இருந்தது. ஸோ அவரோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்து நம்ம எப்போவுமே வாழ்க்கையில் கடைபிடிச்சு நீங்களும் நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்பட்றேன். இன்னொரு இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி, ஜவஹர்லால் நேரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நம்மளோட குழந்தைகளின் தலைவராக வந்து பாராட்டப்படுறார் அவர். ஜவஹர்லால் நேரு இதே மாதிரி பசங்களோட எல்லாரோடையும் விளையாடிட்டு இருக்கும்போது பந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பந்து விளையாடும் போது பந்து மரபொந்துக்குள்ளே போய் விழுந்துருச்சு. பார்த்துட்டியா, பசங்களுக்கெல்லாம் என்ன பண்றது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. ஒரு குட்டி பையன் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தான். அப்போ வந்து ஜவஹர்லால் நேரு வந்து சின்ன பையன் தான் ஜவஹர்லால் நேரு. அப்போ வந்து அவர் யோசிச்சு அந்த மரபொந்துக்குள்ளே தண்ணியை விட்டார். ரெண்டு பக்கெட் தண்ணி விட்ட உடனே பந்து தானாக வெளில வந்துருச்சு. அவரோட அந்த ஒரு புத்தி கூர்மை பாராட்டி அப்பவே அந்த சின்ன வயதுலேயே அவர் வந்து பெரிய தலைவராக வருவோம்னு ஒரு எண்ணம் இல்லையா, அது அவருக்கு சின்ன வயசுலயே இருந்திருக்கு. இது ரெண்டையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி இதோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நம்ம ரம்யா அவங்க வந்து நம்ம பப்ளிக் கிட்ட ஒரு க்வெஸ்சன் வைக்கிறாங்க.
2: திருக்குறளில் எந்த சொல் இடம்பெறவே இல்லை?
0: இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருந்தா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லலாம், 6512133. மறுபடியும் சொல்றேன், 6512133. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்க பதில் சொல்லலாம். இந்த பதில் வந்து அடுத்த வாரம் இதே பூஞ்சோலை நிகழ்ச்சியில உங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும். நன்றி.

0: You're listening to MOP 107.8.
1: அம்மா நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
1: ஆமா, அனுப்பிச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
1: என்ன
2: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்க.
1: எதுக்கு நான் அனுக்கினு? திருப்பி வந்துட்டு திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
2: அம்மா, எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது. அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
3: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேன் லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: குட்டி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள் மதுரகானங்கள்
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில் எல்லாம் எப்படி

0: பர்த்டேஸ்க்கெல்லாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலேயே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரிதான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில் வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்க ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் சும்மா பண்ணி தான் பார்ப்போமே, நம்ம கேண்டில்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா கடையில வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிசினஸாவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க. நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஈவன் ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்டை அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோன்னா அதை நம்ம விட்டுறலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸா எக்ஸசைஸ் பண்றேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் அது பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டீங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.

0: Hi, this is Leon James, and you are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. My social message would be just be good people, be kind, and just help everyone, I guess. So, hi, na Leon James. Ningal ketukondirpadu MOP Samudaya Vanoli 107.8. Namada Vanoli, Namada Samudayam, Namada Perumai.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் சில நிமிடங்கள் பேசலாமா?

0: வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சில நிமிடங்கள் பேசலாமா நிகழ்ச்சியில இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது அருணா. 16ஆம் தேதி பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு ராணுவ பள்ளிக்கூடத்துல தலிபான் தீவிரவாதிகள் அங்க இருக்கிற 132க்கும் மேற்பட்ட குழந்தைகளை சுட்டு கொன்னுட்டாங்க. இந்த விஷயம் உலக நாடுகள்ல ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன்னு எல்லாரையும் எந்த வித்தியாசமும் இல்லாம ஒரு உலுக்கின தினம் அப்படின்னு சொல்லலாம். உலக நாடுகள், உலக தலைவர்கள் எல்லாருமே இதுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, இந்தியா உட்பட. இது வந்து உலக தலைவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட, பொதுமக்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு. தீவிரவாதம் இவ்வளவு ஒரு கொடிய விஷயத்த குழந்தைகளுக்கு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கும் போது நெஞ்சு உருக்குது. இப்ப சமீப காலத்துல குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே வருது. இன்னைக்கு தீவிரவாதிகள் 132க்கும் மேற்பட்ட குழந்தைகளை வந்து கொலை பண்ணிருக்காங்க. இது வந்து இதே தீவிரவாதிகள் தான் மலாலாவையும் சுட்டுக் கொள்றதுக்காக முயற்சி பண்ணாங்க. கடவுள் கிருபையால மலாலா வந்து மீண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளாகட்டும், எத்தனையோ விதத்துல ஒரு குழந்தைய கொண்டு போய் கடத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்ட பணம் பொறிக்கிறது, இது எல்லாம் குழந்தைகளுடைய மனநிலையை எவ்வளவு தூரம் பாதிக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தா வேதனை தான் மிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு நாள் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அறிக்கை விடுவோம், இன்னைக்கு வந்து துக்க நாள்னு அறிவிப்போம், இப்படி எதெல்லாமே நம்ம பண்ணுவோம். ஆனா அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களும் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஆக்சிடென்ட்ஸ்ல, இந்த மாதிரியான இன்சிடென்ட்ல தப்பிச்ச குழந்தைகள் அவங்களுடைய கடைசி நாள் வரைக்கும் இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சி அலைகளை அவங்க மனசுல ஏற்படுத்தும் அப்படிங்கறத வந்து நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நாட்டுக்கு அதிகமா நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க, குழந்தைகளை வந்து கடத்திட்டு போய் அவங்களை வந்து பிச்சை எடுக்க வைக்கிறதும், பெண் குழந்தைகளா இருந்தா அவங்களை வேற மாதிரியான கொடுமைகளுக்கு ஆட்படுறதும், அதுக்கப்புறம் வந்து கை கால்களை உடைச்சு அவங்கள வந்து கொடுமைப்படுத்துறது, இன்னொன்னு என்னன்னா குழந்தைங்களை வந்து கொத்தடிமைகளா வந்து ஒரு சில இடங்களில் வேலை செய்ய வைக்கிறது, இந்த மாதிரி கொடுமைகள் நடந்துட்டு இருக்குன்னு நிறைய புள்ளி விவரங்கள் நம்மளுக்கு தினம் தினம் சொல்லிக்கிட்டே இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்குன்னா, குழந்தைகளை வந்து சின்ன வயசுல வந்து கொடுமைப்படுத்துறது அப்படிங்கறது வந்து பல இடங்கள்ல பல விதமா நடந்துட்டு இருக்கு. தெரிஞ்சு பண்றாங்களோ இல்ல தெரியாம பண்றாங்களோ, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருது நாட்டுல. ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நான் ஒரு செய்தித்தாள்ல படிச்சேன், ஒரு ஹோம்ல இருக்கிற ஒரு குழந்தைங்களை வந்து அங்க இருக்கிற ஹோம் நடத்துறவரே வந்து தவறா நடத்தினதுனால அங்க இருக்கிற குழந்தைங்களை எல்லாம் கொடுத்துட்டு வந்து வேற ஒரு இடத்துல சேர்த்திருக்கதா அந்த செய்தித்தாள்ல ஒரு செய்தி வெளி வந்திருந்தது. இது மட்டும் இல்லாம தினசரி நீங்க பாத்தீங்கன்னாக்க, பிறந்த குழந்தைகளை வந்து ஹாஸ்பிட்டல்லே போய் குழந்தைங்களை திருடிட்டு அவங்களை விக்கிறது, அது மட்டும் இல்லாம தகாத உறவுகள்ல பிறக்கிற குழந்தைகளை வந்து அனாதையா தூக்கி போட்டுட்டு முட்புதர்கள்லயும் ரயில் தண்டவாளங்கள்லயும் பஸ் நிலையத்திலயும் அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிடுற பெற்றோர்களை கூட நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம். குழந்தைகள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த குழந்தைகள் நல்லா இருந்தாதான் நாளைய இந்தியா, ஏன் உலகமே அவங்க கையில இருக்கு. இப்படி ஒரு பக்கம் குழந்தைகளுக்கு நம்ம வந்து குழந்தைகளை வந்து நம்ம அவ்வளவு போற்றி வளர்க்கிற இந்த சூழ்நிலையில குழந்தைகளுக்கு எதிரான இந்த குற்றங்கள் மனசுக்கு ரொம்பவே கஷ்டத்தை ஏற்படுத்துது. இதெல்லாம் எப்படி தடுக்கலாம், இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறது வந்து உலக சமூக ஆர்வலர்களும் தலைவர்களும் யோசிச்சு குழந்தைகளுக்கான பாதுகாப்பை ரொம்பவே அதிகப்படுத்தணும். குழந்தைகள் வந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருந்திருக்கும், 11 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கும்பகோணத்துல நடந்த ஒரு தீ விபத்துல 93 குழந்தைகள் அந்த உயிர் விபத்து ஏற்பட்டு, அது இன்னுமே நமக்கு வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம்தான். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து குழந்தைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஒரு ஸ்கூலுக்கு டிராவல் பண்ணும்போது ரயில்வே கேட்ல அடிபட்டு அப்படியே கூட்டத்தோட சாகிறதும், ரோடு ஆக்சிடென்ட்ஸ்ல சாகிறதும், பொழுதும் சரியா வந்து வண்டி வாகனம் வந்து மூடாம குழந்தை இறங்கும் போது தாயுடைய கண் முன்னாடி அந்த குழந்தை வந்து சக்கரத்துல பலியாறது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்ல சாகுறதும் நம்ம நிறைய பாக்குறோம். அது மட்டும் இல்லாம குழந்தைகளை வந்து கவனக்குறைவா கையாளுறதுனால குழந்தைகள் பச்சிலும் குழந்தைகளையும் நிறைய வந்து சாகுறதும் வந்து நமக்கு வந்து ரொம்ப வேதனையை கொடுக்குது. ஜனத்தொகை ஒரு பக்கம் நாட்டுல ஜாஸ்தி ஆயிட்டே போகுது, நம்மளுடைய மனித ரிசோர்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கிறப்போ இந்த சமயங்கள்ல நம்ம குழந்தைகளுக்கு தேவையான பாதுகாப்பையும் கொடுத்து அவங்களுடைய மன வளர்ச்சி உடல் வளர்ச்சி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பாதுகாத்தாதான் நாளைக்கு நம்ம அப்துல் கலாம் கனவு கண்ட மாதிரி 2020 இருக்கட்டும் உலக நாடுகள்ல இந்தியா வளரசாகிறதுக்கு இந்திய அளவுல நம்ம எடுக்கிற இந்த முயற்சிகள் தான் உலக அரங்குல இந்தியாவை முன்னேற்றும். உலக அரங்குல நீங்க பாத்தீங்கன்னாக்க பல விஷயங்கள் குழந்தைகள் இன்னைக்கு இருக்கிற குழந்தை தான் நாளைக்கு பெரிய சயின்டிஸ்ட் ஆகலாம், பெரிய விஞ்ஞானி ஆகலாம், நேஸ்ரோ விஞ்ஞானி ஆகலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், புது புது கண்டுபிடிப்புகளை அவங்க கண்டுபிடிச்சு ஒரு பெரிய தலைவராலாம் நாட்டுக்கே ஒளி ஏத்தலாம். இப்படி இருக்கும்போது குழந்தைகளை பாதுகாக்கிறது ஒவ்வொரு நாட்டோட கடமை, உலகத்தோட கடமை, வீட்டோட கடமை, பெற்றோரோட கடமை, சமுதாயத்தோட கடமை. இனிமேலாவது தீவிரவாதிகள் அவங்களுடைய அட்டூழியங்களை முடிவுக்கு கொண்டு வந்துட்டு குறிப்பா குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் எந்த ரூபத்துல எப்படி நடந்தாலும் அதை நம்ம தடுக்கணும் தடுக்கணும் தடுக்கணும் அப்படின்னு நான் இந்த நிகழ்ச்சி மூலமா உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். வேற ஒரு நிகழ்ச்சிகளை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது பேசலாமா நிகழ்ச்சி, சில நிமிடங்கள் பேசலாமா நிகழ்ச்சியில உங்ககிட்ட இப்ப பேசிட்டு இருக்கிறது அருணா. இது MOP சமுதாய வானொலி 107.8.
1: உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாய

0: And so you're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன? பென் வாங்கணும், அவ்வளவுதான். பென் வாங்கணும், கடை போட்டு வந்துடலாம். வரியா இப்பயே போலாம்
2: அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களேன் கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா?
3: இதுவா 50 ரூபீஸ்.
2: அது
1: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ தாராளமாக எழுதி பாருங்க.
2: ஏய் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் அந்த பென் நல்லா இருக்கு.
1: அது எனக்குமா?
2: ஓகே, அது எவ்வளோ
1: சொன்னீங்க?
3: 50.
1: அது குடுக்காத.
3: யார் அது? என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
1: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
3: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோசியபிள். நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
2: ஏய் அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
3: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ்னா அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
2: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
3: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்குன்னு அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
2: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை. இப்போ
3: என்னங்க அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
2: என்னங்க நீங்க மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது, 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாய் இல்ல நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லன்னா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்தது கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோசியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது பிக்சட் ரேட் அவசியம் இல்ல, அதை நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு போன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

வணக்கம், நான் சின்மை பேசுறேன். ஏசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம

0: டாக்ஸிகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நாம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
1: You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. Namaste. This is Hamsini and Pavitra from MOP Vaishnav College, BCom A&F Shift 2. Today, we are going to chant the 1008 names of Lord Mahavishnu, that is, the Vishnu Sahasranama in Sanskrit. Shri Vishnu Sahasranama contains 1008 names of Shri Mahavishnu. This entire compiling was done after the Mahabharata war, and Saint Vyasa Mahamuni wrote the entire verses. The Vishnu Sahasranama was mainly uttered by Bhishmacharya while he was awaiting the sacred hour to depart from his physical body onto the lotus feet of the Lord. Meanwhile, Yudhishthira, the eldest among the Pandavas, presents Bhishmacharya with 6 questions like, Kimekam Daivatam Loke? Who is the greatest lord in the world? Bhishmacharya replied by reciting the 1008 names of Lord Shri Mahavishnu and reminded him that either by meditating on these names or invoking the names through archana or offering, our minds can be lifted to higher consciousness. The Vishnu Sahasranama goes as follows.

0: நாராயணாயேதி சமர்ப்பயாமி.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற நம்ம ஏரியா.
2: மீண்டும் விதைகள் விழும், அது சோலையாகும், காடாகும், ஆனால் விதை நான் விதைத்தது. பத்மபூஷன் கமல்ஹாசனின் கவிதை வரிகள்.
3: கட் பண்ணி ஓப்பன் பண்ணா ஒரு அழகான கிராமம். அந்த அழகான கிராமத்துல பச்சை பசேல் வயல், மாட்டு வண்டி, ஓலை குடிசை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு அம்மா வந்து கர்மா இருக்கிறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து வீல் வீல் வீல் வீல்னு அழுகுது. ஆமாங்க, அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தாலே பச்சை முகம், பாலு வடி முகம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பையன் பாக்கலாம். அந்த பாவம் வந்து இன்ஜினியர் ஆகுமா இல்ல டாக்டர் ஆகுமா அப்படின்னு பல பேர் பல விதமா பேசிட்டு இருக்கும். ஆனா அந்த பையன், நான் இன்ஜினியரிங் ஆக மாட்டேன், டாக்டரும் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கலைத்துறைய வந்து அந்த பையன் செலக்ட் பண்றாரு. கலைத்துறையை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் செம்மையா நடிகிறாப்ல, நாடகத்துல வந்து சேர்றாப்ல. நாடகத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் பல பேர் ஏ செம்மையா நடிக்கிறான் அப்படின்னு அந்த பையனை தூக்கி அப்படியே சென்னைக்கு பார்த்து பண்றாங்க. அங்கதாங்க ஹீரோட என்ட்ரி ஆகுது. அந்த பையனை அப்படியே ஏவிஎம் கூட்டு போறாங்க. ஏவிஎம் போறாங்க, யார் இருப்பா? ஏவிஎம் சரவணன் தானே இருப்பாரு. அவர் வந்து மேலும் கீழே இந்த பையனை பார்த்துட்டு இந்த பையன் தலையில ஏதோ ஒரு ஒளிவட்டம் இருக்குதா அப்படின்னு நினைச்சிட்டு அப்போ வளர்ந்துட்டு வர இயக்குனர் கே பாலச்சந்திரன் வந்து கூட்டு போறாரு. கே பாலச்சந்திரன் பார்த்துட்டு, தம்பி நீ நல்லா நடிப்பியடா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த பையன் வந்து நடிப்பேன் சார் அப்படின்னு தலையாட்டுனால என்னவோ தெரியல. அப்ப வந்துதான் கலத்தூர் கண்ணம்மா அப்படிங்கிற படம் வந்துச்சு. சோ கலத்தூர் கண்ணம்மாக்கு அப்புறம் வந்து தனக்கு வந்து சினிமாவில நாட்டம் இல்லாதோ என்னவோ தெரியல. அவர் வந்து படிப்பு படிப்பு படிப்பு, நான் முழு நேரம் படிப்புல இறங்க போறேன். படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் மனசு எப்பவுமே கலை கலை அப்படின்னு சொல்லிட்டே இருந்துச்சு. உதவி இயக்குனர், நடன இயக்குனர், ஸ்டண்ட் மாஸ்டர் இப்படியா படிப்படியா முன்னேறி கே பாலச்சந்தர் அவரோட அவள் ஒரு தொடர்கதை மூலமா அவரோட தொடர்கதையை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. 16 வயதிலே இளமை ஊஞ்சல் ஆடுகிறது அபூர்வரங்கள்ல ரஜினி கமலோட காம்போவம் இப்ப நினைச்சாலும் இனிக்கும். இந்த புன்னகை மன்னன், நாயகன், சலங்கை ஒளி, தேவர் மனம் போன்ற பல படங்களை நடிச்சு பிலிம் ஃபேர், கலைமாமணி, நேஷனல் அவார்ட்ஸ், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், செவ்வாலிய விருது இப்படின்னு பல விருதுல வந்து வாங்கி அவர் அலமாரியில வந்து அடிக்க வச்சாரு. கிரேசி மோகன், கே சுரவிக்குமார் கூட இவர் சேர்ந்து எழுதின காமெடி கதைகள் எல்லாமே இப்போ வரைக்குமே நம்ம வந்து விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனா இப்படி காமெடி ட்ராக்ஸ் மட்டுமே எழுதாம அதை தாண்டி சமூகத்துல நடக்கிற சில ஏத்துக்க முடியாத உண்மைகளை தன்னோட படங்கள்ல வச்சாரு. அப்படிப்பட்ட படங்களுக்கு எதிர்ப்பு வந்தாலும் தடை அதை உடை அப்படிங்கிற மாதிரி உடைச்சி அந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணி காட்டினாரு. இதையெல்லாம் தாண்டி தான் ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர், கதையாசிரியர், நடன இயக்குனர், பாடகர் அப்படின்னு இல்லாம தான் ஒரு சமூக ஆர்வலர் அப்படிங்கறதையும் இப்ப வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு வராரு. சோ ஆப்வியஸ்லி இவர உலக நாயகன் அப்படின்னு சொல்றதுல தப்பே இல்லை.

0: திரைப்பட உலகில் தனக்கென்று முத்திரை பதித்து இன்று உலகமே வியந்து நோக்கும் கலைஞனாகவும் உலக நாயகனாகவும் செவாலியே கமல்ஹாசன் திகழ்கிறார். விதையாக திரையுலகில் விழுந்து இன்று வேராய் விரிந்து உலக சினிமாவில் வியாபித்திருக்கும் பத்மபூஷன் கமல்ஹாசனை பற்றி நடக்கவிருக்கும் இவ்விரண்டு நாள் நிகழ்ச்சிதான் இந்த வருடத்திற்கான சாம்பியன்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா.
1: The 100 years of Indian cinema would not be the same without more than 50 years of Padma Bhushan Dr. Kamala Hassan's contribution to it. Happy Day MOP. Welcome to the first edition of Champions of Indian Cinema 2017. To invoke the blessings of Lord Ganesha, the Lord of Success and Remover of Obstacles, we will now begin our program with an invocation song by Harshita Suresh from First BSc Electronic Media.

0: இனிமே உன்னை யாராவது செப்பானேன்னு கூப்பிட்டா செப்பு அறிஞ்சிரு.
1: ஜனங்களுக்கு மத்தியில் புல்டோசர் விட்டு அடிச்சாம்பார் ஒரு சேட்கம் நாட்டை அவனை நிறுத்த சொல். நான் நிறுத்துறேன். உங்க அம்மா அவன் நடுராத்திரில சுட்டுக் கொண்டான் பார்.

கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நாம். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான்.

0: அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இவ்வுலகத்தில் ஏராளம். உங்களை சந்தித்தது கூட அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம்தான். ஆச்சரியம் நிறைந்த இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்து பயணிக்கிறேன்.
1: கமல்ஹாசன் ஒரு முடிவில்லா சரித்திரம். அவரின் கலை பயணம் நம்மை பிரமிக்க வைக்கும் ஒரு சகாப்தம். அவரின் சாதனை சுவடிகளை பின்பற்றி பல வரலாறுகளை படைக்கவிருக்கும் இளைஞர்களுக்காகவே இந்நிகழ்ச்சி.
2: Kamal Haasan as a musician has rendered many impactful songs to Tamil cinema like Anbe Sivam, Tenpandi Seemayile, Kadavul Paadi, Mirugam Paadi in his trademark bass vocals that always takes us into crescendo that hits our soul. Today we have Vishruti Girish from First BSc Electronic Media to perform a sequence of Kamal Haasan songs for a medley accompanied by Tabitha Third Sociology.

0: Thank you, Vishruti, for the melodious performance. In the Champions of Indian Cinema நிகழ்ச்சியை துவக்கி வைக்க நம்மிடையே வருகை தந்திருப்பவர் தமிழ் திரையுலகின் சிறந்த நடிகர், பல விருதுகள் பெற்ற இயக்குனர், வசனகர்த்தா, தயாரிப்பாளர், பத்திரிகையாளர் என சகலகலா வல்லவனுக்கு நிகராக இவரும் அஷ்டாவதானியாக தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர். அவர் வேறு யாரும் அல்ல, இதோ
1: அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா, கல்யாண தேதியை பிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். அண்ணன் அந்த செய்தியை சொல்லும் போது அவன் கர்ப்பம் சொன்னா அவனுக்கு என்ன ஷாக் வரணும், உள்ளிருந்து நாலு வார்த்தைனால ஜீவனோட வந்தாங்க. அவன் ஏதோ சொல்லியிருக்கான், அதுக்கு அவன் விக்கி விக்கி அழுகிறான். அந்த இடத்துல சம்திங் வித்தியாசமா எதிர்பார்க்கிறேன் சார். இந்த படத்துக்கு ஹீரோவும் நீதான், ரைட்டரும் நீதான்.

அதுல எங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் போற இடங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மகளிர் பங்கு அதிகமா இருக்கு. இப்போ மிஷிகன்கிட்ட போனேன், அங்க அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஒரு பொண்ணு தான். அதே மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஆர்ட் டைரக்டரோட அசிஸ்டண்டா இருக்கிறது ஒரு பொண்ணு, காஸ்டியூம் டிசைனர் ஒரு பொண்ணு. இப்படி எந்த இதுக்கு போனாலும் வந்து யாராவது ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து லேடிஸ் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க, அது ஒரு சிறப்பான அம்சம். எனக்கு அந்த மாதிரி வந்து விஜயலட்சுமி அந்த பொண்ணு வந்து சின்ன வீடு படத்தில் முதல் முதல் நான் அசோக்குமார் அசிஸ்டண்ட்டுங்கிற முறையில் வந்து என்னுடைய படத்தில் வந்து பிரேக் கொடுத்தேன். லேடிஸ் இப்போ எல்லாம் இந்த மீடியாவில் வந்து பங்கெடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சமாச்சாரம். டாக்டர் கமலஹாசன் அவர்கள் டாக் மெட்டிலேயே அவரை பற்றி அந்த தயாரித்ததில் வந்து எல்லாமே அவருடைய மேட்டர்கள் நிறையா கொண்டு வந்து இது பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மகளிர் கல்லூரியில் வந்து கமலஹாசனை பற்றி நான் பேசுறத விட நீங்கள் அதிகமாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் வீட்லேயும் பொண்ணுகள்லாம் இருக்காங்க, அதுவும் இவ்வளோ தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ஒவ்வொருத்தரும் யார் யாருக்கு ஃபேனு என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். திடீர்னு சூர்யா கல்யாணம்னு ஒரே அப்செட்டு, சூர்யா கல்யாணமா என்னது அப்படின்னா, என்ன 13 வயசு தான் இருக்கும் இன்னும் இவ இப்படி பேசுகிறாளே, பயப்படவும் மாட்டேங்கிறாங்க, அதை வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க. அப்போது அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. அப்போல்லாம் வந்து நாங்கள் பொண்ணுக்கிட்ட பேசினாலே பெரிய சண்டை வந்துடும், பிரச்சனை. வீட்லேயும் ஒத்துக்க மாட்டாங்க பொண்ணுக்கிட்ட பேசுறது, ஸ்கூல்லையும் ஒத்துக்க மாட்டாங்க, ரோட்டில் எங்கே அக்கம் பக்கத்தில் யாராவது பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தா கூட டே என்ன பொண்ணுக்கிட்ட பேச்சு அப்படிங்கிற அளவுக்கு காலகட்டம் அப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து சாந்தனும் யாராவது ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு கூட வந்து என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க, நான் அப்படியே பார்த்துட்ருப்பேன். அப்புறம் சரண்யாக்கு தெரிஞ்சவங்கன்னு வருவாங்க, பொண்ணும் வருவான் பையனும் வருவான், அதையும் வேன் வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். ஸோ ஒரு காலத்தில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னது, இப்போ கேர்ள்ஸுகளே வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஈக்குவல் தான், எல்லாருக்கும் எல்லா சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இப்போ மாடர்னாகவும் நல்ல முன்னேற்றமாகவும் இருந்துட்டுருக்காங்க. கமலஹாசன் அவர்கள் வந்து நான் முதல் முதலாக வந்து அவளோட தொடக்கதை அந்த படம் பார்த்தப்போ தான், அந்த படத்தில் வந்து அப்போ தான் சினிமாவுக்கு வரணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து என் மைண்டில் நல்லா ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது, நம்மளும் சினிமாவுக்கு போகணும். அப்போது அந்த அவளோட தொடக்கதை பார்த்தப்போ படமும் ரொம்ப பிடிச்சிருந்தது, பாலச்சந்தர் சாரும் நல்லா மைண்டில் எனக்கு ஏறிட்டார். அதே மாதிரி கமலஹாசனுடைய பர்ஃபார்மன்ஸும் அவரது வந்து அவ்வளோ வித்தியாசமாக இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ஒரு ஆளை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அந்த படம் தான் வந்து ஒரு ஷோ பார்த்துட்டு மத்தியானம் பார்த்துட்டு அப்புறம் போய் மைண்டில் அதே ஓடிக்கிட்டு இருந்தது. அப்புறம் நைட்டு மறுபடியும் செகண்ட் ஷோக்கு வந்து அந்த படத்தை மறுபடியும் இன்னொரு தடவை வந்து பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்து அந்த படத்தில் வந்து எனக்கு ஈர்ப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் கமல் அவர்கள் வந்து சொல்லத்தான் நினைக்கிறேன் அந்த படத்தில் பார்த்தேன், அதுலேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அப்போ ஊரில் இருக்கும்போது ஒன்றா எப்பவும் பசங்கிட்டெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பையன் நல்லா வருவான், பிரம்மாமா நடிக்கிறான் அந்த பையன் நல்லா வருவான் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பேன். ஏன்னா ஏஜ் குரூப் வந்து நான் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரே ஏஜ் குரூப்புங்கிறதுனால அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் தெரியாதனமாக காலேஜில் போய் சினிமாவில் பாக்யராஜா வந்ததுக்கப்புறம் நான் அப்போவே அந்த பையன் நல்லா வருவான்னு நினச்சேன்னு சொன்னோன்னு எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையனா அப்படின்னு, இல்லை இல்லை நான் சினிமாவுக்கு வர்ற காலகட்டத்தில் வந்து அவரை பற்றி அப்படி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து சினிமாவுக்குன்னு வரும்போது ஃபஸ்ட்டு அதை வந்து ஒரு லக்கின்னு தான் சொல்லணும். ஏன்னா முதல் படம் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் வேலை பார்த்தது வந்து அதில் எல்லாருமே எங்கள் டைரக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் அது 16

0: சொல்வது இல்லை. அதில் வந்து மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்கள் இருந்தாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருந்தாங்க, ஸ்ரீதேவி இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து முதல் முதல் அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறது எனக்கு அதுதான் ஸ்டார்டிங், ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்போ தான் சினிமாவில் கமல் அவர்களை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு வந்து இது பண்ணிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்கும்போது டைலாக்ஸ் எல்லாம் பெரும்பாலும் என்னத்தான் கொண்டு போய் டைரக்டர் சொல்ல சொல்லுவார், அப்போ அவர்கிட்ட கொண்டு போய் டைலாக் எல்லாம் கொடுப்பேன். அதில் ஒரு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால், ஒரு டைலாக்கு நான் கொடுக்கும்போது அது வந்து என்னென்னா, ரைட்டருக்கும் ஆக்டருக்கும் இருக்கிற ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ரைட்டர் கிரியேட் பண்ணும்போது ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னால் தான் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அதை கரெக்டாக மோல்டு பண்ணி வாங்கிட்டு மைண்டில் இது பண்ண முடியும். அது இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ஒரு டைப்பாக ஃபார்ம் பண்ணி பண்ணுவாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் ஒரிஜினலாக வந்து நம்ம ஒரு ரைட்டருங்கிற முறையில் வந்து கரெக்டாக சொன்னோம்னா தான் அவங்களுக்கு அந்த 100% அந்த இதை வந்து வாங்கணும். அப்படி வந்து அதில் அந்த சப்பானி எப்படி பேசினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து எங்கள் டைரக்டர் வந்து ஒரு ஃபார்மேஷன் பண்ணியிருந்தார். அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தவன் ஃபஸ்ட்டு சார், இது சப்பானிங்கிறது நார்மலாக பேசுகிற மாதிரி இருக்குது, இந்த சப்பானிங்கிறது வேறு டைப்பில் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லி எங்கள் டைரக்டர் கேட்டார். அப்புறம் அந்த சப்பானி சாதாரணமாக மயில் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக மயிலுன்னு சொல்லி அவன் சொல்ல மாட்டான், மயில் அப்படின்ட்டு அவன் சொல்கிறதே ஒரு டைப்பாக அப்படி சொன்னால் தான் சார் சப்பானிங்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு. அப்புறம் சரி இன்னொரு தடவை சொல்லி அப்படின்னா, மயில் அதை சந்தைக்கு போகணும்னு சொல்லிச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நான் பேச ஆரம்பிச்சுன்னு, ஐயோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கியா நல்லா இருக்கியா அப்படின்னாரு. அப்புறம் அப்பப்போ அவர் வந்து அதுக்கப்புறம் அது வரைக்கும் அவர் கதை சொல்லிட்டு இருந்தவர், இல்லை இல்லை நீ சொல்லியா ராஜன் அப்படிம்பாரு. அப்புறம் நான் அப்பப்போ காரில் போகும்போது வரும்போதெல்லாம் ட்ராவலிங்கெலாம் அந்த இது சொல்லிகிட்டே இருப்பேன். அப்புறம் கேட்டு கேட்டு கேட்டு ஷூட்டிங் முன்னால் அவருக்கு அந்த மாடலேஷன் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கில் வந்து கமல் அவர்களுக்கு கொண்டு போய் டைலாக் மட்டும் கையில் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா அவருக்கு போய் டைலாக்லாம் படித்து காமிக்கணுங்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட் ஷாட்டு அவரும் ஸ்ரீதேவி அவங்களும் ஆக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட் ஷாட்டு கமல் சார் வந்து எப்படி நடித்தாருன்னா, அந்த மயில் வந்து சாதாரணமாக மயில் ஆத்தா சந்தைக்கு போகணும்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னசெண்டாக நடித்தார். ஆனால் அந்த மாடலேஷன் மட்டும் அவர் அது மாதிரி, எங்கள் டைரக்டர் என்ன பார்த்தாரு, நான் அப்படியே அப்படி மெல்ல தலையாட்டினேன். அப்புறம் ஒன் மோர் போகலாம் கமல் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கமல் என்ன மிஸ்டேக் நடந்ததில்ல ஒன் மோர் அப்படின்ட்டு நடித்தார். மறுபடியும் அதே மாதிரி அவர் வந்து எஸ் இட் இஸ் பர்ஃபெக்டாக மயில் அப்படிங்கிறது மயில்ன்னே சொல்லி, அப்புறம் எங்கள் டைரக்டர் என்ன பார்க்க நான் அப்படி கீழே குனிங்க, அப்புறம் ஒன் மோர் போகலாம் கமல். அப்புறம் ரெண்டாவது தடவை முடிஞ்சது. அதுக்கப்புறம் நிவாஸ் ஏதோ உன் சைடில் ஏதாவது மிஸ்டேக்காக லைட் கிட்ட ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னு, இல்லை இன்னொன்று ஐம் பர்ஃபெக்ட் ஆல் ரைட் மைசெல்ஃப் அப்படின்ட்டார் அவர். ஸ்ரீதேவி பார்த்தா, நீ எதாவது தப்பாக பண்ணிட்டேனா, நான் கரெக்டாக தான் நடித்தேன் அப்படின்னு ஸ்ரீதேவி. அப்புறம் உடனே டைரக்டர்கிட்ட கமல் வந்து அவர் கேட்டார், இன்னொரு தடவை பண்ணாலும் இதே தான் நான் பண்ண போகிறேன், என்ன தப்புன்னு சொல்லி, இல்லை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல, அது தெரிஞ்சால் நான் வந்து கரெக்டாக பண்ணிடுவேன், அதனால் என்னன்னு தெரியல, ரெண்டு பேருமே முழிக்கிறோம் அப்படின்னாரு. அப்புறம் எங்கள் டைரக்டர் வந்து சொன்னார், இல்லை நானும் இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தேன், என் அசிஸ்டண்ட்டு ராஜன் வந்து வேறு மாதிரி ஒரு மாடலேஷன் சப்பானி இப்படி பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசினாப்புல, அது எனக்கு கேட்டு ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகிடுச்சு, ஸோ அதுதான் நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம் அப்படின்னா. அப்புறம் என்ன அப்படி பார்த்தாரு அவர், ஒரு 5 மினிட்ஸ் எங்கோட கொடுங்க அப்படின்னாரு. நான் பயப்படுறேன், ஏன்னா அவர் ஏற்கனவே சினிமாவில் ஆர்டிஸ்ட்டாக பார்த்துருக்குறவரை, ஸோ நான் புதுசு, அவர் அதுக்கு முன்னாலே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆகிட்டார், ஊர்லேருந்து அவர் நடிகராக பார்த்துருக்குறேன், அதனால் நருசா இல்லை இல்லை கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குதுன்னு வந்து வாங்க என் கூட வாங்க அப்படின்னு அந்த பேக்யார்டில் ஷூட்டிங் நடந்தது வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய், இங்கே அந்த டைலாக்ஸ் நீங்கள் ஒரு தடவை பேசுங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் இல்லை சார் அது நீங்கள் பேசினா கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லி, இல்லை கரெக்டாக எப்படி பேசுவீங்க டைரக்டர் பேசுகிற மாதிரி பேசிக்காமீங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்படிலாம் பயப்படக்கூடாது பேசுங்க அப்படின்னாரு. சார் அது மயிலுங்கிறது மயில் அப்படின்னா அந்த மாதிரி பேசணும், ஒரு ஃபுல் சீன் பேசுங்க முதல்ல அப்படின்னாரு. அப்புறம் அந்த சீன் பேசினேன், இன்னொரு சீன் சொல்லுங்கள், இன்னொரு சீன் பேசுங்க, பேப்பர் எடுங்கன்னு, இல்லை சார் எனக்கு மனப்பாடமாக இருக்குது நான் சொல்லிடுவோம் அப்படியே சொல்லுவேன். அப்புறம் உடனே ரெண்டாவது இன்னொரு சீன் பேசினேன். அப்புறம் கேட்டு சிரித்தார், போய் உங்கள் டைரக்டர்கிட்ட டேக் போகலான்னு சொல்லிடுங்க அப்படின்னா. அப்புறம் சார் டேக் போகலான்னு சொல்லி, இல்லையா வந்து அந்த எப்படி பேசலான்னு பார்க்கணும் இல்லைன்னு, இல்லை பாரதி டேக் போகலாம் நான் ரெடி அப்படின்னா. நாங்கள் டைரக்டர் சொல்கிறேன் சார் அவர் பிரமாதமாக பண்ணுவார் எனக்கு நம்பிக்கை இருக்கேன்னு, அவருக்கு என்னங்கிறது புரியல அப்படின்னு. அதுக்கப்புறம் டைரக்டர் ரெடின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணார், மயில் அப்படின்னு ஆரம்பித்தார். கடைசி வரைக்கும் அவ்வளவு பிரமாதமாக அந்த ஷாட்டில். அதுக்கப்புறம் அடுத்த சீனுக்கெல்லாம் நான் வெறும் பேப்பர் கொண்டு போய் கொடுப்பேன், என்ன இதுன்னு கேட்கவே மாட்டார். அப்படி ஒரு ரிகல்சர் அப்போ மாமூலாக ரிகல்சர் பார்க்கும்போது அவர் பேசுவார், பேசிட்டு என்ன அப்படி திரும்பி ஒரு லுக் கொடுப்பார் தலையாட்டிக்குவேன். ஸோ அந்த கேரக்டரைசேஷன் என்னன்னு சொல்லி ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அது எக்ஸாக்டாக அதை வந்து நூல் போட்ட மாதிரி வந்து அவரை அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணி ரொம்ப பிரமாதமாக பண்ணார். ஒரு சில இடங்களில் வரும்போது திடீர்னு இங்கே வாங்க அப்படிம்பார், அதில் ஒரு இடத்துல பரட்டை பேசுவாப்பில், இவர் சந்தைக்கு போகிறவனு கூப்பிட்டு இங்கே வாடா குருவம் என்னடா பண்ணிட்டுருக்கான்னா, ஆத்தா வெய்து சந்தைக்கு போகணும் காசு கூட அப்படின்னு. ஏ இருடா மயில் என்ன வீட்டுக்காளா வெளியே போயிருக்காளா, ஆத்தா வெய்து சந்தைக்கு போகணும் காசு கூட. மறுபடியும் அவர் கேட்பார், இப்போ வீட்டுக்கு போனால் இருப்பாங்களா அப்படின்னு, ஆத்தா வெய்து சந்தைக்கு போகணும் காசு கூட அப்படின்னு. மூணாவது தடவை அவருக்கு மட்டும் டைலாக் மாறிட்டே இருக்கும் ரஜினி, இது கமல் இது மட்டும் ஒரே டைலாக் இருந்தது, இங்கே வாங்க அப்படின்னார். ஒரே டைலாக்கு இல்லை சார் அது அவர் கேட்குறாரு, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வர்றது அந்த ஒரே டைலாக் வருதுங்க, அதில் ஏதாவது விஷயம் இருக்கும். அப்புறம் நான் வந்து நடித்து அப்புறம் டைரக்டர் உங்களை பார்த்து அப்புறம் நீங்கள் தலை இப்படி குமிஞ்சு அது என்ன என்ன ஃபீல் அதை சொல்லுங்க அண்ணா. இல்லை சார் அது ஒரு சைல்டிஷாக இன்னசென்ட்டாக சொல்கிற மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணியிருந்தேன் அண்ணா, சொல்லுங்க அண்ணா. இல்லை முதல் தடவை வந்து எங்கடா குருவம்மா வீட்டுக்கானன்னா, ஆத்தா வெயும் சந்தைக்கு போகணும் காசு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டாவது தடவை அவர் ஒரு டைலாக் பேசணுன்னே இன்னும் கொஞ்சம் குழந்தைங்க அப்படின்னா, ஆத்தா வெயில் சந்தைக்கு போன காசு கொடு அப்படிமா. அப்புறம் மூணாவது தடவை அழுகிற அளவுக்கே வந்துடுவேன். இதுக்கு தான் கேட்டேன், ஏன்னா ஏதோ ஒரு பொடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் போனோடனே அந்த இடம் எங்கள் டைரக்டர் எங்கிட்ட கேட்டார், யோ என்னைய அது அந்த ஆள் பேசல மாறி மாறி ஏதோ ஏதோ பேசிட்டு இருக்காரு, கமலுக்கு ஒரே டைலாக் மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கேன். இல்லை சார் அது சொல்கிற மாடலேஷன். அப்புறம் நான் சொல்லிக்கேன், ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னா. இப்போ கமல் வந்தோடனே டேக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோடனே டைரக்டர், யோ ரிகல்சர் இல்லை சார் அதெல்லாம் அவர் பொண்ணு நடித்தார், எங்கள் டைரக்டர் முதல்ல கை தட்டிட்டார். அப்புறம் வந்து கேட்டார், என்ன கேட்டார் அவங்ககிட்ட, ஆமாம் முதலே கேட்டார் சொன்னேன் அப்படின்னு. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அங்கே வந்து அவர் வந்து நடிக்கும்போது அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் என்ன கவனிச்சுட்டு இருக்காருங்கிறது எனக்கு தெரிஞ்சது. என்னென்னா ஒரு ரைட்டராக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் கூட ஒரு ரைட்டராக வந்து அவர் மைண்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த படத்தில் அந்த ஒரு சீன், இந்த மாதிரி ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா ஆனால் நாய் வளர்க்கல மயில், அதுக்கு பதிலாக அந்த சப்பானி தானே வளர்த்தோம் அப்படின்னு. அந்த ஷாட்டப்போ கொஞ்சம் கிளிசரின் போட்டுக்கிட்டு இது கண்ணில் அப்படியே அந்த டியர்ஸ் டக்குன்னு விழுந்தா நல்லா இருக்குமே அப்படியே டேக் போகலாங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஃபீலிங்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே கிளாப் வச்சு ஸ்டார்ட் சவுண்ட் அது இதெல்லாம் சொல்லி ஒரு செகண்ட் சைலண்ட் ஆகி அப்புறம் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோடனே மயில் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். கரெக்டாக அது பேசிட்டு அதுக்கு பதிலாக என்னத்தானே அப்படின்னு அது சொல்லும்போது கடக்குன்னு தண்ணி விழுந்தது. அத்தனை பேர் அப்படியே பார்த்துட்டு எல்லாம் அப்படியே ஷாக்கில் எக்ஸாக்டாக நான் டியர்ஸு பிசினெல்லாம் போட்டுக்கல ஒன்றும் பண்ணிக்கல அதை ஃபார்ம். ஆனால் அந்த ஃபீல் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஒரு கிளாப் அடித்து ஸ்டார்ட் சவுண்ட் சொல்கிறதுக்குள்ளே கரெக்டாக அந்த மூடில் நின்று கரெக்டாக அந்த டைலாக் பேசும்போது கடை கடன்னு டியர்ஸ் வந்து அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப அசந்து போய் இது பண்ணோம். அதே மாதிரி வந்து ரிகல்சர் வேண்டாம் டேக்கே போயிடலாம் அப்படின்னாரு. என்னென்னா அந்த பரட்டை வந்து ஸ்ரீதேவி வந்து கெடுக்கிற சீனில் அந்த கல்லை தூக்கிட்டு வந்து போட்டது. அந்த சீனுக்கு பர்டிகுலர் சீனுக்கு வந்து ரிகல்சர் வேண்டான்ட்டாங்க. இவர் கரெக்டாக போடுவாரா இப்படி பொசிஷன் கேமரா பொசிஷன்னா எல்லாம் கேட்டுக்கிட்டாரு. நீங்கள் ஃபீல்டு எவ்வளோ தூரம் இருக்குது, என்ன நீங்கள் எவ்வளோ ஃபுல்ஃபிக்கிறா அப்படி இது ஃபீல்டா அப்படின்னு சொல்லி அந்த தலைக்கத்துக்கு போகிற எவ்வளோ ஸ்பேஸ் வச்சுருக்கீங்க ஃப்ரேமில் இதெல்லாம் கேட்டார். அதுக்கப்புறம் டேக்கில் ஆனு கத்திட்டு வந்து டம்முன்னு போட்டார் பாருங்க. எல்லோரும் ஷாக் ஆகிட்டும் டைரக்டர் கட் சொல்ல ஒன்றும் சொல்ல ரஜினி கொதற்கொண்டு இப்படி குறுகி இருக்காரு. ஏன்னா அந்த சத்தம் வேற, இவர் போட்ட சத்தம் அது வந்து தலைக்கு பக்கத்தில் எக்ஸாக்டாக வந்து விழுந்தது. அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு எல்லோரும் கட் கட் அப்படின்னு சொல்லி எங்கள் டைரக்டர்லாம் சொன்னார். ஒரு செகண்ட் யாருமே கொஞ்சம் நேரம் ஒன்றுமே பேசலை, எல்லோரும் பேச முடியாமல் அப்படியே சைலண்டாக இருந்தோம். அது மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அவ்வளவு எல்லோரும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி அப்புறம் நான் அப்படி இருந்து தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நடிகர்னா இப்படி இவ்வளோ பிரமாதமாக எல்லாத்தையும் இவ்வளோ பிரமாதமாக பர்ஃபெக்டாக செய்கிறாரு, இவ்வளோ யோசிக்கிறாரு அப்படின்ட்டு. இப்போ நானும் வந்து துரு துருன்னு எப்பவும் ஏதாவது ஒரு யோசனையிலே இருந்துட்டுருப்பேன். ஒரு சீன்னா அந்த சீனை வந்து டைலாக் பார்த்தாச்சு ரிகல்சர் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்க மாட்டேன். வேற ஏதாவது செய்யலாமா, வேற ஏதாவது தோணுதா அப்படின்னு பாட்டிருப்பேன். கிளைமேக்ஸில் வந்து அவர் சந்தைக்கு போயிட்டு வர்றாரு. ஒரு சன் செட் ஆகிற நேரத்தில் சில்ல விட்டு எங்கள் டைரக்டருக்கு வழக்கமான அந்த மரம் அந்த லொக்கேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபெமிலியரான லொக்கேஷன், ரெண்டு பக்கம் புளிய மரம் இருக்கும், அதுக்கு நடுவில் அந்த ஃப்ரேமே ரொம்ப அழகாக இருக்கும் கொள்ளைகாலில், அதில் வச்சு கமல் வந்து அங்கேருந்து நடந்து வரணும். அது சந்தைக்கு போயிட்டு புதுசாக ட்ரெஸ் எல்லாம் கல்யாணத்துக்குன்னு எடுத்துக்கிட்டு தாலி கீழையெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக கல்யாணத்துக்கு சிரிச்சுட்டு நல்லா ஹாப்பியாக வாங்க கமல் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் அங்கேருந்து இங்கே வர்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 35 அடி 30 அடிக்கு மேலே ஷாட்டு. பாதி வந்துட்டார் முக்கால்வாசி வரும்போது கட் கட் கட் அப்படின்னாங்க. என்னென்னா அங்கே எவனோ ஒருத்தர் உள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒன்மோர் அப்படின்னாங்க. உடனே அவர் போகிறாரு. நான் 30 அடி சும்மாவே வந்துட்டுருக்காரு, என்ன தான் சிரிச்சுட்டு வந்தால் கூட ஏதாவது ஒரு ஃபன் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுருக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது தடவை டேக் அப்படின்னு மறுபடியும் அங்கேருந்து வந்தார். பக்கத்தில் வந்தார் மறுபடியும் கட் கட் கட். என்னென்னா நிவாசத்தில் லைட் வேரியேஷன் அப்படின்னாரு. இப்போ மூணாவது டேக்கு அவர் போய் அங்கே நிற்கிறாரு. எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, குடு குடு குடுன்னு ஓடினேன். ஓடி போய் அவர்கிட்ட, சார் சார் சும்மா வர்றதை விட என்ன லென்த்து ஷார்ட்டாக இருக்குது, ஒரு பாட்டு பாடிட்டு வந்தால் நல்லா இருக்கும். எங்கள் டைரக்டர், யோ லைட்டு போயிட்டுருக்கு அங்கே என்னையா போய் பேசிட்டு இருக்க அப்படின்னாரு. என்ன என்ன பாடிட்டு வரணும் திடீர்னு சொல்கிறீங்களே என்ன? இல்லை இல்லை, நாலு லைன் தான், நீங்கள் பாடிட்டு வந்தால் நல்லாயிருக்கும், அது ஜனங்களுக்கு ஒரு சின்ன கிளாப்ஸு என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன் பாட்டுன்னு ஆத்தோரம் ஊர் குழம்பு எப்படி டியூன் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அது சொல்லுங்கள், அப்போ தானே இது பண்ணேன். அப்புறம் நான் சொன்னேன் ஆத்தோரமாக ஊர்கோளமாக மாப்பிள்ளை பொண்ணு அதை பார்த்து பார்த்து எங்குதம்மா முண்டச்சி கண்ணு ஏ முண்டச்சி கண்ணன், இது சப்பானி மாதிரி நீங்கள் பாடிட்டு வந்துடுங்க. ஓகே ஓகே டேக் டேக் சொல்லிடுங்க. அப்புறம் போனேன் எங்கள் டைரக்டர் ஸ்டார்ட் பண்ணார். அது வரைக்கும் சைலண்ட்டாக வந்துருந்தேன். ஒரு ஆத்தோரமாக ஊர்கோளமாக ஆரம்பிச்சுன்னு எங்கள் டைரக்டர் முழிக்கிறார். அடுத்து எல்லாரும் முழிக்கிறாங்க. அப்புறம் இன்னும் கட்டலை உள்ளு சொல்ல, ஆனால் பாடிட்டே வந்தார் ஏ முண்டச்சி கண்ணுன்னு கேமராக்கு முன்னால் வந்து சொன்னார். எங்கள் டைரக்டர் கட் என்னையே பண்ணேன், ஏ எனக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அந்தாலும் சொல்ல மாட்டேங்க, நீங்கள் பாட்டில் பேசிட்டு நீங்களே நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு. இல்லை சார் சும்மா வர்றத விட அப்படி வந்தால் ஒரு தோணுச்சு திடீர்னு அப்புறம் போய் சொன்னேன் அப்படின்னு. ஸோ அது மாதிரி அந்த படத்தில் வந்து நிறைய என்னை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறையா விஷயங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுது. ஏன்னா வேற ஒன்று நடிக்கிறான்டா, யோ போயா மூணு டேக் பண்ணியாச்சு இப்போ வந்து பாட்டு பாடு லைன் எவையா மனப்பாடம் பண்ணி இது பண்ண போயா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னமோ ஒன்று சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை காது கொடுத்து கேட்டு அதை என்ன இது நல்லா இருக்குது அழகுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி அழகுபடுத்தி பண்ணார். அதுக்கப்புறம் ரெண்டாவது படமெல்லாம் வரும்போது கிழக்கே போகின்றையில் வேறு நியூ ஃபேஸாக இருந்ததுனால அவங்க கூட நடிச்சுட்டு இது பண்ணோம். தேர்டு வந்து மறுபடியும் வந்து கமல் அவர்கள் வந்து அது கூட ரொம்ப சுவாரஸ்யம் என்னென்னா எங்கள் டைரக்டர் வந்து நாங்கள்லாம் வந்து இது கமல் அவர் நடித்தா தான் நல்லாயிருக்கும், சிவப்பு ராஜாக்கள் வித்தியாசமாக இருக்கும் மாடர்னாக இருக்கும் ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னா, எங்கள் டைரக்டர் வந்து யோ சும்மாரியா சிவகுமாருக்கு இது வித்தியாசமாக இருக்கியா அப்படிங்கிறாரு. நாங்கள் இல்லை சார் இது கமல் பண்ணால் நல்லா இருக்கும். யோ சிவகுமார் வித்தியாசமா அதை காமிக்கணும்னு நினைச்சிருக்கிறேன். கமல் சொல்லிட்டு இல்லையா வித்தியாசமா இருக்கு சிவகுமார் அப்படின்னு. எங்க எல்லாத்துக்குமே ஒரே ஃபீலிங்கு, ஆனால் என்ன பண்ணுன்னு தெரியல. ஆனால் டைரக்டர் அவர் வந்து டிசைட் பண்ணிட்டா இருக்கும்போது பேசாமல் இருந்தோம். இங்கிருந்து நேராக அவர் வீட்டுக்கு போனோம். சிவகுமார்கிட்ட உட்காந்து கதையை சொன்னார். டைரக்டர் ஃபுல்லாக சிவபாஜாக்கள் கதையை சொல்லி கொடுத்தோடனே சிவகுமார் சார் சொன்னார், பாரதி ரொம்ப பிரமாதமாக இருக்கு, நல்லா இருக்கு, ஆனால் இது என்னை விட கமலஹாசன் ஆக்ட் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்கும். எனக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், பயங்கரமான சந்தோஷம். அப்புறம் அப்படியே சொல்கிறீங்க, ஆமாம், நான் செய்கிறத விட இன்னைக்கு இருக்கிறதுக்கு அந்த யங் பீப்புள் அந்த க்ரௌடுக்கெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும், மாடர்னாக இருக்கும். அதனால் அது கமல் செஞ்சால் ரொம்ப, நீங்கள் சொல்ல சொல்லவே பாதியிலேருந்தே எனக்கு மைண்டில் அதுதான் வந்தது அப்படின்னு. இனியா சிவகுமார் தான் சார், ஆமாம் சார், நல்லா இருக்குது சார் அவர் நான். அப்புறம் சரின்னு அப்புறம் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்லேருந்து அவர் நடிக்க எங்கள் டைரக்டர் ரொம்ப இன்வால்வ் ஆகி, ஆமாயா நான் எப்படியோ நான் வந்து சிவகுமார் வித்தியாசமாக காமிக்கலான்னு நினச்சேன், ஆனால் கமல் இது ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு. அப்போ தான் கமல் அவர்கள் வந்து ஃபஸ்ட் டே ஷூட்டிங் வந்தப்போ யார் டைலாக்ஸ் அப்படின்னாரு, என் அசிஸ்டண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி என்ன காமிச்சார், நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன டைலாக்ஸ் படிங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு சின்ன சீன் ஒரு டைலாக்ஸு, ஒரு சீன் படித்தேன், ரெண்டாவது சீன் படித்தேன், அப்புறம் நல்லாயிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் அவர் தனியாக கூப்பிட்டாரு, பாரதி எனக்கு என்னமோ தெரியுது இந்த ஆள் சினிமாவில் ஏதோ ஒன்று வித்தியாசமாக ஏதோ பெருசாக ஒன்று பண்ண போகிறாரு, நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இவர்கிட்ட ஏதோ ஒரு சம்திங் பண்ண போகிறாரு அப்படின்னா. யோ என்னையா கமல் வந்து இப்படி சொல்கிறாப்புல அப்படின்னா, இல்லை சார் தெரியல, இல்லையா அந்த ஆள் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஒன்று அப்சர்வ் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னாப்புல. அது மாதிரி சிவபுரோஜாக்கில் அப்புறம் நான் நடிக்கும்போது எல்லாமே வந்து அந்த டைலாக்ஸ் எல்லாம் சுடுக்கும்போது எனக்கு அவரை நினச்சே நான் டைலாக் எழுதும் போது அந்த டைலாக்ஸ் ஒவ்வொன்றுக்கும் வந்து லைஃப் கொடுக்குறதுங்கிறது ஆர்டிஸ்ட் தான். ஸோ அவர் கூட அது அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அவரை வந்து வெளியிருந்து சினிமாவில் நானும் நடிகனாக வந்துட்டேன், சினிமாவில் டைரக்டராக வந்தாச்சு. இருந்தால் கூட வெளியிருந்து அவரை பார்க்கும்போது ஒரு ஆர்டிஸ்டாக ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பேன். என்னென்னா ஒரு திடீர்னு ஒரு சிலோன் பாஷை பேசணும்னா அந்த சிலோன் பாஷை எப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறாரு எப்படி ப்ராக்டிஸ் பண்ண தெரியாது, பக்காவாக சிலோனில் இருக்கிற தமிழன் எப்படி பேசுவானோ அதை அப்படியே பேசுவார். அதே மாதிரி வந்து ஒரு கேரளா அது பேசணும்னு சொன்னோம்னா அது அவரால் பேச முடியும். இப்படி ஒவ்வொரு கேரக்டரைசேஷனுக்கும் தூத்துக்குடியில் இருக்கிறவங்க ஒரு பாஷை ஒரு டைப்பாக பேசுவாங்கன்னா அது எப்படி பேசுவாங்க அப்படின்னு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் தன்னை வந்து எப்போ தயார் பண்ணிக்கிறாரு எப்படி தயார் பண்ணிக்கிறாருனே தெரியாது. அந்தளவுக்கு அவரை வந்து பார்த்து பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து முந்தானம் முடிச்சதுக்கப்புறம் வந்து மீண்டும் எங்கள் டைரக்டர் வந்து காம்பினேஷனில் வந்து ஒரு கைதின் டைரி, அந்த படத்துக்கு முன்னால் வேற ஒரு கதை செலக்ட் பண்ணியிருந்தாங்க, ஆனால் ஒரு 3000 அடி 4000 அடி ஷூட் பண்ணிட்டாங்க. அப்புறம் திடீர்னு அந்த கதை வந்து சிவ புரோஜாக்களுடைய சாயல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ கமலே வந்து அவரே கூப்பிட்டு டைரக்டர்கிட்ட சொல்லிட்டாரு, இல்லை நம்ம ரெண்டு பேரும் அந்த படம் சிவ புரோஜாக்கள்லாம் பண்ணோம் 16 வயதில், இப்போது இவ்வளோ நாளைக்கு அப்புறம் மறுபடியும் சேரும்போது அந்த காம்பினேஷன் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, இது கொஞ்சம் சிவப்பு ரோஜாக்கள் மாதிரியே இருக்குது, ரெண்டு பேர்த்துக்கும் தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க அப்படின்னு சொன்னோடனே, அப்புறம் எங்கள் டைரக்டர் சார் என்ன பண்ணலான்னு, இல்லை நான் மறுபடியும் எவ்வளோ டேட் வேணால் கொடுக்குறேன், வேறு நல்ல ஸ்கிரிப்ட் பாருங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் டைரக்டரை பாம்பேயில் மீட் பண்ணேன், அவர் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன், என்ன சார்னா இல்லையா இப்படி கமல் வச்சு எடுத்தேன், 4000 அடி வந்ததுக்கப்புறம் தான் அதே கதை மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சது, அதுதான் என்ன பண்ண தெரியல அப்செட்டாக இருக்குது. அப்போ அந்த ரயில் பீரியடில் அது வேறு நிறுத்தி வச்சுட்டாங்க இந்தியில், தர்மேந்திரன் என் பையன் மேட்சுக்கு சன்னி 12 இது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு கதையை மாற்றுங்க அப்படின்ட்டு. அப்போ தான் நான் சொன்னேன் டைரக்டர்கிட்ட, சரி சார் நான் வர்றேன், மறுபடியும் ஒரு தடவை உட்காந்து அந்த கதையை கேட்போம், சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ணலாம், இல்லைன்னா வேறு புதுசாக ஒரு கதை பண்ணிக்கலாம் அப்படின்னு. யோ நீ எங்கேயா முந்தானம் முடிச்சிடலாம் அப்படி ஓடிட்டுக்கு, நீ எங்கேயா வரப்போறேன்னா, எப்படி தான் நான் உங்கள் அசிஸ்டண்ட் தானே சார், அதனால் என்றைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் உங்களுக்கு, அதனால் நான் வர்றேன் அப்படின்னு. அப்புறம் கதை கேட்டேன், எனக்கு கூட்டு போய் சோலா சேட்டனில் உட்கார வச்சு கதையை சொன்னார். அப்புறம் கேட்ட அப்புறம் சிவப்ரோஜாக்கள் மாதிரி தான் இருக்குது அப்படின்னா, என்னென்ன வேறு எதாவது கதை பண்ணுவோம் சார், இதில் எவ்வளோ சீன் யூஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்குவோம், எனக்கு ஒன்று டைம் கொடுங்க நான் உட்காந்து யோசனை பண்ணுறேன். அதுக்கப்புறம் உட்காந்து அடுத்த நாள் கூப்பிட்டு ஒரு கைதின் டைரி அந்த அவுட்லைன் சொன்னேன். எப்படியா நேற்று விட்டு போனேன் எப்படி சொன்னேன், இல்லை சார் கமல் நடிக்கிறாரு நீங்கள் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு திங்க் பண்ண எனக்கு அவுட்லைன் கிடச்சிது அப்படின்னு, நான் உடனடியாக போய் போய் கமல்கிட்ட சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னு ஃபோன் பண்ணார். அப்போ உடனே கமல் சொன்ன ஒரு வார்த்தை, இல்லை பாரதி வேண்டியதில்லை, எப்போ அவர் பண்ணுறாருன்னு நேற்றே எனக்கு தெரிஞ்சிச்சு. சிட்டிங் அவர் உட்கார்றாரு, ஸ்கிரிப்டுக்கு அவர் உட்கார்றாருன்னு தெரிஞ்சோன்னே எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அதனால் நான் கதை கேட்கணுங்கிறதே இல்லை, நீங்கள் கேட்டாலே ஓகே. எனக்கு ஒரு வாரம் முன்னால் மட்டும் அந்த கெட்டப்புக்காக என்ன இதுங்கிறது எனக்கு அது மட்டும் நான் தெரிஞ்சுக்கிறேன், அதை சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை டூயல் ரோல் பண்ணியிருக்காப்புல அப்படின்னாரு, இல்லை அவர் உட்கார்றாருன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு. அதே மாதிரி அப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கு போனேன், போனப்போ அப்புறம் அவருக்கு என்னங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணிட்டுருந்தேன். ஸோ அந்த படத்தப்போ வந்து என்னென்னா அதிகமாக ஷூட்டிங் என்னால் அட்டன் பண்ண முடியல, ஏன்னா அடுத்த படம் நான் வேறு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால அப்பப்போ அது மட்டும் கொடுத்துக்கிட்டு இது பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து அதே படத்தை வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக இந்தி ப்ரொடியூசர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தார், என்னென்னா ஒரு இந்தி படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்திக்கு தகுந்த ஸ்கிரிப்டு, ஏன்னா நான் இங்கே பண்ணதெல்லாம் ஃபேமிலி ஓரியன்டு, இந்திக்கு தகுந்த சப்ஜெக்ட் வரும்போது நானே சொல்கிறேன் அப்படின்னு பூர்ணச்சந்திரா அப்படி சொல்லியிருந்தேன். அப்போ தான் வந்து இந்த சப்ஜெக்ட் ரெடி பண்ணணுன்னே இது வந்து அமிதாப் அவர்களுக்கு வந்து இது சூட்டபுளாக இருக்கும்னு. அப்புறம் இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாலே அமிதாப் அவர்களை வர சொல்லி அவர்கிட்ட அந்த கதையை சொன்னேன். எப்படி சொல்லியிருப்பேன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ சொன்னார்ல, அவருக்கு இந்தி தமிழ் வராது, எனக்கு இந்தி வராது, ஒரே ஒரு பாஷை இங்கிலீஷ் தான். அந்த இங்கிலீஷில் ஒரு மணி நேரம் அவருக்கு கதை சொல்லி அவர் அச்சாகை அப்படின்லாம் சொல்லி அப்புறம் அந்த படத்தை வந்து ஏன்னா பாதி நடித்து பாதி அப்படி இப்படி சொல்லி அதை நடித்தேன். அப்புறம் அந்த படம் முடிஞ்சுடனே அவர் கமல் அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி சொன்னார், என்னென்னா அதில் எங்கள் டைரக்டர் அவர் ஒரு ஒரு சில சீன்கள் வந்து எடுக்காமல் விட்டார், என்னென்னா டூயல் ரோல் அப்படின்னா எப்பவுமே அந்த டூயல் ரோல் ரெண்டு பேரும் சந்திச்சுட்டா தான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் அதையே அவாய்ட் பண்ணிட்டார், போயா டூயல் ரோல்னா சும்மா ஆஸ்க் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எனக்கு எப்பவுமே பிடிக்காது, டூயல் ரோல்னா என்ன மீட் பண்ணி ஆகணும் நின்று இருக்கு போயா அப்படின்னாரு. ஆனால் அந்த சீனெல்லாம் நான் எழுதி கொடுத்துருந்தேன். அவர் வந்து கிரேவியார்டில் அவுட்டோரில் எல்லாம் எடுக்கணும், ஏதோ ஒரு ரீசன்னால அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டார். அந்த சீன் வந்து அது அவ்வளோ பிரமாதமான சீனுகளாக இருந்தது. அதை வந்து கமல் அவர்கள் பார்த்துட்டு ஒரு நடிகை நான் சொல்கிறேன், அவர் வந்து சரி யாரோ நடித்தாங்க நம்ம நடித்து சக்ஸஸ் ஆகி போச்சு அதை மட்டும் அவர் நினைக்கல, இந்த சீனெல்லாம் நான் நடிச்சிருந்தா இன்னும் எவ்வளோ நல்லா எனக்கு பேர் வந்திருக்கும், இன்னும் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு சீன் கிரேவியாட சீனு அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதில் வரக்கூடிய சில நல்ல ஃபீலிங்கான இடங்கள்லாம் பார்த்துக்கிட்டு அவர் ரொம்ப இது பண்ணி சொன்னார். அப்போ தான் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது அவங்க நல்லா செய்யறதுன்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கும்போது அது எங்காவது மிஸ் பண்ணிட்டா கூட அது அவங்களுக்கு லைஃப்பில் வந்து அது ஒரு பெரிய வேறு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் வந்தால் கூட இல்லை நான் அது மிஸ் பண்ணிட்டேன் அந்த இடம் எனக்கு அந்த சீன் இருந்துதான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லும்போது அவருடைய அந்த இது. அப்புறம் எதை எடுத்தாலும் எதுலேயுமே ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது தான் கமல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இன்றைக்கி என்ன உலகத்தில் எந்த கடைசியில் என்ன நடந்துட்டு இருக்குதோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத பூரா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்ருப்பார். தன்னை வருத்திக்கிட்டு என்னென்னலாம் வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை குள்ளையாக ஒரு கேரக்டர் அப்படிம்பார், இன்னொரு தடவை பார்த்தோம்னா தசாவதாரமாக கேரக்டர்ம்பார், இப்படி என்னென்ன வித்தியாசமாக கேரக்டர்கள் செய்ய முடியுமோ. நான் நினைப்பேன் என்ன இவர் நார்மலாக வந்து இப்போ ரஜினின்னா பிரச்சனையே கிடையாது, ஒரு அஞ்சாறு ஸ்டைல் இருக்குது அவருக்கு, அவருடைய மேனரிசம்னு சிலதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி போயிடும், அதனால் கதை வந்து ஈஸியாக பண்ணி இது பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இவர் வந்து என்ன இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இப்படி பண்ணுறதுன்னா எத்தனை டிஃப்ரெண்ட்டாக இவர் பண்ண முடியும், அது கஷ்டமாச்சே ரொம்ப சிரமமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையிலேயே ஒரு டைமில் ஒன்றும் இல்லைங்க நான் ஆகி போகுமோ அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குது, இன்னும் வித்தியாசமாக அவர் திங்க் பண்ணிட்டே தான் இருக்கார், நடிச்சுக்கிட்டே தான் இருக்கார். என்னென்னா தேடல் அப்படிங்கிறது ஒன்று, கற்றுக்கணும் அப்படிங்கிறது, இந்த ரெண்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே டெஃபினட்டாக கடைசி வரைக்கும் அவங்க புதுசு புதுசாக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். அதுதான் கமல் அவர்கள். ஏன்னா இந்தியாவில் வந்து நமக்கு சினிமாவில் தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் கிடைச்ச மிகப்பெரிய சொத்து. ஏன்னா எத்தனை லாங்குவேஜ்கள் வந்து நமக்கு ஒரு லாங்குவேஜே தகராறாக இருக்குது, எத்தனை லாங்குவேஜ் வந்து அத்துப்படி ஆகி அதை மைண்டில் வாங்கிட்டு எல்லா லாங்குவேஜ்லேயும் அவருக்கு மார்க்கெட் இருக்குது, எல்லா லாங்குவேஜ்லேயும் அவரை ரசிக்கிற அளவுக்கு ஆடியன்ஸுக்கு வந்து அவருக்கு ஃபேன்ஸ் இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான இது பண்ணிருக்காரு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் புதுசு புதுசாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவருடைய ஒவ்வொரு நிமிஷமும் சிந்திச்சுட்டு பாருடைய. இந்த சினிமா விட்டு சிவாஜி சார் சொல்லுவாங்க, சினிமாவை தவிர்த்து வேறு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி கமல் அவர்களுக்கும் அவருடைய தாட்டுகள் சினிமாவை தவிர்த்து வேற எந்த தாட்டுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்துட்டுருக்காரு. அதனால் அவரை பார்த்து வியக்கிறது அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு விஷயம் இல்லை, எத்தனையோ விஷயங்களில் வந்து அவருடைய இதை பார்க்கும்போதெல்லாம் அவர் படங்கள் வரும்போதெல்லாம் இதில் என்ன புதுசாக இருக்கும் இதில் என்ன புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த புதுசெல்லாம் எப்படி கற்றுக்கிறாரு அப்படிங்கிறது, எப்படி அதுக்காக டைம் எடுக்கிறாரு என்னங்கிறதெல்லாம் நினச்சி பார்த்தேன். அப்புறம் டக்கு டக்குன்னு படங்கள் பண்ணுறாரு. நான்லாம் ஒரு படம் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னோம்னா எனக்கு ரொம்ப நாள் ஆகும், ஏன்னா சாவகாசமாக நல்லா அரைச்சி கரைச்சி நிதானமாக தான் ஒரு படம் பண்ணுவேன். அப்படி என்ன வெறும் ஆர்டிஸ்டாக இருக்காருன்னா ஆர்டிஸ்டாக மட்டும் இல்லை, அவரும் கதை திங்க் பண்ணுறாரு, அவரும் டைலாக்ஸ் எல்லாம் வந்து எழுதுறாரு, டைரக்ஷனும் பண்ணார். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே பாக்கியம் எழுதியிருந்தேன். என்னென்னா கமல் அவர்களிடம் உங்களுக்கு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அவர் இன்னும் டைரக்ஷன் பண்ணாமல் இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா அவ்வளவும் சினிமாவை பற்றி அத்தனையும் அவருக்கு அவ்வளோ அத்துப்படி ஆரம்பத்திலேருந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து அதை பண்ணலையேன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன், அதையும் பண்ணார். ஸோ அவருக்கு வந்து உண்மையிலேயே அவரை பற்றி பேசும்போதெல்லாம் நினச்சி பார்க்குறது வந்து பாலச்சந்தர் அவர்கள். ஏன்னா அந்த காம்பினேஷன் வந்து எப்படி இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் அந்த காம்பினேஷனில் பாடல்கள் எல்லாம் வந்து எவ்வளோ பிரமா, எங்கள் டைரக்டர் இவங்க மூணு பேர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பாட்டுகள்லாம் அவ்வளோ பிரமாமாக இருக்கும். அந்த மாதிரி கமல் அவர்கள் வந்து அவர் பாலச்சந்தர் சார்கோட செஞ்ச கேரக்டர்கள், அதே மாதிரி விஸ்வநாத், இந்த மாதிரி ஒரு சில பர்டிகுலர் டைரக்டர் சிட்டியெல்லாம் அவர் ஆக்ட் பண்ண கேரக்டர்கள், இதெல்லாம் பார்த்தோம்னா சினிமா உள்ளளவுக்கும் அது பேசப்பட்டுகிட்டே இருக்கும். அதே மாதிரி சினிமாவை நோக்கி யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து சிவாஜி வந்து சார், சிவாஜி சார் வந்து நடிப்பில் ஒரு டிக்ஷனரி, கமல் அவர்கள் நடிப்பு மட்டுமே இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சினிமா சம்மந்தப்பட்ட எல்லாத்துலேயும் அவர் ஒரு டிக்ஷனரி மாதிரி இருந்துட்டுருக்காரு. ஸோ அவரை பற்றி இப்போ இன்றைக்கி நிறைய பேர் வந்து பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரை பற்றி எனக்கு கூட, அதாவது ஒரு ஃபேனாக வெளியிருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆரம்பம் என்னுடைய கேரியர் ஸ்டார்ட் ஆகும்போதுலேருந்து எனக்கு இருந்த அனுபவங்கள் வந்து அவர் கூட இருந்த படங்கள்லாம் வந்து எனக்கு அவ்வளோ தூரம் ஒர்த்தாக இருந்தது. இப்போ எனக்கு வந்து பர்த்டே வந்தப்போ லாஸ்ட் பர்த்டேக்கு வந்து அவர் வந்து ஏதோ ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்த்டேன்னு சொல்லி என் பையன் சாந்தனது, நான் எங்கே அதுலெலாம் உள்ளே போய் பார்க்க மாட்டேன் இங்கிலீஷில் இருக்குன்ற அதெல்லாம் போகிறதில்ல. பையன் வந்து சொன்னான், டாடி இந்த மாதிரி உங்களுக்கு விஷ் பண்ணி கமல் சார் வந்து பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா, இல்லை ஃப்ரம் வைத்தியர் டு அப்படின்னு சொல்லி அப் டு திஸ் ஒரு லாங் ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னுடைய விஷஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி கொடுத்துருந்தாருன்னு அப்புறம் எனக்கு சொல்ல தெரியல. டே நான் தமிழில் சொல்கிற கொஞ்சம் எப்படி அது எழுதி எழுதி அதை ஒப்பேத்துறான்னு அப்புறம் அவர் எழுதி அனுப்பிச்சாப்பில் கமல் யார் ரொம்ப ஷார்ப்பு, பாக்யராஜ் எப்படி இந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அவருக்கு, சார் அவன் சாந்தனு தான் இதை பண்ணியிருப்பான்ட்டு டியர் சாந்தனு அப்படின்னு சொல்லி டைரெக்டாக எப்படி இங்கே போகிறதுக்கு அவர்கிட்ட போகிறதுக்கு இவர்கிட்டே டைரக்டாக பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தனுக்கே போட்டு முழிக்கிறான். நான் உங்கள் பேரில் அனுப்பிச்சிருந்தாடி என் பேரில் அனுப்பிச்சிருக்காருன்னா தெரியுண்டா அவருக்கு எங்கேருந்து எது வரும் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை பற்றி அவர் எது உங்கள் டாடி அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ எழுதியிருக்காரு அப்படின்லாம் சொன்னாப்புல. ஸோ அப்படி ஒருத்தருக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சமாச்சாரம். இன்னும் சினிமாவில் வந்து அவர் என்னென்ன புதுசாக செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள்லாம் எப்படி ஒரு ஃபேனாக இருக்கீங்களோ நானும் அதே மாதிரி தான் ஒரு ஃபேனாக இருந்துட்டுருக்கேன். சொல்லுவாங்களே அதாவது ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன்னும்பாங்க, இவர் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸு மாஸ்டர் ஆஃப் டோட்டல் ஃபீல்டு. என்ன எங்கள் சினிமா ஃபீல்டு இருக்க அதில் என்னென்ன இருக்குதோ ஒன்றை கூட அவருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் இது பண்ணு. அது வந்து என்னென்னா தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை சின்ன வயசுலேருந்து, எது இருந்தாலும் அவர் வேலை சம்மந்தப்பட்டது அப்படின்னா சினிமாவில் என்ன புதுசு வந்தாலும், இன்றைக்கி ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேயே யாரோ ஒருத்தர் புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள பற்றியும் தெரிஞ்சு வச்சுருப்பார். ஒரு கேமராவில் புதுசாக லென்ஸ் வந்திருக்கு, அது மாதிரி வந்திருக்கு, வேறு மாதிரி வந்திருக்குன்னா அதை தெரிஞ்சு வச்சுருப்பார். இப்படி சினிமாவை பற்றி என்ன கேட்டுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கூட அவர்கிட்ட தெரிஞ்சுட்டே இருக்கலாம். இன்னும் என்னை விட இதெல்லாம் வந்து நம்ம ராஜேஷ்குமார் ஆளுகள் அடிக்கடி அவரை வந்து மீட் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த சினிமாவை பற்றியெல்லாம் அவர்கிட்ட வந்து அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவரும் வந்து இந்த இங்கிலீஷ் புக்ஸு சினிமா சம்மந்தப்பட்டதெல்லாம் படிக்கிறவர். ஸோ அப்படிப்பட்ட டாக்டர் கமல் அவர்களுக்கு வந்து ஒரு கரெக்டான சாய்ஸ், சாம்பியன்ஸ் ஆஃப் தி இந்தியன் சினிமாங்கும் போது கரெக்டாக முதல்ல கரெக்டாக செலக்ட் பண்ணி பண்ணியிருக்கீங்க. ரெண்டு நாளெல்லாம் பத்தாது, ஒரு ரெண்டு வருஷத்துக்காவது இதை வந்து அதை பற்றி அப்பப்ப ஏதாவது எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு அவரும் ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாரு. ஸோ இப்படி ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சதுக்காக எல்லாத்துக்குமே, பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், ஹெச்ஓடி, பிரசிடென்ட், அப்புறம் உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். பாஸ்கி எல்லாம் பேசுறது நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் பேசுறது கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ராஜேஷ், இப்போ இங்கே வந்து ரமேஷ் கண்ணாலேருந்து எல்லோரும் பேச போகிறாங்க. ஸோ நான் கேதர் பண்ணிக்கிறேன் யார் யார் என்னென்ன சொன்னாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பத்திரிகையாளனாகிறதுல எனக்கு அது தெரிஞ்சுக்கணுங்கிறது வேறு என்னுடைய ஆர்வம், பத்திரிக்கையில் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: Thank you very much, sir, for the very, very interesting insights that you brought out. As a token of our gratitude, I request our principal to kindly present the chief guest for the day with a memento. Shreya Balakrishnan, Vice President of Montage Club, will now present the vote of thanks.
2: It is a privilege in delivering the vote of thanks to this august gathering. I feel great sense of gratitude and pleasure in thanking the guests, Mr. Bhagiraj and Mrs. Purnima Bhagiraj, for gracing us with their presence. Thank you, sir, and thank you, ma'am. This mega event needed a grand opening of this kind. I would like to thank the management and our secretary for the immense support rendered to the department. Our beloved principal, Dr. Lalita Balakrishnan. Thank you, ma'am. Without your guidance and support, we wouldn't have envisaged such an event. Thank you, Dr. Uttara, our vice principal, who has traveled with us in every little step that we take. Thank you, heads of departments and faculty members of the MOP family, for making your presence here on this day. It is with much gratitude I thank Ms. Meenakshi, our head of department, and the faculty members of the department, Ms. Priyavadhani, Ms. Sugana, and Dr. Rati Chitra, for all their effort, guidance, and encouragement all throughout. I take this opportunity to thank the technical team and Mr. Prabhakaran, sir, our editor, for his wonderful editing and support. I also take this opportunity to thank the press, media channels for extending their support. Thank you, students, for being such an enthusiastic crowd. We would need your support for today and tomorrow. And finally,

0: You are listening to MOP Community Radio 107.8. I am Raj Sashti, formerly with Georgia Tech at the Sam Nunn School of International Affairs. When we talk about the total population of any country, women make half of the total population, approximately, of any country, whether it's India or United States or anywhere. Any country that doesn't provide equal access to opportunities for one half of its population is almost cutting itself at its knees and cannot expect to grow. The greatest tool that any country, any institution, any state can give is to provide opportunities, especially for women, to try and empower them through the tool of education to try to come up in life and achieve not only gender equality, but also economic equality. And in that respect, I think the Vaishno College is
1: Welcome
0: making
1: back, a valuable நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயம்.

0: பிரியமான தோழிகளே, அன்பு குழந்தைகளே, உங்கள் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ உங்களுக்காக ஒரு புது நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து செய்ய போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்? படம் வரைகிறதுனா பிடிக்கும். அப்புறம் வந்து வேஸ்டான பொருளை வச்சு ஏதாவது வந்து ஒரு கிரீட்டிங்ஸ் கார்டோ, இல்லை உங்கள் ரூம் அலங்காரம் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து நிறைய பேர் வந்து இந்த டஸ்டெல்லாம் வச்சு, அதாவது பென்சில் ஷார்ப்னர் எல்லாம் வந்து ஷார்ப் பண்ணி அந்த டஸ்டெல்லாம் வச்சு கூட ரொம்ப ரொம்ப அழகான பொம்மைகள்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து டெடிபியர் எல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் பெரியவங்கள்லாம், அதாவது நம்மளுடைய தோழிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, வீட்டை எப்படி சுத்தமாக அலங்காரமாக வச்சுக்கிறது, குறைஞ்ச செலவில் எப்படி வந்து இன்டீரியரை நல்லா பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். நம்ம கடைக்கு போனோம் அப்படின்னா நம்ம நிறைய காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். அப்படிலாம் இல்லாமல் பைசா ரொம்ப செலவு பண்ணாமல் அதே வகையில் உங்களுடைய கைத்திறமையை வச்சு உங்களுடைய வீட்டை வந்து ரொம்ப அழகாக வச்சுக்கிறதுக்காக நம்ம வந்து உங்களுக்காக டிப்ஸ் கொடுக்கறதுக்காக, ஐடியாஸ் கொடுக்கறதுக்காக, புது புது பொருட்களை நீங்களே செஞ்சு பார்க்கறதுக்காக, உங்களுக்கு சொல்றதுக்காக திருமதி ஷியாமலா தேவி மேடம் இங்கே வந்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களுக்காக வரும். உங்களுக்கு ஏதாவது இந்த நிகழ்ச்சி குறித்த சந்தேகங்கள் இருந்ததோ, இல்லை வந்து இன்னும் எப்படி பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலோ, இல்லை வந்து ஏதாவது உங்களுக்கு செய்யணும் ஆனால் எப்படி செய்ய தெரியல அப்படின்னு சொன்னாலோ, நீங்கள் தயங்காமல் நம்மளுக்கு ஃபோன் பண்ணலாம், இல்லை நேரையும் வரலாம், இல்லை தபால் போடலாம். உங்கள் சந்தேகங்களை திருமதி ஷியாமலா தேவி மேடம் தீர்த்து வைப்பாங்க. இது ஹோம் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மறக்காமல் தொடர்ந்து கேட்கணும். உங்களுடைய சந்தேகங்களை இங்கே தீர்த்து வைக்கப்படும். இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாமா? நான் மேடம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தவே தேவையில்லை, அவங்களே அறிமுகப்படுத்திக்கிறாங்க.
1: எல்லாருக்கும் வணக்கம். முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். என்னெந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்காகவே இங்கே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, என்னை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் நானே சொல்கிறேன். நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், ஹோம் மேனேஜ்மெண்ட், இன்டீரியர் டிசைனிங் இதெல்லாமே ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து நானும் செஞ்சிட்ருக்கிறேன். ஓகே, இது இந்த மாதிரி ஒர்க் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் சேர்த்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். சொல்லி கொடுக்கறது, செஞ்சு காட்டுறது, ஆர்டர்ஸ்க்கு அவங்களுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அவங்க வீட்டை எப்படி டிசைன் பண்ணுறது, நான் அவங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஓகே, இது இந்த வரிசையில் இன்னைக்கு உங்களுக்கு நான் நிறைய சொல்றதுக்காக கடமைப்பட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்றது நம்ம முதல் பார்ப்போம். ஓகே, ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன? இப்போ நாம இருக்கிற வீடு, இல்லை நம்ம வேலை பார்க்குற ஆஃபீஸ், நம்ம சுற்றி இருக்கிற இடம், எல்லாருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி அமைச்சு வச்சுக்கிற மாதிரி பெரிய பெரிய இடங்கள் கிடைக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் நடக்காது. பட் இருக்கிற இடத்த நம்ம எப்படி எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் அது நம்ம கையில தான் இருக்கு, இல்லையா? ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வீடுன்னு எடுத்தா பெரிய பெரிய ஊருங்கள்ல எல்லாம், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 500 square feet ஒரு பெரிய குடும்பமே இருக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. எல்லாருக்கும் இல்லைனாலும் இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி இருந்து அவங்களுடைய நீட்ஃபுல் தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணிக்கிறாங்க, அந்தந்த ஊர்ல இருந்து வேலை செஞ்சு. அப்படி இருக்கிறப்போ அந்த 500 சதுரடி வீடு இல்லைனா ஈவன் 450 சதுரடி ஒரு பெட்ரூம் தான் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. இல்லைன்னு சொல்லலை, நமக்கு கிராமங்கள்ல பெரிய பெரிய இடத்துல வீட்டில் இருந்து வசதிகளோட வந்திருந்தாலும் இருக்கிற இடத்துல நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இடம் எப்படி கிடைக்குதோ அதில் தான் நம்ம வாழ பழகிக்கிறோம். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு இது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸில் நமக்கு இத்தனோட ஒரு வீட்டில் நமக்கு எல்லா மெட்டீரியல்ஸும் உள்ளே போட்டு எப்படி நமக்கு வாக்கிங் ஸ்பேஸு, ஒர்க் ஸ்பேஸு, கொஞ்சம் அந்த லீஷர், கொஞ்சம் லீஷராக வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணணும்னால அந்த வீடு வந்து ரொம்ப கிராம்ப்டாக, ரொம்ப நெருக்கமாக, எல்லா பொருட்களும் உள்ளவே அந்த இது அடைச்சி வச்ச மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக கொடுக்கறது எப்படி? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இல்லையா? ஏன்னா ஒரு வீடுன்னு இருந்தானா நமக்கு விருந்தாளிகள், நம்ம கெஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் ஊர்லேருந்து வராங்க தங்குறதுக்கு, எல்லாத்துக்குமே நம்ம விருந்தோம்பல்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இல்லையா? அப்படி இருக்கிறப்போ நம்ம இருக்கிற இடத்துல எப்படி எல்லாரையும் அகாமடேட் பண்ணுறது, அந்த அகாமடேட் பண்ணுறப்போ வர்றவங்களுக்கும் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது, நமக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் நிச்சயமாக இருக்கும். அதை எப்படி உங்களால் இருக்கிற இடத்துல சமாளிக்க முடியும்? இது மாதிரி ஒர்க்குக்கு பார்க்க போனீங்கன்னா நீங்கள் நான் என்ட்ரன்ஸ்லேருந்தே சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ டிராயிங் ரூம் எடுத்துக்கிறீங்க, டிராயிங் ரூம் எடுத்தானா உங்களுக்கு கண்டிப்பாக கபோர்ட்ஸ் வேணும், உங்களோட மெட்டீரியல்ஸ் வச்சுக்கிறதுக்கு. இப்போ நீங்க ஓகே பசங்க படிக்கிறாங்க, புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறோம், இல்ல இன்க்ளூடிங் ஆபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கிறோம், அதெல்லாமும் வைக்கிறதுக்கு இடம் வேணும், அதுக்கெல்லாம் நம்ம கபோர்ட் வேணும். அந்த மாதிரி வர்றப்போ ஹாலில் மட்டும்தான் நமக்கு அந்த ஸ்பேஸ் ஏரியா இருக்கு. மற்றபடி கிச்சன் ஆர் பெட்ரூம் இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு. அப்ப அதை எங்க என்ன பண்ணலாம், அந்த மாதிரி இதை வந்து ஓப்பனா எல்லாருக்கும் தெரியற மாதிரி வச்சா நாளடைவில் உங்களுக்கு அந்த புக்ஸ் எடுக்க செய்ய வைக்க பாக்குறதுக்கு நீட்டா இருக்காது. அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களோட சோஃபா இருக்கு இல்லையா, சோஃபாலேயே நீங்க அரேஞ்ச் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெடிமேட்ல கிடைக்கிறதுக்கு பை சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். நீங்க என்ன பண்ணணும், கார்பெண்டர் கிட்ட சொல்லி அந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் ரெடி பண்றதுங்கிறது என்ன கேட்டா ரொம்ப கரெக்டா இருக்கும். சோஃபால வந்துட்டு கீழே வந்து ஒரு சின்ன சின்ன கபோர்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுல வந்துட்டு உங்களோட மெட்டீரியல்ஸ் அந்த கபோர்டுக்கும்

அவுட்டர்ல வந்து அந்த சோஃபாக்கு மேல போடுற கிளாத் இருக்கு இல்லையா, உங்களோட அந்த மாதிரி அதே டிசைனபிள் கிளாத்தை வந்துட்டு அந்த கபோர்டோட அவுட்டர்லயும் போட்டு நீங்க ஒர்க் பண்ணிட்டு பாக்குறப்ப தூரத்துல இருந்து பார்த்தானா அங்க ஒரு கபோர்டு இருக்கு, உள்ள வந்து ஒரு சின்ன ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்கீங்க, ஒரு டிரா கொடுத்துருக்கீங்க, யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு டிசைன் பண்ணிட்டு நீங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துலயே. சோ அங்கே எந்த அளவுக்கு நீங்க கீழே கால் தொங்க போடுற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து எம்டியா தான் இருக்கும் யூஸ்வலா சோஃபாஸ்ல எல்லாம், நீங்க அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஈவன் நியூஸ் பேப்பர்ஸ் டெய்லி நம்ம அது இல்லாம காலையில எந்திரிச்ச உடனே நமக்கு நியூஸ் பேப்பர் வேணும், டே டு டே நியூஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்படி வரப்போ டெய்லி வாங்குற நியூஸ் பேப்பர்ஸ் நம்ம ஏதாவது மொத்தமா சேர்த்து வச்சுட்டு தான் நம்ம வெளியில கொடுப்போம் அப்படிதானே. அந்த மாதிரி வரப்போ அதெல்லாம் எங்க நீங்க கேதர் பண்ணி வைப்பீங்க, அதுக்கு ஒரு தனி ரேக் வேணும். சோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்க்கு பெஸ்ட் மெத்தட் வந்து இந்த இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டு லாக் பண்ணிடுறது. பாக்குறவங்களுக்கு நீட்டாவும் இருக்கும், பிளஸ் வரப்போற குழந்தைங்க வந்துட்டு உங்களால கெஸ்ட வந்துட்டு ஒரு சில குழந்தைங்க கொஞ்சம் மிஸ்டேஃபா இருக்கும் இல்ல கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்தாலும் அவங்க வந்த இடத்த நீட்டா வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே கவர் பண்ணிட்டோம்னா எதுவுமே எடுத்து மெடல் பண்றாங்க இல்ல அத்தனோண்ட இடத்துல ஏதாச்சும் எடுத்து கொட்டிட்டாங்க நீட்டா வைக்கல அப்படின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் இடமே கிடையாது. சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது அந்த இதுல. அதே மாதிரி பாருங்க, ஈவன் நம்ம என்டர் பண்ண உடனே செப்பல்ஸ் நம்ம வைக்கிறோம் இல்லையா, அந்த செப்பல்ஸ்க்கு வந்து செப்பல் ஸ்டாண்ட் நமக்கு தேவைப்படும். நிறைய பேருக்கு வந்துட்டு இதுக்குன்னு தனி ஸ்டாண்டா நம்ம ப்ரொவைட் பண்ண முடியல, இல்ல வந்து உள்ள நுழைஞ்ச உடனே நேரா பார்த்த உடனே செப்பல் ஸ்டாண்ட்ஸ் தெரியறது பாக்குறதுக்கு நல்லா இல்ல அப்படின்றப்போ பெஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா உங்களோட என்ட்ரன்ஸ் டோர் இருக்கு இல்லையா, அந்த டோர் ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா வாலோட சைடு இருக்கும் கண்டிப்பா. அந்த என்ட்ரன்ஸ் டோர் வந்து ஒரு வாலோட ஒரு சைட் கார்னர்ல தான் மோஸ்ட்லி எல்லா ஹவுசஸ்லயும் கொடுப்பாங்க. அதுவும் பர்டிகுலரா இந்த மாதிரி பிளாட் சிஸ்டம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் ஒரு வாலோட ஒட்டி தான் உங்களுக்கு மோஸ்ட்லி டோர்ஸ் அமையும். அந்த மாதிரி வரப்போ அந்த வால்ல வந்துட்டு டோருக்கு பேக் சைட்ல வர்ற வால்ல நீங்க சின்ன சின்னதா ஒரு மேக்சிமம் ஒரு 6 இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்லோப் மாதிரி கொடுத்துட்டு சின்ன சின்ன ரேக்ஸ் மாதிரி ஒரு 3 ரேக் மாதிரி வச்சுட்டு அதுல ஸ்லைட்டா ஸ்லோப் மாதிரி ஸ்லாண்டிங் பொசிஷன்ல வச்சுட்டு அதுல நீங்க செப்பல்ஸ் உங்களோட ஷூ ரேக்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணீங்கன்னா வர்றவங்களுக்கு அது பார்த்த உடனே கண்ணுக்கு டைரக்டா தெரியாது இல்லையா. என்டர் பண்ண உடனே ரூம்ல எடுத்தோடனே செப்பல்ஸா இருக்கு அப்படின்றது மைண்ட்ல இல்லாம நீட்டா இருக்கும், உங்க வீட்டுல அது பாக்குறப்ப ரொம்ப நீட்டா இருக்கும். அது ஒண்ணு. பிளஸ் அந்த மாதிரி வரப்போ உங்களோட அந்த செப்பல் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்னதா பாக்குறதுக்கு இது அது கூட தெரியக்கூடாது நீங்க விரும்பினீங்க இந்த இடத்தையும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் மெத்தட் அதுக்கு மேல சின்னதா ஒரு டாப் ஸ்லாப் ஒன்னு போட்டுட்டு அதுல குட்டி குட்டி பொம்மை இல்லைனா இன்க்ளூடிங் குட்டி குட்டி ஆர்டிபிஷியல் ஃபிளார்ஸ் இன்க்ளூடிங் நேச்சுரல் ஃபிளார்ஸ் சின்ன சின்னதா அதெல்லாம் கூட நீங்க சின்ன பூத்தொட்டி மாதிரி கிடைக்கிறதுல அதை வைக்கலாம். இல்ல நீங்களா ஏதாச்சும் டிசைன் பண்ணிட்டு குட்டி குட்டி ஈவன் ஷெல்ஸ் அது மட்டும் இல்ல இந்த இதெல்லாம் பெபிள்ஸ் எல்லாம் கிடைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி பெபிள்ஸோ ஷெல்ஸோ இது மாதிரி நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்னா உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணவே நான் சொல்லல, இருக்கக்கூடிய மெட்டீரியல்ல அதெல்லாம் கூட நீங்க டாப்ல டெக்கரேட் பண்ணிட்டு சோ அந்த ஸ்டாண்டையே வந்து ஸ்டைலே கம்ப்ளீட்டா மாத்திடுறோம் இல்லையா. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா பாக்குறப்போ அந்த இத்தனோண்ட இடத்துல ரொம்ப கிராம்ப்டா ஐயோ தினத்துக்கு இவ்வளவு செப்பல்ஸ் இருக்கு இத்தனை கெஸ்ட் அவங்க வீட்டுல இத்தனை பேர் அந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணவே தோணாது. சொல்ல போனா ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்துட்டு குழந்தைங்கன்னு எடுத்துட்டாலே ஒரு 4 pair செப்பல்ஸ் ஆகுது இப்ப ஆயிடுறது. ஏன்னா அவங்களுக்கு ஷூஸ்ன்னு எடுத்தாலும் ஸ்கூல் ஷூஸா இருக்கட்டும் அவங்க போட்டுக்கிற வேறா இருக்கட்டும் எதுக்கு இருந்தாலும் அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு 2-3 pair ஆஃப் செப்பல்ஸ் வரப்போ இந்த சிஸ்டம்ல நீங்க அரேஞ்ச் பண்றது பாக்க நீட்டா இருக்கும். ஓகே சோ நம்ம இப்ப பாருங்க என்ட்ரன்ஸ்ல உங்களுக்கு இந்த ரெண்டும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இப்ப வீட்டுலன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் இருக்கிற வீட்டுல ஒரு டைனிங் ஹால்ல வந்துட்டு கம்ப்ளீட்டா அந்த டிராயிங் ரூமோட தான் அட்டாச் ஆயிருக்கும். டிராயிங் ரூம் நான் சொல்றது வந்துட்டு உங்களோட விசிட்டர்ஸ் ஹால் இல்லையா, அந்த விசிட்டர்ஸ் ஹால்ல வந்து லிவிங் ரூம்னு சொல்லுவாங்க அந்த ஹாலுக்கு ஒட்டி தான் உங்களுக்கு அதே கண்டிப்பா ஒரே இடத்துலயே உங்களுக்கு டைனிங் டேபிளும் பிக்ஸ் பண்ணிட்டு கிச்சனை பக்கத்துல வச்சிடறாங்க. இப்ப வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம தங்குறது எல்லாமே மோஸ்ட்லி வாடகை வீடா இருக்கலாம் இல்லைன்னா ஏற்கனவே கட்டி கொடுத்த பிளாட்டா இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல இப்படிதான் இருக்கும் ஷேப், நம்ம எதிர்பார்க்கிற ஷேப் முதலே சொன்ன மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி கிடைக்காது. பட் எது இருக்கோ அதை எப்படி நீங்க அரேஞ்ச் பண்றீங்க. சோ இப்போ டைனிங் எடுத்துக்கோங்க, டைனிங் டேபிளுக்கு நீங்க டேபிள் 4 chair வேணும், மினிமம் 4 numbers ஆவது சேர் இருக்கணும். ஓகே ரொம்ப சின்ன ஃபேமிலி இப்பதான் நீங்க புதுசா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு சேர்ஸ் இருக்கிறதுக்கும் இருந்தா கூட போறோம். பட் உங்க வீட்டுல கெஸ்ட் எல்லாரும் வரனால ஒட்டவர் இட்ஸ் ஒரு மினிமம் 4 chairs வைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும். அப்படி வர்றப்போ உங்களோட கிச்சனுக்கு சைட்ல இருக்க வால், அதாவது ஹால்ல இருந்து கிச்சனுக்கு போவீங்க இல்லையா அதுக்கு சைடு வால், இல்லன்னா உங்களோட அந்த டிராயிங் ரூம்ல ஃப்ரண்ட்ல என்டர் பண்ற இடத்துல நீங்க சோஃபா போட்டிருக்கீங்க, மேபி அதுக்கு ஆப்போசிட் இல்லை அதுல இருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 3-4 steps தாண்டின உடனே டைனிங் டேபிள் இருக்கிற மாதிரி நீங்க ஒரு ஸ்பேஸ் கொடுங்க.
அந்த டைனிங் டேபிளும் நீங்க எப்படி அரேஞ்ச் பண்றீங்கன்னா, டைரக்டா டேபிளை வாங்கி அந்த இடத்துல நீங்க வச்சுட்டீங்கன்னா ஃபார் எவர் எப்பவுமே அந்த இடம் வந்து உங்களுக்கு அந்த டேபிள் இருக்கிறது மத்த நேரத்துக்கு யூசேஜ் ஏரியான்னு சொல்லவே முடியாது. எப்போ சாப்பிடுறோமோ அந்த நேரம் நம்ம உட்காருவோம், மற்ற நேரம் இட்ஸ் ஜஸ்ட் அந்த ஏரியா வந்து யூசேஜ் ஏரியா நம்ம எடுத்துக்க முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க, வால்ல வந்து ஃபிக்ஸ் ஆற மாதிரி ஒரு பிளாங்க், அந்த பிளாங்க் வந்து டைரக்டா வால்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு மடிச்சு விட்டுருங்க. அந்த கரெக்டா எப்ப சாப்பிடுறோமோ அந்த நேரம் அந்த பிளாங்க ரிலீஸ் பண்ணிட்டு வால்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்ப பாக்குறதுக்கு ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அந்த பிளாங்க்ல வந்துட்டு ஒரு சின்ன ரெண்டு காலும் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும். அந்த பிளாங்க் நீங்க வால்ல ஃபிக்ஸ் பண்றப்போ அப்படி மடிச்சு வைக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த பிளாங்க் இருக்குன்றது தெரியக்கூடாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஒரு போஸ்டர் இல்லைன்னா உங்க போட்டோ, இட் மே பி அ ஃபேமிலி போட்டோ ஆர் சம்திங், உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி அந்த பிளாங்க்ல நீங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்க வந்து எந்த நேரம் ஃபுட்டு சாப்பிடல அந்த நேரம் அந்த இடம் உங்களுக்கு ஃபுல்லா கவரேஜ் வந்து ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போ அந்த பிளாங்க் வந்து வாலோட ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒரு வால் ஹேங்கிங் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் வாக் ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரம் உங்களுக்கு ஈவன் ஸ்டூல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சாப்பிட்ற நேரம் உங்களுக்கு ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஸ்டூல் ஆர் சேர்ஸ் வேணும் இல்லையா, அதுவே வந்து நீங்க மல்டி பர்பஸ் யூஸ் பண்ற மாதிரி நீங்க பண்றது ரொம்ப நல்லது. அந்த சேர் வந்து ஒரு நாலு சேர் எடுக்கிறீங்கன்னா அதுவே ஸ்டடி டேபிளுக்கான சேராகவும் நீங்க கன்வெர்ட் பண்ணணும், பிளஸ் டைனிங்காகவும் இருக்கணும். ஈவன் உங்களோட பெட்ரூம்ல வந்துட்டு ரெண்டு சேர்ஸ் போட்டு உங்களுக்கு உட்காந்து பேசுறதுக்கு தேவை அந்த மாதிரினா அதுக்கும் அந்த சேர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஒரு மல்டி பர்பஸ்க்கு ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு நீங்க இன்னொன்னு சொல்ல போனானா, ரொம்ப லீஜரா இப்போ உட்காந்து சாப்பிடுறதுங்கிறதுலாம் ரொம்ப நமக்கு இப்ப காலகட்டத்தில் கிடைக்க மாட்டேங்கிறது. ஸோ பெஸ்ட் மெத்தட்ஸ் அந்த சின்ன ரோலிங் ஸ்டூல் மாதிரியோ இல்ல சின்ன சிட்டிங் ஸ்டூல் மாதிரி உங்களுக்கு பண்ணினாலே போதும். உங்களுக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இதெல்லாம் நான் சொல்ல வர்றது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க இடம் வந்து நிறையவே உங்களுக்கு அப்படி வீட்டுக்குள்ள வந்து 450 square feet 500 square feet சொல்ற மாதிரியே இருக்காது. அந்த ஃபுல் ஒர்க் வாக்கிங் ஸ்பேஸ் அந்த உங்க கார்பெட் ஏரியான்னு சொல்லுவாங்க அது நம்ம நடக்கிற ஏரியாவை அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு எக்கச்சக்கமா ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, இது மாதிரி நீங்க உங்களோட லிவிங் ரூம் அண்ட் கம் டைனிங் ரூம் சேர்த்து எப்படி நீங்க டெக்கரேட் பண்றது நான் சொல்லியிருக்கேன். எஸ், இப்ப பாருங்க நான் உங்களுக்கு இந்த வாரம் நான் மெயினா உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணது என்னன்னா அந்த ஸ்பேஸ் எப்படி நீங்க யூட்டிலைஸ் பண்றது ஒரு வீட்டுல அப்படிங்கறதுக்கு. நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து லிவிங் ரூம் கம் டைனிங் ரூம். ஏன்னா எப்படி இருந்தாலும் பிளாட்ல இந்த ஸ்பேஸ்ல இது ரெண்டும் சேர்த்துதான் ஒரு ஹால்ல நம்ம வச்சு பண்ணுவோம், டெக்கரேட் பண்ணுவோம் வீட்டை. எஸ், இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இதை பத்தின உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க எங்களுக்கு போன் மூலியமாகவோ இல்ல நேர்ல வந்தோ இல்ல தபால் மூலியமாவோ கண்டிப்பா நீங்க எங்களுக்கு என்ன விதமான டவுட்ஸ்னாலும் கேள்வி கேளுங்க, நாங்க உங்களுக்கு சொல்ல காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் இதே மாதிரி நம்ம இன்னொரு ரூம் எப்படி டெக்கரேட் பண்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் நான் பெட்ரூம் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன், இதை எப்படி டெக்கரேட் பண்றதுன்றது கண்டிப்பா நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு அந்த இதுல என்னென்ன பண்ண முடியுமோ நீங்க அதுக்கேத்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நன்றி.

0: இது உங்க ஏரியா எஃப்எம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்க கீர்த்தி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. மக்களே, இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் நெஞ்சுக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்னு, பேஷன். அதாவது உங்க உள்ளுக்குள்ள தோன்ற உண்மையான ஆசைக்கும் இந்த ஊர் உலகத்துக்காக நீங்க வெளியில காட்டுற பில்டப்புக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடு. பாஸ், இந்த உலகத்துல ரெண்டு வகை மனுஷங்க இருக்காங்க. முதல் ரகம் காலையில 9 மணிக்கு ஆபீஸ் போயிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து வாழ்க்கை ஏதோ ஓடுதுங்க அப்படின்னு சலிச்சுக்கிற ரொட்டீன் ரகம். ரெண்டாவது ரகம் தங்களுக்கு பிடிச்சதை செய்யும் போது நைட்டு தூக்கத்தையும் மறந்து பசியும் மறந்து முகத்துல ஒரு சின்ன புன்னகையோட இதுதான் என் லைஃப் அப்படின்னு வாழ்ற பேஷன் ரகம். நீங்க இதுல எந்த ரகம்? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் பேஷன்? பேஷன்னா ஏதோ பெரிய தியாகம் பண்ணி இமயமலை மேல நின்னு தவம் பண்ணி கிடைக்கிற ஒரு விஷயம்னு ரொம்ப பெருசா யோசிச்சு பயப்படாதீங்க பாஸ். அது ரொம்ப சிம்பிள். உங்க யோசனையும் குறிக்கோளும் எப்பவுமே உயர்வா இருக்கணும். அது கை குடலனாலும் அந்த நினைப்பே உங்க மனச நிறைவா வச்சிருக்கும். தட் மைண்ட் செட் டு ட்ரீம் பிக், அது தாங்க பேஷன். ஆனா நம்ம ஆளுங்க பேஷன் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் கிட்டார் வாசிக்கிறான், சோ நானும் 5000 ரூபாய் போட்டு கிட்டார் வாங்குவேன். அதை வாங்கி 4 நாள் வாசிச்ச அப்புறம் டஸ்ட் வந்து படிய கடைசியில அது ரூம்ல டஸ்ட்பின்க்கு பக்கத்துல தூங்கதான் லாய்க்குங்கிற மாதிரி ஆகினோம். அடுத்தவங்களை பார்த்து பண்றதுக்கு பேரு ஃபேஷன். உங்க மனசுக்குள்ள இருந்து வரதுக்கு பேரு தான் பேஷன். ரியலா உங்க பேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன டெஸ்ட் வைப்போமா? நைட்டு உங்க போன்ல ஃபுல் சார்ஜ் இருக்கு, இன்டர்நெட் ஸ்பீடும் பிச்சு பறக்குது, ஆனா அதை கூட மறந்து டைம் போறதே தெரியாம நீங்க ஒரு விஷயத்த பண்ணி கவனிச்சிருக்கீங்களா? சிலருக்கு அது டிராயிங்கா இருக்கலாம், சிலருக்கு மைக்ரோ லெவல் மொபைல் போட்டோகிராஃபியா இருக்கலாம், சிலருக்கு கிச்சன்ல புது ரெசிபி செஞ்சு பாக்குற குக்கிங் ஸ்கில்ஸா இருக்கலாம், இன்னும் சிலருக்கு ரூம்குள்ள கதவை லாக் பண்ணிட்டு ரீல்ஸ் ரீப்ளே பண்ணி கிளாசிக்கல் பீஸ்க்கு டைனமிக்கா ஸ்டெப் போட டான்ஸா கூட இருக்கலாம். அதை பண்ணும்போது உங்களுக்கு பசிக்காது, தூக்கம் வராது, போன் நோட்டிபிகேஷன் சத்தம் கூட காதில விழாது. யூ ஜஸ்ட் லூஸ் யுவர் செல்ஃப் இன் இட். மார்க் ஆண்டனி சொன்ன ஒரு பியூட்டிஃபுல்லான கோட் இருக்கு, If you love what you do, you will never work a day in your life. அது உண்மைதா பாஸ். உங்க பாஷன் உங்களுக்கு எப்பவுமே ஸ்ட்ரெஸ் தராது, சக்சஸ் மட்டும்தான் தரும். ஆனா உடனே நம்ம மைண்ட் வாய்ஸ்ல என்ன கேக்கும்? ஐயோ, என் பாஷனை ஃபாலோ பண்ணா என்னை யாரு சப்போர்ட் பண்ணுவா? சொசைட்டில என்ன பேசுவாங்க? ஊருக்காக வாழ பழகிட்டா உனக்காக வாழ டைம் இருக்காது. 4 பேர் 4 விதமா தான் பேசுவாங்க. ஃபைன் ஃபைன் ஃபைன் ஃபைன், லிசன் டு மீ கைஸ். ஸ்டார்டிங்ல என்னது போட்டோகிராஃபியா, எனது ரேடியோவா, எனது டிசைனிங்கா அப்படின்னு ஷாக்கா தான் கேட்பாங்க. லெட் தெம் டாக். உங்க பேஷன் தான் உங்களுடைய ஐடென்டிட்டி. இன்னைக்கு ட்ரெண்டே மாறிடுச்சு மக்களே. ஒரு நல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியர் சம்ம கிராஃபிக் டிசைனரா மாறலாம், ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட் டாப் டெக்னிக்கல் டெவலப்பரா மாறலாம். த ட்ரெண்ட் இஸ் ஆல் அபவுட் பீயிங் எ ஹைபிரிட் ஹியூமன் ரைட் நவ். உங்களுக்கு டிசைனும் தெரியணும், கோடிங்கும் தெரியணும், டெக்கும் தெரியணும், ஹார்ட்டும் தெரியணும். ஆனா உடனே என்ன பாஸ், மைக்கு முன்னாடி நின்னு பேசுறது ரொம்ப ஈஸி, ரியல் லைஃப்ல இருக்கிற ஃபேமிலி கண்டிஷன் அண்ட் சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேக்குது மக்களே. மனசுல 100,000 ஆசைகள் இருந்தாலும் வீட்டுல இருக்கிற முதல் பிள்ளையோ இல்ல கூட பிறந்தவங்களுக்காக கரையேற்ற அந்த சிச்சுவேஷன் தான் நம்ம முன்னாடி நின்னு கேள்வி கேட்கும். ஃபர்ஸ்ட் வீட்டை கவனிக்கலாம், அப்புறம் நம்ம ஆசைய பாத்துக்கலாம் அப்படின்னு தான் தோணும். ட்ரூ தான், இட்ஸ் அப்சல்யூட்லி நார்மல். ஏன்னா இந்த காலத்துல பேஷன் கூட ஒரு பிரிவிலேஜ் தானே. எல்லாருக்குமே எடுத்த உடனே அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை அப்படியே பிளேட்ல வச்சு கிடைச்சிடாது. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த ஃபுல் டைமா ஃபாலோ பண்றதுக்கே உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு சேஃப்டி நெட் வேணும், ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிள், நம்ம காலை ஊனி நிக்க பைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க சொந்த பாக்கெட்டால நீங்க இண்டிபெண்டன்ட் ஆகும்போதுதான் உங்க ஆசைக்கு யாரும் எதிர்பார்க்காம நீங்களே ரீசார்ஜ் பண்ணி போக முடியும். சோ உங்க கரியர் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் உங்க ஸ்கில்ஸ கமர்ஷியலைஸ் பண்றதும் தப்பே கிடையாது. அதுக்காக டைம் போயிட்டே இருக்குன்னு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இங்க யாரும் யாரோட காம்படிஷன்லயும் இல்லை. ஒரு டைம்லி டெசிஷன் எடுங்க, கிளியரா பிளான் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை நம்ம போட்ட ஸ்கெட்ச் படி தான் போகணும். எப்படி நம்ம கேமரால பெர்ஃபெக்ட் ஷாட்டுக்கு ஃபோக்கஸ் லாக் பண்ணி வெயிட் பண்ற மாதிரி, ஜஸ்ட் வெயிட் ஃபார் யுவர் ரைட் டைம். அண்ட் எண்ட் ஆஃப் த டே உங்க மைண்ட்ல லாக்டா இருக்கிற அந்த ஆசைக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது பாஸ். ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர். இன்னைக்கு ட்ரெண்ட்ல 18 வயசு ஸ்டூடெண்ட் டாப் டெவலப்பரா மாறலாம், இல்ல 40 வயசு சூப்பர்வைசர் செம்ம டிசைனரா மாறலாம். 5 வயசுல ஆரம்பிச்சு கிராஜுவேஷனுக்கு அப்புறம் கூட ஸ்டேஜ் ஏற்ற அரங்கேற்றம்க்கு ப்ரிப்பேர் ஆகலாம். உங்க வாழ்க்கை உங்க டைம் லைன். சோ மை டியர் பப்ளிக், என்னைக்கும் உங்க ஸ்கில்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றத நிறுத்தவே நிறுத்தாதீங்க. சோஷியல் மீடியால உங்க பிக்சருக்கு எத்தனை லைக்ஸ் விழுந்திருக்கு அப்படின்னு பாக்குறத நிறுத்துங்க. அதுக்கு பதிலா அந்த போட்டோவை எடுக்கும் போது உங்க மனசுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைச்சதுன்னு யோசிச்சு பாருங்க. உங்க முதல் டிசைனோ உங்க முதல் கவிதையோ பெர்ஃபெக்டா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. பெர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிறது ஒரு மாயை. ஜென்ஜி டேர்ம்ல சொல்லணும்னா டெலுலு. பிராக்டிஸ் கிரியேட்ஸ் ப்ராக்ரஸ். கடைசியில ஒரு மாஸ் பஞ்ச் டயலாகோட முடிச்சுக்கலாமா? உங்க பாஷனை உங்க கெரியரா மாத்திக்க முடிஞ்சா அதுதான் ஜாக்பாட். அப்படி மாத்திக்க முடியலனாலும் லைஃபோட இந்த பிஸி ரொட்டீன்லயும் உங்க பாஷனை மட்டும் போக விட்டுறாதீங்க. நமக்குள்ள இருக்கிற அந்த கலைஞனை என்னைக்கு நம்ம நழுவ விடுறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கை வெறும் மெஷின் மாதிரி போர் அடிச்சிடும். யாரோ ஒரு அறிஞர் சொன்னது எனக்கு இப்ப ஞாபகம் வருது, உலகத்துக்கு என்ன தேவைன்னு தேடாதீங்க, உங்களை எது உயிர் போட அதாவது அலைவா வச்சிருக்குது அப்படிங்கறத தேடுங்க. ஏன்னா இந்த உலகத்துக்கு இப்போ தேவை உயிர் போட வாழும்.

0: பெருமை.
1: கம்யூனிட்டி ரேடியோ 107.8 இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்ம எம்ஓபி ரேடியோ ஹிந்தி நியூஸ் ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க.

சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதைய இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்கிற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக MOP சமுதாய வானொலி 107.8

0: குட்டீஸ், நான் உங்க பாக்யலட்சுமி பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். கதையோட பேரு நேர்மை தந்த பரிசு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவரோட பையனுக்கு அவருக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணாரு. அவர் பையன் என்ன நினைச்சானா, நம்ம கல்யாணம் பண்ணும்போது நம்ம மனைவியும் பக்கத்துல வச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி பண்ணணும்னு முடிவு பண்ணாராம். ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் அறிவிப்பு கொடுத்தாராம். அதை கேட்டு ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ராஜாவோட அரண்மனைக்கு வந்தாங்களாம். அவரு என்ன சொன்னாருன்னா, நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விதை கொடுக்க போறேன். அந்த விதையில வந்து யாரு நல்லா பூ வளர்த்து கொண்டு வரீங்களோ 6 மாசம் உங்களுக்கு டைம் கொடுக்கறேன். அதுல கொண்டு வரீங்களோ அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாராம். உடனே எல்லா பொண்ணுங்களும் வாங்கிட்டாங்க. அதுலயே ராஜாவோட அரண்மனையில வேலை செய்யற ஒரு வேலைக்காரோட பொண்ணும் அந்த விதைய வாங்கினாலாம். அவ என்ன பண்ணாலாம், வீட்டுல கொண்டு போய் பத்திரமா வச்சு நல்லா பாதுகாத்து வளர்த்துட்டு வந்தாலாம். அப்போ என்ன ஆச்சுன்னா, ரொம்ப நாள் ஆச்சு, அந்த விதை கொஞ்சம் கூட வளரவே இல்லையா. அவ என்ன பண்ணாலாம், ஃபார்மர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஃபார்மர்ஸ் கிட்ட எல்லாம் போய் எப்படி வளர்க்குறீங்க, என்ன பண்றீங்கன்னா கேட்டாலாம். அந்த அவங்க என்ன சொன்னாங்களாம், இப்படி வளர்க்குறோம் நாங்க, இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவ அதெல்லாம் கேட்டுட்டு வந்து வளர்த்து பார்த்தாலாம், ஒன்னும் வளரலையாம். 6 மாசம் கொடுத்த டைமும் முடிஞ்சு போச்சான். அரண்மனைக்கு எல்லா பொண்ணுங்களும் போனாங்களாம். எல்லா பொண்ணு கிட்டயும் அழகழகான பூச்செடிகள் இருந்துச்சான். ஆனா அவகிட்ட இல்லையாம். அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாங்களாம் அவளை பார்த்து. உன்னே ராஜா என்ன முடிவு பண்ணாராம், வெறும் தொட்டிய பார்த்து ராஜா சொன்னாராம், நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு மற்ற பொண்ணுங்கெல்லாம் கேட்டாங்களாம், ஏன் நாங்களாம் நல்லதா வளர்த்துருக்கோம், நீங்க என்ன சொன்னீங்க, நல்லா யார்கிட்ட இருக்கோ அவங்களதான கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னீங்க, ஆனா என்கிட்ட இதெல்லாம் இருக்கு, நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்டாங்களாம். அதுக்கு ராஜா சொன்னாராம், நான் கொடுத்தது இதெல்லாம் எதுவுமே முளைக்காதது, ஆனா நீங்க எல்லாரும் மத்ததை வாங்கிட்டு வந்து என்ன ஏமாத்திருக்கீங்க, ஆனா அவ தான் உண்மையா நேர்மையா ஒழுங்கா கொண்டு வந்து கொடுத்துருக்கா, அதுதான் உண்மையா காமிச்சிருக்கா. எனக்கு வர வேண்டிய மனைவி உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும், அதனால நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாராம். இத கேட்டுட்டு மத்த பொண்ணுங்க எல்லாம் முகம் சாய்ச்சிட்டு வெளியே
1: போயிட்டாங்க. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று கலைச்சு வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.

காபி சிந்துதல் முறை பரம்பராட்ட காபி சிந்துதல் காபடி சிந்துதல் காபடி

என்னென்ன இதுல இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: மதுரகானங்கள். மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும்
1: மதுரகானங்கள். மதுரகானங்கள். மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஐரோப்பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.